0: சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி இந்த குடும்ப கூடுகைக்கு உங்களை அழைப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புவது, நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் இன்னும் போதுமான அழுத்தமும் போதுமான முக்கியத்துவமும் பெறாத ஒரு முக்கியமான செயல்பாட்டை குறித்து பேச விரும்புகிறேன். அதுதான் அவுட்ரீச். அவுட்ரீச் அதாவது வெளி உலக ஊழியம். வெளி உலக ஊழியம் அதாவது திருச்சபைக்கு உள்ளேயும் திருச்சபைக்கு வெளியேயும் இருக்கிற மக்களிடம் நாம் செல்லுதல். கோயிங் அவுட் டு த பீப்புள். பீப்புள் மீன்ஸ் போத் த இன்சைடர்ஸ் அண்ட் அவுட்சைடர்ஸ் ஆஃப் த சர்ச். என்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் சார்ந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், இந்தியாவை பொறுத்த அளவிலே எந்த ஒரு ஊழியத்திற்கும் நமக்கு இருக்கிற அளவு போதனைகள், டீச்சிங் மெட்டீரியல், கருத்துக்கள் நிறைந்த செறிவுள்ள சத்தியங்கள் கிடைத்ததில்லை என்று நான் சொல்லுவேன். அதை சொல்லும் பொழுது என்னுடைய நினைவுக்கு மோசே வருகிறார். உபாகமும் 4:8 இதை நாம் முன்பு ஒரு முறை தியானித்திருக்கிறோம். What great nation is there that has such statutes and righteous judgments as are in all this law which I set before you this day? இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அளவிற்கு தேவனுடைய கட்டளைகளும் நியாய தீர்ப்புகளும் சத்தியங்களும் வேறே எந்த பெரிய மக்கள் இனத்திற்கு கிடைத்திருக்கிறது? வாட் கிரேட் நேஷன் ஹேஸ் காட் இட் என்று சொல்லுகிறார். இதை ஒருவேளை நான் பேரஃப்ரைஸ் பண்ணி நமக்கு சொல்ல வேண்டுமானால், ஸ்டான்லியான் பைபிள் இந்த மினிஸ்ட்ரிக்கு இது நாம் வந்து மார்தட்டி கொள்ளவோ அல்லது நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ளவோ அல்ல, இது உண்மை. ஒரு தனிப்பட்ட ஊழியத்திற்கு இந்தியாவிலே நமக்கு கிடைத்த அளவு, நமக்கு இருக்கிற அளவு டீச்சிங் மெட்டீரியல்ஸ், போதிக்கும் கருத்துக்கள் அடங்கிய சாதனங்கள் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று தைரியமாக சொல்லலாம். அப்படியானால் நம்மை தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? சமுதாயங்களுக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்களை கடத்துவதற்கான வாய்க்கால்களாக. We are called to be conduits or channels of these blessings into communities. தேவன் எதற்காக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? நம் எல்லாருக்கும் மனனமாய் தெரிந்த அந்த வசன பகுதி ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய மக்கள் எனமாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை பெரிதாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை சரியானபடி நாம் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு வியாக்கியானிக்க அல்லது மொழியாக்கம் செய்ய வேண்டுமானால், I will bless you in order that you may be a blessing to others. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுதானே யோசேப்பை குறித்தும் சொல்லப்பட்ட காரியம். அதே ஆதியாகமம் புத்தகம் 49:22. யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களுக்கும் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த இறுதி வார்த்தைகள். 22 ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் பாவ். யோசேப்பு கனிதரும் செடி, கிணற்றோரத்திலே நடப்பட்ட ஒரு செடி. அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். எனக்கு இது புரியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு அரேபிய தெருவிலே நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் திராட்சை செடியை நட்டியிருந்தார்கள் அவர்களுடைய காம்பவுண்ட் சுவருக்குள்ளே. அதை அந்த காம்பவுண்ட் சுவர் மேலே தான் அவர்கள் படர்த்தியிருந்தார்கள். அதிலே படர்கிற கொடிகளிலிருந்து திராட்சை கொத்துகள் வெளியே தொங்கின. நான் அப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போன ஒரு இடத்துல கேட்டேன், இதை வெளியே யாரும் பறித்து கொண்டு போக மாட்டார்களா என்று கேட்டேன். அவர் சொன்ன பதில், வெளியே போகிற வழிப்போக்கர் பறித்து சாப்பிடுவதற்காகத்தான் அப்படி சுவரிலே படர விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், அதைத்தான் இங்கே தீர்க்க தரிசனமாக யாக்கோபு சொல்கிறான், அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் அவை படரும். அப்படி மற்றவர்களுக்கு கனி தருகிற அளவிலே அந்த திராட்சை செடி இல்லை என்றால் அதை குறித்து ஓசியா தீர்க்க தரிசி புலம்புவதுதான் மெய்யாகும். ஓசியா 10:1, இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுக்கிற பயனற்ற திராட்சை செடி. இஸ்ரேல் எம்டிஸ் இஸ் வைன், ஹீ பிரிங்ஸ் ஃபார் ஃப்ரூட் டு ஹிம்செல்ஃப். ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஆசீர்வாதத்தை அவனே அனுபவிக்கிறான், அதோடு முடிந்து விடுகிறது. அவன் பயனற்ற திராட்சை செடி, அவனால் மற்றவர்களுக்கு பயன் இல்லை. சங்கீதம் 68 அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம், இந்த வசனத்தை நாம் இந்து அதிகமாக பகல் வேளையிலே நான் தியானித்து கொண்டிருந்தேன். சங்கீதம் 68:11, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆங்கிலத்திலே, த லார்ட் கேவ் த வேர்ல்ட், கிரேட் வாஸ் த கம்பெனி ஆஃப் தோஸ் ஹூ ப்ரொக்ளைம்ட் இட் என்று இருக்கிறது. இதை நான் என்ஐவி வேதாகமத்திலே படித்தேன், இஎஸ்வி வேதாகமத்திலே படித்தேன், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளிலே படித்தேன், ஜூயிஷ் பைபிளிலையும் படித்தேன். அதில் எப்படி இருக்கிறது தெரியுமா? த லார்ட் கேவ் த வேர்ல்ட், Great was the company of women who proclaimed it. அதை பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் கூட்டம் மிகுதி என்று அதிகமாக நாம் சார்ந்து கொள்ள தகுந்த மோர் ரிலேயபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்லே நாம் அதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி நான் பேசிக்கொண்டு போகும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு வாசகத்தை நம்முடைய நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலிருந்து அதிகம் கேட்கப்படும் அல்லது எதிர்பார்க்கப்படும். To whom much is given, from him much shall be required or expected. நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம் எண்ணிலடங்காதவை. அவற்றில் 7 முக்கியமான ஆசீர்வாதங்களை மட்டும் நான் வரிசைப்படுத்தி அவை ஒவ்வொன்றும் ஏன் நமக்கு தரப்பட்டன என்று நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பீஸ், சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களை பார்த்து யோவான் 20:21, Then Jesus said to them again, Peace to you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவ்வளவுதானா, வீட்டுக்கு போங்களா? இல்ல, As the Father has sent me, so send I you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எதற்கு? இந்த சமாதானத்தை நீங்கள் சுமந்து செல்வதற்காக. எனவேதான் 70 நற்செய்தி பணிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்த பொழுது அவர் சொன்னது, எந்த வீட்டிற்குள் நீங்கள் போனவுடனே இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஏனென்றால் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பது போல எல்லா வீடுகளிலும் சமாதான குறைவு உண்டு, எல்லா வீடுகளிலும் சமாதானத்துக்கு அடுத்து பிரச்சனைகள் உண்டு. எனவேதான் சமாதானம் என்று எந்த வீட்டிற்குள் போனாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஷாலோம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எனவேதான் நம்முடைய கால்களிலே எப்பொழுதும் காஸ்பல் ஆஃப் பீஸ் என்கிற எவர்ரெடி பிராண்ட் ஷூஸ், அந்த ஷூஸுக்கு பேர் எவர்ரெடி பிராண்ட், அந்த ஷூஸை நீங்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6:5 நாம் வாசிக்கிறோம். எதற்காக நாம் சமாதானம் அடைந்தோம்? சமாதானம் அற்று சின்னா பின்னமாக கிடக்கிற இந்த உலகத்திற்கு சமாதானமாகிய நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்,

பொழுது அவர்களை பார்த்து அவர் சொன்ன இறுதி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்று பலம் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். வல்லமை எதற்கு? கத்துவதற்கா? குதிப்பதற்கா? ஆடுவதற்கா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வல்லமை தரப்பட்ட முக்கியமான நோக்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருக்க. ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நிரப்பி இருக்கிறார் அல்லவா? நம்ம எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா? எதற்காக? ஆனந்தமாய் நாம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்பதற்காகவா? அது இரண்டாவது காரணம். முக்கிய காரணம், நாம் அவருக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே ஏசாயா நிருபத்தை புத்தகத்தை திறந்து வாசித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எனக்கு கிடைத்த ஆவியின் அபிஷேகம், எனக்கு கிடைத்த ஆவியின் நிறைவு எதற்காக? இல்லாதோருக்கு, இறப்போருக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காகவே. எனவேதான் பவுலப்போஸ்தலன் எல்லா காரியங்களிலும் தயக்கம் காட்டிய, எல்லா காரியங்களிலும் தைரியத்தை போதுமான அளவு வெளிக்காட்ட முடியாத தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு இப்படி எழுதினார். 2 தீமோத்தேயு 2:6 என்னுடைய கைகளை உன்மேல் வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை குறித்து நான் உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். I want to remind you. அது என்ன? God has not given us a spirit of fear, but of power and of love and of sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதற்காக? Therefore, அப்படி கொடுத்திருக்கிறபடியால் நீ தேவனுடைய சாட்சியை குறித்து வெட்கப்படாதே, நான் சிறையில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கி விடாதே, என்னோடு உன்னை அடையாளப்படுத்திக்கொள். ஏன்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. சமாதானம் பெற்றுக்கொண்டது சமாதான தூதுவராக கிளம்பி செல்ல, வல்லமை பெற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல. 3வது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய பிரசன்ஸ், த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம், இறை பிரசன்னம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒலிவமலையிலே தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, வானத்திலும் பூமியிலும் சகத அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள், பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், போதியுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். முதல்ல இருக்கதெல்லாம் விட்டுருவோம், இதோ உலகத்தின் முடிவு பரையந்தம் உங்களோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நாம் ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே தொங்க போடுவோம். ஆனால் அது யாருக்கு சொன்னார்? உலகத்தின் எல்லை வரை போகிறவர்களுக்குத்தான் உலகத்தின் முடிவு வரை நான் இருப்பேன் என்று சொன்னார். வெளியே போகாதவங்களுக்கு, கொசு கூட இல்லாத இடத்திற்கு போகாதவர்களுக்கு எதற்காக ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை? பயங்கரமான இடங்கள், ஆபத்தான இடங்கள், வீட்டிற்கு திரும்புவோமோ என்று சந்தேகத்தோடு காலையிலே புறப்பட வேண்டிய இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறவர்களுக்கு நீ எவ்வளவு தூரம் போனாலும் உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 சீடரை தம்மோடு அழைத்து கொண்டு போய் மறுரூப மலையிலே அவர்களுக்கு முன்னாக மறுரூபமானார். அந்த காட்சி கண் கொள்ளாதது, கண் கூசும். அவ்விதமான ஒரு உடை, அவ்விதமான ஒரு தரிசனம், அவ்விதமான ஒரு சத்தம், அவ்விதமான விருந்தாளிகள், இதையெல்லாம் பார்த்த உடனே பரவசப்பட்ட பேதுரு தான் என்ன பேசுகிறது என்று தெரியாமல் பேசினான். ஏன்னால் அது பரவசத்தினுடைய வெளிப்பாடு. என்ன சொன்னார்? ஆண்டவரே, இங்கே இருந்துருவோம், நல்லா இருக்கு, உம்முடைய பிரசன்னம், ஹெவன்லி விஷன், ஹெவன்லி வாய்ஸ், ஹெவன்லி விசிட்டர்ஸ், என்ன வேணும், இங்கே இருந்துடலாம்,
அப்படின்னு

சொன்னார், நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொன்னார். ஆண்டவர் அதற்கு பதில் சரியானபடி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த வசன பகுதியிலே அந்த பதில் தொக்கி நிற்கிறது. நாம் இங்கே இருப்பது நமக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் மலையிலிருந்து நாம் கீழே இறங்கி போனால்தான் மக்களுக்கு நல்லது. அங்கே ஒரு தந்தை வலிப்பு நோயனால் பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். யாராலும் அவனை குணமாக்க முடியவில்லை. நாம் போக வேண்டும், தேவையுள்ள இடத்திற்கு நாம் விரைய வேண்டுமே ஒழிய ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அப்படியே லகித்து போய் அங்கேயே தங்கிவிடக்கூடாது, தூங்கிவிடக்கூடாது. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அழுத்தி சொன்னார். பிசாசு பிடித்த ஒருவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதமாக விடுதலை செய்தார். மார்க்கு 5 அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்திலே, இனி தயவு செய்து எங்கே அனுப்பாதீங்க, மறுபடியும் பிசாசு என்னை பிடிச்சாலும் பிடிச்சிடும், உங்கள் சூட்கேஸை அல்லது உங்களுடைய பிரீஃப் கேஸை நான் தூக்கிட்டு வரேன், உங்க கூட இருக்கிறேன், உங்களுக்கு அட்டெண்டராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உங்களுடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன்னா அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. கோ ஹோம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் தம் வாட் கிரேட் திங்ஸ் காட் ஹஸ் டன் ஃபார் யூ. நீ உன் வீட்டிற்கு போ, உன் இனத்தாரிடத்திற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்தவர்களை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் புறப்பட்டு போனான். வீட்டாருக்கு மட்டுமல்ல, வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? தெக்கபோலி, தெக்கபோலின்னா டெக்கோபோலிஸ், அதாவது 10 நகர்கள் என்று பொருள், 10 cities. வீட்டுக்கு போய் சொன்ன சொல்லவேன் வீட்டெல்லாம் முடிச்சுட்டு திருவெல்லாம் முடிச்சுட்டு 10 பட்டணங்களை அவன் நற்செய்தி மயமாக்கினான். ஆண்டவருடைய பிரசன்னம் நல்லது தான், நல்லா தான் இருக்கும் அதை அனுபவிப்பது. ஆனால் அவருடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவருக்காக புறப்பட்டு செல்வதற்காகவே. 4வது நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். பரிசுத்தவான்கள் என்று அழைத்து விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். He calls us his saints and then he makes us saintly. எதற்காக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்? யோவான் 17:17-18 நம்முடைய பிதாவை நோக்கி அவர் ஏறெடுத்த பிரதான ஆசாரியத்துவ ஜெபம். This is what we call the high priestly prayer of the Lord Jesus Christ. The longest prayer of Jesus ever recorded in the Gospels. பிதாவே, sanctify them by your truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அது என்ன? உம்முடைய வசனமே சத்தியம், your word is truth. சொல்லிவிட்டு அடுத்த வரியிலேயே சொல்கிறார், As you sent me into the world, I also send them into the world. நீர் என்னை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினீரே, அதற்காகத்தானே அவர்களை நான் பரிசுத்தமாக்க சொல்லுகிறேன். அசுத்தமான உலகு, கேடு நிறைந்த உலகு, துன்மார்க்கம் நிறைந்த உலகு, அதற்குள்ளே அவர்கள் போய் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தானே நான் அவர்களை பரிசுத்தமாக்கும்படி நான் கேட்கிறேன். அவர்களை நீர் என்னை அனுப்பினது போலவே நான் எப்படி நான் பரிசுத்தமான பாவமே நுழைய முடியாத ஒரு பரலோகத்திலிருந்து அசுத்த உலகிற்குள்ளே நான் வந்தேனோ அதே விதமாக இவர்களை அசுத்த உலகிற்குள்ளே நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும், ரொம்ப பரிசுத்தமா, வண்டர்ஃபுல். பரிசுத்தமாக வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு விருப்பத்தை கொடுக்கிறவரே தேவன் தானே, அது மிகவும் சரியான காரியம். மோசேயை தேவன் பார்த்து, என்ன ஒரு அதிசயம், முட்செடி எரிகிறது ஆனால் அவிந்து போகவில்லையே, இட் இஸ் பர்னிங் பட் இட் இஸ் நாட் கன்சியூம்ட் என்று சொன்ன உடனே கிட்டத்திலே போகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற காலணிகளை கழற்று என்று சொன்னார். அவன் கழற்றினான். என்ன சொன்னார் தெரியுமா? வா, நான் உன்னை அனுப்புவேன். எதற்காகப்பா பரிசுத்தம்? அசுத்த உலகிற்குள்ளே போய் இருக்கிற அழுக்கு சாக்கடைகளை நீக்குவதற்கானே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே விதமாக ஏசாயா ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறார். ஏற்கனவே அவர் 5 ஏராளம் தீர்க்க தரிசனங்களை அவர் கொட்டிவிட்டார். அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசி.
நான்கு அரசர்களுடைய காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த அவர் ஒரு ராஜரீக தீர்க்க தரிசி. ஹி வாஸ் அ ராயல் ப்ராஃபெட். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே ஹரிக்கேன் லைட்டில் நம்முடைய ஷர்ட்டில் இருக்க அழுக்கு தெரியாது, டியூப் லைட்லேயும் தெரியாது, சன்லைட்டில் போனால் தான் நம்ம ஷர்ட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நெருங்க நெருங்க தான் நாம் எவ்வளோ அசுத்தர் என்பதை நாம் உணர்வோம். ஏசாயா உணர்ந்தார். உணர்ந்த உடனே ஐயோ ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொன்னார். ஐ எம் ஃபினிஷ்ட், ஐ எம் அண்டன். இப்படியா நான் அசுத்தமாக இருக்கிறேன், நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேனே, எல்லாரை விட நான் நல்லவே நினச்சேன், நான் ஊழியெல்லாம் செய்துட்டு இருந்தேனே, நான் இப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அங்கே இருந்து அக்னி தழல் ஒரு குரட்டால் எடுக்கப்பட்டு அவருடைய உதடுகளை தொட்டது. இதோ உன்னுடைய பாவம் நீங்கியது, அக்கிரமம் நிவர்த்தியானது, இப்போ நீ வீட்டுக்கு போகலாம். இல்லை, யார் நமது காரியமாய் போவோம், யாரை நான் அனுப்புவேன், ஹூம் ஷால் ஐ சென்ட், ஹூ வில் கோ ஃபார் அஸ் என்கிற சத்தத்தையும் கேட்டேன். ஐ ஆல்சோ ஹேட்ன் இருக்கு. அந்த ஆல்சோ ஏன் வருது? சுத்தமாகிட்டே இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலில் போய் ஆலயத்தில் போய் சபையில் போய் பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாத்திரமே இல்லாமல் போயிருப்பாரு. எதுக்கு போகணும்? ஆண்டவருக்காக புறப்பட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக்கிக்கணும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி உலகத்துக்குள்ளே போகணும். அதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதற்காக நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2:21 எழுதுகிறார், ஒருவன் இவ்விதமான அசுத்தங்களிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுடைய பயனுக்கு ஏற்ற அவருடைய பிரயோஜனத்திற்கு ஏற்ற சுத்தமான பாத்திரமாக இருப்பான். யூஸ்ஃபுல் வெசல் ஃபார் வாட்? ஃபார் த மாஸ்டர்ஸ் யூஸ். இதை சொல்லும் முன்னால் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த வசன பகுதிகளை, ஒரு வீட்டில் தங்க பாத்திரம் இருக்கும், வெள்ளி பாத்திரம் இருக்கும், மரப்பாத்திரம் இருக்கும், அதே விதமாக களிமண் பாத்திரமும் இருக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சில கனத்துக்குரியவை சில கனவீனத்துக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து இதெல்லாம் யூஸ்லெஸ்னு அர்த்தம் கிடையாது. கனத்துக்குரியவைன்னு சொன்னால் நம்ம அதை கொண்டு போய் சாப்பாட்டு மேசையில் வைப்போம், கனத்துக்குரிய இல்லைன்னு சொன்னால் மீன் சட்டி குழம்பையே கொண்டு நம்ம மேசையில் வைப்போம், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் சட்டி வேணுமே மீன் குழம்பு செய்கிறதுக்கு, எல்லாம் வேணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படும். இதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். எதற்காக சமாதானம்? சமாதானமற்ற உலகத்திற்கு சமாதானத்தை அறிவிக்க. எதற்காக வல்லமை? பலனற்று திடனற்று பாவத்திலே செத்து கொண்டிருக்கிற உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்க. எதற்கு தேவ பிரசன்னத்திலே நாம் திளைத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய மகிமையை எங்கும் போய் அறிவிப்பதற்காக. எதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? அவருக்கு பயனுள்ள பாத்திரமாவதற்காக. 5வது ஆசீர்வாதம், அவர் நமக்கு கொடுத்த ஃபிசிக், PHYSIQE, அதாவது அவர் நமக்கு கொடுத்த நல்ல உடல், நல்ல சரீரம். சண்டே ஸ்கூல் கோரஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் வருது. 2 little hands to work for Jesus, 2 little legs to walk and go for Jesus, 1 little mouth to speak for Jesus. 2 சிறு கைகள், 2 சிறு கால்கள், 1 சிறு வாய். நல்லா படிச்சிருக்கிறோம். அதனால் தானே ஐயா ஏசாயா அழகாய் சொன்னார். அதைத்தானே பவுல் மிஷினரி சவால் விடும் பொழுது சொன்னார், இதோ உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று மலைகளின் மேல் அறிவித்து வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஹவு பியூட்டிஃபுல் ஆர் த ஃபீட் ஆஃப் ஹீம் ஹூ கம்ஸ் ஆன் த மவுண்டன்ஸ் ப்ரொக்ளைமிங் யுவர் காட் ரெயின்ஸ். அதான் பியூட்டிஃபுல் ஃபீட். நம்ம எவ்வளவுதான் காலை அலங்கரித்தாலும், ஹீல்ஸ் போட்டாலும் சரி, ஹீல்ஸ் போராட்டாலும் சரி, அந்த கால் வந்து அலங்காரமான அழகான ஒரு பாதங்களாக மாற வேண்டுமானால் அது கிறிஸ்துவுக்காக நடக்க வேண்டும். சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா?
ஹி வாஸ் அன் அப்பாஸ்டல் ஆஃப் ப்ளீடிங் ஃபீட். அவர் இமயமலைக்கு ஆங்காங்கே உள்ள ரிஷிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு சென்றார். அவருடைய காலணிகள் தேய்ந்து விட்டன, ஆனாலும் பனி பாறைகள் மீது அவர் நடந்து சென்றார். அவர் சென்ற பாதையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஆங்காங்கே இரத்த கரைகளை பார்க்கலாமா? எனவேதான் ஹி வாஸ் கால்ட் அன் அப்பாஸ்டல் ஆஃப் ப்ளீடிங் ஃபீட். லூயிஸ் பிரெய்லை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறந்து 3 ஆண்டிலிருந்து கண் பார்வை இழந்தவர்கள், அவர்கள்தான் கண் தெரியாதவர்கள் தடவி தடவி வாசிப்பதற்கான பிரெயில் மொழியை கண்டுபிடித்தார்கள். ஃபேனி கிராஸ்பி தவறான ஒரு மருந்து கொடுக்கப்பட்டதால் பிறந்து 1 சில வாரங்களிலே பார்வை இழந்த ஒரு அருமையான சகோதரி. 90 வயது வரைக்கும் அதையும் தாண்டி அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ உலகிற்கு 8000 பாமாலைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஹிம்ஸ். அதில் ஒன்று தான் Blessed Assurance, Jesus is mine. Blessed Assurance அவங்க பாடுறாங்க. கண் பார்வை இல்லை என்று சொல்லி மூடிக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்திருக்கவில்லை. உலகை தட்டி எழுப்பும் பாடல்களை அவர்கள் ஏற்றினார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பிறந்து வளர்ந்து அவர் வேலை செய்த அந்த ஊருக்கு நான் போய் வந்தேன். அது அமெரிக்காவிலே. அவருடைய ஊருக்கு பெயர் எடிசன். அவர் பெயரே அந்த ஊருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த சிட்டிக்கு எடிசன்னு பெயர். எனக்கு அங்கே போய் எப்படியாவது வந்து அவருடைய லெபாரட்டரியை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அவருடைய லெபாரட்டரியை பார்த்தேன். அப்பா, இந்த கிராமஃபோனை செய்கிறதுக்கு அவர் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து கடைசியில் எழுதியிருக்குது, தாமஸ் ஆல்வா எடிசன் வாஸ் ஹாஃப் டெப், அரை செவிடு, அரை செவிடானவர் கிராமஃபோனை கண்டுபிடித்தார். இன்றைக்கு நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் வேணுமா? ஜோனி எரிக்சன், பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் இன் த ஸ்விம்மிங் எக்ஸசைஸ், ஷி பிகேம் அ குவாட்ரோப்ளெஜிக். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷோல்டர் கீழே ஃபுல்லாக பேரலைசிஸ். She was paralyzed. ஆனாலும் உலகம் முழுவதும் சென்று இயேசுவுக்கு நற்செய்தியை அவர்கள் சான்று பகிர்ந்து வருகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ரீசண்டாக தெரியும், நிக் 2 கைகளும் கிடையாது, 2 காலும் கிடையாது. ஐயோ, அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், என்ன அருமையான சந்தோஷத்தில் அப்படியே இந்த முயல் குதிக்கிற மாதிரி குதித்து குதித்து இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்களில் கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். நமக்கு என்ன அருமையான கை! நான் ஆண்டவரை அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆண்டவரே 2 கையை கொடுத்தீங்க, 2 காலை கொடுத்தீங்க, 2 கண்ணை கொடுத்தீங்க, இது எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியமா? கை இல்லாமல் கால் இல்லாமல் பிறக்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா செய்த பாவமா? கிடையாது, நான்சென்ஸ், கிடையவே கிடையாது. கிருபை, கிருபை, கிருபை. சிஎம்சி மருத்துவமனையில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஓஜி வார்டு வழியாக, கைனகாலஜி வார்டு வழியாக போகும் பொழுது, அந்த காரிடாரில் சில தாயார்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு வருவார்கள். இன்னும் சில தாயார்கள் கண்ணீர் மல்க, கண்ணீர் சிந்தி கொண்டு வருவார்கள். நிறுத்தி கேட்பேன், என்னம்மான்னு சொல்லி, என் பிள்ளைக்கு 1 காது இல்லைங்க, என் பிள்ளைக்கு 1 கால் இல்லைங்க, என் பிள்ளைக்கு வந்து மலத்துவாரம் இல்லைங்க. அப்போ நான் நினச்சேன், இப்படி 1-6 அடி நல்ல ஒரு சரீர தோற்றம் இதை எனக்கு ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்போ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும், பலம்னா அது என்னது, முழு சரீர சக்தியோடும் நான் அவரை சேவிக்க வேண்டும். அன்றெடுத்த தீர்மானத்தை இன்று வரை தேவனுடைய கிருபையினாலே நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய சரீரத்தின் மிக முக்கியமான ஆரோக்கியமான ஆண்டுகளை முழுவதுமாக, த பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ ஹவ் இன்வெஸ்டட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட், ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்க வேண்டும். 2 கையை கொடுத்தார், 2 காலை கொடுத்தார், நல்ல கண்களை கொடுத்தார், நல்ல முகத்தோற்றத்தை கொடுத்தார், அத்தனையும் இயேசுவுக்கே. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், முற்றும் அர்ப்பணித்தேன் இயேசுவுக்கே. 6வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ப்ராஸ்பெரிட்டி, வளமை, செழிப்பு. நெகேமியாவிலே ஒரு அருமையான வசனம் உண்டு, இதை நான் அடிக்கடி
மிஷினரி கன்வர்ஷன்களிலே நான் பேசுவேன். நீங்களும் வாசித்திருப்பீங்க, நெகேமியா 8:10. அப்பொழுது அவன் மக்களை பார்த்து சொல்லுகிறான், கோ யுவர் வே, போங்க, ஈட் த ஃபேட், நல்ல கொழுப்பானதை சாப்பிடுங்க, ட்ரிங்க் த ஸ்வீட், இனிப்பானதை மதுரமானதை பருகுங்கள். அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. Send portions to those for whom nothing is prepared. ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கடவுள் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரா? ஆமாம். ஒரு நாளைக்கு 3 நேரமா 5 நேரமா சாப்பிட்றோமா? ஆமாம். நம்ம பிள்ளைகளுக்கு போதுமான அளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். 3 தலைமுறைக்கு இன்னும் வேணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? ஆமாம். எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்தியாவிலே 40% வெறும் வயிற்றோடு படுக்கைக்கு செல்லுகிறார்கள். நமக்கு அது தெரியுமா? Do we know that 40% of Indians go to bed with an empty stomach? ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். 1 தலைமுறைக்கு சேர்த்து வைத்தால் போதாதா? 2 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? 3 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? தைரியமாய் பேசுகிறேன், எங்கள் அப்பா அம்மா இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் பேங்க் புக்கே கிடையாது. ஒன்றுமில்லாமையில் தான் நான் இருந்தேன். இன்றைக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பி கொண்டு இருக்கிறேன். இந்த சவாலை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் மரிக்கும் பொழுது, அன்றைக்கு அலெக்சாண்டர் த கிரேட் 2 கையிலையும் வெளியே போய்விட்டு சொன்னான், என் கைகளை வெளியே போடுங்க காஃபினில். த கிரேட் அலெக்சாண்டர் பிராட் நத்திங் இன் டு த வேர்ல்ட் அண்ட் ஹீஸ் கேரியிங் நத்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். பிரிப்பு சபையினரை பார்த்து பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், பிரிப்பு சபையாரே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்னோடு நீங்கள் உடன்பட்டது போல வேறு எந்த சபையும் உடன்படவில்லை. நோ அதர் சர்ச் ஒர்க் வித் மீ, பார்ட்னர்ட் வித் மீ சோ மச் இன் கிவிங். அப்படி சொல்லிவிட்டு தான் என்ன சொன்னார், என் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொன்னார். நம்ம தான் எப்பவுமே வசனத்தை நமக்கு வசதியாக எடுத்து போடுவோம். எங்கே பாரு வீடுகளில், என் தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், குறைகளை நிறைவாக்குவார். அது யாருக்கு சொன்னார்? மிஷினரியினுடைய குறைகளை நிறைவாக்கிய பிலிப்பிய விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வாசகம். அதை நாம் எடுப்பதற்கு கொஞ்சம் தயங்க வேண்டும். அது எல்லாருக்கும் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் என்னுடைய தேவையை சந்தித்தீர்கள், கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அதுதான் அவர் அங்கே கொடுக்கிற நியமனம். ஒரு பெண்மணி ஓராண்டு சம்பாத்தியத்திலே 300 வெள்ளிக்காசு, ஒரு நாளைக்கு 1 வெள்ளிக்காசு, 50 சாபத்திலே போச்சுன்னு சொன்னால் 300 வெள்ளிக்காசு, 1 வருஷம் ஏழை. அதில் அவள் வந்து ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கியிருந்தா, அது அங்கே உள்ளே போனால் ஆண்டவரை பார்த்தா, நம்மளாக இருந்தால் இது என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துட்டு அப்படியே பாடி ஸ்ப்ரே அடிச்சிருப்போம். அது இந்த காலத்து வழக்கம். இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது தான் இந்த கிறிஸ்தவம் இந்த காலம். அவள் அப்படி செய்யலை, அது ஒரு குப்பி அப்படியே உடைச்சா. அந்த நாட்களில் இந்த மாதிரி சுற்றுற கார்க்கு கிடையாது, கேப் கிடையாது. உடைச்சா, ஒரு தடவை உடைச்சா அவ்வளோதான். உடைச்சா ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றுனா வீடு முழுவதும் அந்த வாசனையால் நிறைந்தது. உடனே நம்ம ஆண்டவர், அவர் தான் மிஷினரி ஆண்டவர் ஆச்சே, உடனே அவருக்கு ஒரு துடிப்பு வந்துருச்சு. உடனே சொல்லிட்டாரு, இந்த சுவிசேஷம் உலகில் எங்கெங்கே அறிவிக்கப்படுமோ அங்கே இவள் செய்ததும் அறிவிக்கப்படும். இந்த வீட்டாவ நிரப்பினார்ல வாசனையால், அதே விதமாக கிறிஸ்துவின் வாசனையால், கிறிஸ்துவின் நற்கந்தத்தால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பும். அப்பொழுது இவள் சொன்னது செய்ய நினைவு கூறப்படும் என்று சொன்னார். புரியுதா? எதுக்கு ஆண்டவர் நமக்கு ப்ராஸ்பரிட்டி கொடுக்கிறாருன்னு தெரியுதா பிரியமானவர்களே? நான் உங்களுக்கு மிஷினரி சவால் கொடுக்குறேன்னு நினைக்காதீர்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும், தெரிந்து தான் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். திரும்ப உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். 7வது ஆசீர்வாதம், ப்ரிசெப்ட்ஸ், டீச்சிங்ஸ், சத்தியங்கள், கருத்துக்கள், படிப்பினைகள். ஆண்டவர் தன்னுடைய சீஷரிடத்தில் சொன்னார், நான் இருட்டிலே உங்களுக்கு சொல்லுகிறதே நீங்கள் வெளிச்சத்திலே கூரையின் மேல் பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். What I tell you in the dark, you stand on the housetops and shout alone. மத்தேயு 10:27 இருக்கிறது. அடுத்த வசனமே சொல்லுகிறார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதே.
இப்போ தானே சொன்னார் நீங்கள் ஹவுஸ் டாப்பில் மேலே ஏறி கத்துங்கன்னு சொன்னார், அடுத்தாப்பில் உடனே வந்து மாற்றியிடம். ஆமாம், கத்துனா மாற்றியிடம் தான் வரும். உடம்பு தானே கொல்லுவாங்க, ஆவியை கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆவி தன்னை தந்திரத்தில் போயிருமே அடுத்தாப்பிலே சொல்கிறார். அப்போ நாம் எதையெல்லாம் நம்முடைய ஜப அறையிலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நம்முடைய வீட்டு கூரையிலிருந்து வெளியே போய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம். இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கிற அளவு திருவசன வெளிச்சம், திருவசன சத்தியங்கள், திருவசன ஆராய்ச்சி நூல்கள் வேற எந்த தலைமுறைக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மறந்து விட்டோம். உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுத்து சீடராக்குங்கள், ஃபுல் ஸ்டாப் இல்லை. நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்களுக்கு போதியுங்கள். நம்ம நோட்டை நிறைய நரைச்சிக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நல்லது. நான் தானே நோட்டு எழுதுங்கன்னு சொன்னேன், எழுதுங்க. அது அங்கேயே இருக்கக்கூடாது, ஷெல்ஃபுக்கு போகக்கூடாது, அது அங்கேருந்து வெளியே போயிடணும். நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் எல்லாருக்கும் போதியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏழு ஆசீர்வாதங்களை பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து பீஸ், அதாவது ஆண்டவருடைய சமாதானம். அடுத்தது பவர். மூணாவது பிரசன்ஸ் ஆஃப் காட். நாலாவது பியூரிட்டி. அஞ்சாவது ஃபிசிக். ஆறாவது ப்ராஸ்பெரிட்டி. அண்ட் ஏழாவது ப்ரீசெப்ட்ஸ். இதையெல்லாம் இருந்தாலும் சாக்குப்போக்கு சொல்வதிலே நம்மை யாருமே மிஞ்ச முடியாது. கெட்டிக்காரன். We are experts in making excuses. ஏன்ப்பா நீ வரல, நான் உன்னை கூப்பிட்ருக்கேனே, ஏன் வரல? அது நான் புதுசாக ஒரு வயல் வாங்கினேன், அதை போய் பார்க்கணும். சரி, அடுத்ததே நீ ஏன்ப்பா வர மாட்டேங்கிற? நான் ரெண்டு ஏர் மாடு வாங்கினேன், அதை ஓட்டி பார்க்கணும். இன்னொருத்தன், நான் வீட்டில் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ் பாருங்கள். ஃபீல்டு, ஃப்ளாக்கு, ஃபேமிலி, ஃபார்மாலிட்டிஸு. ஏன் அப்பாவை அடக்கம் பண்ணுறது தப்பா? அதுக்காக ஒருத்தன் போகக்கூடாதா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏய், செத்தவன் செத்தவங்களை அடக்கம் பண்ணிட்டோம், நீ வா சுவிசேஷப்ப. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க அப்பா இன்னும் சாகலை. நான் பேக்ரவுண்டு ஒரிஜினலாக படித்து பார்த்தேன், இன்னும் சாகலை. ஐ பெரிய மை ஃபாதர்னா என்ன அர்த்தம்னா, அவர் சாக படுக்கையில் இருக்கிறாரு, அவருடைய மற்ற கடைசி காரியங்களை நான் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னார். அது ஒரு வருஷம் அவர் இழுக்கிறாரோ, பத்து வருஷம் இழுத்துக்கிட்டே கிடக்க போகிறாரோ. அதாவது ஆண்டவர் இப்போ அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி நம்ம வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய சொத்து, இதுதான் நமக்கு பெருசாக தருது. நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகள், இதுதான் நமக்கு பெருசாக தருது. பிரியமானவர்களே, இவ்விதமான சாக்குப்போக்குகளை சொல்லிக்கொண்டு எல்லாரையும் நான் முழுநேர ஊழியத்திற்கு போங்கன்னு சொல்லலை. எப்பொழுதெல்லாம் வெளியே போக முடியுமோ, எப்பொழுதெல்லாம் மக்களை சந்திக்க முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் சத்தியங்களை கடத்த முடியுமோ, அந்த வகையிலெல்லாம் கடத்த வேண்டும் என்பது தான் இங்கே நமக்கு படிப்பினை. உடனே இன்னொரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம், நீங்கள் ஃபுல் டைம் மிஷினரிக்கு போகணும்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. எபேசு சபையை பார்த்து பவுல் என்ன எழுதினார்? தூங்குகிற நீ விழித்துனார், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்னார். அவர் ஏற்கனவே இப்போ எபேசில் உள்ளவங்கெல்லாம் பிரசுதவாங்க தானே, முதல் லைன்லேயே இருக்குது. எபேசுவில் இருக்கிற பிரசுதவாங்களுக்கு எழுதுகிறதாக தானே எழுதுகிறாரு. அப்போ தூங்குகிற நீ விழித்து, அவர் பார்ட் இஸ் டு அவேக், காட்ஸ் பார்ட் இஸ் டு கிவ் அஸ் லைட். புரிஞ்சுதா? நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆண்டவர் செய்ய வேண்டியதை நாம் செய்ய முடியாது. எனவே தான் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்வேன், உங்களுக்கு அநேகருக்கு அதை மனதிலே மனப்பாடமாக பதிந்திருக்கும். We cannot do anything without God. God will not do anything without us. தேவன் அன்றி நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் அன்றி தேவன் எதையும் செய்ய மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான சத்தியம். ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? இந்த சாக்கு போக்கும் இந்த சோம்பேறித்தனமும் கூட பிறந்த சகோதரிகள். தீஸ் லேசினஸ் அண்ட் எக்ஸ்கியூசஸ்
ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ். ஏன் தெரியுமா? எம்பா ஊழியத்துக்கு போனா, ஐயோ வெளியிலே சிங்கம் இருக்கும், தெருவிலே சிங்கம் இருக்கும். சிங்கம் வந்து ஜூலே இல்லை இப்போ, அது என்னமோனு உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் சிங்கம் இல்லை சிம்மம். அது என்ன சிங்கம் மாதிரியே பிஹேவ் பண்ணுது, வெளியே சிங்கம் இருக்குது அப்படிமா. இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஐயோ நான் தனியாக போகணுமா? பொம்பளை பிள்ளைங்க தனியாக கல்ஃபுக்கு போதுங்க, எதுக்கு? துட்டுக்கு. கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்க வேலூரில் கிட்டத்தட்ட பாதி வீடுகள் கல்ஃபுக்கு போதுங்க. இங்கே பக்கத்தில் போய் ஒரு கிராமத்துக்கு போகணும், தனியாகவா? கல்ஃபுக்கு போகிறதில்ல தனியாக. அப்போ நமக்கு சோல்ஸ் பெருசா சில்வர் பெருசா, இதுதான் நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து நாம் மாற்றி அமைக்க வேண்டிய முக்கியத்துவ வரிசை. வேதம் என்ன சொல்கிறது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். அது ஏன் ஞானம் உள்ளவன் வருது? ஏன் ஞானம் உள்ளவன் சொல்லி சொல்கிறோம்? அவன் தான் வந்து மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி செய்தியை சொல்லக்கூடிய அறிவும் யுக்தியும் புத்தியும் ஞானமும் உள்ளவன். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானமண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிப்பார்கள். எங்கள் அம்மாவுடைய கல்லறையிலையும் அப்பா கல்லறையிலையும் அதை எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ஆத்துமாக்களை கடைசி வரைக்கும் ஆதாயம் பண்ணாங்க. அவங்க நட்சத்திரங்களாய் ஜொலிக்கிறார்கள், ஜொலிப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் எஸ்ஓபியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்டாராக இருக்கணும். எப்படி ஸ்டார் ஆகணும்? சோல் வின்னர்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். ஆத்மாதாயகர்கள் தான் நட்சத்திரங்கள். இந்த ஆத்மாதாயங்கிறது ஏதோ நாம் விருப்பு வெறுப்பை பொறுத்தவை அல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோடு இராதவன், மத்தேயு 12:30, எனக்கு விரோதியாக இருக்கிறார். என்ன இவர் கார்பெண்டரா பிரான் நேசரத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாரு, அப்படி தான் பேசுவார் அவர். அவருக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான், என்னோடு இராதவன். சரி உங்கள் குழந்தை இல்லை, உமக்கு விரோதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, உம்மோடு இல்லை அவ்வளோதான். இல்லைப்பா, நீ ஏன் கூட இல்லைன்னா நீ எனக்கு விரோதி. லைஃப் வித் ஜீசஸ். அதோடு விட்டாரா? என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். He who does not gather unto me, he scatters. பா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசியிருக்காரு. அதனால தானே இயேசு புரட்சியாளர். அதனால தானே இந்த மனிதன் பேசினது போல் எவரும் பேசினதில்லைன்னு சொன்னாங்க. அந்த இயேசுவை தானே நம்ம பின்பற்றுறோம். ஆத்மாதாயம் என்பது விருப்பு வெறுப்புக்கு அல்ல. என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உன்னை பிடிச்சே இல்லை, நீ போய் மற்றவங்களை பிடி. ஆப்ஷனே கிடையாது. ஒன்று லைஃப் வித் ஜீசஸ், என்னோடு இராதவன். இன்னொன்று சேர்க்காதவன், லேபர் ஃபார் ஜீசஸ். இன்னொரு சாக்கு போக்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஐ ஆம் நாட் ஸ்ட்ராங் எனஃப், ஐ ஆம் நாட் போல்ட் எனஃப், ஐ ஆம் நாட் மெச்சூர் எனஃப், I am not experienced enough, I am not gifted enough to reach out to people. பிரியமானவர்களே, ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு செய்தி அனுப்பினார், வெளிப்படுத்தல் 2:3. அதில் ஒரு சபையினுடைய பெயர் என்ன தெரியுமா? ஃபிலடெல்ஃபியா சர்ச். ஃபிலடெல்ஃபியா, ஃபிலே அப்படின்னா பிரதர்லி லவ்னு அர்த்தம். லவ்வுக்கு நிறையா வேர்டு உண்டு, ஃபிலே, எரோஸ், இப்படி நிறையா உண்டு. இந்த ஃபிலடெல்ஃபியாங்கிறது பிரதர்லி லவ். அவங்ககிட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் சாட்சி சொன்னாய் அல்லவா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ கொஞ்சம் பலம் தான் இருக்கு, உனக்கு கிஃப்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பேச்சுத்திறன் உனக்கு ஜாஸ்தி கிடையாது, நீ பலவீனமானவன், பலவீனமானவள், கரெக்டு. ஆனாலும் என் வசனத்துக்காக நீ நின்னால பாரு, உனக்கு நான் இன்னும் நிறைய திறந்த வாசலை நான் தாரேன். பிரியமானவர்களே, ஆத்மாதாயம் செய்ய நீங்கள் ஓரடி எடுத்து வைத்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரியத்தக்க விதத்திலே, வியத்தகு வகையிலே அநேக கதவுகள் உங்களுக்கு முன்னால் திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமானார். அவன் பயந்து கதிர்களையெல்லாம் மீதியானியருக்காக உள்ளே ஒழித்து வைக்க முயன்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு பலசாலியே வா என்று சொன்னார். நீ போ அப்படின்னாரு.
என்ன எப்படி நான் போகிறது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, பலமே இல்லையே, என் கோத்திரம் கூட அது இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, ஓம் பலத்தை ஏன் பார்க்குறா, ஓம் பலவீனத்தை ஏன் பார்க்குறா, ஒன்றுக்கு திறன் இல்லைன்னு ஏன் பார்க்குறா, உனக்கு அனுபவம் குறைவுன்னு ஏன் பார்க்குறா, நீ ஏன் இன்னும் போதுமான அளவு முதிர்ச்சி அடைய, நான் உன்னை அனுப்புகிறேன்ப்பா, நான் கூட இருப்பேன், நான் கூட நின்று உன்னை நான் பலப்படுத்துவேன்னு சொல்லி சொல்கிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆத்மாதாயம் கடினமான வேலைதான், நற்செய்தி பணி கடினமான வேலைதான், ஆனால் ஆண்டவர் என்று சொல்கிறார், என் முகம் மெதுவாயிருக்கும், என் சுமை இலகுவாயிருக்கும். நுகம் நுகம்தான், சுமை சுமைதான், ஆனால் ஆண்டவரோடு கூட அவர் அந்த யோக்கில் ஒரு பக்கம், நம்ம அந்த யோக்கில் ஒரு நுகர் பக்கம், அவர் அப்படி அழகாக நம்ம போகலாம். அதுதான் உண்மையான ரெஸ்ட்ஃபுல் டெஸ்டிஃபையிங் லைஃப். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பலவான்களையும் சாதுரியவான்களையும் பேச்சுத்திறன் உள்ளவர்களையும் வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனரை தெரிந்து கொண்டார். யார் பலவீனர்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் உடன் பிறப்புகளாகிய சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், பவுலே சொன்னார், பேதுருவும் சொன்னார், இந்த பெண்கள் வந்து பலவீனமான பாண்டம் சொன்னார், உங்களுக்கு பலம் கம்மி தான். ஆனால் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, பலவீனரை நான் தெரிந்து கொண்டேன், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. ஒரு நாளும் நினைக்காதீங்க ஆத்துமாதாயம் அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்குற வரம்னு நினைக்காதீங்க. இவாஞ்சலிஸ்ட் ஆகிறது தான் வரம், சுவிசேஷகன் ஆகிறது தான் வரமே ஒழிய ஆத்துமாதாயனாக இருப்பது வரமல்ல. அது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், வீடு தீப்பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோமே, திடீர்னு ஒரு வீட்டை பார்க்குறோம் அது தீப்பற்றி எரியுது, எனக்கு இந்த தீயணைக்கிற வரம் இருக்குதா அப்படி நான் யோசிச்சுட்டேன். இப்போனா தீயணைக்கிற பயிற்சி நான் பெற்றிருக்கிறேனான்னு யோசிச்சிருக்கேன், ஒன்றும் யோசிக்க மாட்டேன், பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றுவேன், பக்கெட் எடுத்து மணலை தூவுவேன். வென் ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர் யூ டோன்ட் ஸ்டாண்ட் வித் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபோல்டட் வண்டரிங் வெதர் யூ ஆர் gifted for firefighting, no, you straight away go do what you can do. Now we are in an emergency, the world is ready to burn with the judgmental fire of God, the entire earth is about to be burned, this is an emergency time, this is an end time, let's go and put off the fire, let us go and save people from this burning. Nehemiah parkrom எருசலேமினுடைய மதில்களை அவன் திரும்ப கெட்டுக்கிறான். யாரெல்லாம் அதில் கெட்டினாங்க தெரியுமா, நெகேமியா மூணா அத்தியாயத்தை பிறகு எடுத்து படித்து பாருங்கள். கோல்டு ஸ்மித்து தங்க ஆசாரி லேசாக அந்த ஒரு கண்ணாடியை போட்டுட்டு இப்படியே குத்தும், அவன் போய் கொள்ளு வேலை செய்ய போயிட்டான், குத்து வேலை செய்ய போயிட்டான். பெர்ஃப்யூமர்ஸ் தைலம் செய்கிறாங்களே ரொம்ப ஃபைன் ஒர்க்கு, அவனும் அங்கே வேலை செய்ய போயிட்டான். கலெக்டர்ஸ் அரை ஜில்லாவுக்கு இருக்கிற கலெக்டர்ஸ்லாம் வேலை செய்ய போயிட்டாங்க, ஏன்னா இது எமர்ஜென்சி. ஆனால் நோபிள்ஸ் பிரபுக்கள் ஒயிட் காலர், அவங்க காலும் அழுக்க மாட்டாங்க, கையும் அழுக்காக்க மாட்டாங்க, ஷர்ட்டும் அழுக்காக்க மாட்டாங்க, ஒயிட் காலர் பீப்புள், அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று இருக்கிறது. அதைத்தான் மல்கியாவிலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் அன்று காட்டுவேன் என்று சொன்னார். நாம் எந்த பக்கத்தில் நம்ம இருக்க போகிறோம் இன்றைக்கு நாம் அதை தீர்மானிப்போம். எப்படி ஆரம்பிக்கிறது, ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான்கு வட்டம், ஒரு வட்டம் உன் வீட்டிற்கு உன் சிநேகிதரிடத்திற்கு போ. நம்ம ரிலேட்டிவ்ஸு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்குது, எப்போ எத்தனை கல்யாணம், மாமாவுக்கு மாமாவுக்கு அத்தைக்கு அக்காவுக்கு பேரனுக்கு பேரன் பிறந்திருக்கான், எப்போ இதுக்கெல்லாம் கூட நம்ம போகிறோம், அது ரொம்ப பெருமை நமக்கு, இதுக்கு அதுக்கு அதுக்கு அதுக்கு சட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள கோஹோம் டி ஆஃப் அவங்க எல்லாருக்கும் போய், உங்கள் கையில் நல்ல புத்தகங்கள் இருக்குல்ல, கிறிஸ்டியன்ஸ் தானே, டெய்லி வாசிக்கிற அந்த பெற்றவருடைய என் ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேர் கையிலையும் நான் போய் கொடுக்க போகிறேன், எடுக்கலாமே, கோஹோம் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் தம் ஹவு மெனி கிரேட் லெசன்ஸ் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் தட் புக். கோ டு தி ஸ்ட்ரீட்ஸ், தெருக்களில் போங்க,
வர வேண்டியவங்களாம் வரமாட்டாங்க, தெருக்களுக்கும் சந்திகளுக்கும் போங்க, எல்லாரையும் கூட்டுவாங்க, என் வீட்டில் இன்னும் இடம் நிறையா இருக்குது, ஸ்ட்ரீட்ஸுக்கு போங்க, ட்ராஃபிக் கொடுக்க போங்க, சும்மா அவங்க ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவனுக்கு கொடுங்க, என்னங்க எனக்கு சமாதானம் கிடச்சிருச்சிங்க, உங்களுக்கும் கிடைக்கும், மிஞ்சி போனால் என்ன செய்வான், ரோட்டில் போகிறவன் அந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி அந்த பேப்பர் இருந்தால் இதான் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி உங்கள் முகத்தில் எறிவான். யாராவது பேப்பர் பால் எரிஞ்சு செத்துருக்காங்களாங்க? மேக்ஸிமம் டிராக்டர் அப்படி தானே செய்வான், வேறு ஒன்றுமே அவன் செய்ய முடியாது, கர்த்தர் தான் அவங்களோடு இருக்கிறாரு. மூணாவது, ஆண்டவர் சீடர்களை அழைத்து என்ன சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு, அருகே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, கழுத குட்டி, அப்போ அது பெண்கள் தான் அர்த்தம், பெண்கள் தான் நிறைய இன்றைக்கு பாரம்பரியங்களில் கிடக்கிறாங்க. இந்தியாவில் 50%, திருச்சபையில் 50% பெண்கள் தான், பெண்கள் தான் பெண்களை ரீச் பண்ண முடியும். ஆண்கள் போனாங்கன்னா நிறைய கிராமத்தில் பெண்கள் நின்று பேசக்கூட மாட்டாங்க, பெண்கள் தான் போக முடியும், நம்ம தானே செய்யணும், போவோம். பெண் கழுதை அது, ஏன்னா கழுதையும் கழுதை குட்டின்னு இருக்குது, அப்போ அது பெண் கழுதை, அதை அவுத்துட்டு வாங்க. சண்டே கிளாஸ் மூலமாக தான் நிறைய மினிஸ்ட்ரி நடக்குது, சிறு பிள்ளைகள் மூலமாக தான் அநேக மிஷினரி ஒர்க் நடந்திருக்கு, அநேக எழுப்புதல்கள் உண்டாயிருக்கு. கடைசியில் கோ இன் டு ஆல் தி வேர்ல்டு. இந்த வட்டத்தை பாருங்கள், அழகு ஜாமெட்ரி. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள், கோ ஹோம் ரிலேட்டிவ்ஸ். செகண்ட் சர்க்கிள், கோ டு த ஸ்ட்ரீட்ஸ் நெய்பர்ஹுட். அடுத்த சர்க்கிள், கோ டு த வில்லேஜ், தட் இஸ் த ரூரல் இவாஞ்சலிசம். அடுத்த சர்க்கிள், கோ ஆல் ஓவர் தி வேர்ல்டு, அது ஃப்ரான்டியர். இது எப்படின்னா, ஒரு இந்த குளத்தில் ஒரு கழுதைக்கு போட்டிங்கன்னா அப்படியே ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அப்படியே வட்டம் வட்டம் வட்டம் வட்ட வட்டம் போய் அது கடைசி வரைக்கும் அது போகும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை அதிசயிக்க செய்வார், அதிசயங்களை அவர் உங்களுக்கு காணப்படுவார். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் என்ன, போகணும், கோ. காஸ்பல்னாலே GOSPEL, கோ அண்ட் ஸ்பெல், அதுதான் காஸ்பல். God, GOD, 2/3 of God is கோ தாங்க, போகாம ஒன்று நடக்காது. ஐயோ பேதுரு எத்தனை தடவை கடலுக்கு வராரு, ஐயோ யோவான் எத்தனை நேரம் கடலுக்கு மீன் பிடிக்க வராரு, ஒரு நாள் நம்மளே வந்து பேதுரு வீட்டுக்கு போவோன்னு சொல்லி எந்த மீனாவது வருவாங்க? மீன் வந்து மீனவனை தேடி வராதுங்க, மீனவன் தாங்க மீனை தேடி போகணும் எப்பவும். நம்ம கடவுள் என்ன சொன்னார், போங்க போங்க போங்கன்னாரு, நம்ம சபையிலையும் நம்ம கூட்டங்களும் என்ன செய்யறோம், வாங்க வாங்க வாங்கங்கிறோம், எல்லாம் உள்டா தான், போங்கன்னாரு நம்ம வாங்கங்கிறோம், அது ஒன்றும் நடக்காது, நம்ம தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும். கோ அவுட் வேர் தி சின்னர்ஸ் ஆர், பாவிகள் இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டு செல்லுங்கள். கோ வேர் தி ஃபிஷ் ஆர், மீன் எங்கே இருக்கு அங்கே போங்க, நீங்கள் அது வராது உங்களை தேடி. கோ கோ கோ, இந்த பிரின்சிபிளில் தான் 5 ஆண்டுகள் நான் காரைக்குடியிலே பொறியியற் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது தினசரி ஜபம், வாராந்திர உபவாசம், வாராந்திர சுவிசேஷ பணி, அப்படி போகும்பொழுது தான் நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனோம். இன்றைக்கி எனக்கு ராமேஸ்வரம் குறித்த ஒரு பெரிய பாரம், ஏன் தெரியுமா, தமிழகத்திலே அதிக வறண்ட, ஆன்மீக வாழ்விலும் அதிக வறண்ட மாவட்டம் அது. மாணவர் பருவத்திலே எனக்கு ராமேஸ்வரத்தை பற்றி ஒரு கிறுக்கு பிடித்தது, அந்த கிறுக்கு இன்னும் என்னை விட்டு போகவில்லை. ராமேஸ்வரம் அங்கே நீங்கள் அதிகமாக கேள்விப்பட மாட்டீங்க, திருச்சி மீட்டிங் வாங்க, தஞ்சாவூர் மீட்டிங் வாங்க, மதுரை மீட்டிங் வாங்க, மெட்ராஸ் மீட்டிங் கேட்க வேண்டாம், ராமேஸ்வரம் மீட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ராமநாதபுரம் மீட்டிங் கேட்குறீங்க, வராது, ஏன்னா அங்கே போனால் காசு நிறைய கலெக்ட் பண்ண முடியாது, அதனால் யாரும் அங்கே போக மாட்டாங்க. பட் அங்கேயும் ஆத்துமாக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் செய்துகிட்டே இருந்தோம், குஷ்ரோகிட்ட போனோம், 5 வருஷம் பண்ணோம், 2 வருஷம் ஐஐடியில் பண்ணோம், அதான் பண்ணோம், என்னாச்சு, ஒரு பெரிய ஆலமரமான இயக்கம் உருவானது. அதை நினச்சிக்கிட்டால் நான் போய் அந்த தனவா மாலையில் போய் ஜோம்னு போனோம், அதை வச்சுக்கிட்டால் வந்து அப்படியே ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு மெகாஃபோனை தகரத்தில் செய்து நான் தான் அதுக்கு பெயிண்ட் அடித்தேன், பெயிண்ட் அடித்து எழுதுனேன், அதில் அப்படியே வச்சுக்கிட்டு போய் கிராமத்தில் போய் கற்றுனேன், இன்ஜினியர் காலேஜிலேருந்து கிராமங்களில் போய் காலேஜஸ் டு வில்லேஜஸ். இன்றைக்கி அது என்னாச்சு, ஒரு பெரிய மிஷினரி இயக்கமாச்சு. அருமையான எஸ்ஓபி ஃபேமிலி, என்னுடைய உடன் பிறப்புகளே உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ கேட்குறேன். எஸ்ஓபி ஃபேமிலி வந்து இது விளையாட்டுக்கு இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டார் வேறு என்ன தெரிய, அந்த என்ன செய்யணும் தெரியாமல் இப்படி என்ன பண்ணி கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டத்தில், தீர்க்கதரிசன வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய திட்டத்தில்
எப்படி 1963 68 70 வரைக்கும் கல்லூரி வளாகத்தில் நடந்த ஒரு ஜபக்குழு மூலமாக ஒரு பெரிய இந்திய அளவிலான ஒரு இயக்கம் பிறந்ததோ, அதே விதமாக இந்த எஸ்ஓபி ஃபேமிலியில் உள்ள அத்தனை அங்கத்தினர்களும் தீவிர ஈடுபாடு கொள்வார்களானால் திருச்சபை சரித்திரத்தில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய இயக்கம், நிறுவனம் அல்ல ஒரு பெரிய இயக்கம் இந்த எளிய முயற்சியினால் உண்டாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒளிப்பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை காணுவதற்கு ஒருவேளை நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதை கண்டு களிப்பீர்கள். நம்மை இந்த பாதையிலே நடத்தி செல்வதற்காக எப்படி பிரேயர் லீடர்னு சொல்லி ஜோன்ஸ் ராணியை நம்ம போட்டோமோ, அதே மாதிரி நம்முடைய அவுட்ரீச் லீடர் என்று திருப்பூரை சேர்ந்த நம்முடைய பிரேம் சகோதரனை நான் நியமித்திருக்கிறேன். சகோதரன் பிரேமையும் சகோதரன் பிரியதாசையும் ஜூன் 13 ஆண்டு நான் வேலூருக்கு அழைத்து பல மணி நேரங்கள் நான் செலவழித்தேன். என்னுடைய மகளும் என்னோடு கூட இருந்தாள். அதிலே அவர்கள் இருவருடைய உடன்பாட்டோடு தம்பி பிரேம் அவர்களை அவுட்ரீச் லீடர், வெளி உலக ஊழியத்திலே நமக்கு எப்படி ஜபத்திலே சகோதரி நடத்துகிறார்களோ அப்படியே இதை நம்ம நடத்துவதற்கு, நமக்கு ஆலோசனை கூறுவதற்கு, இதை ஒருங்கிணைப்பதற்கு அந்த சகோதரனை நாம் நியமித்திருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக நாங்கள் கூடி வர கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய இருதய பாரத்தை உங்களுடைய திருவசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னீர். அந்த வேலையை நாங்கள் துரிதப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த அத்தனை பேருக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வர முடியாத சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம். வாக்கு பண்ணின தேவன் நம்மை விட்டு விலகவில்லை.

கிருபை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர்

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அமைதியா ஆர்ப்பரிப்பா, சைலன்ஸ் ஆர் ஷவுட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 19 அத்தியாயம் 28-40. இவைகளை இயேசு சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தமது சீடரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே நீங்கள் நுழையும் போது மனிதரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டி அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் ஆடைகளை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் ஆடைகளை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீடர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீடரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. The voice of rejoicing is in the tents of the righteous. சத்தமாய் ஆராதிப்போரை பார்க்கும் போதெல்லாம், நாசரேத் என்கிற ஊரிலே உயர் ஆங்கிலிக்கன் பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட எனது மனதில் ஒரு கேள்வி எழும்பும். அமைதியாய் ஆராதிக்க முடியாதோ? அடிக்கடி இந்த கேள்வி எழும். ஆனால் 1962 நான் ஆவியின் அபிஷேகம் பெற்ற பின்பும், ஆராதனை குறித்த வேத பகுதிகளை ஆராய்ந்த பின்னரும், சத்தத்தை உயர்த்தி கடவுளை துதிப்பது சரிதான் என்று நிச்சயமாகவே நான் அறிந்து கொண்டேன். பலத்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை, பூமி அதிர்விலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்று 1 ராஜாக்கள் 19:11-13 வரை வாசிக்கிறோமே, இந்த வசனத்தை தான் சத்தத்தை உயர்த்துவதற்கு எதிராக பேசுகிற அத்தனை பேரும் மேற்கோள் காட்டுவார்கள். அப்படியானால் பெந்தேகோஸ்தே என்று பலத்த காற்றோடும் அக்னிமயமான நாவுகளோடும் ஆவியானவர் இறங்கினாரே, அதற்கு விளக்கம் என்னவோ? அதற்கு சில நாட்களுக்கு பின்னர் சீடர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அப்போஸ்தலர் 4 அத்தியாயத்தில் வாசிக்கிறது போல் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, ஏசாயா 6 அத்தியாயத்திலே ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அங்கே சேராபென்களின் துதியின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தன என்று நான் வாசிக்கிறோம். ஏசாய 6:3-4. ஆர்ப்பரித்து ஆராதிப்பதை சட்டங்களும் சடங்குகளும் நிறைந்துள்ள சபையால் சகித்து கொள்ள முடியாததுதான். குருத்தோலை ஞாயிறந்து சீடர் எல்லாரும் மிகுந்த சத்தத்தோட கடவுளை புகழ்ந்தபோது அன்றைய மார்க்க தலைவரில் சிலர் இயேசுவிடம் சீடரை அதட்டும் என்று கேட்டார். இயேசுவோ, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிட்டு விடும் என்று அழகாய் பதில் சொன்னார். ஏன் தெரியுமா? நிசப்தம் அபூர்வம் என்னும் இடத்திலிருந்து வருகிறவர் அல்லவா அவர். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 8:1 இருக்கிறது, அவர் 7 முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அப்போ அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதல் என்றால் அதை ஒரு செய்தியாக குறிப்பிட வேண்டுமானால் அங்கு எப்பொழுது பார்த்தாலும் ஆர்ப்பரிப்பு உண்டு என்பதுதான் நமக்கு தெளிவாகிறது அல்லவா? சங்கீத புத்தகம்தான் இஸ்ரவேலரின் பாடல் புத்தகமாகும். கம்பீரமாய் பாடி தேவனை ஆராதிக்க அது திரும்ப திரும்ப மக்களை அழைக்கிறது.
சங்கீதம் 66:1 வாசித்து பாருங்கள், 81:1 வாசித்து பாருங்கள். எல்லாரும் கைகொட்டி கம்பீரமாய் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள் என்று திரும்ப திரும்ப அழைப்பு வரும். எனவேதான் சங்கீதம் 89:15 நாம் வாசிக்கிறோம், கம்பீர சத்தத்தை அறியும் மக்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்களை அது பாராட்டுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவா, அரசன் சாலமோன் முடிசூட்டப்பட்ட பொழுது தரையும் தளங்களும் அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மக்கள் மகாபூரிப்பாய் ஆர்ப்பரித்தார்களாம். 1 ராஜாக்கள் 1 அத்தியாயத்தில் அதை வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கும் போது சாலமோனிலும் பெரியவரை அல்லவோ முடிசூட்டுகிறோம். ஃபேனி கிராஸ்பி அம்மையார் ஒரு அழகான பாடல் எழுதினார்கள், Praise him, Jesus our blessed.

அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று 46 சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று 47 சங்கீதத்தின் முதல் வசனமே சொல்லுகிறது. அப்படியானால் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அமைதி ஆர்ப்பரிப்பு ஆகிய இரண்டுமே நமது உணர்வுகளின் வெளிப்பாடுகள். இரண்டுக்குமே அதனதின் இடம் உண்டு. வேதம் இரண்டையுமே பாராட்டுகிறது. அதனதின் இடங்களில் அவை இருக்க வேண்டும் என்று அது போதிக்கிறது. பெந்தேகோஸ்தையினரும் பெந்தேகோஸ்தையினர் அல்லாதவரும் ஒருவரையொருவர் கண்டனம் பண்ணாமல் உற்சாகப்படுத்த வேண்டும். இரு சாராரும் கூடுமானவரை சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதித்தால் அது பெந்தேகோஸ்தைக்காரர்களுக்கு சமதளத்தில் நிற்பதற்கு கால்களை கொடுக்கும். பெந்தேகோஸ்தை அல்லாதவருக்கு வானத்தில் பறக்க செட்டைகளை கொடுக்கும். ரெண்டும் தேவை. இப்படி இல்லை என்றால் நமக்கு மிஞ்சுவது மலட்டு கூச்சலும் மயான அமைதியுமாகத்தான் இருக்கும். எம்டி ஷவுட் அண்ட் டெட் சைலன்ஸ். ஒரு முக்கியமான சத்தியம், கடவுள் சத்தத்திலும் இருப்பார், நிசப்தத்திலும் இருப்பார். இப்படித்தான் இருப்பார் என்று நாம் அவருக்கு கோடு போட முடியாது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. மகாபெரிய தேவனே, எங்கள் இருதயங்களிலே நீர் ஆவியானவரை கொடுத்து எங்கள் இருதயங்களுக்குள் இருக்கிற கட்டுகளையெல்லாம் நீர் விடுவித்து விடுதலையோடும் உற்சாகத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆனந்தத்தோடும் மகிழ்வோடும் அதே வேளையிலே பணிவோடும் உம்மை துதிப்பதற்கு நீர் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக கற்றுத்தருகிற நல்ல சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, சத்தம் போட கூச்சலிட ஒரு வேளை உண்டு, அமைதியாயிருக்க உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கவும் ஒரு வேளை உண்டு. அதனதன் காலங்களில் அதனதன் காரியத்தை சரியானபடி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்து நீர் எங்களை சமநிலை கிறிஸ்தவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு கிடைத்த நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, சடங்காசார சபைகளில் உள்ளவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடி, மற்றவர்கள் சடங்காச்சார சபையினருக்கு சத்துவமே இல்லை உயிரே இல்லை என்று சொல்லி பழிக்காதபடி, இரு சாராரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு உம்முடைய திருவார்த்தையின் சமன்பாட்டிலே வளர்ந்தோங்கி வர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.

ஒரு குவளைக்குள் இருந்த தண்ணீரில் ஒரு தவளை நீந்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது குவளையில் இருந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றப்பட்டது. உள்ளே இருந்த தவளையும் வெப்பநிலைக்கு ஏற்ப தன்னுடைய உடலை சமநிலைப்படுத்தி வந்தது. தொடர்ந்து தண்ணீர் சூடேற்றப்படும் பொழுது அது கொதிநிலைக்கு மிக அருகில் வந்தது. இப்பொழுது இதற்கு மேல் அந்த தவளையால் நீரின் வெப்பத்திற்கு ஏற்ப தன்னை சமநிலைப்படுத்த முடியவில்லை என்பதை உணர்ந்தது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீரை விட்டு வெளியே குதித்துவிட வேண்டும் என்று அந்த தவளை தீர்மானம் செய்தது. இப்பொழுது அந்த தண்ணீரை விட்டு வெளியே குதிக்க முயற்சி செய்தது. ஆனால் தண்ணீரின் வெப்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய உடலை சமநிலைப்படுத்துவதில் தன்னுடைய பலனையெல்லாம் இழந்து போய்விட்டது என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தது அந்த தவளை. முடிவென்ன தெரியுமா? அப்படியே அந்த தவளை வந்து பலியானது. சரி, இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி. தவளையை கொன்றது எது? தண்ணீரின் கொதிநிலைதான் தவளையின் சாவிற்கு காரணம் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எப்பொழுது வெளியே குதிக்க வேண்டும் என்பதை குறித்த சரியாய் தீர்மானிக்க முடியாத நிலைதான் தவளையினுடைய சாவிற்கு காரணம். நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்ற மக்களோடு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக நாம் சில சூழ்நிலைகளிலே ஒத்துப்போய் கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் ஒத்துப்போக வேண்டும், எப்பொழுது நமது தீர்மானத்தில் உறுதியாக இருந்து அந்த இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதை குறித்து தெளிந்த அறிவு நமக்கு தேவை. நமது சூழ்நிலையை நாம் நேருக்கு நேர் சந்தித்து சரியான செயல்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். நம்மை சுற்றியிருப்பவர்கள் நம்முடைய சரீரத்தையோ, நமது உணர்வுகளையோ, பண நிலைமையோ, ஆவிக்குரிய நிலையையோ, மனநிலையோ பாதிப்படைய செய்து கொண்டு இருப்பார்கள் என்றால், தொடர்ந்து அவ்வாறுதான் செயல்படுவார்கள் என்று நமக்கு தெரிந்தால், நமக்கு பலன் இருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டு நாம் வெளியேறுவது நமக்குச் சிறந்தது. அதுபோல எந்த ஒரு பாவத்தை விட்டும் வெளியே வருவதை குறித்து நாம் தாமதம் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய பாவமே நம்மை கொன்று போடும் என்பதையும் மறந்து போய்விடக்கூடாது. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என்ன, கவனமாக இருப்போமா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி நாளா இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் காணப்பட மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 17:22. ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவை கொண்டு ஆவியானவர் அநேக காரியங்களை தம்முடைய ஜனத்துக்கு சொல்லுகிறார். அதிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய ஆத்துமா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறது. நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். நம்முடைய ஆத்துமா பாவத்திலிருந்து அழிவு நின்று அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த மீட்கப்பட்ட ஆத்துமா இப்பொழுது எங்கேதான் இருக்கிறது? இந்த மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ளே தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை, விசுவாச ஓட்டம். இந்த விசுவாச கப்பலை சேதமாக்காதபடிக்கு நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும், இலக்கை அடைய வேண்டும். பவுல் சொன்னார் அல்லவா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று. எவ்வளோ விலையேறிய பொருட்கள் ஒரு கப்பலில் இருந்தாலும் அந்த கப்பல் சேதமாகி மறுக்கரை அடையாமல் போனால் அதற்குள்ளே என்ன விலையேறப்பட்ட பொருட்கள் இருந்தும் பிரயோஜனமே இல்லாமல் போய்விடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தி கொண்டார்கள் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதி எச்சரிக்கிறார். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க வாழ்கிறோம். அநேகரை பிரியப்படுத்த பார்த்து தேவனை விட்டு விலகுகிற எத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்மை இரத்தத்தால் மீட்டிருக்கிறார். ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஒருத்தங்களை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் உங்களுக்கு நியமித்த பாதையை விட்டு விலகுவீர்களேயானால் உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நம்மை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே அன்பாய் உணர்த்தி எச்சரிக்கிறார். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே மீட்கப்பட்ட ஆத்துமா இருக்கிறது. நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? இந்த கப்பல், இந்த வாழ்க்கை படகு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அதற்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை நோக்கி. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. கர்த்தர் ஒரு பாதையை நியமித்து நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா, யாருக்காகவும் அதை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். காரணம், அவர்கள் வெளிப்பிரகாரம்தான் அறிவார்கள். இந்த பூமியில் இருக்கிற உறவுகள் எல்லாம் மாம்சிகமான உறவுகள் மட்டுமே. ஆனால் நமக்குள்ளே கர்த்தர் என்ன தந்திருக்கிறார் தெரியுமா? மீட்பை தந்திருக்கிறார். எப்படி தந்திருக்கிறார்? தம்முடைய இரத்தத்தினாலே, தெய்வீக உறவு. இந்த பூமியிலே காண்கிறவைகள் எல்லாம் இங்கோடு முடிந்துவிடும். ஆனால் நித்தியத்திலே நாம் அவரை காணப்போகிறோம், அவரோடு வாழப்போகிறோம், அவரோடு இருக்க போகிறோம். எனவே யாருக்காகவும் எதற்காகவும் தேவனை விட்டு, இந்த வேதத்தை விட்டு விலகுகிற எந்த காரியத்துக்கும் தயவாக இடம் கொடாதிருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே பாதுகாத்து நடத்துவாராக. நல்ல தகப்பனை, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். யாருக்காகவும் எதற்காகவும் உம்மை விட்டு, நீர் எங்களுக்கு நியமித்த பாதையை விட்டு விலகாதபடிக்கு காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தை.
2: வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்ச்சியிலே உங்களுக்கான தலைப்பு ஜீவ ஆவி. இதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினன்று விடுதலையாக்கிட்டே. ரோமர் 8:2. மனிதனோடு இடைப்படுகிற கர்த்தருடைய ஆவியே அந்த ஜீவ ஆவி என்று அழைக்கப்படுகிறது. மனிதன் பூமியிலே வாழ்வதற்கு இந்த ஜீவ ஆவிதான் அவனுக்குள்ள பரலோக ஜீவனை கொண்டு வந்தது. இந்த ஜீவ ஆவியின் மூலமாக பூமியிலே ஜீவனுள்ள யாவும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். இவ்வாறு ஆதியாகமம் 2:7 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம் இருதய துடிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆதாமுக்கு கொடுத்த ஜீவ சுவாசம் இன்று 6,000 ஆண்டுகள் பிறகும் கூட மனிதருக்குள்ளே கிரிய செய்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவ சுவாசத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10 இவ்வாறு சொல்லுகிறது. வியாதி நேரங்களில் உங்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் தந்து பாதுகாக்கிறவர் அவர்தான். விளைவின நேரத்திலே உங்களை பெலத்தினால் நிரப்பி உயிர் போகும் தருணங்களிலே ஒருவருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் மனமிறங்கி ஆயுசை நீடித்து கொடுக்கிறவரும் அவரே. கர்த்தர் சுவாசமும் இருதய துடிப்பும் ஆகிய ஜீவனை உங்களுக்கு தருகிறார். ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் உங்களை பாவ பிரமாணம் என்பவர்களின் பிரமாணத்தினன்று விடுதலையாக்குகிறது. அந்த ஜீவன் பரிபூரணப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். யோபு பக்தன் சொன்னார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது. யோபு 10:12. ஒருமுறை மறித்து கொண்டிருக்கிற ஒருவனுக்காக ஜெபிக்கும்படிக்கு ஸ்மித் விகில்ஸ்வாத் என்ற பக்தனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவனோ தன்னறிவற்றவனாய் மரணத்தின் கோரப்படியில் சிக்கியிருந்தான். அவன் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்தது. அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி விசுவாசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பியும் முடியாதிருந்தது. ஆகவே அந்த போதகர் அவன் காதினருகில் போய் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். பின்பு ஜீவன் உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன் என்றார். அவர் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுக்குள் ஜீவன் வந்தது. பிறகு அவனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜீவன் உண்டாயிருப்பதாக என்று வேண்டிக் கொண்டார். ஒரு சில வினாடி நேரத்துக்குள்ளாக அவனுக்குள் அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் வந்ததினால் அவன் எழுந்து உட்கார்ந்தார். பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு அருமையான அற்புதமான பரிபூர்ணமான ஒரு செய்தி. ரோமர் 7:10 அப்போ சில பவுலுக்கு ஒரு பக்கம் ஆவியின் பிரமாணம் இருந்தது, மறுபக்கத்தில் பாவ பிரமாணம் அவரது மாம்சத்தில் கிரிய செய்தது. நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பியும் அவரால் செய்ய முடியவில்லை. ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் நான் என்று கதறினார். அப்பொழுதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் அவரை விடுதலையாக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டார். ஆமென். உங்கள் நினைவுக்கு, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும். ரோமர் 8:6. அன்பான ஜீஃபான் நேயர்களே, இப்படியாக மனோரமியமான பாடல்களோடும் இனிமையான செய்திகளோடும் 24 மணி நேரம் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் மத்தியிலே உங்கள் வீட்டிலே நீங்கள் எப்போதும் அனுபவித்திருக்க நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. வணக்கம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். நேற்றைய தினத்தில் முன்னேற்றத்தின் எதிரிகள் என்பதை விளக்க பண்ணுவதற்காக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராக வழிநடத்தின காரியத்தில் காணப்பட்ட காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்திருந்தேன். 40 வருடங்கள் அலைந்து திரிந்தவர்கள் இப்பொழுது கண்ணுக்கெட்டுகிற தூரத்தில் கானான் இருக்கிறதற்கு அவர்கள் பார்த்தது மாத்திரமல்ல, அங்கே உள்ள கனிகளை பார்த்திருந்தார்கள். இரண்டு பேர் ஒரு திராட்சை குலையை சுமக்க வேண்டிய அத்தனை பெரிதான திராட்சை குலை. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி இருந்ததை இவர்கள் நன்றாய் கவனியுங்கள், ருசித்திருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் தேசத்தை அவர்கள் அடைய வாஞ்சிக்க முன்னேறக்கூடாமல் போனதற்கான முதல் தடையை நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன? வசதியான இடங்களை பார்த்தார்கள், தங்களுடைய நிலைமை பார்த்தார்கள். எங்களுக்கு ஆடு மாடுகள் ஏராளமாக இருக்கிறது, ஆகையினால நதிக்கு இந்த பக்கத்திலேயே தங்கி விடுவோம் என்று அவர்கள் பேச ஆரம்பித்து மோசே இடத்துல போய் விண்ணப்பம் செய்தார்கள். மோசே கடும் கோபம் கொண்டு, உங்கள் சகோதரர்கள் யுத்தத்திற்கு போகும்போது நீங்கள் எங்களை இழைப்பாருவீர்களோ என்று தட்டி எழுப்பி அவர்களை அந்த பணியிலே சேர்த்து கொண்டார் என்பதை நேற்றைய தினத்திலே உங்களுக்கு காண்பித்தேன். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். அவர்களுக்குள் இருக்கிற மூப்பர்களும் கூட, இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்த மூப்பர்களும் கூட எகிப்து தேசத்தை குறித்து எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் எண்ணாகமம் 16 அதிகாரம் 13 வசனத்தில் 250 பிரபலமானவர்கள். ஏனென்றால் 2 வசனத்தில் பார்க்கலாம்,
1: இஸ்ரவேல் புத்திரரில்
0: சபைக்கு தலைவர்களும்
1: சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும்
0: பிரபலமானவர்களுமாகிய
1: 250 பேர்களோடு.
0: Were they famous people, popular people, important people, and they were the leaders of the church then. அன்றைக்கிருந்த அந்த சபை என்று சொல்லுகிற வேறு பிரிக்கப்பட்ட அந்த கூட்டத்திலே தலைவர்கள், சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், பிரபலமானவர்கள். 250 பேருடைய வார்த்தை கொஞ்சம் பாருங்கள். 13 வசனம்,
1: இந்த வனாந்தரத்தில்
0: எங்களை கொன்று போடும்படி
1: பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ?
0: எகிப்தில் என்ன செஞ்சாரா? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா? என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உபாகமம் 11 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க.
1: நீ சுதந்தரிக்க போகிற தேசம்
0: நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது.
1: அங்கே நீ விதையை விதைச்சு கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல.
0: தின்னது கீரை சொல்றது, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை விட்டுட்டு வந்துட்டோம். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லல, பழைய காரியத்தை எப்படி மாத்திட்டா பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்ற பாலும் தேனும் ஓடுற தேசம் ஆண்டவர் சொல்லி கூட்டு போறாரு. இவன் சொல்றான் எகிப்து தான் பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆண்டவர் சொல்ற, டேய், அங்க காலால நீர் பாய்ச்சி நீ கீரை விதைச்சு இருந்தாள்டா, ஆகினால்தான் ஆண்டவர் சொன்னார் எகிப்து தேசத்தை போல இராது, அது வித்தியாசமானது. கொஞ்ச நாள் லேட்டாக நம்மளும் இப்படி மாறிடும். ரசிக்கப்படம்னாலே நல்லா இருந்தோம், ரசிக்கப்படம்னாலே என்ன வேணாலும் சாப்பிடலாம், எங்கே வேணாலும் கும்மாளம் போடலாம், என்ன வேணாலும் அடிக்கலாம், இவன் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னதுனால தான் ஒன்றும் செய்ய முடியாம கட்டிப்பட்ட மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் பேர் புலம்பிட்டு தான் சபையில் இருக்கிறான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், இவன் என்னமோ ஆலயத்துக்கு போகிறாங்கிறாங்க, அதுக்காக போகிறான். எகிப்து தேசத்தில் பால் தேனும் ஓடிச்சான். யார் சொல்கிறது? ஃபேமஸ் பீப்புள், தலைவர்கள். சி, உன்னெல்லாம் தலைவன் ஆக்கி வச்சிருக்கு பாரு, உன்னெல்லாம் பிரபலமானவர்கள் பாப்புலராக மாற்றி வச்சிருக்கு பாரு. சபைக்கு அழைக்கப்பட்டவர்களாம் இவர்கள். உன் வாயே சரியில்லை, பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, அப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்த உன் வாயே சரியில்லைடான்னு சொல்லுங்க. வார்த்தைகளே சரியில்லை, அங்கே அப்படி இருந்தது, அங்கே இருந்தது, ரசிக்கப்படாம அப்படி இருந்தேன், ரசிக்கப்படாமல. அடிமையாக இருந்து அடி வாங்கி ஜபம் பண்ண கூட முடியாமல் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தியா? அதை நினைக்கல. கவனியுங்கள், இப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் விடுதலைக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போது சண்டை போடாம வசதி வருது பிரதர். வித்வுட் கிராஸ் ஐ கேன் கெட் அ கிரவுன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஃப் தெர் இஸ் நோ கிராஸ் தெர் இஸ் நோ கிரவுன். சிலுவை இல்லாம உனக்கு மகுடம் இல்லை என்று சொல்வார்கள். பட் தீஸ் பீப்புள் வாண்ட் அ கிரவுன் பட் தே டோன்ட் வாண்ட் அ கிராஸ். நல்ல கவனிங்க, நம்முடைய எண்ணங்கள் யாராலோ சரி பெய்யப்படாமல் எங்கேயோ சிதறடிக்கப்பட்டிருக்கிறதை தேவன் திருப்புவாராக, தெளிவுக்குள் கொண்டு வருவாராக. இங்கேயே இருந்துரும் சொன்ன போது மோசை எப்படியோ சரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்ப்பா, அட்லீஸ்ட் அவனும் கூட ஆம்பளைங்களாவது போங்க, பொம்பளைங்களை விட்டுருங்க, பிள்ளைங்களை விட்டுருங்க, ஆம்பளைங்களாவது போங்க, நாங்கள் அவங்கள செட்டில் ஆகிறது வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருந்துட்டு வாங்கடான்னு சொன்ன போது அதற்கு உடன்பட்டபடியினால மோசை அந்த கன்செஷன் கொடுத்தார். ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர். ஆனால் அது முதல் தடை மாத்திரமே. The materialism is the first and the primary thing which stopped the church to go forward. சபை முன்னேறாததற்கு காரணம் வசதிகள், வாய்ப்புகள், பாடுகளே இல்லாத நல்ல சுக வாழ்க்கை, இது இருந்தா போதும்னு சபை இன்றைக்கு போதிக்கப்படுகிறதோ அன்றைக்கு முன்னேறுவதற்கு தவறிவிடும். அதுவே அதற்கு முதல் எதிரி. போய் இங்கிலாந்து பாருங்க, இன்னைக்கு இங்கிலாந்து பாருங்க, உலகம் முழுவதுக்கும் பைபிள் கொடுத்த அந்த நாட்டில் என்ன நடக்குது? இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பின்பு வேகமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று துடிப்பு இருந்த இங்கிலாந்தில் இன்றைக்கு மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற ரிஷி சுனேக்கு தான் அங்கே சீஃப் பிரைம் மினிஸ்டர். 2 மாதங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்தில் இருந்து வந்த ஒரு அறிக்கை சொல்கிறது, சபைக்கு போகிறதற்கு ஆட்கள் இல்லை, சபை கட்டடங்களுக்கு ஹீட்டிங்க்கும் காசு இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஐ ஹவ் சீன் மை செல்ஃப் இன் லண்டன். லண்டன்லேயே பெரிய பெரிய சபைகள் இன்றைக்கு டான்ஸ் கிளப் ஆக மாற்றப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். வாய் வாய் சார், எல்லாம் உண்டாயிடுச்சு, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், we have security என்று சொன்னாங்க. அந்த இங்கிலாந்தினுடைய நிலைமை என்பதை இங்கே இருக்கிற சிலர் நன்றாக அறியலாம். Go to France. It will not be too late that it will be declared as an Islamic country. பாரிஸ்ல ஒருத்தனும் வெள்ளை தொழிலாரனே இல்லை, எல்லாம் ப்ரௌன் தொழிலா இருக்கான் நம்மள மாதிரி. இல்லைன்னா நம்ம ப்ரௌன் சொல்லிக்கிடும், ஏன்னா கருப்பால் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரௌன் தானே. இல்லைனா பிளாக்ஸ் ஆப்பிரிக்காலேருந்து, அவன் சொல்கிறான் எங்கள் நாட்டை ஆண்டல்லாம், இப்போ நான் உங்கள் நாட்டை ஆள வந்திருக்கேன், தெருவில் தெரிகிறான். ஆல் த ஒயிட் பீப்புள் ஹஸ் கான் அவுட் ஆஃப் பாரிஸ், டு யூ நோ தட்? அங்களுக்கு இயேசுவை தெரியாது. ஏன் ஏன் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் அவுட். அதைத்தான் நேற்று தினத்தில் சொன்னேன், சபைக்கு முதல் எதிரி என்று. இன்னைக்கு ரெண்டாவது எதிரியை காட்டி கொடுக்கிறேன். நீங்க இப்ப என்னோடு கூட சேர்ந்து சொல்லி திருப்பிக் கொள்ளுங்கள், யோசுவாவின் புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க இப்ப முன்னால வருகிற அடுத்த காரியம் யோர்தான். சின்ன நதி தான், ஆனா வெள்ளப்பெருக்கு எடுக்கும் போது அது பயங்கரமா ஓடும். யோர்தான் நதி இப்ப தடையா இருக்குது, எதிரியா மாறிடுச்சு. இந்த யோர்தானை இப்ப கடக்கணும். கவனிங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவன வழியாக நடத்தி கொண்டு வந்து அவர்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணதற்கு என்ன காரணம் என்பதை நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து விடுகிறேன். எகிப்திலிருந்து கானானுக்கு போறதுக்கு 11 நாட்கள் தான் பெலிஸ்தீர் தேசமா வழியாக போய்விட முடியும். சமுத்திரத்தின் ஓரத்தில் போய்விட முடியும். உங்களுடைய பைபிள்ல பின்னால மேப் போட்டிருக்காங்க, போய் பார்த்துருங்க. There is no need to cross the sea. கடலை தாண்டலாம் வேண்டாம், வழியில அந்த பூமியிலே நடந்து போயிடலாம். 11 நாள்ல இன்னொரு இடத்துல சொன்னதை இங்க சொல்ல விரும்புறேன். அப்படி போனா அன்றைக்கு பெலிஸ்தியர்கள் 300,000 பேர் மாத்திரமே, இஸ்ரேல் ஜனங்கள் 30,000 பேர். ஆண்டவர் சொல்றார், யுத்தத்தை பார்த்தா மனம் முடிஞ்சு பின்னால ஓடிடுவான்னு சொல்லிதான் வேற வழியா கூட்டு போனு வேதம் சொல்லுது. யாத்ராம 13 அத்தியாயத்துல வீட்டுல போய் படிச்சீங்க. அப்ப எதுக்கு ஆண்டவர் 40 நாளை தூக்கிட்டு கூட்டி சுத்திட்டு போறாரு? 40 days. Why? Listen, 300,000 பேர் 30,000 பேர் கொல்ல முடியாதா? மேல உளுந்தே கொண்டுடலாம், அப்படிதானே? But God didn't do it. ஏன்னா இவன் அந்த சமுத்திரத்தின் வழியா போயிருந்தா சமுத்திரத்துல கிடைக்கிற மீனை சாப்பிட்டுக்கிடுவான், சமுத்திரத்துல அந்த காடையை சாப்பிட்டுட்டு இதுலயே திருப்தியா இருந்து இவன் போயிருப்பான். But God's way to teach people. சபைக்கு அது அடையாளம், தேசங்களுக்கு அது அடையாளம். சபைக்கு அடையாளம் என்ன? நீ என்னத்தான் சார்ந்திருக்கணும் சொல்ற முதல் காரியத்தை ஆண்டவர் செய்யறது தான் சுத்தி கொண்டு வர்றாரு. சுத்தி கொண்டு வந்தவொடனே அங்க இருக்கிற சிவந்த சமுத்திரம், இது நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு சாதகமா? சமுத்திரத்தை கடந்தா தான் இவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஓஹோ, நேர போயிருந்தா இருக்கு நினைக்காது. சமுத்திரத்தை கடக்கணும். எந்த வழியில கூட்டு போவாரு? வழி எதுன்னு தெரியாது. எதைத்தான் பின்பற்றி ஆகணும்? அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் தான் பின்பற்றி ஆகணும். ரெண்டாவது சோறு கிடைக்காது, வானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் மன்னாவுக்கு. அடுத்தால தண்ணி கிடைக்காது, கண்மலையில இருந்தா தண்ணி கொண்டு வரணும். நிழலும் கிடைக்காது, அவர் தான் கூட பிடிக்கணும். சோத்துக்கும் தண்ணிக்கும் நிழலுக்கும் இழைப்பாறுதலுக்கும் யாரத்தான் சார்ந்து இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் வனாந்திரத்தில் நடத்தினார். ஹல்லேலூயா. சாராளனவர்ஜி பாடுகள் பாட்டுகள்லாம் இன்னைக்கு மறக்கப்பட்டு போச்சு. யாரோ சொன்னாங்க, நீங்க தானே சாராளனவர்ஜி பாட்டை பாடுறீங்க, வேற யாரும் பாடல. கானக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடணும், மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அதுல நடத்துற நல்ல ஆண்டவர். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கண்ணுக்குள்ள குத்துற மாதிரி பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்துறதுக்காக சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் குலுக்கிய சொல்லுங்க, உங்களை வனாந்திரத்தில் நடத்துறதுக்காக நீங்க கர்த்தருக்கு ரொம்ப சோத்திரம் போடணும். அப்பந்தான் அவரை சார்ந்திருப்பீங்க, இல்லைன்னா மாமனார் வீட்டை தான் சார்ந்திருப்பீங்க. என்ன சொல்லுவோம், உங்க அப்பா என்னடா கொடுத்தாரு? நம்ம சார்புமா மாமனார் வீட இருக்கூடாது, அவர் சீக்கிரத்தில் போய் சேர்ந்தார், கூட கல்யாணம் முடிச்சோன்னு போய் சேர்ந்துட்டது. லவ் யாருக்கோ சொல்றேன் ப்ராஃபசி, இதுதான் என் ப்ராஃபசி. நீ ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே சார்ந்து உன்னை அன்றாட தேவைகளுக்கும் நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே உன்னை இந்த வழியில் நடத்துகிறார் அல்லவா.

0: சமீபத்தில் ஒரு தங்கச்சி எனக்கு, ஒரு முஸ்லீம் மதத்திலிருந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தங்கச்சி, ஒரே லைன் ஒரு மெயில் கொடுத்திருந்தா. என்ன கேட்டா, அங்கிள் நீங்க ஊழியத்துக்கு காசை கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்க பத்திரிகையில தேடி பார்த்தாலும் இல்லை, வெப்சைட்ல பேங்க் அக்கௌண்டே இல்லை, உங்க பிரசங்கத்தில் எல்லாம் கேட்கிறேன், ஒண்ணுலையாக காசை கொடுன்னு கேட்க மாட்டேங்க. உமக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஆகிற செலவு உங்க ஊழியத்தில் என்ன? பிடிச்சிட்ட தொங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, பிரசங்கத்தில் நான் எங்கேயும் பணத்தை பற்றி பேசினதில்லை, யார்கிட்டையும் தாங்கன்னு சொன்னதில்லை. எங்கள் மேகசின் உங்களுக்கு வந்ததுன்னா, ஜெம்ஸ் சத்தம் வந்ததுன்னா பாருங்க, தேடி பாருங்க, தேவையே சொன்னதே இல்லை. 50 வருஷத்தை முடிச்சிட்டோம். அதுக்காக எங்கேயாவது என் ரிசர்வ் பேங்க்லாம் இல்லை, ஏன்னா ரிசர்வ் பேங்கில் மோடி ஆள் தான் தாஸ் உட்காந்துருக்கிறார், எங்கள் ஆள் இல்லை. ஒரு நாள் மேலே இருக்கிற ரிசர்வ் பேங்கில் எங்கள் ஆள் தான் இருக்கிறாரு, இந்த கீழே இருக்கிறதுல தாஸ் ஜி தான் உட்காந்துருக்கிறாரு, பெங்காலி ஆள். பெங்காலில் போனால் பீகாரி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன பார்த்து சொல்லுவாங்க, பொக்கா பீகாரி அப்படிமா, அதாவது புத்திகட்ட பீகாரின்னு. பெங்காலில் போனால் என்ன சொல்லுமா, ஜஹாம் பீகாரி ஹேவாம் பீமாரி ஹேமா, எங்கே பீகாரி இருக்கானா அங்கே கண்டிப்பாக வியாதி இருக்குன்னு சொல்லுவான். அதனால தான் உங்கள் ஊர்லேருந்து துரத்துறீங்கன்னு சொல்லி எங்கள் சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரியே கூப்பிட்டுருக்காரு, வரப்போகிறாங்க அவங்க உங்கள் ஊரை பார்க்கத்தான். நல்லா கவனிங்க, கத்தருக்கு சோத்திரம். இந்த 50 ஆண்டுகள் இந்த தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்தார். 1 ரூபா கடனும் வாங்கலை, 1 ரூபா யாருக்கு நாங்கள் கடன்படவும் இல்லை. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தான் வனாந்திரத்தில் வழித்து நடத்துகிறாரு, சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தான் கடலை பிரிக்கிறாரு, சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தான் வழியே இல்லாத மனாந்திரத்தில் கூட்டிட்டு போறாரு. மோசையே சொல்றான், மச்சானை பார்த்து, மாப்பிள்ளையை பார்த்து, அதாவது தன்னுடைய மனைவியினுடைய தம்பியை பார்த்து சொல்றான், டேய் நீ வனாந்திரத்தில் கண்ணி போல இருப்ப, எங்க தண்ணி கிடைக்குன்னு தெரியும், எங்க கூடாரம் போடும் தெரியும், எங்களோட தங்கிடுடான்னு சொல்றான். அவனை மட்டும் வச்சிருந்தானா இவனை, இன்னைக்கு வரைக்கும் வனாந்திரத்தில் தான் இருப்பான், ஏன்னா கூடாரம் அங்கே போட்டிருப்பான். ஆண்டவர் அவன் டாட்டா காட்டி போயிட்டான் அவங்க மாமனாரோட. நல்லது, ஈவன் கிரேட் பீப்புள் சம்டைம் லுக்ஸ் ஃபார் சம் ஹெல்ப், சம் சப்போர்ட். ஆண்டவர் அவனையும் விரட்டி அடிச்சிட்டாரு. நீ என்னதான் சார்ந்திருக்கணும், தேவஜனம் என்னதான் சார்ந்திருக்கணும், உலகத்தில் எவனையும் சார்ந்திருக்கிறதுக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன்னு தான் நான் அந்த கூப்பிடாரு. அதே மாதிரி தான் இங்கே எல்லாவற்றிலையும் அவர் தான் அதை நடத்துறதுக்கு தான் இப்போ யோர்தானுக்கு முன்னால வந்து நிறுத்துறான். கவனிங்க, இப்ப யோர்தான் முன்னால நிறுத்தும் போது, இந்த யோர்தான் 3 தடவை பிரிஞ்சதா வேதத்தில் வாசிக்கிறீங்க. 1 தடவை எப்படி பிரிஞ்சது சொல்லுங்க, எலியா சால்வே போக்கி ஒரு அடி அடிச்சாரு, டு ப்ரூவ் ஐ அம் எ பவர்ஃபுல் மேன், பிரிஞ்சுதான். நீங்கள்லாம் வசனம் படிக்கிறவங்க தானே, உங்ககிட்ட தான் பேசுகிறேன். 1 தடவை அடித்தார் சால்வையை புழுங்கி அடித்தார் பாருங்க, யோர்தான் 2 பிரிஞ்சிடுச்சு. அதில் அவரும் எலிசாவும் நடந்து போகிறாங்க, மறுபடியும் சேர்ந்துக்கிடுச்சு. 1 தடவை பிரிஞ்சுது, எப்போ? அவருடைய சீசன், அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, நம்மளை இவனுங்கெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களா, நான் எளிய இடத்துக்கு தான் வைக்கப்பட்ட ஆள்னு ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணணும். அவருடைய மேண்டில் என் மேலே விழுந்ததுப்பா, அவருடைய சால்வை என் மேலே தான் விழுந்ததுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சான்னு வாசிக்கலாம். நீங்கள் பார்க்கறது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாம் பேசுறது இல்லை சபையில். அதனால 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம், அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: பின்பு அவன்
0: எலியாவின் மேலிருந்து
1: கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போ யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து
0: கீழே விழுந்த சால்வையை பிடித்து
1: எலியாவின் தேவனாகிய கர்த்தர்
0: எங்கே என்று சொல்லி
1: தண்ணீரை அடித்தான்.
0: தண்ணீரை அடித்தவுடனே
1: இரு பக்கம்
2: பக்கமாக பிரிந்தது.
1: அது இரு பக்கமாக பிரிந்ததினால்
2: எலிசாய் கிரைப்பட்டான்.
1: எலிசாய் கிரைப்பட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க.
2: எரிகோவில் பார்த்துக்கொண்டிருந்த
1: எரிகோவில் இவனை கேலி பண்ணி பார்த்துக்கொண்டிருந்த
2: தீர்க்கதரிசிகளின்
1: புத்திரர்
2: அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின்
1: ஆவி இறங்கி இருக்கிறது என்று சொல்லி
2: அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி.
1: அதுக்கு முன்னால இந்த கரையில இருக்கும்போது ஒரே கிண்டல், டேய் இன்னைக்கு எலியா போயிடுவார் தெரியுமா, அதுக்கு பிறகு நீ யார நம்பிடா வாழ்வே என்று எலியா எலிசாவ அவனோட பைபிள் காலேஜில் படிச்ச எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த பக்கத்துல. இப்ப எலிசாவுக்கு ஒரு சேலஞ்ச், ஐ ஹவ் டு ப்ரூவ் that the same spirit upon Elijah is upon me nu prove pannukiraga. Avan salvai kadichi adichan pelandudha appo indha erdan piriradhu rendu kaaranathilal dhaan. Onnu power of god kaattanum, adhu tha hero nu kaattanum appadina priyam. Innonnu ivaru avarude valiyila vandhavar nu kaattanum appam priyam. ஆனால் யோசுவா பாவம், மோசே கம்பெனிட்னா சமுத்திரம் பிளரும், இவனை ஆண்டவர் உபயோகித்திருக்க முடியாதா, சந்திரனையும் சூரியனையும் பார்த்து நில்லு நாம் சண்டைப்படுறது வரைக்கும் நில்லுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் படைத்தது யோசுவாவால் இது முடிஞ்சிருக்குமா இல்லையா சொல்லுங்க. சந்திரனையே நிறுத்தி வச்சுட்டான், சூரியனை நிறுத்தி வச்சுட்டான், நான் சண்டை முடிக்கிறது வரைக்கும் நில்லுங்கடான்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்ட வாக்கு வல்லமை உள்ள யோசுவாவால் யோர்தான் கோ பேக் அப்படின்னு சொன்ன பிரிஞ்சிருக்குமா இல்லையா, பிரிஞ்சிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்க விரும்புறாரு, இனிமேல்லாம் அந்த சிங்கிள் ஹீரோ காரியெல்லாம் நடக்காது, நாலு பேர் வசனத்தை தூக்குறம நின்று அவன் கால் பட்டாந்தாடா பிரியும் கரங்களை தட்டி ஆண்டவரும் மயம்படுத்தலாமா. இஸ்ரவேலே நீ கானானுக்குள்ள போறடா, அங்க உனக்கு தேவை தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையும் தேவ பிரசன்னமுமே. இதை சொல்லி கொடுக்கறது தான் அது செய்யறார். Can you understand? God wants to teach at every step. தடையா இருக்கிற எதிரியா இருக்கிற பிரிக்கணும்னா இன்னைக்கு சபை வசனத்திற்கும் தேவ பிரசன்னத்துக்கும் திரும்பி வந்ததாகணும். நம்புறவங்க மாத்திரம் வானத்துக்கு மேல கைய வைத்து தேவ ஜனமே வசனத்தை இதை சொல்லி கொடுக்கணும். நாலு பேர் யோசுவா சொல்றான், நான் ஒண்ணு இறங்க மாட்டேன், நீங்க தான் இறங்கணும்டா. அதாவது என்ன, வசனத்தை சுமக்கிறது மாத்திரமல்ல வசனத்துக்கு கீழ்படுகிறவன் வேணும். வசனத்தை சுமக்கிறது தான் எல்லாம் இருக்காங்களே, டிடி பிடி எல்லாமே இருக்குது. என்ன இல்லை, ஒருத்தரை கேட்டேன், ஒரு தியாலஜினை கேட்டேன், வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார். உங்களுக்கு அவர் என்னை பார்த்து கேட்டார், உங்களுக்கு ப்ரீ ஃபிக்ஸும் இல்லை போஸ்ட் ஃபிக்ஸும் இல்லை. நான் என்ன என்ன சொல்கிறீங்க பிரதர், நீங்கள் பேருக்கு முன்னாலேயும் டாக்டர் ரெவரண்டு ரைட்டு லெஃப்ட் எல்லாம் போடுறதில்லை, அது ப்ரீஃபிக்ஸ். போஸ்ட் ஃபிக்ஸு டிடி பிடி சீட்டு சிகரெட்டு எல்லாத்தையும் அதையும் போடுறதில்லை. என்ன யா நீர் ஊழியம் செய்கிறீர், 50 வருஷமா இப்போ போன டிசம்பரில் தான் கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு குயிக் ஃபிக்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. ப்ரீஃபிக்ஸ் இல்லை போஸ்ட் ஃபிக்ஸ் இல்லை, எனக்கு குயிக் ஃபிக்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் உடஞ்சிருக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு ஒரு பிசுன்னு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது கீழையாத்தின் பிசின் தைலமாகிய இயேசுதான், அவர் இருக்கிறார் போதும். என் ஃப்ரெண்டுடைய பையன் 5 பேரில் ஒருத்தன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருந்தவன் திடீர்னு ஊழியத்துக்கு வந்துட்டான். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அவனுக்கு தெரியும், அவன் பெரிய எலியாஸ், 5 வருஷம் பைபிள் காலேஜில் போய் படித்து லாட்டின் கிரீக் ஈப்ரூஸ் எல்லாம் படித்து இஸ்ரேவேலில் போய் 6 மாதம் தங்கி அவங்க ஆக்சண்டையும் படிச்சுட்டு வந்து அவன் என்னை பார்த்து கேட்டான் அவங்க வீட்டுக்கு போகும்போது, ஹே ஜெபக்குமார், வெளிநாட்டிலலாம் நான் பேரை சொல்லி தான் கொடுப்பேன், அங்கிள்லாம் கூப்பிட மாட்டான், ஜெபக்குமார் ஐ ஹவ் have a question அப்படினா என்னன்னு கேட்டேன். What is your theology? என்ன தியாலஜி படிச்சிட்டு வந்திருக்காரு 5 வருஷம். ஆமா, அது மட்டும் இல்லை 3 லாங்குவேஜ், லாட்டின் செத்து போன லாங்குவேஜ், ஹீப்ரூ அது இங்கிருந்து இங்கே எழுதணும், அதுக்கு பிறகு கிரீக். ஏன்னா இப்போ நிறைய நம்ம நாட்கள்லாம் எல்லாமே இடையில பிரசங்கத்தில் ஏதாவது தெரியலன்னா ஒரு கிரீக் வார்த்தை உங்களுக்கு விளங்காது, அதனால சொல்லி வச்சிட வேண்டியது. திடீர்னு அகாப்பேமா, நமக்கு அகப்ப தான் தெரியும், நமக்கு அகாப்ப எல்லாம் தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், அந்த அந்த தேவ அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டு தான் தெரியும், எனக்கு அகப்ப தான் தெரியும், அகாப்பெல்லாம் தெரியாது. கிரீக்கில் இப்படி இருக்குது, லாட்டினில் இப்படி இருக்குது, லாட்டினில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். லிசன், நல்லா கவனிங்க. ஆனால் தேவ பிரசன்னமும் தேவ வார்த்தையும் அல்ல, தெரிந்ததினால் அல்ல. பல டிகிரிகளை வச்சுருக்காங்க, பிஹெச்டி பிஹெச்டி 3 PhD வாங்கினவர் நான் சமயத்தில் என்னதுலாம் கேட்டேன், அவர் சொன்னார் மிஸ்யாலஜியில் ஒரு பிஹெச்டி, தியாலஜியில் ஒரு பிஹெச்டி, அதுக்கு பிறகு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு நுழைய மாட்டேங்குது. 3 PhD வாங்கி வச்சுருக்காரு. நான் கேட்டேன் இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்றீங்க, செல்ஃபில் இருக்குது, வீட்டில் ஃபோட்டோ போட்டிருக்கேன். அடப்பாவி, ஒரு ஆள் ஆண்டவருக்குள்ள நடத்தியிருக்கான்னா அது இனிமே தான் நடத்துவேன் உள்ளே போகும்போதா. என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்க, மனுஷனை பிடிக்கணும் ஆகிக்கணும். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிருங்க, ஒரு மனுஷனையாவது பிடிச்சியா இப்போ நீ ஆண்டவர் பின்னால் போகிறதுனா ஒன்பது ஒரு மனுஷனையாவது படிச்சிடணும்ல, ஒரு மனுஷனையாவது பிடிக்கணும் இல்லை, நீ ஆண்டவர் போகிறதுக்கு அதான அடையாளம். ப்ரீஃபிக்ஸும் ஃபோர்ட் ஃபை ஃபோர்ட் ப்ரீஃபிக்ஸும் போஸ்ட் ஃபிக்ஸ் இல்லையா, குயிக் ஃபிக்ஸ்யா. தேவ பிரசன்னத்தையும் கீழ்ப்பிடிதலையும் நீ கற்றுக்கொண்டால்தான் காணான் உனக்கு. நான் வாக்கு தத்தம் பண்ண தேசம் அப்படின்னு உனக்கு இதை காண்பித்து கொடுப்பதற்கு தான் யோர்தான் நதியை பிளக்க வைக்கிறதுக்கு 4 ஆசாரியர்களை நிறுத்தி தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிற அவர்கள் தேவ வார்த்தை சுமந்து யோசுவா சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன். நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், பிரதர் ஜபக்குமார், பிரதர் ஜபக்குமா, வேத வசனத்தையும் தேவ ஆவியானவரையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் எனக்கு தாரக மந்திரமாக போகிறது என்று சொல்கிறோம் மாத்திரம் ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக, நாங்கள் எங்கள் சொந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் ஊழியத்தில் முன்னேறுவதற்கும் தேவ ராஜ்யம் முன்னேறுவதற்கும் இது முக்கியம் முக்கியம் முக்கியம். எங்க போறேன்னு தெரியாது தோமாவுக்கும், எங்க போறேன்னு தெரியாது பேதுருவுக்கும், எங்க போறேன்னு தெரியாது பவுலுக்கும். ஆவியானவரால் இழுக்கப்பட்டு பட்டணந்தோறும் உபத்திரவமும் கிளேசமும் எருசலேமில் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் தீர்க்கதரிசியாகிய அகபு வந்து இந்த அங்கியை உடையவனை கட்டுவாங்கன்னு சொன்னாலும் ஆவியில் உந்தப்பட்டு வசனத்தை சுமந்து செல்கிறவனாக தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் தான் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியுமே ஒழிய மற்றவர்களால் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. சரவணி மறுபடியும் அழகான பாடல் ஒன்றை பாடினார்கள். தேவ

0: நல்ல கவனிங்க. இப்ப அடுத்த தடை வந்து நிக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அங்க போய் அஞ்சாவது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, யோசுவாவின் அஞ்சாவது அதிகாரம், அடுத்த தடை. இந்த தடையை குறித்தும் கொஞ்சம் பார்த்து விடலாம். ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் தான் அந்த வழியில் நடத்துறாரு. மறுபடியும் சொல்றேன், God led Israelites in order to show them they are special people. They must practice whatever is taught. Not only that, they will be symbolic to the coming church. சப முன்னேறி இந்த இந்தியாவை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்களும் நானும் விரும்பினா, நல்லா கவனிங்க, இந்தியா தேவனை அறியணும்னு ஜெபம் பண்றது எளிது. இந்தியா ஜெபம் தேவனை அறிய வேண்டும் என்று கதறுகிற ஒரு கூட்டம் உண்டு. I praise God for that crowd, but that is not sufficient. ஜெபிக்கிறது மாத்திரம் போதாது, ஏராளமான இரவு ஜபங்கள் நடக்கிறது. நன்றி, ஏராளமான சபைகளிலே தேசம் அசைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது உண்மை. அதை தேவன் அசைப்பார் என்றும் நான் நம்புகிறேன். இத்தனை பேர் ஜபத்தை கேட்கலன்னா அவர் என்னதான் செய்வார்? ஆனா there are preludes, there are preconditions. இதை மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால தான் பழைய ஏற்பாட்டையும் தூக்கிட்டு போறோம். இப்போ சிலர் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க, பழைய ஏற்பாடுலாம் வேண்டாம், எல்லாம் நாலு சுவிசேஷமே போதும்னு சொல்ற ஆள் இருக்கிறாங்க உங்க ஊர்ல. They don't understand the bigger picture of God. They don't understand the bigger program of God. தேவனுடைய பெரிய ஒரு காரியத்தை இந்த பூமியில் அவர் நிலைநிறுத்துவதற்கு உன்னையும் என்னையும் தான் தேடுறாரு. அதை கற்றுக் கொடுப்பதற்காக தான் அந்த பழைய ஏற்பாட்டில் அவ்வளோத்தையும் எழுதி வச்சிருக்கார். திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது கடைசி நாட்களில் இருக்க நமக்கு எச்சரிப்புண்டாக ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். இப்ப வாசிக்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முதலாவது வாசிங்க.
1: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது.
0: ஆனா அதுக்கு முன்னால இந்த யோர்தானுக்கும் இந்த எரியோவுக்கும் இடையில ஒரு காரியம் நடந்து ஆக வேண்டும். That is why I try to draw your attention towards 5th chapter. ஐயோ அடைச்சிருக்கு அடைச்சிருக்கு அடைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னால சில காரியங்களை சபை, தேவ சபையின் மக்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் தான் அழகாக எழுதி வச்சிருக்காரு. ஆறாவது சாரி ஐந்தாவது அதிகாரம் வாசிக்கலாம், இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: அக்காலத்திலே
0: கர்த்தர் யோசுவாவை நோக்கி
1: நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை.
0: போதும் போதும், கொஞ்சம் இல்லைங்க. என்ன உண்டாக்கு?
1: கருக்கான கத்தி.
0: என்ன உண்டாக்கு? யுத்தத்துக்கு போற யோசுவா எல்லாருக்கும் சண்டை போடுறதுக்கா? இல்ல, உன் ஆண்களை கொஞ்சம் வெட்டி விடணும்டா. கருக்கான கத்தி எதுக்கு? எதுக்கு வாசிக்கல அந்த வசனத்தை? இப்போ
1: இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார்.
0: தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு சபை முன்னேறி போனா இது கண்டிப்பா நடந்து ஆகணும். ஏன்னா வாசிங்க நாலாவது வசனத்திலிருந்து,
1: யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால்,
0: இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால்,
1: எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய
0: யுத்த புருஷர் எல்லாரும்
1: எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு
0: வழியிலே வனாந்தரத்தில் மாண்டு போனாலும் ரெண்டு பேரை விட்டுட்டு காலேபும் யோசுவாவை விட்டு
1: எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள்.

எகிப்த போகும்போது ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணாங்க. ஏன்னா விருத்த சேதனம் ஆபிரகாம் குடும்பத்தோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தது, அதற்கு தான் அடையாளம். இப்ப மனாந்திரத்தில் பிறந்த ஒருத்தனுக்கும் விருத்த சேதனம் பண்ணாதனால Here is a bunch of him, not bunch of the whole crowd, except two. ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணல. ஆண் மக்களுக்கு கவனிங்கள், காது கொடுத்து, ஏதோ என்று பைபிளை வாசிக்காதீர்கள். ஒரு உறுப்பாயில் அழிந்து போகன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குயா என்னமா? I need somebody to inherit the land, those who are covenanted with me. என் கூட விருத்த சேதனம் என்கிற காரியத்தினால என்னோடு உடன்படிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை மாம்சத்தில் இருக்கிற விருத்த சேதனத்தை தேவன் எடுத்து போட்டு என் சத்திய வேதம் சொல்கிறபது இருதயத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆமா, சிஸ்டர்ஸ் எல்லாம் ஓங்கி கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சொன்னீங்க? என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் உனக்கும் விருத்த சேதனுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஒன்னையும் சேர்த்து இருதயத்தில் விருத்த சேதனம். எல்லாரும் கைங்களை தேடி ஆண்டவர் மயம்படுத்தாம. You are included in the New Testament covenant. பழைய ஏற்பாட்டில் ஆண்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலேயோ என்ன ஆண்டவர் எல்லா இருதயம் இருக்கிறவங்கலாம் அலையிலேயோ சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்குதான். பக்கத்தில் இருக்கவங்க இப்ப கையை பிடிச்சுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஏதாவது உடன்படிக்க உண்டா? கேளுங்க, கேட்டு வச்சிருங்க. ஆமா பிரதர், நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம். ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்க, வெரி குட். ஆனா வேற விதத்திலையும் கொஞ்சம் உடன்படிக்க பண்ண விரும்புகிறாரு. நாளைக்கு ஒருவேளை கொஞ்சம் காட்டி கொடுப்பேன், டைம் இருந்ததுன்னா. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களாக மாத்திரமல்ல, என் தேவனோடு திருமணம் உடன்படிக்க, அப்படிதானே, மேரேஜ் கவனன்ட். நான் எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுக்குறேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்றது வழக்கம், இங்கேயும் சொல்லிக் கொடுக்குறேன். ரெண்டு கை வச்சிருக்கவங்க எல்லாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சாரி, வெரி குட். கையை கீழே போட்டுங்க. உங்க கையை சென்டர் வரல இப்படி ஒட்ட வைங்க பார்க்கலாம். வீடியோவில் நல்லா தெரியுதா? காட்டுங்கய்யா, வீடியோவில் காட்டுங்கய்யா. மேலே இருக்கிற விரலெல்லாம் ஒன்று சேர்த்துருங்க ஐயா. ஆமாம், நல்லா கவனிங்க. நடுவில் இருக்கிற விரல் கீழே பார்க்கணும், சென்டர் விரல் கீழே பார்க்கணும், மேலே இருக்கிற விரல் எல்லாம் ஒன்றா இருக்கணும். இப்போ இது உங்கள் ஃபேமிலியை குறிக்குது. உங்கள் பெருவிரல் உங்கள் அப்பா அம்மா. இதை தனியாக்கி பாருங்க பார்க்கலாம். தனியாக முடியுதா? முடியுதா? முடியுது. ஆமாம், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க போய் சேர்ந்துருவாங்க. ஆமாம், இந்த ஆள்காட்டி விரல் உங்க அக்கா தம்பி தங்கச்சி, அதை பிரிக்க முடியுதா சொல்லுங்க? பிரிக்க முடியுதா? ஆமாம், அவங்களும் கல்யாணம் கட்டி அமெரிக்கா போயிடுவான், இல்லைன்னா இங்கிலாந்து போயிடுவான், இல்லைன்னா பெங்களூராவது போவான். ஏன்னா கோயம்புத்தூர் ஆளாச்சே, அதோட அடுத்த ஸ்டெப் தானே போகணும். அல்லேலூயா. சரி, இதுவும் பிரிக்க முடியும். இந்த குட்டி விரல் தான் உங்க பிள்ளைகள், அதுவும் போயிடும். பிரிக்க முடியுதா? இப்போ உங்க மோதிர விரலை பிரித்து பாருங்க பார்க்கலாம். யாராவது பிரிச்ச முடிஞ்சுன்னா இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா தர்றேன். பிரிங்க பிரிங்க பிரிங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், கொஞ்சம் எக்ஸசைஸ். என்னையா காஸ்பல் மீட்டிங்ஸ் மிஷினரி இதை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறது, சர்க்கஸ் காட்டிருக்கிறது, சர்க்கஸ் எல்லாம் காட்டல, பிரிக்க முடியலையா? அதனால தான் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கணவனும் மனைவி அந்த கவனன்ட். நீங்க ஞானஸ்தானம் எடுத்தபோது ஒரு கவனன்ட் தான், ஆனா அதை காட்டிலும் என்னை கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு மேரேஜ் கவனன்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு பெரிய அலுவலியா போடலாம். நல்ல வேலைக்கு நீங்க கூட்டத்தில் வந்த, அடுத்த வாரம் தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீர் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவனாவது எவளாவதுங்க பிரிஞ்சிருந்தா

இன்னைக்கே போய் ஓடிடு, போய் சேர்ந்துரு, காலில் கையில் உளுந்தாவது சேர்ந்துரு. நம்ம பிரிக்க முடியாதுன்னா அன்னைக்கு தேவ சமூகத்தில் நின்று நம்ம உடன்படிக்கை பண்ணோம். அது பிரிக்க முடியாதப்பா, பிரிக்க முடியாதப்பா, பிரிக்க முடியாதப்பா, பிடிக்க முடியாது. வெளிநாட்டில் தான் நீ கருப்பு பூனை வச்சிருக்க, நான் வெள்ளை பூனை வச்சிருக்கேன்னு சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறான். அந்த பூனை மக்கள் மிருக ஜாதி. ஆனால் என்னையும் ஒன்றே அப்படி இல்லை. அல்லேலூயா. பிரிக்க முடியாது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அவரின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கொஞ்சம் கோயம்புத்தூருக்கே கேட்குற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பு வந்தாலும், துப்பாக்கி வந்தாலும், எது வந்தாலும் அவரை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. உள்ள

நல்ல கவனிங்க. நாகர்கோயில் பட்டணத்தில் சொன்னேன், மனைவியானவள் 4 வருஷத்தில் 1 வருஷம் லீப் இயர், 4 வருஷத்தில் 1 தடவை பிப்ரவரிக்கு 29 நாள் வந்துருது இல்லை. உங்க கூட தான் 4 வருஷம் இருக்கிறாங்க, இந்த லீப் இயரில் மட்டும் 1 நாள் வேற ஒருத்தரோட கூட போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் பெஞ்சாதையை சேர்த்துக்கிடுவீங்க? ஹலோ, 4 இயர்ஸில் 1 நாள் தானப்பா. மனைவியானாலும் கணவனானாலும் 1 நாள் கூட பிரிவதற்கு தேவன் உன்னை அழைக்கும் இல்லை, இணைச்சவும் இல்லை. இதுதான் கவனன்ட். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவ சமூகத்தில் தேவ சமூகத்தை சுமந்து கொண்டு தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னேற போகணும்னா நமக்குள்ள ஒரு உறுதியான தீர்மானம், அன்பு விட்டு பிரிக்கவே முடியாது, பிரிக்க முடியும், வெறித்தனமான அன்பு. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, 2 கண்ணும் கிடையாது அவருக்கு, வெளிநாட்டில். He lost both his eyes. அது மட்டும் இல்லை, அவர் கண்ணு தெரியாமல் அவர் ஃபேக்டரியில் வேலை செய்யும்போது ஒரு ஆசிடில் போய் விழுந்துட்டார், அதனால 2 கையும் கருகி போச்சு, கையும் வேலை செய்யாது. மிகவும் அழகான மனுஷனாக இருந்த அவர் கண்ணு இல்லாமல் கை இல்லாமல் இருந்தபோது நான் அவரை மறுபடியும் சந்திக்கணும், என் கூட்டத்தில் முன்னால் வந்திருக்கேன், ரொம்ப ஹி வாஸ் எ ஹேண்ட்சம் மேன். அவங்க ஒய்ஃப் அப்படியே அள்ளி அணைச்சிக்கிட்டு வராங்க கூட்டத்துக்கு. நான் அவரை பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்ன ஆசிடில் விழுந்ததுனால கண்ணு போனது மாத்திரம், கண்ணு அதுக்கு முன்னாலே போயிருந்தது, கை மட்டும் இல்லை முகமும் ஒரு மாதிரி ஆசிட் ஊற்றி அடிபட்டவங்கள பார்த்துருக்கீங்களா? முகமே விகாரமாக இருக்கு, பார்க்கவே சைக்கலை, பார்க்கவும் முடியாது, மூக்கு ஒரு மாதிரி பிரிஞ்சிருக்குது, வாய் எப்படியோ இருக்குது, கழுத்தெல்லாம் வெந்திருக்குது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியாத அளவுக்கு வெளிநாட்டில், கையும் கருகி போயிருக்கு. ஆனால் அந்த சகோதரி அன்போடு கூட அவரை அழைச்சி கொண்டு வரும்போது எனக்கே ஒரு கண்ணில் கண்ணீர் வந்துட்டு, ஐ ஹேர்ட் அபவுட் இட், யாரோ சொல்லியிருந்தாங்க அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ போய் அவர் கையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், கை தான் இல்லையே, தோளை நானும் பிடிச்சிக்கிட்டேன். அவர் பெரிய அனுச்சிருக்கிறார், எனக்கு விளங்கலை. நான் பார்த்து கேட்டேன், பிரதர் ஹவ் கேன் யூ லவ் லைக் எ பேபி? ஜபகுமாரம் சத்தம் கேட்டுச்சு பத்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் கேட்டேன், எப்படி ஐயா என்னை பார்த்தா நீ அழுததுக்கெல்லாம் செய்யணும், நான் நீ அழகானவனாக பார்த்தேன், இப்போ நீ அசிங்கமா செயலற்றவனா பார்க்கக்கூடாதவனா இருக்கிற நீ ஹஹான்னு சிரிக்கிறேன்னா சொன்னான், இட்ஸ் மை வைஃப். நாங்கள் ரெண்டும் கல்யாணத்தில் இருந்த ஆராதனையில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார், இனி நீங்கள் ஒரே மாமிசமாக இருக்கிறான்னு சொன்னார். தட் டச்ட் மை ஹார்ட். அதனால இந்த மாமிசம் உருவழிஞ்சு போனாலும் இந்த மாமிசம் கூடவே இருக்குது, எனக்கு இதெல்லாம் கிடைக்காது, அது எல்லாத்தையும் இது செய்து இவ இருக்கிறதுனால நான் உன்னை இழந்த மாதிரி எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா. நீ இயேசுவோடு இசைந்து நடப்பது உண்மை என்றால் உன் உடல், உன்னுடைய உறுப்புகள் சிதைந்து போனாலும் அவர் இருக்கோர் எல்லாத்தையும் பார்த்துக்கூடாதுன்னு சொல்ல முடியும். He is with me. I am covenanted. நீங்க உன் பிள்ளை ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணாதனால தான் உன் குடும்பத்தில் பெரிய குழப்பம். நீ உன் பிள்ளைய தேவனோடு கூட இப்படிப்பட்ட ஒரு இணைப்பில் கொண்டு வராதனால தான் உன் குடும்பத்தில் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன் பிள்ளைய
இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையில் உன் தேவனோடு கூட பண்ணுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து போதிக்காம வாழ்ந்து காட்டாம நீ அதை அந்த கவனன்ட்ல கொண்டு வராதனால உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை உன் குடும்பம் பார்க்க முடியல. சபையே, the third generation Christians are not real Christians in many places. அப்பா அம்மா கிறிஸ்தவங்க அதனால போறேன், அப்பா அம்மா இயேசு பிரசங்கித்தாங்க அதனால இருக்கிறேன், அப்பா அம்மா பக்தியானவங்க அதனால போறேன். They don't have a personal covenant with their God. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ முன்னேறணுமா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நீ பிடிக்கணுமா, உனக்கு முன்னால் இருக்க சத்துருக்களை அழிக்கணுமா, உனக்கு இருக்க முன்னால் இருக்கிற எமோரியரையும் எபூசியரையும் அவங்களெல்லாம் சத்துருக்களெல்லாம் நான் அழிக்கணுமா, ஒன்று செய், மேக் அ பர்சனல் கவர்னன்ட். நல்லா கவனிங்க, உனக்கு முன்னால் இருக்க சத்துருலாம் அழியணுமா, ஒன்று செய்யுங்க, மேக் யுவர் ஃபேமிலி, மேக் அ கவர்னன்ட். எல்லா பிள்ளைகளையும் அவன் கவனன்ட்டு கொண்டு வந்துட்டான். புதிய ஏற்பாடு சொன்னது போல இருதயம் உள்ள எல்லாத்தையும், என் அருமை ஹேமந்த் சொன்னார், எத்தனை வயசு பிள்ளை தெரியுமா, ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்து இந்து குடும்பத்திலிருந்து வந்து குடியார தகப்பனால் அனாதியா அனாதியா விட்டப்பட்டதுனால அனாத இல்லத்துக்கு வந்த பிள்ளைக்கு ஆண்டவரை எங்கள் அப்பாவை கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முடியுமானா? ஹி வாஸ் ஜஸ்ட் ஃபைவ், ஹி வாஸ் ஜஸ்ட் ஃபைவ், ஹி வாஸ் ஜஸ்ட் ஃபைவ். அந்த பாரம் தனியாக ஜவிக்கலை, கூட அஞ்சு, இன்னும் அதுவும் அனாதை தான், அதுவும் அப்பா அம்மாவில் கைப்பட்டப்பட்ட பிள்ளை தான், அல்லது அப்பா அம்மா இல்லாத பிள்ளை தான். அதை இணைத்து எப்படியாவது என் குடும்பத்தில் இயேசு வந்துடணும், என் அப்பாவுக்கு இயேசு வந்துடணும், எங்க அம்மாவுக்கு இயேசு கிடைச்சிருந்து சொல்லி ஜெபிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு அநாத இல்லத்தை நடத்துற எங்களால முடியும்னா கூடவே இருக்கிறவனால முடியும். How much you concern about the young generation? Church, what are you doing with your young generation? கவனிங்க, கவனிங்க, in your church, is there a budget for your young generation? No. Is there any program for your young generation? Ama kooduvaanga paaduvaanga jaarunga. Is there anything to bring them to the Lord? Avanukku solli kuduthe konjam kalvariya paarpa unai vilayera pettonai maatta kalvarila adikkapatta siluvayil arayapatta avarodu kuda nee inaindhu kol endru solli kenji கேட்கிற கூட்டமாக சபை இன்றைக்கு மாறவில்லையோ இந்த தேசம் தேவனை அறிய போறதில்லை, அறிஞ்சும் புரோஜனம் இல்லை. நான் அடிக்கடி தனியாக உட்கார்ந்து பாடுற பாட்டு

எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. சுவிஸ் நாட்டில் எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். அவருடைய மனைவி, ஷீஸ் எ நர்ஸ், பியூட்டிஃபுல் உமன், கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள். வெளிநாட்டில் அவர் பிசினஸ் மேன், பட் யூஸ் டு கோ ஃபார் 40 டேஸ் ஃபாஸ்டிங் பிஃபோர் அக்செப்டிங் எ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் செய்வார். பல வீடுகளை, 100 வீடுகளை கூட கட்டி வித்திருக்கிறாரு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும்னால 40 நாள் 45 நாள் உபவாசம் பண்ணி அவருக்கு நியூசிலாண்டில் கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் நிலம் இருக்குது, அங்கே போயிடுவார். கடந்து தேவ சமூகத்தில் கேட்டு தான் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம். ஒரு நாள் அவருடைய பேசிக்கொண்டும் போது, ஜெபக்குமார், யூ மஸ்ட் மீட் மை ஃபாதர் இன் லா என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐ எம் வில்லிங் என்று. ஆனால் அவருக்கு ஒரு இங்கிலீஷ் வாசியும் தெரியாது. அவர் பெரிய பணக்காரர் மாத்திரமல்ல, ஒரு நல்ல இடத்துல வீடு வைத்திருக்கிறார். என் ஃப்ரெண்ட் என்னை அவர் வீட்டுக்கு கூட்டு போனார். கூட்டு போனவுடனே அவர் சுவிஸ் ஜெர்மன் என்று சொல்வார்கள். அந்த மொழியிலே நோட் கூட பேசும்போது என் நண்பர் எனக்கு மொழிபெயர்த்தார். அவர் சொன்னார், அவங்க மாமனார், ஜெபக்குமார், யுவர் கண்ட்ரி இஸ் அ புவர் கண்ட்ரி, யூ பீப்புள் ஆர் புவர், யூ நீட் ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் மீ என்றார். எனக்கு முகத்தில் அடித்த போல இருந்தது. இவருக்கு சரியான பதில் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி நான் அவரை பார்த்து அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன், ஜபித்து கொண்டே இருக்கிறேன். அவர் என்ன வீல் சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு ஜன்னலை திறந்தார். அந்த பக்கம் ஒரு அழகான லேக், சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் ஏராளமான லேக் உண்டு, அழகான ஒரு லேக், அதற்கு பின்னால் மலை அழகாக இருக்குது. இந்த பக்கம் கண்ணாடி திறந்தா அது ஆல்ப்ஸ் தெரியுது, ஆல்ப்ஸ் மலைகள் தெரியுது. அவர் சொன்னார், பாரு, ஐ கேன் என்ஜாய் போத் த மவுண்டன் அண்ட் லேக் ஹியர் பை சிட்டிங் ஆன் த வீல் சேர். நான் கேட்டுட்டே இருந்தேன். என்னைய பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போனார். பாத்ரூமில் அவருடைய பாத் டப்பை காட்டினார். There is no need to help myself. இந்த பட்னாமுக்குனா என்னை தூக்கி பாத் டப்பில் வைக்கும், ஷவர் போடும், ஷாம்போ போடும், தொடச்சி விட்டுரும், மறுபடியும் தூக்கி இங்கே வச்சு இங்கே கொண்டு வந்துடும். எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டிக். பார்க்கறதுக்கு எனக்கு பிரமிப்பாக இருந்தது. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எனக்கு பிரமிப்பாக இருந்தது. மறுபடியும் சொன்னார், இந்த பாருன்னு ஒரு கதவை திறந்து காட்டார். கீழே பாரு, இங்கே ஒரு ரெட் கார், இங்கே ஒரு பிளாக் கார், இங்கே ஒரு ஒயிட் கார், எந்த காரில் பிரயாணம் பண்ணுமோ நான் போகலாம். ஐ கேன் ஓப்பன் எனி டோர், ஐ கேன் ஜஸ்ட் வாக் அவுட். வீல் சேரில் தான் இருக்கிறேன், அண்ட் ஐ கேன் கோ. தெர் இஸ் நோ நீட் ஃபார் மை ஒய்ஃப் டு ப்ரிப்பேர் காஃபி. பெட்ரூமுக்கு கொண்டு போனார். அங்கே ஒரு ரோபோட் அப்பமே இருந்துச்சு. அதுகிட்ட காஃபின்னு சொல்லியாச்சுன்னா அதே போய் ரோபோட் காஃபியை போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப் மாதிரி நிற்கிது. ஹலோ, ஐ சா இயர்ஸ் பேக், ஐ டோன்ட் நீட் ஜீசஸ். வந்து சாப்பாட்டு மேரேஜில் உட்கார்ந்தோம். நான் பார்த்து சொன்னேன், அங்கிள், நான் ஒன்று செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டேன். அவர் என்னன்னு சொல்லினார், உங்களுக்கு இயேசு வேண்டாமல் இருக்கலாம், அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் யுவர் சில்ட்ரன் ப்ளீஸ் ஹாவ் ஜீசஸ். இவ்வளோதான் நான் சொன்னேன். ஓன்னு அழுதுட்டார். நான் என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறேன், தப்பாக ஏதாவது சொல்லிட்டேனா, தப்பாக ஏதாவது சொல்லிட்டேனா? அவர் சொன்னார், ஜபகுமார், யூ டச் த ரைட் கார்டு, சரியான நரம்பை பிடிச்சிட்டா தான் அழுகிறாரு, சத்தம் கட்டாமரு, அவர் செய்கிறதெல்லாம் செய்யட்டும். உடனே நீ விட்டார், ரூமில் போனார், ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்தார். மக எழுதியிருக்க லெட்டர், சுவிஸ் ஜெர்மனில் எழுதியிருக்கிறா. அதை கொடுத்து என் நண்பர்கிட்ட கொடுத்து அவரும் அதான் பார்க்குறாரு. அவருடைய பெஞ்சாதியுடைய தமக்கை எழுதியிருக்கிற கடிதத்தை அப்போ தான் அவர் பார்க்குறாரு. அவர் சொன்னார், அதில் எழுதியிருந்தது, Daddy, you gave me the best education possible in Switzerland. That is why I'm in a very good job. Thank you. You gave me the best car in Switzerland. Best car, brother. You gave me a best house in Switzerland. Adalla vachikitta periya vela illana
என் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் கட்டினேன், பெரிய பணக்காரன், அவனும் பெரிய பணக்காரன். பட் 6 மந்த்ஸ்ல எனக்கு தெரிஞ்சிருவேன் என் பணத்துக்கு ஆதா என் பின்னால இருக்கிறான்ட்டு. ஐ டிவோர்ஸ்ட் ஹிம். ஐ மேரிட் இன் தி சேம் ஆபீஸ், அதே ஆபீஸ்ல இருந்தேன், லோயஸ்ட் எம்ப்ளாயிய கல்யாணம் கட்டினேன். நான் நினைச்சேன் இவனாவது என்னை நேசிப்பான்ட்டு. பட் ஹி ஆல்சோ வாஸ் நாட் ஆஃப்டர் மீ, பட் ஹி ஆல்சோ ஆஃப்டர் மை மணி. ஐ கிக்ட் ஹிம். 1.5 இயர்ஸ் ஐ வாஸ் வித் ஹிம், ட்ரை டு கன்வின்ஸ் ஹிம், முடியல, தூக்கி எறிஞ்சிட்டேன். நவ் ஐ ஆம் இன் லைன் வித் சம்படி. ரொம்ப நேசிச்சேன், அவனையும் என்னை நேசிச்சது போல தெரிஞ்சது. But just yesterday come to know he is already married with 2 children. ரெண்டு பிள்ளைக்கு தகப்பன் தெரிஞ்சோனே ஆபீஸ் போகாம வீட்டுல வந்து அழுதுகிட்டு இருக்கேன், உனக்கு லெட்டர் எழுதுறேன். Because of you daddy, it's because of you. அவர் எழுதியிருந்த வார்த்தை அப்படியே சொல்றேன், you gave me the best house, you gave me the best car, you gave me the best education, but you failed to give me Jesus. You failed to give me Jesus. Jibakumar, what you say is right. என் பிள்ளைங்களுக்காக வாயிலும் இயேசுவை நேசிங்கன்னு சொன்னியே, சரிடா. அவருக்கு முழங்கால் போட முடியாது, வீல் சேரை மெல்ல மெல்ல நகர்த்தி என் தலையில் கை வை, நான் உடைக்கப்படணும். நான் இயேசுவை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடிட்டேன், இயேசு விட்டுட்டு எல்லாத்தையும் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த இயேசு போதுமேன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் தெரியல, என் பிள்ளைக்கும் தெரியல. I led him to the salvation. He was alive for 2 months and he died. சாகும்போது தன்னுடைய மருமகனை பார்த்து என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, டெல் ஜபக்குமார் ஐ வில் பி வெயிட்டிங் இன் ஹெவன். நான் ஜபக்குமாரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவேன் ஹெவனில். What a joy. I don't have a single square inch of land to give to my children. ஒரு ஸ்கொயர் இன்ச்னாலும் இல்லை என்கிட்ட என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஐ டோன்ட் ஹாவ் எ பேங்க் பேலன்ஸ் டு லீவ். என் கதையில் இங்கே நிறைய பேருக்கு தெரியும், என் புஸ்தகத்தில் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். பட் ஐ கேவ் ஜீசஸ். நான் கேட்குறேன், கிறிஸ்துவை இந்த தேசம் காண வேண்டுமென்றால் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள். ஒரு அணையாத அன்பு, கடத்திவிடும் அன்பு என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். நான் வீட்டில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில் குடும்ப ஜெபத்தில் இன்றைக்கும் என் பேர பிள்ளைங்க 4 வயசுலேருந்து 14 வயசில் இருக்கிற பிள்ளைங்களை உட்கார வச்சு ஸ்டோரி டெல்லிங் என்னுடைய ஜாபு தான், ஜெபம் பண்ண வைக்கிறது என்னுடைய ஜாபு தான். Every Sunday I do it. In the COVID time, I had enough chance. 4 lirundu 14 vayasu pillaingala vachi eppadiyadhu en pera pillai kuda yesu vittra kudadhu nu solli avangalukku solli kuduthadanal naan dhairyama solren. I don't have money to give. I don't have a home to give. I don't have a property to give. But I am sure ஒப்பற்ற செல்வமாய இயேசுவை தந்திருக்கிறேன், அழியாத செல்வமாய இயேசு தந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த இயேசு போதும், இந்த இயேசு போதும். நான் இந்த உலகத்துக்கு இயேசுவை கடத்தி விட விரும்புகிறேன். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் சொன்னது போல, பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, உள்ளதை தர்றேன், என்னுள்ளதை தர்றேன். அதை சொல்றதுக்கு நாங்கள் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், வேலையும் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல, ஏசு இருக்கிறாரு. நான் சொல்ல போகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அப்படி யாரும் கண்ணை மூட வேண்டாம், அப்படி எழுந்து நின்று. இன் மை ஃபேமிலி, இன் மை டவுன், என் குடும்பத்திலே ஆகட்டும், என் பட்டணத்திலே ஆகட்டும், எனக்குள்ளே ஏசு இருக்கிறாரு. அதை கொடுக்கறதுக்கு தான்
அதை கொடுத்து ஆட்களை கவனன்ட் லவ்ல அழியாத அந்த அன்புல நான் உங்களை இணைக்கிறதற்கு என்னை விரும்பி என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏதோ யாரோ எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னு எந்திரிச்சு நிற்க வேண்டாம் ப்ளீஸ். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் மோமெண்ட், சீரியஸ் மோமெண்ட். யாரும் இந்த நேரத்தில் கலைந்தும் போகக்கூடாது. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும் இந்த உலகம் என்னை வேண்டான்னு வெறுத்துட்டாலும் இந்த இயேசு போதும், இந்த இயேசு போதும். இந்த பாடலுடைய ரெண்டு கவியை மாத்திரம் பாட போயிடும், எல்லாரும் பாடலாம்.

0: நல்ல கவனிங்க. இன்னொரு கவிய பாடம் பண்ணதாக பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு. கூடுமானால் மனைவியாயிருந்தால் நலமா இருக்கும், அல்லது நண்பர்களாயிருந்தால் பிசாசின் சோதனை இந்த தேசத்துல பெரியிட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த தேசம் இயேசுவை அறிந்துதான் ஆக வேண்டும். இந்த தேசம் இயேசுவை அறிந்துதான் ஆக வேண்டும். என் தெருக்களில் இயேசுவின் நாமம் முழங்கித்தான் ஆக வேண்டும். என்னுடைய பட்டணத்தில் இயேசு உயர்த்தப்பட்டு தான் ஆக வேண்டும். என்னுடைய சபை இயேசுவை அறிவித்து தான் ஆக வேண்டும். உலகம் மயக்காது, மாம்சம் மயக்காது, மயக்கத்தையும் செய்ய மாட்டேன். பக்கத்தில் கையை பிடிச்சி, ரெண்டு பக்கத்தில் கையை பிடிச்சிங்கன்னா நல்லது. அல்லது ஒருவர் கையை பிடித்து உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். மறுபடியும் எத்தனை பிசாசு லேகியோன்கள் இந்த தேசத்தில் கட்டவிழ்க்கப்பட்டாலும், ஆயிரங்களை எங்களை எதிர்த்தாலும், பிசாசு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தாலும், பாதாளமே திறந்து வந்தாலும், என் இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. இந்த சபையினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு அதற்கு தகுதி இல்லை.
1: பிசாசின்
0: சோதனை பெரு. எல்லாரும் பாடலாம்.

பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, என் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு எந்த எதிரியும் இல்லை. என் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு எந்த எதிரியும் இல்லை. இப்ப அந்த கவியை மறுபடி பாட போறோம். பிசாசின் சோதனைகள் பெருகிட்டாலும் உலகமும் மாமிசம் ஆகிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேற போறேன். கரங்களை தட்டி மேல தட்டி பாட போறோம். 1

விருப்பத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தவர், நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு அறிக்கை செய்து பாடுவீங்களா? நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். மீண்டும் பாட போகிற விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார்.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், சகல கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரே சகல கன மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். ஆமே. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்னும் வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம் மீது மனதுருக்கம் உள்ள கர்த்தர், அவர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர், தமது இரக்கத்தை நம்மை விட்டு விலக்காதவர். அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? விசுவாசமாய் அவருடைய நாமத்தை சொல்லி அறிக்கை செய்வோம்.

யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என்னும் ஜெயமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் அவரே போதுமானவர், அவரே நம்முடைய சம்மா நம்மோடு கூட இருப்பவர், நமக்கு வெற்றி தருகிறவர். அவரை பாடி ஆராதிப்போம்,

யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவரே நம்மை வழுவாமல் காக்கிறவர், தம்முடைய மாசற்ற கரங்களினாலே நம்மை நிலைநிறுத்துகிறவர். அவரே நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? நம்மை சுகமானவர், ஓ ஹல்லேலூயா, மெய்ப்பரானவர்.

Jehová Ireh, Jehová Nisieh, Jehová Shalom, Jehová Shema. எங்களுக்கு ஜெயமானவர், எங்களை நடத்துகிறவர், எங்களோடு இருக்கிறவர், எங்களை விட்டு நலகான ஆண்டவர், எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா, எங்களை விட்டு விலகாத பரிசுத்தரே, எங்களை விட்டுக் கொடுக்காதவரே, எங்களோடு இருக்கிறவரே, யெகோவா ரூபா, ஓ எங்கள் மேய்ப்பரானவரே, யெகோவா ரஃபா, எங்கள் சுகமான தெய்வமே, எங்களுக்கு சுகத்தை தருகிற பரம வைத்தியரே, பரம

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது. அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை விலகாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. விலகாத கிருபையோடு இன்றைக்கும் எங்கள் மீது கிருபையாயிருக்கிற

எங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, நீர் போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவர். நீரே எங்கள் வாழ்க்கையில போதுமானவர். இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும், உங்களுடைய பிரசன்னங்களுக்கு போதும், உங்களுடைய சமூகங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் நீர் போதுமானவரப்பா. என்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், என்னை தள்ளிவிடாத தெய்வம், என் மீது ஆதரவாய் கரிசனையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே.

கிருபையை தந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற பரிசுத்தரே, ஓமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்களை விட்டு நிலை பெயர்ந்து போவதில்லையே. உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை விலகாதது. எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சப்படுத்துவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உன் பாடுகளை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்தது. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், நிந்தனைகள் எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீடுதலுக்காக எல்லாம் சிந்தினீரே. இது எத்தனை நல்லவரப்பா, அதை உணர்ந்து சேர்ந்து பாடு.

உன் முகத்தை ஓங்கி முகத்தில் ஓங்கி அடித்த அவர்களுக்காக வேண்டினீரே. உம்முடைய உடையின் பேரில் சீட்டு போட்ட ஜனங்களை பார்த்தப்பா, அவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. இந்த தகப்பன் உள்ளம் எத்தனை மேன்மையானது, அத்தனை பாடுகள் அவமானங்கள் எங்களுக்கு

மகிமையும் உம்மை போல் மாற்றிடவே. உம் ஜீவன் தந்தீர் என்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்றி என்னும் நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றுபடிக்கு உம்மையே தந்தீரே. இது எத்தனை நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம்முடைய ஜீவனை தந்தீரே. எம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய உண்மையான பகுதி என்ன தெரியுமா? முக்கியமான பகுதி நம்மை நாமே தாழ்த்துவதே உண்மையான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்து.

சிந்திப்போம் செயல்படுவோம். நம்முடைய வார்த்தைகள்ல நாம கவனமா இருக்கணும். கஷ்டமான காலங்கள்ல நாம சொல்லும் வார்த்தைகள் நம்மளை உருவாக்கும் அல்லது நொறுக்கும். சில நேரங்கள்ல நீங்க வெறுமையா உணரலாம். அப்போ நீங்க எல்லார்கிட்டையும் போய், நான் உடைஞ்சு போயிட்டேன், நான் தோற்கடிக்கப்பட்டேன், நான் அடிமையாயிட்டேன், நான் தனிமைப்படுத்தப்பட்டேன்னு சொல்லாதீங்க. இப்படி சொல்றதுனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வெளியேறி உங்க மனசுக்குள்ளேயே திரும்பி போகுது. இப்படி நீங்க ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் நீங்க சொல்றது நிஜமாகுது. அதனால தான் பைபிள் சொல்லுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். பாத்தீங்களா, வார்த்தைகள் நேர்மறையா இருக்கணும். அடிமையாக இருக்கிறவன் நான் சுதந்திரவாளின்னு நினைக்கணும். கடினமான பாதைகளை கடக்கும்போது எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லணும். நம்ம கிட்ட சரியான அணுகுமுறை இருந்தா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் விசுவாசத்துல நாம நிலைச்சு நிற்போம். வாழ்க்கையில பின்னடைவு ஏற்பட்டாலும் நம்ம உற்சாகமா முன்னேறி போவோம். எல்லாமே நம்முடைய எண்ணங்கள்லையும் அணுகுமுறையிலையும் தான் இருக்குது. நல்லதையே நினைப்போம், நன்மையே நடக்கும்னு நம்புவோம். உற்சாகமான ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளையே பேசுவோம். நல்ல செயல்களையே செய்வோம். நாமும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம். நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் மகிழ்ச்சியா வச்சிருப்போம். நாம இங்க கொஞ்ச காலம்தான் வாழப்போறோம், அதை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துவோமே.

இரண்டு சாமுவேல் 12 கத்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணிவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்தனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷருக்கு சமையல் பண்ணிவிட்டான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 திரும்பி செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரிகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாய் எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்த சொல்லுறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் இஸ்திரிகளை எடுத்து உனக்கு அடுத்தவனு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரியோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்யிப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தருன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டார். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுதும் தரையிலே கிடந்தான். அவன் தரையிலே எழுந்திருக்க பண்ணி அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவனண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7 பிள்ளை செத்து போயிற்று. பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடே எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்க உபவாசித்து அழுதீர், பிள்ளை மறுத்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில்
பிள்ளை பிழைக்கும்படிக்கு கத்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்குள் போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போறது இல்லை என்றான். பின்பு தாவீது தன் மனைவியாக பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடே சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கத்தர் அன்பாயிருந்தார். அவர் தீக்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கத்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்தருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவியனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீரோரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவருடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதனுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடார்களுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கச்சூளையையும் கடக்க பண்ணினான். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான்.

சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

என்னுடைய பெயர் வந்து அம்மச்சி. என்னுடைய சொந்த ஊர் வந்து செஞ்சி. செஞ்சிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள காரானந்தல் அப்படின்ற வில்லேஜ். சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போதே எனக்கு அப்பா கிடையாது, அப்பா இறந்துட்டாங்க. நான் அப்பாவை பார்த்ததில்லை. என்னை படிக்க வச்சது, எனக்கு எல்லாமே செஞ்சது எல்லாம் அம்மா தான். நான் தான் மூத்த மக. எனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி, 2 பொண்ணு நாங்கள். அந்த வில்லேஜில் எனக்கு நிறைய சொத்து, வீடு, நிலம் எல்லாமே எங்களுக்கு உண்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு வியாதி, எப்போவுமே ஆஸ்மா, வீசிங், அதாவது டிபி இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அதிகமாக ரிலேஷன் வீடு எனக்கு அதிகமாக தெரியாது. எனக்கு அதிகமாக தெரிஞ்சதெல்லாம் தமிழ்நாட்டில் டிபி ஹாஸ்பிட்டல் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பல மாதங்கள் நான் வந்து டிபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி திரும்ப வீட்டுக்கு வருவேன். ஒரு 4 நாள் கூட நான் நல்லாவே இருக்க மாட்டேன். பச்சை தண்ணி என்னால் குடிக்க முடியாது. ஒரு சின்ன சாக்லேட் கூட என்னால் சாப்பிட முடியாது. பயங்கரமாக எனக்கு வீசிங், மூச்சு அப்படி இழுக்கும். அப்போ அப்படி இழுக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஒரு வேதனையாக இருக்கும். இப்போ நம்ம உயிர் போனால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். இது வந்து நான் 10th முடித்து வர வரைக்கும் ஒரு 17 வயசு வரைக்கும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பயங்கர வேதனை, ஒவ்வொரு நாளும் இந்த வேதனையை நான் மரண வேதனையை அனுபவிச்சுட்டே இருப்பேன். என்னால் ஒரு வேலை செய்ய முடியாது, ரொம்ப தூரம் என்னால் நடக்க முடியாது, எல்லார போல என்னால் ஆக்டிவாக இருக்கவே முடியாது. எப்பையும் மருந்து, ஊசி, ஹாஸ்பிட்டல், மாத்திரை, இதுதான் என் சூழ்நிலை. இன்னொரு பக்கம் என்னுடைய அப்பா இறந்ததுனால அப்பாவுடைய ரிலேஷன் இருக்கிறவங்க, எப்படியாவது நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளை தானே, அதனால இவங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு சொத்தில் வந்து பங்கு கொடுக்கணும், அதை எப்படியாவது நம்ம எடுத்துவோம் அப்படின்றதுனால எங்கள் அம்மாவை ரொம்ப அவங்க அடித்து, தினந்தோறும் அவங்க அடித்து சித்திரவதை பண்ண ஆரம்பித்தாங்க, சொத்துக்காக, அந்த நிலத்துக்காக, வீட்டுக்காக. அதனால ரொம்ப வேதனையாக இருந்தது அந்த சூழ்நிலையில். அநேக இரவு பகல் நான் போயிட்டு ஏதாவது கோயிலில் எங்கே நினைக்கிறனோ அந்த நேரத்தில் கோயிலில் போய் முட்டி முட்டி அழுவேன். அப்பாவும் இல்லை, எனக்கும் வியாதி, எங்கள் அம்மாவும் தினந்தோறும் அடி வாங்குறாங்க. எங்களுக்கு விடுதலையே இல்லையா, சுகமே கிடைக்காதா, எங்கள் வாழ்க்கையில் சமாதானமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பல தடவை பல இடங்களில் போய் நான் அப்படி முட்டி முட்டி அந்த சிலைகளை முட்டி முட்டி அழுவேன். ஆனால் ஒரு பதிலும் எனக்கு திரும்ப ஒரு பதிலும் கிடைக்காது. சுகமும் கிடைக்காது, சமாதானமும் கிடைக்காது, ஒரு பதிலும் எனக்கு கிடைக்காது. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பூஜை பண்ணால் சரியாயிரும், அந்த பூஜை பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா பூஜைகளும் பண்ணியிருக்கிறேன். காவடி எடுத்திருக்கிறேன், வேல் போட்டிருக்கிறேன், நெருப்பு மிதிச்சிருக்கிறேன், அங்க பிரதட்சிணம் வந்திருக்கிறேன். எப்படியாகிலும் எனக்கு சுகம் கிடைக்காதா, எப்படியாகிலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்காதா, நாங்கள் நிம்மதியாக வாழ மாட்டோமா, எப்படியாகிலும் கடவுள் எங்களுக்கு உதவி செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட பல நாட்கள், பல வருடங்கள் இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு பதிலும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை அம்மா என்ன செஞ்சாங்க, நமக்கு கடவுளும் கிடையாது, நமக்கு மனுஷனும் கிடையாது, யாருமே நமக்கு இல்லை, அதனால நம்ம எங்கேயாவது போய் மெட்ராஸ்க்காக பொழைச்சிக்கலாம், இங்கே இருக்க வேண்டாம் ஊரில், இங்கே இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் சின்ன வயசுலே அம்மா எங்களை கூட்டிட்டு ஒரு சும்மா ஒரு 2 ட்ரெஸ்ஸும் ஒரு 2 பாத்திரமும் ஒரு சின்ன பேக்கில் எடுத்துட்டு சென்னை பஸ்ஸில் செஞ்சியில் கடைசி சீட்டில் ஏறி உட்காந்துட்டு சொந்த ஊர், முன்ன பின்ன நாங்கள் அந்த ஊரை விட்டு மெட்ராஸ் போனது கிடையாது. அதான் ஃபஸ்ட்டு டைம் மெட்ராஸ்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. மெட்ராஸில் எங்களுக்கு எந்த ரிலேட்டிவும் அதுக்கு எந்த சொந்த பந்தங்களும் யாருமே கிடையாது. எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்ற எந்த நம்பிக்கையுமே எங்கள் வாழ்க்கையில் இல்லை. கடைசி சீட்டில் உட்காந்துட்டு அனாதையை போல நாங்கள் அனாதையாக இருக்கிறோமே, எங்கே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அனாதையை போல அழுதுகிட்டு அந்த சீட்டில் அழுதுட்டு கண்ணீரோடு கூட மெட்ராஸ் கடந்து வந்தோம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் யாரும் இல்லாததுனால யாரோ தெரியாத ஒருத்தவங்க, இந்த மெட்ராஸ் பயங்கரமான மோசமான இடமா, அதனால பொம்பளைங்களாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வீடு பார்த்து அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்தோம்.
அம்மாவும் சின்ன தங்கச்சியும் சின்ன பிள்ளை, அம்மாவும் வில்லேஜ்ல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு வேற படிக்க எழுத தெரியாது, எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. எனக்கு நான் டென்த் படிச்சிருக்கிறதுனால ஒரு எக்ஸ்போர்ட்ல டெய்லரிங் கம்பெனிக்கு போனேன். அப்ப என்னுடைய சூழ்நிலையை சொல்லும்போது அப்ப 400 ரூபா தான் சேலரி. என் நிலைமைய நான் அந்த ஓனர்கிட்ட சொல்லும்போது அவர் எனக்கு 700 ரூபா சேலரி கொடுத்தாரு. 700 ரூபா சேலரியை வச்சுட்டு நாங்கள் இருந்த வீடு, பாத்ரூம் இருக்காது, தண்ணி இருக்காது, மேலெல்லாம் ஓலையெல்லாம் அப்படியே வானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை வந்தால் எங்களால் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். எப்போ மழை வந்தாலும் எங்களால் அங்கே தங்க முடியாது, ஏன்னா வீடு வந்து ஓட்டையாக இருக்கும். அப்போது 6 மாதம் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மழையே வரல. 6 மாதம் அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீட்டு வேலை கிடச்சி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்து ஒரு வீட்டில் இருந்தோம். திடீர்னு அம்மாவுக்கு ரொம்ப வேதனை அதிகமாயிடுச்சு. எனக்கு என்னன்னா எல்லாமே செஞ்சிட்டோம், செய்ய வேண்டிய பூஜைகள் எப்படியெல்லாம் கடவுளை தேடணுமோ அப்படியெல்லாம் கடவுளை தேடணும், ஆனா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை மட்டும் இன்னும் மாறவே இல்லையே, நமக்கு சுகம் கிடைக்கவே இல்லையே, இன்னி வரைக்கும் நமக்கு எந்த பதிலும் சமாதானமும் நிம்மதியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி, எந்த கடவுளையுமே நான் வந்து உலகத்துல கடவுளே இல்லை அப்படின்னு, கடவுளே இல்லைன்ற ஒரு விரக்தி, ஒரு வைராக்கியத்துல நான் இருந்துட்டு இருந்தேன். உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருந்தா, நான் பேசுறேன்ல அதே மாதிரி அவர் என்னோட பேசட்டும், அந்த பேசுகிற கடவுளுக்கு என் வாழ்க்கைய நான் அப்படியே ஒப்பு கொடுத்துடுறேன், நான் அவருக்காகவே வாழ்ந்துடுறேன் என் வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி அப்படியே நான் விட்டுட்டேன். கடவுள் வேற எதுவுமே தேடுறது இல்லை. அந்த சூழ்நிலையில அம்மா ரொம்ப விரக்தியாயி, நமக்கு கடவுளும் இல்லை மனிதர்களும் நமக்கு இல்லை, இருந்த சொத்து இருந்தது எல்லாத்தையும் மனிதர்கள் வாங்கிக்கிட்டாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம். இப்போ நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அனாதையை போல நிற்கிறோமே, அதனால நம்ம உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம், நம்மளை செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஊர்ல இருந்து வரும்பொழுதே இந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் அடிக்கிற அந்த இன்றி மருந்து பாட்டில், அது ஒரு பாட்டில் பாய்சனை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அது வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. அப்போ கதவை அடைச்சிட்டு அந்த பாய்சன் பாட்டில நடுவில் வச்சுட்டு எங்களை பார்த்து அம்மா அழுறாங்க, நாங்கள் அம்மாவை பார்த்து அழுறோம். அம்மா என்ன நினச்சி அழுறாங்கன்னா, இது வரைக்கும் என் பிள்ளைங்களை என் புருஷன் இல்லாமல் நான் இந்த வயசு வரைக்கும் என் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேனே, இதுக்கப்புறம் நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு என் கையால் நான் விஷத்தை கொடுத்து கொலை செய்வேன், நான் எப்படி சாகடிப்பேன் அப்படின்னு எங்களுக்கு அவங்க பாய்சன் கொடுக்க முடியல, அதனால அழுறாங்க, நான் எப்படி சாகடிப்பேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நான் குடிச்சிட்டு செத்துட்டா என் பிள்ளைகளை யார் பார்த்துப்பாங்க, நான் இருக்கும்போதே என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் பாய்சனை குடிச்சிட்டு செத்து போயிட்டா என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மா அழுறாங்க. அவங்களாலையும் பாய்சனை குடிக்க முடியல, எங்களுக்கும் பாய்சனை கொடுக்க முடியல. இப்படி நாங்கள் அழுதுகிட்டே இருக்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் வீடு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. உடனே அம்மா யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் எடுத்து ஒலிக்க வச்சுட்டு கதவை போய் திறந்த உடனே யாரோ ஒருத்தர், ஒரு பிரதர் வந்து பைபிள் கையில் வச்சிருந்தார், ஒரு சின்ன துண்டு பேப்பர், அதை நீட்டி இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அப்போ நான் அவரோட வாக்குவாதம் பண்ணுறேன், இயேசு பேசுவாரா, அவர் தெய்வமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து ரொம்ப விரக்தியில் இருந்ததுனால அவர்கிட்ட நான் வந்து கேட்குறேன், அவர் பேசுவாரா, அவர் தெய்வமா, அவர் தெய்வமானால் அவர் பேசட்டும், நீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்றேன். அவர் அந்த பைபிள் எடுத்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், அவர் தான் உங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்தார், உங்களுக்காக உங்க கஷ்டங்களுக்காக அவர் தான் உயிரை கொடுத்தார், அவர் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிரோட இருக்கிறாருன்னு சொன்னார். எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் கிறிஸ்டினை பார்த்தது இல்லை, கிறிஸ்டின் ஃப்ரெண்டோ நான் சர்ச்சுக்கோ அப்படிலாம் போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை கேள்விப்படுறேன். அதனால நான் அவர்கிட்ட சொன்னதெல்லாம், இயேசு தெய்வமானால், நீங்க சொல்ற இயேசு தெய்வம்னா அவர் என்னோட பேசட்டும் அப்படின்னு மட்டும் அவர்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், இன்னைக்கு நைட்டு நான் சொல்ற இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவார், அப்படி அவர் பேசாம போனா இந்த பைபிள் எடுத்து அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறாருன்றதை நான் சொல்றதை நிறுத்திடுறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அம்மா தங்கச்சி நல்லா தூங்கிட்டாங்க, எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல, நான் வந்து நல்ல நடு ராத்திரி இருக்கும், அப்போது எனக்கு தூக்கமே வரல, ரியலாக நான் தூங்கிட்ட பிறகு பார்க்கல, கனவு இல்லை, நேரடியாக நான் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன்,
கதவுக்கு பின்னாடி, வீட்டு கதவுக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படியே ரத்த வெள்ளத்துல ஒருத்தர் அப்படியே தொங்கிட்டே இருக்கிறாரு. உடம்பெல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் அப்படியே ஊத்திட்டு இருக்கு, சொட்டு சொட்டா அப்படியே பயங்கரமா ரத்த வெள்ளத்துல காயத்தோட இருக்கிறாரு. எனக்கு என்ன கேள்வினா, யார் இவரு? இவர் செத்து போயிட்டாரா, இவர் உயிரோட இருக்கிறாரா அப்படின்ற மனசுக்குள்ள அந்த கேள்வி, யார் இவர்? இவர் செத்துட்டாரா, இவருக்கு உயிர் இருக்கா அப்படின்றது மட்டும் என் மனசுக்குள்ள ஓடுது. சரி நம்ம எழுந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கையிலிருந்து எழும்பி வாசல் கதவு கிட்ட 2 அடி அடி எடுத்து வச்சு நான் நடந்து போய் கிட்ட நெருங்குறேன். என்னை அறியாமலே எனக்கு அந்த எனக்கு 18-20 வயசு வரைக்கும் எனக்குள்ள ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும், என்னன்னா இவ்வளோ வியாதி படுக்க, இவ்வளோ பிரச்சனை, அம்மா அடி வாங்குறாங்க, இவ்வளோ கஷ்டங்கள், அப்பா இல்லையே, ஒருவேளை அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்குமோ, வராம இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம். நம்ம அனாதை, நமக்கு அப்பா இல்லை அதனால நம்ம அனாதை அப்படின்ற ஒரு அனாதைன்ற ஒரு ஒரு உள்ளத்துல பதிவாயிருந்தது எனக்கு. நான் ஒரு அனாதை, எனக்கு அப்பா இல்லை. சின்ன சின்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல எனக்கு என் அப்பா வாங்கி கொடுத்தாங்க, என் அண்ணன் இந்த புக் வாங்கி கொடுத்தாங்க, இந்த ட்ரெஸ் என் அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க, எங்க அப்பா இந்த கம்மல் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு அழுக வந்துடும். எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லையே வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பல நாட்கள் நான் அனாதை, எனக்கு அப்பா இல்லை அப்படின்ற தாட் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. அந்த நான் அந்த நேரத்துல நான் அந்த வாசப்படிக்கிட்டு 2 அடி எடுத்து நடந்து கிட்ட போகிறேன். என்னை அறியாமலே என் மனசுக்குள்ள இருந்து பயங்கரமா நான் அழுகிறேன். ஏன் அழுறேன்னு எனக்கே தெரியல. என்னை அறியாமலே கண்ணீர் அப்படியே ஊத்திக்கிட்டு இருக்கு. யார் இவர்? செத்துட்டாரா, உயிரோட இருக்கிறாரு? நான் அண்ணாந்து அவர் கண்ணை மட்டும் பாக்குறேன். அவர் கண்ணு அசைது, என்ன பாக்குது அவர் கண்ணு? அப்ப என் மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன், இவர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைக்கிறேன். உடனே அவர் வாய் திறந்து பேசுறாரு, உனக்காக சிலுவையில நான் மரித்தேன், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்ட அந்த செகண்டே எனக்கு அவர் அந்த வார்த்தையை பேசின உடனே எனக்குள்ள இருந்து, அது வரைக்கும் நான் அப்பான்னு யாரையும் கூப்பிட்டது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் என்னை அறியாமலே அப்பா அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சேன். அப்போ எனக்குள்ள அந்த நான் அனாதை அப்படின்னு பதிவா இருந்தது. அந்த நிமிஷத்துல என்னை விட்டு போனதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் அனாதை இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அந்த இடம் எனக்கு ஃபில் பண்ணப்பட்டது. அதை என்னால அனுபவிக்க முடியுது அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் அந்த அந்த வார்த்தையை கேட்ட அவர் அந்த பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து எனக்குள்ள இருந்த அந்த டிபி வியாதி, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன், தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது பயங்கரமா அழுதுருக்கேன். என்னை எடுத்துக்கோ அப்படின்னு கடவுள் எல்லாரையும் பேர சொல்லி கத்தி அழுதுருக்கேன். எல்லாரும் சாகுறாங்களே, என் பக்கத்துல இருக்கிறவங்க, ரைட்ல இருக்கிறவங்க சாவாங்க, லெப்ட்ல இருக்கிறவங்க சாவாங்க, எல்லாரும் செத்து கொண்டு போவாங்க. அப்ப எனக்கு ஒரு எண்ணம் வரும், இவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் செத்து போறாங்களே, எனக்கு யாருமே இல்லையே, நான் வாலிப் பிள்ளை தானே, நான் என்ன எடுத்துக்கிட்டா நான் செத்து போயிட்டா பிரச்சனையே இருக்காதே, இவங்க எல்லாம் பழைக்கிறாமே, இவங்களுக்கு எல்லாம் உயிர் இருக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். எனக்கு சாவே வராது, மறுபடியும் நான் வீட்டுக்கு வருவேன், மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல மாசக்கணக்கில் அட்மிட் ஆயிருப்பேன். அந்த மாதிரி மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டு அப்படி இருந்த என்னால அந்த நிமிஷம் அந்த அந்த அந்த வார்த்தையை, உனக்காக நான் சிலுவையில மரித்தேன், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட நிமிஷம்

அது பைபிள்ல உபாகமன் 28ல, அதுக்கப்புறம் தான் எனக்கு பைபிள்ல அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்றது தெரியும். நான் வந்து இது வந்து சாபத்திற்கான ஒரு வியாதி, ஈழையையும் காய்ச்சலையும் நான் உனக்கு வரப்பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சாபத்திற்கான வியாதியில இந்த டிபி வியாதியும் இருக்கு. அது எனக்கு சாபம்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் என் சாபத்துக்காக, என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக மரிச்சாரு, எனக்காக ரத்தம் சிந்தனாருன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை ஒப்பு கொடுத்தேன். என் சாபத்தை எல்லாம், சாபத்துக்குரிய எல்லா வியாதியும் மாத்தினாரு. எனக்கு சுகம் தந்து எனக்கு நல்ல திருமண காரியங்களை ஆண்டவர் கை கூடி வர பண்ணி இன்னைக்கு நான் சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இது வரைக்கும் என்னை நடத்திட்டு இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னொரு ரெண்டு காரியங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். நான் வந்து நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், ஆனா நான் வெளியே சொல்ல முடியாது. சீக்ரெட்டா என் கூட வேலை பார்க்குற அக்கா என்ன ஒரு தடவை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. முதல்ல நான் அப்பதான் கிறிஸ்டியன்ஸு அப்படின்ற சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சேன். எனக்கு அங்க என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ளே போனேன். எனக்கு என்னோட பேசினார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் தான் உன் தேவன், உன்னை வந்து என் நீதி நான் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னார். எனக்கு அதோட அர்த்தம்லாம் எனக்கு புரியல, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு தொட்டுச்சு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சூழ்நிலைகள் மாறுச்சு, மனிதர்கள் மாறினாங்க, சில பேர் இருந்தாங்க, சில பேர் கூட இல்லாம போனாங்க. ஆனா என்னை எனக்கு சொன்னார் பார்த்தீங்களா, முதல்ல சர்ச்சுக்கு போகும்போது, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி. அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னோட பேசுறார். அவர் பேசுகிற தெய்வம் அப்படின்றதுக்கு என்னை இன்னைக்கு சாட்சியா வைத்திருக்கிறார். ஏன்னா எந்த தெய்வம் பேசுதோ அதுக்கு என் வாழ்க்கையே நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இயேசு கிறிஸ்து என்னோட பேசினாரு, அந்த தெய்வத்துக்கு என் வாழ்க்கையே நான் உமக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையே நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர சிக்கன் பாக்ஸ், அடுத்த நாள்ல இருந்து எனக்கு ரொம்ப முடியாம ஆயிட்டேன். என் தங்கச்சிக்கு, என் அம்மாவுக்கு 25 நாள் சிக்கன் பாக்ஸ்ல யாரும் இல்லாம கதவு பூட்டின வீட்டுக்குள்ள நாங்க 3 பேர் கிடைக்கிறோம். எங்களை யாருமே பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அந்த சூழ்நிலையில அந்த யாரோ என் கூட வேலை செஞ்ச ஒரு அக்கா ஒரு 4 பேரை கூட்டிட்டு, ஏன் இவ வேலைக்கே வரல, என்னாச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோட வீட்டை திறந்த உடனே நாங்க இருக்கிற நிலைமை அவங்க பார்த்துட்டு கதறி அழுதாங்க. சொந்த பந்தங்கள் வரல, வேற யாரும் வரல, என் கூட வேலை செஞ்ச சர்ச்சுக்கு என்னை கூட்டிட்டு போற அந்த அக்கா வந்து பார்த்துட்டு அழுது. உடனே அவங்க அவங்களுக்குள்ள அந்த இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எங்களை குளிப்பாட்டி எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த அன்பினால எங்க அம்மாவும் தொடப்பட்டு, இத்தனை ஆண்டுகளா நம்ம எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறோம், ஆனா யாருமே நம்மளை பார்க்க வரலையே, இவங்க யாருன்னே தெரியல, இவங்க நம்ம சொந்தக்காரங்களும் இல்லை, இவங்க யாருன்னு தெரியல, ஆனா இவங்க வந்து நம்மளை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, நமக்கு செய்யணுன்ற அவசியமும் இல்லை, ஆனா எவ்வளவு அன்பா வந்து செய்யறாங்க. அப்ப இவங்க சேவிக்கிற தெய்வம் தான் அன்புள்ள உண்மையான தெய்வமா இருக்கும், நானும் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி என் அம்மாவும் என் கூட சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. என் தங்கச்சியும் வந்தாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் எங்களை நடத்துறாரு, சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு திடீர்னு என் பிள்ளை பெரியவ வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது, 200 அடி பைபாஸ் ரோடு கிராஸ் பண்ணும்போது கார் பயங்கரமா வந்து ஆக்சிடென்ட் ஆகி மோதிட்டு, அப்போ அவ வந்து உயிர் பிழைக்கவே மாட்டா, ஏன்னா டைவ் ஆகி அப்படியே தூக்கி போட்டதுனால பேபி ஹாஸ்பிட்டல் எக்மோர்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. இந்த பிள்ளை வந்து இனி இருக்கிறது கஷ்டம், அப்படியே பழைச்சு வந்தாலும் அவ மென்டலா தான் இருப்பா, ஏன்னா பிரெயின்ல வந்து அவளுக்கு நல்ல பிளட்டு வந்து கட்டிடுச்சு, அதனால அவ வந்து நல்லா ஆக்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசு நம்பி வந்திருக்கிறோம், அவர் நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டோம். அப்ப பிள்ளைக்காக ஜெபிச்சோம். அந்த சூழ்நிலையில பிள்ளையோடைய அவ எப்பயே தாங்கி நடப்பா, கண்ணு அடிச்சுக்கிட்டே இருப்பா, அவளால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆக்டிவா இருக்க முடியாத நிலைமை வந்துருச்சு. ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்துட்டாங்க, எங்க ஸ்கூல்ல இவளை நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி.
அப்போ நாங்கள் வீட்டில் வச்சு

என்ன செய்யறது, ஆண்டவர் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு காதில் ஒரு நாள் ரத்தம் வந்துச்சு. கொண்டு போனால் இது வந்து பிரெயினில் இருந்த ப்ராப்ளம் தான் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கொண்டு போனால் திரும்பவும் ஸ்கேன் எடுத்தாங்க. எடுத்து பார்த்துட்டு இவளுக்கு அப்படி ஆக்சிடெண்ட் ஆன எந்த அறிகுறியும் எதுவுமே இல்லையே, நார்மலாக இருக்கிறா, காதில் வந்து அவள் பென்சில் ஏதோ விட்டதுனால பிளட் வந்திருக்கு, மற்றபடி அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆன அந்த அடையாளமே சிம்டம்ஸுமே அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அவள் நார்மலாக இருக்கிறா, இன்னைக்கு பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறா, நல்லா படிக்கிறதுல நல்லா டேலண்டாக இருப்பா, நல்லா படிப்பு ஆக்டிவாக இருக்கிறா இவ. இது அல்லாமல் எனக்கு வந்து 2008 நார்த் இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி பேசுகிற மக்கள் மேலே எனக்கு ரொம்ப பாரம். எப்படி ஆகிலும் நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எத்தனையோ பேர் என் சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அவங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு பாரம் எனக்குள்ள. அப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடையாது, நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஹிந்தி பாடம் கிடையாது, அப்போ ஹிந்தி தெரியாது, ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனக்கு ஹிந்தி பேசுன்றது நான் கேட்டது கிடையாது. அப்போ சூழ்நிலையில் ஒரு பாரம் மட்டும் இருக்கும், எப்படி ஆகிலும் வட இந்தியாவுக்கு போனோம், இந்தியா ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு என்ன போல எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்களுக்கு என் சூழ்நிலையை மாத்தின காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும், ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வாஞ்ச எனக்குள்ள பயங்கரமா இருக்கும். அழுவேன், கண்ணீரோடு அழுவேன். ஆனா நான் வந்து ஃபேமிலியில இருக்கிறேன், ஹஸ்பண்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, நான் எப்படி போக முடியும் அந்த சூழ்நிலை இருக்கும்போது? எனக்கு ஆண்டர் என்னோட பேசுறாரு, இயேசு கிறிஸ்து என்னோட பேசுறாரு, ஒரு தடவை அப்படி ஜெபிச்சிட்டே இருக்கிறேன், எனக்குள்ள என்னாவை அவரே பயன்படுத்துறாரு. எனக்கு ஹிந்தி பேச தெரியாது, ஆனா நான் துதிச்சிட்டே இருக்கிறேன், திடீர்னு நான் ஆவில் நேரம் ஹிந்தி பேசிட்டு இருக்கிறேன். அதுதான் ஹிந்தின்றது எனக்கு தெரியாது, என் கூட சர்க்கிளில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்தி பேசுறீங்களே நீங்க அப்படின்றாங்க. எனக்கு அது ரொம்ப இன்னும் அதிகமா, எனக்கு இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சேன், பிடிச்சுக்க ஆரம்பித்தேன். என்ன ஹிந்தி பேசுகிற மக்கள் மத்தியில் என்னை கொண்டு போனார். இன்றைக்கி ஹிந்தி எனக்கு படிக்க தெரியும், ஹிந்தி எழுத தெரியும். எனக்கு இதை வந்து ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தார், யாரும் எனக்கு ஹிந்தி பேசுகிறவங்களாம் சொல்லி கொடுக்கல. ஜெபிக்கும் பொழுது என் வாயில் அந்த வார்த்தையை ஹிந்தி பேசும்படிக்கு என்னை ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். இன்றைக்கி ஹிந்தியில் பேசவும் படிக்கவும் ஹிந்தியில் பேசுகிற ஜனங்களுக்கு நான் வந்த காரியங்களை, நான் நடந்து வந்த பாதைகளை, என் பிரச்சனைகளில் இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களை வெளியே கொண்டு வர அவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் நினைப்பேன். கர்த்தரே எங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்றது என்னன்னா, என் வாழ்க்கையில அனாதன்ற இடத்த ஃபில் பண்ண ஆண்டவர், உங்க வாழ்க்கையிலையும் நீங்க அனாதை இல்லை, உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, ஒரு தெய்வம் உண்டு அப்படின்ற அந்த இடத்த அவர் நிரப்புவார். அப்புறம் என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் என்னை நடத்திட்டு வரவர் உங்களையும் நடத்துவார். என்னோட பேசுகிற அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடும் பேசுவார், ஏன்னா அவர் ஜீவிக்கிறார், அவர் பேசுகிறவர். அதனால உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்களை கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். God bless you.

பாபுலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். நீதிமொழிகள் 7:24. அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் வெள்ளை மாளிகையின் வரவேற்பறையில் மிகப்பெரிய புன்னகையோடு வழக்கமாக தான் சொல்லும் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அங்கிருந்தவர்களோடு கை குலுக்குவதில் மிகவும் களைத்து போனார். நான் புன்னகையோடு அவர்களிடம் பேசிக்கொண்டு கை குலுக்கும் போது நான் சொல்வதை அவர்கள் உண்மையிலேயே கவனிக்கிறார்களா, அல்லது வழக்கம் போல அன்றாடம் என்னை கண்டவுடனே சொல்லும் வார்த்தைகளையே சொல்லுகிறார்களா என்று அறியும்படி ஆசைப்பட்டார். எனவே இதை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு நாள் மாலை பொழுதில் அவர் வரவேற்பறைக்கு வந்தார். அங்கிருந்தவர்களை பார்த்து அகல சிரித்தார். அனைவரும் அவரோடு கை குலுக்குவதற்காக ஒவ்வொருவராக ஆவலோடு வந்தனர். ரூஸ்வெல்ட் அவர்களை பார்த்ததும் வழக்கத்தை விட அதிகமாக சிரித்தார். சிரித்துக்கொண்டே அவர், நான் இன்று காலை என் பாட்டியை கொன்றுவிட்டேன் என்று கூறினார். வரவேற்பறை ஊழியர்கள் பொதுவாக ரூஸ்வெல்ட் தங்களிடம் பேசும்போது நல்லது, எவ்வளவு நன்றாயிருக்கிறது போன்ற வழக்கமான சொற்களைத்தான் சொல்லுவார்கள். இன்றும் வழக்கம் போல அந்த வரவேற்பறை ஊழியர்கள் ரூஸ்வெல்ட் என்ன வித்தியாசமாகவா பேசிவிடப் போகிறார், எப்போதும் சொல்வதைத்தானே சொல்லுவார் என்று நினைத்து இன்றும் ரூஸ்வெல்ட் சொல்வதை கேட்டு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று பதில் சொன்னார்கள். ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் தங்களிடம் என்ன சொன்னார் என்றே அவர்கள் காதில் வாங்காமல் வழக்கம் போல பதிலளித்தனர். வெளிநாட்டு தூதுவர் ஒருவரை தவிர வேறு யாருமே ரூஸ்வெல்ட் சொன்னதை கவனிக்கவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்று தேவன் நம்மோடு பேசுவதில்லை என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் பேசுகிறவருடைய சத்தத்தை நாம் கேட்கவில்லை என்பதுதான் உண்மை. வேதாகம பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவன் அவர்களோடு பேசியதை ஒரு மனிதன் பேசும்போது எவ்வாறு தெளிவாக கேட்க முடியுமோ அதை போல அவர்கள் துல்லியமாக கேட்டனர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் யோபுவை நோக்கி, கர்த்தர் எரேமியாவை நோக்கி என்று ஆரம்பிக்கும் வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த பரிசுத்தவான்கள் தங்கள் செவிகளை தேவனுடைய சத்தத்திற்கு பழக்குவித்திருந்தபடியால் தேவன் பேசியதை தெளிவாக கேட்க முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றும் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார், ஆனால் உலகத்தின் பல சத்தங்களை கேட்டு பழகிய நம் காதுகள் தேவ சத்தத்தை கேட்க மறுத்து விடுகின்றன. பிரியமானவர்களே, பேசுகிறவருக்கு செவி கொடுக்கவும் அதன்படி நடக்கவும் நம்மை ஒப்பு கொடுத்தால் தேவன் தம்முடைய உள்ளத்தை நமக்கும் வெளிப்படுத்துவார். சாமுவேலை போல தேவ சத்தத்தை கேட்கும் காதுகளாக நம் காதுகள் மாறட்டும்

0: ஐக்கியம் உடைந்தது ஏன் என்ற தலைப்பில் ஊழியர் ஆண்ட்ரூ தேவ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆசீர்வாதம் பெருகியது. அந்த ஆசீர்வாதத்தினால் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் கேப் உண்டாச்சு. அது அப்படியே மனஸ்தாபம் ஆச்சு. அப்புறம் அந்த கேப் எங்க தொடங்குச்சுன்னா, முதல்ல அவங்க ஆட்கள்ல இருந்து தொடங்குச்சு. என்ன, ரெண்டு பேருக்கும் மந்த, ரெண்டு பேருக்கும் பெருகுச்சு. அப்போ அவங்களுக்கு தண்ணி காட்டணும், இவங்க மிருகங்களுக்கு தண்ணி காட்டணும், அந்த மேய்ப்பர்களுக்கும் இந்த மேய்ப்பர்களுக்கும் போட்டி நடந்திருக்கும், போட்டி சண்டையாக இருக்கும், வார்த்தை பேச்சு வந்திருக்கும். ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரே மந்தை ரெண்டாயிடுச்சு, ஆட்கள் ரெண்டாயிட்டாங்க. இப்ப அது என்னது, இது உன்னது, இது உங்களை சார்ந்தது, இது எங்களை சார்ந்தது, இது எனக்கு சொந்தம், அது உனக்கு சொந்தம். சோ பெரிய உறவுல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டு அது பிளவுக்கு காரணமாகுது. அந்த பிளவு எங்கிருந்து தொடங்குதுன்னா, இப்போ அவங்க ஆட்கள் அவங்க மேய்ப்பர்கள் கிட்ட இருந்து தொடங்குது. அந்த பிளவுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய மந்தையின் பெருக்கும், ஆஸ்தியின் பெருக்கும், செல்வத்தின் பெருக்கும். இந்த பெருக்கத்தினால இவ்வளவு வருஷம் ஒன்னா இருந்தவங்க இப்ப பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது கீழே தொடங்கின விரிச்சல் மேல பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு, இப்போ ஆபிரகாமும் லோத்தும் வாக்குவாதத்துல வந்து நின்று பேசக்கூடிய அளவுக்கு வர வேண்டிய இடத்துல, உறவுகள் முறிய வேண்டிய இடத்துல வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தாங்க, ரெண்டு பேருமே ஒன்னா நடந்தாங்க, ரெண்டு பேருமே ஒன்னா வாழ்ந்தாங்க. பல நாள் ஒரே கூடாரத்துல உண்டாங்க, உறங்கினாங்க, நடந்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் பிரியறாங்க. ஐக்கியம் உடைவது ஏன்? ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் ஐக்கியம் உடையுது, ஏன் உறவுகள் உடையுது? இந்த அதிகாரம் பல பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஐக்கியம் உடைவது ஏன், உறவுகள் உடைவது ஏன், நட்புகள் உடைவது ஏன்? நம்பர் ஒன், ஐக்கியம் உடைவது ஏன்? வார்த்தையினால், வார்த்தையின் பெருக்கத்தில் வர வாக்குவாதம், இதனால் ஐக்கியம் உடையுது. பாருங்க, எவ்வளோ பேர் ஆரம்பத்தில் ஒன்னா இருந்தாங்க, ஆனால் இப்போ ஒன்னா இல்லை. எவ்வளோ பேர் நண்பர்களாக இருந்தாங்க, ஆனால் ஒரு பெருக்கம் வந்தபொழுது நண்பர்களாக இல்லை. வசதி இல்லாதப்ப நல்ல உறவாடினாங்க, மனம் விட்டு பேசினாங்க. வசதி வந்த பிறகு பேசுறத குறைச்சிட்டாங்க. கீழே இருந்தப்ப ஓபனா பேசினாங்க, ஓபனா உறவாடினாங்க, டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு உறவு, பேச்சு, நட்பு. கொஞ்சம் அப்படி பசுமை வந்ததுமே, வளர்ச்சி வந்ததுமே, பெருக்கம் வந்ததுமே ஓபனா பேசுறது இல்லை. கடன் இருந்தப்ப எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, ஆனா இவ்வளவுதான் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா கடனே இல்லை, லாபம் வர்றப்ப அப்படி சொல்றது இல்லை, எனக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சு அப்படின்னு. ஏன் நம்மளை மறைக்க ஆரம்பிக்கிறோம்? சோ கீழே இருந்த வாழ்க்கையில, கஷ்டத்துல இருந்த வாழ்க்கையில, கவலையோட இருந்த வாழ்க்கையில, சிறுக இருந்த வாழ்க்கையில வாழ்ந்தப்ப உறவுகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஓப்பனா இருந்துச்சு, திக்கா இருந்துச்சு, இறுக்கமா இருந்துச்சு. ஆனா ஒரு பெருக்கம் அப்படின்னு வரப்ப அந்த பெருக்கம் மனுஷனை மாத்துது. அந்த மாற்றம் அவனுக்கு இருதயத்திலையும் அவனுடைய வாழ்க்கையிலையும் மாத்துது. அதனால அவன் தன்னை மேன்மையா நினைச்சு இன்னொருத்தரை தாழ்மையா நினைக்கிறான். இப்போ உறவுகள் ஏன் உடையுது? காமனா காரணங்கள் சிலது இருக்குது. ஐக்கியங்கள் ஏன் உடையுது? வார்த்தை, ஒரு வார்த்தையினால ரெண்டாச்சு, ஒரு சொல்லுனால, ஒரு மீனிங்னால தப்பா புரிஞ்சு கோபப்பட்டு பேசுனதுனால, வாக்குவாதத்தினால, நீ என்ன, நான் என்ன, யாரை பார்த்து கேட்ட, என்ன பார்த்தா கேட்ட, நீ என்ன, வாக்குவாத வார்த்தைகளால உறவுகள் உடைகிறது. அப்போ வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எது முக்கியம்? உறவு முக்கியம். உடைஞ்சிட்டா கட்ட முடியாது. உடைக்கிறது ஈஸி, உடைக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒன் வேர்ட், ஒரு வேர்டு போதும் உடைக்கிறதுக்கு. ஆனா கட்டுறதுக்கு ஒரு வார்த்தை போதாது, கட்டுறதுக்கு பல வார்த்தைகள் தேவைப்படுது, பல வாரங்கள் மாதங்கள் தேவைப்படுது. அப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆஸ்தி பெருகின பொழுது அவர்களுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாச்சு. ஆரம்பம் அதுதான். அப்போ என்ன முக்கியம்? வார்த்தைகளில கவனம் முக்கியம். வார்த்தை பணம் மாதிரி, அது ரொம்ப கவனமா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா பொறுமையா இருந்தா அது செல்வம் மாதிரி சேர்த்து வைக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் இதையெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குது. எப்படி பேசணும், எப்படி வாயை திறக்கணும், எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி மௌனமா இருக்கணும், எப்படி ஞானமா வாயை திறக்கணும், ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள், எப்படி கட்டணும் வீட்டை. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறா, புத்தி இல்லாத ஸ்திரீ அதை கைகளால இடிக்கிறா. குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டுறா, குணசாலி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிக்கிறா. நல்ல புருஷன் நீதிமான் அவன் வார்த்தைகளால களி கூறப்படுகிறான். வார்த்தைகள் சரியில்லைன்னா உறவுகள் உடையுது. அப்போ நீதிமொழிகளின் புத்தகம் நம்ம வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் சொல்லுது. ஏன் சொல்லுது? உறவுகளை கட்டுவதற்கு அது உதவி செய்து, உதவி செய்து. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்பர் டூ, பணம் பொருளாதாரம். பணம் ஒரு ரீசன், அந்த பணத்தின் பொருளாதார பெருக்கும் ஐக்கியத்தை உடைக்குது, உறவுகளை உடைக்குது, நட்புகளை உடைக்குது. ஒரு காலத்துல ஒன்னாதான் இருந்தோம், ஆனா ஒரு உதவி செஞ்சாங்க, பண உதவி, அந்த பணத்தை திருப்பி தர முடியாததுனால அந்த உறவு பாதிக்கப்படுது, அந்த உறவுகள் முடிஞ்சு போகுது. பணம் இல்லாதப்போ நல்லா இருந்தாங்க, பணம் வந்த பிறகு, மேல வந்த பிறகு, செல்வம் பெருகின பிறகு உறவுகள். அப்போ ஒரு மனுஷனுடைய பெருக்கம் இருக்கிறது, பண பெருக்கம், பொருளாதார பெருக்கம், அது ஐஸ்வர்யவானுக்கு உறவுகளை முறிக்குது. ஆனா பெரும்பான்மையான இடங்கள்ல பணத்து நிமித்தமா ஐக்கியங்கள் உடையுது, பொருளாதார வளர்ச்சியின் நிமித்தமா, பெருக்கத்து நிமித்தமா ஐக்கியம் உடையுது. ஏன்? பணம் இருந்தா என்ன வரும்னா, இவங்கெல்லாம் என்ன நமக்கு, நம்மளால முடியாதா, இவங்க உதவி என்ன நமக்கு தேவை, நமக்கு நமக்கு தான் எல்லாம் இருக்குது, இவங்க யாரு, நம்மளால வாழ முடியாதா, நம்மளால இதை செய்ய முடியாதா. சோ பணம் அவனை தனித்து வாழும்படி, தன்னை சார்ந்து வாழும்படி, யாரையும் நாடாதபடி அவனை வளர்க்குது. இதனால என்ன ஆகுது? ஐக்கியம் அடையுது. யாக்கோபு எழுதுறாரு, ஓ உங்க சபைக்கு வரப்ப ஏழை ஒரு பக்கத்துல இருக்கிறான், பணக்காரன் ஒரு பக்கத்துல இருக்கிறான், மிடுக்கான வஸ்திரத்தை உடுத்தி வரவங்களுக்கு நீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்க, ஏழைய வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்களே, ஏ ஐக்கியம் வரல, ஐக்கியம் உடைஞ்சு இருக்குது, இறுக்கமா வரல, நெருக்கமா வரல, ஒற்றுமை இணைக்க முடியல. ஏன் தெரியுமா? பணம் உன் புத்திய மாத்துது, பணம் உன் பெருமையை கூட்டுது, உன் தன்னம்பிக்கையை அது கூட்டி கூட்டி உன்னை உன்னையே சார்ந்து நிக்கணும், யாரோட நெருங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு உன்னை பிரிக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னது. பணம் தேவை, பண ஆசை இருக்குது, அது உன்னை ஜனத்திலிருந்து ஜனத்தை பிரிக்குது, உறவுகள்ல இருந்து பிரிக்குது, நட்புல இருந்து பிரிக்குது, உன்னை எப்பவுமே தூரத்துல நிறுத்தி வைக்குது, தூரத்துல நிறுத்தி வைக்குது. அதனால பணம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க, செல்வம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா பணத்தை விட ஜனம் ரொம்ப முக்கியம், பொருளை விட மனுஷன் ரொம்ப முக்கியம். ஏன் ஐக்கியம் உடையுது? மனுஷன் மேல பற்று இல்லை, பொருள் மேல பற்று. பொருளை விட பணத்தை விட மனுஷனை முக்கியமா நினைச்சா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல, அதனால நடந்தது என்ன? கோபப்பட்டு கேட்டீங்க இல்ல, உறவு முறிஞ்சிருச்சு இல்ல. அப்போ உறவுகள் முறியுது. எனக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுற பிரசங்கிங் மாறங்க மேல எனக்கு கோபம் உண்டு, வருத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? எப்பவுமே கர்த்தர் உன்னை வாழ வைப்பாரு, பெருக செய்வாரு, நீ ஐஸ்வர்யவானா மாறுவ அப்படின்னு எப்பவுமே ஜனங்களுக்கு ஐஸ்வர்யவானா ஆகிறதுக்குன்னே பேசுறாங்க. பாருங்க அந்த பிரீச்சர் என்ன சொல்லி கொடுக்கறாங்க ஜனங்களுக்குன்னா, நீ பணக்காரனா ஆகு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? விளைவு, நீ பொருளை சார்ந்து வாழு, பொருள்ல பெருகு, தேவனிடத்துல விட பொருள் மேல நீ வளர்ச்சி செய், கவனம் செலுத்து. சொல்லல, ஆனா அதான் நடக்கும். பிரீச்சர் சொல்லாத இருக்கலாம், ஆனா பொருள் சேர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் தெரியுமா? ஐஸ்வர்யம் சேர்றப்ப, பொருள் சேர்றப்ப, பணம் சேர்றப்ப தேவனை விட இதன் மேலதான் நாட்டம் இருக்குது, இது மேலதான் நாட்டம் அதிகமா இருக்குது. அப்போ விசுவாசிகளை பிரசங்கி மாறுங்க, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்திட்டு போனா ஜனங்களை பொருள் ரீதியா தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறோம். பொருள் சிநேகத்தை, தேவ அன்பை, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய குறைக்குது. இதை சார்ந்து வாழும்படி சொல்லுது. எவ்வளவு கிறிஸ்தவ வியாபாரிகளை பாருங்க, பணம் பணம் பணம் அலையறாங்க, ஜனத்தை விட இரக்கம் இல்லாத பணக்காரரா இருக்கிறாங்களே. எவ்வளவு செல்வம், எவ்வளவு ஐஸ்வர்யம் அவங்க கிட்ட இருக்குது, ஆனா எவ்வளவு தேவனுக்கு கொடுக்கறாங்க? ஓபனா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டுற, உன் இன்கம் டாக்ஸ் கட்டுறது அதிகமா இருக்குது, ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறது கஞ்சத்தனமா இருக்குது. உனக்கு எதுக்கு பொருளாதாரம்? உனக்கு எதுக்கு பணம்? உனக்கு எதுக்கு ஜபம்? நீ பொருள் திருடன். உன்னை பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ பெருகணும்ன்றதுக்காக நான் எதுக்கு பிரசங்கம் பண்ணணும்? உன்னால தேவனுக்கு என்ன லாபம்? ஊழியத்துக்கு என்ன லாபம்? சபைக்கு என்ன லாபம்? பொருளாதார ஆசீர்வாதத்தை பத்தி உனக்கு பிரசங்கம் பண்றோம், அழறோம், ஜெபிக்கிறோம். நீ வளர்ந்த பிறகு உன் பொருளாதாரத்தினால என்ன செஞ்ச தேவனுக்கு? என்ன செஞ்ச? என்ன, எவ்வளவு செல்வம், எவ்வளவு இன்கம், எவ்வளவு இன்கம் டாக்ஸ், எவ்வளவு சொத்து? ஏன் கொடுத்தாரு தெரியுமா? கர்த்தருக்காக, கர்த்தர் சபையை கட்ட, கர்த்தர் ஊழியத்தை தாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை தாங்க, ஏழைகளை தாங்க, விதவைகளை தாங்க, வறியவர்களை தாங்க. கர்த்தர் உனக்கு அதை நம்பி கொடுக்கிறப்ப நீ உன்னை சார்ந்து, உன் பொருள் சார்ந்து, உன் செல்வத்தை சார்ந்து சுயநலமா வாழ்றதுக்கு உனக்கு எதுக்கு பிரசங்கம்? உனக்கு எதுக்கு ஜபம் பண்ணணும்? பிரசங்கியார், நான் கேட்கிறேன், பிரசங்கிமார்களை கேட்கிறேன், இவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்ணீங்கல்ல, இந்த மக்கள் எல்லாம் செல்வத்துல பெருகணும்னு, அந்த மக்கள் என்ன மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தாங்கன்னு செக் பண்ணீங்களா? கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்கன்னு செக் பண்ணீங்களா? இல்லையே. அப்ப ஏன் அதையே பிரசங்கம் பண்றீங்க? ஏன் அவங்களை பணக்காரர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தேவனை நேசிக்கிட்டோம், ஏழைகளை நேசிக்கிட்டோம், எத்தனை வீடு வாங்கி இருக்கிற, ஆனா எத்தனை சபையை கட்டி இருக்கிற. யோசித்து பாரு, உன் செல்வத்தினால, உன் பணத்தினால, உன் பொருளாதார ஆசீர்வாதத்தினால வீடுகள் வீடுகள் வீடுகள்னு வாங்குற, கடை கடை கடைன்னு வாங்குற, பிசினஸ் பிசினஸ் பிசினஸ் செய்யற. இப்ப சொல்லு, உன்னால எத்தனை சபைகள் கட்டப்பட்டுச்சு சொல்லு பாபோ. அப்ப உனக்கு எதுக்கு பிரசங்கம்? உனக்கு எதுக்கு ஜபம்? உனக்கு எதுக்கு நீ பணக்காரன் ஆகணும்ன்றதுக்காக இந்த செய்தியை சொல்லணும்? வேதம் என்ன சொல்லுது? வாங்குங்கள் வாங்குங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி சொல்லல, என்ன சொல்லுது தெரியுமா? கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுது. கொடுத்தியா? சங்கீதம் 112:9 சொல்லுது, வாரியறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், வாரியறைத்தான் சேக்கல, வாரி இறைச்சான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி தேவனால. நீதிமொழிகள் 19:17 சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கொடுக்கிறவன் அவருக்கே கடன் கொடுக்கிறான் அவருக்கு. லூக்கா 6:32 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 2 Corinthians 9:7 சொல்லுது, 9 சொல்லுது, உதாரத்துவமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. எங்கையாவது பெருகுங்க, வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லல. உனக்கு தேவன் கொடுத்தா கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு. தேவனுக்கு கொடு, சபைக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு. ஏன் வச்சிருக்கிற? அப்படி நீ கொடுத்தினா உனக்கு இந்த பிரசங்கம், பொருளாதார பிரசங்கம் நீ இன்னும் பெருகிறதுக்கு ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம். வெளியே வா, பொருளாதார கட்டிலிருந்து வெளியே வா, வெளியே வா. ஐக்கியம் உடஞ்சிச்சு இல்ல? நீ ஏழையா இருந்தப்போ எவ்வளவு பேர் உன் கூட உறவாடினாங்க, நீ அவங்க கூட உறவாடின. நீ பணக்காரனான பிறகு இப்ப உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, ஒரு ஏழை கூட உனக்கு இல்ல. இப்ப ஏழைய நீ துச்சியமா பாக்குற. ஆதி சபையில விதவைகளை ஆதரிச்சாங்க, விதவைகளை. ஆதி சபையில வீடுகளை விட்டு அப்போஸ்தலருடைய கால்கள்ல கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை வீடுகளை வித்தீங்க கர்த்தருக்காக? கர்த்தருக்காக. ஐக்கியம் உடைவது ஏன்? பணம். நம்பர் 3, அன்பு. சுயநலம். ஏன் ஐக்கியம் உடையுது? அன்பு இல்ல, சுயநலம். எப்பவுமே சுயநலம். நானு, என் பிள்ளை, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். காண்கிற சகோதரனிடத்தில் சகோதரத்தில் அன்பு கூறல. நம்மள ஒருத்தர் பார்க்க வந்துட்டு அவங்க ஏழையா இருந்தா, நம்ம நல்லா உடுத்திருந்தா, ஐயோ ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஏதாவது தேவை இருக்குமோ அப்படின்னு இருதயம் அடிக்கணும். சாஃப்டா இருந்தா அடிக்கும். சுயநலக்காரங்க நரகத்துக்கு போவாங்க. லிசன், லாசருன்னு ஒரு ஒருத்தர் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருத்தர் தான். ஐஸ்வர்யவான் தினமும் அனுதினமும் நல்லா உடுத்தி வாழ்ந்தான். லாசர் அப்படி இல்லை. வாசல்ல இருந்தான், வியாதியா இருந்தான், நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு, பசியா இருந்தான், சரியான உணவு இல்லை. ரெண்டு பேரும் மரிக்கிறான். ரெண்டு பேரும் மரிச்சதும் ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிறான், லாசரு பரதேசத்தில் இருக்கிறான். என்ன பண்ண அவன் நரகம் போறதுக்கு? கொலை பண்ணானா? இல்ல. திருடனானா? இல்ல. வேற என்ன பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்? நரகம் போவோ? நரகம் போயிட்டானே. அவன் என்ன பண்ணான்? அவன் செல்ஃபிஷா வாழ்ந்தான். வேற எந்த தப்பு பண்ணல. எப்படி செல்ஃபிஷ் கேளுங்க. அனுதினமும் தான் தான் தேவன் இல்லாத ஒரு செல்ஃபிஷ் வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருந்தானா? யார பத்தியும் கவலை இல்ல. வெளியே ஒருத்த ஏழை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், ஐயோ கெஞ்சறான், கவலை இல்ல. இவன் உடுத்துறான், இருதயம் கடினமா இருக்குது, அவன் வாழ்றான், செல்ஃபிஷா வாழ்றான். தேவன் இல்லாம அவன் நரகம் போவான். இந்த ஐஸ்வர்யவான் குடிக்கல, வெறிக்கல, திருடல, கொல்லல, கொலை செய்யல, நரகம் போயிட்டான். எப்படி தெரியுமா செல்ஃபிஷ்? அப்பா ஆபிரகாமே, ஆபிரகாமே, தகப்பனாகி ஆபிரகாமே, இந்த இடம் எனக்கு வேதனையா இருக்குது, லாசருனுடைய விரல்ல ஒரு சொட்டு தண்ணீராவது கொடுங்க அப்படின்னு கேக்குறானா? சி, அவன் மனசாட்சி பாருங்க. இப்ப யோசிக்கல, எந்த லாசரு வீட்டு வாசல்ல இருந்தான் அவங்கிட்டயே உதவி கேக்குறானா? அதை விட எப்படி செல்ஃபிஷ்ன்ற பாருங்க. தகப்பனாகி ஆபிரகாமே, அப்படியானால் நீர் ஒன்னு செய்யும், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, நீர் லாசருவை அனுப்பி அவங்க இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. செல்ஃபிஷ் மேன். அப்ப கூட அவன் அவன் பிரதேசத்தை யோசிக்கிறான். அன்பு இல்லாதவன், சுயநலக்காரன். எனக்கு 5 பிரதேசம் உண்டு, அவங்க இங்க வரக்கூடாது. செல்ஃபிஷ் பீப்புள். நீ சுயநலக்காரனா? யோசித்து பாரு. நீ உன் குடும்பம், உன் பிள்ளை, நீ உன் குடும்பம், உன் பொண்ணு, வேற யார பத்தியும் நீ யோசிக்கல. நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், யார பத்தியும். Be careful. ஐக்கியம் உடையுது. நேசி. அன்புனால கட்டு உறவுகளை. அன்பு இல்லாம சுயநலமா இருந்தா ஐக்கியம் உடையும், உறவுகள் முறியும். நம்பர் 4, தாழ்மை பெருமை. தாழ்மை பெருமை. தாழ்மையும் பெருமையும் எங்க மேட்ச் ஆகாது. ஐக்கியம் உடையும். நான் ப்ரைடா இருந்தேன்னு வைங்க, அம்பலா இருக்கிறவங்க என் கூட இணைய முடியாது. ஓகே, நான் தாழ்மையா இருக்கிறேன்னு வைங்க, பெருமையா இருக்கிறவன் என் கூட இணைய முடியாது. ஏன்னா அவங்க பார்வை, அவங்க பேச்சு, அவங்க பேசுற விதம், அவங்க ஆக்ஷன், த ஸ்பிரிட், ஸ்பிரிட் இட்செல்ஃப் ப்ரைடு. முடியாது ராஜா, முடியாது. ஒருமிச்சு நடக்க முடியாது. சேர்ந்து ஜெபம் பண்ண முடியாது ராஜா. இருதயம் ஒட்டாது. பிரதர், பெருமையா இருந்து ஒன்னத்தை செய்ய முடியாது. தள்ளுவாரு கீழே. பேசுறப்போ பெருமையா பேசுறியா? ஆக்ஷன்ல பெருமை இருக்கா? நடையில பெருமை இருக்கா? மிடுக்கு இருக்கா? இறங்கு, தாழ்மைக்கு வா, எல்லாம் செட் ஆகும். எல்லாம் இணையும், ஆவி ஒட்டும். தாழ்மையும் பெருமையும் இணையாது, இணையாது, முறிக்கும், ஐக்கியத்தை முறிக்கும். சிலரோட யாருமே சேர முடியாது, சிலரோட பேசவே முடியாது, நெருங்கவே முடியாது. ஆல்வேஸ் ப்ரைடு, பீகாக், ப்ரைடு பீகாக். படிப்பை குறிச்சு, பேக்ரவுண்டை குறிச்சு, ஜாதியை குறிச்சு, எனத்தை குறிச்சு, நாலேஜை குறிச்சு, கலரை குறிச்சு, பதவியை குறிச்சு. ப்ரைட் மேன், ப்ரைட் உமன், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். தள்ளிடுவாரு தேவன், கீழே தள்ளுவாரு. ஏற்கனவே ப்ரைடா இருந்தவங்களெல்லாம் கீழே தள்ளி இருக்கிறாரு. உழுந்துவன், உழுந்துவன் தான், இன்னும் மேல வரல. ஐக்கியம் உடைவது ஏன்? பெருமையா இருந்தா ஐக்கியம் உடையும். தாழ்மையை தறி. உன் ராஜா தாழ்மை உள்ள ராஜா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வர ராஜா. உன் ராஜா தாழ்மையை தரிச்ச ராஜா, சாந்த குணத்தின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவரை பார்த்தாலே தாழ்மை. கால கழுவுன ராஜா. ஐயோ ராஜா, எவ்வளோ உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து சீசனை காலை தொட்டு அவன் காலை கழுவி தொடச்ச ராஜா. எங்க போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? இந்த ராஜாவுக்கு வாழ்க்கப்பட்டு இந்த ராஜாவை சேவிக்கிற நீ எப்படி பெருமையா பேச முடியும்? எப்படி பெருமையா வாழ முடியும்? எப்படி பெருமை உனக்குள்ள வர முடியும்? நம்பர் 5, மன்னிப்பு குறை. மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு இருக்குது. உலகத்துல வேற எந்த மதத்துக்கும் அது சொந்தம் கிடையாது. எந்த மதமும் அதை செய்யல. அது தெரியுமா உங்களுக்கு? வேற எந்த மதமும் மன்னிப்பை போதிக்கல. ஒரே ஒருத்தர் தான் மன்னிப்பை போதிக்கிறார். வேற எந்த மதமும் போதிக்கல. யாருக்கும் மன்னிப்பை குறிச்சு எந்த மதம் கற்றுக் கொடுக்கல. கிறிஸ்து மட்டும்தான் மன்னிப்பை உலகத்துக்கு சொல்றாரு. அந்த தேவன் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிற பழக்கத்தை உண்டாக்குறாரு. அவருக்கே மன்னிக்கிற குணம் இருக்குது. அந்த தேவன் மன்னிக்கிறதுனால எல்லா பாவங்களையும் முதுகுக்கு பின்னால போட்டு மன்னிக்கிறாராம். எல்லார் பாவங்களையும் கடலுக்கு ஆழத்துல போட்டு மன்னிக்கிறாராம். வேற எந்த கடவுளுக்கும் மன்னிக்கிற குணம் இல்லை. கடவுள்கள் கையில ஆயுதங்கள் வச்சிருக்குது. அந்த கடவுளை தொழுகிறவன் கையில ஆயுதங்களை வச்சிருக்கிறான். ஆனால் மன்னிப்பை மட்டும் கையில வச்சு கரம் நீட்டி அழைக்கிற ஒரே தெய்வம் உலகத்துல உண்டானால் இந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் உன்னை மன்னிக்க முடியும். அவர் தான் உலகத்தின் பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர் தான். அப்படி இருக்கும்போது உன் சகோதரன், உன் சகோதரி தவறு செஞ்சா மன்னிக்கிறியா? மன்னிச்சிருக்கிறியா? மன்னிக்க முடியுதா? சபையில மன்னிப்பு உண்டா? வந்து மன்னிப்பு கேட்டது உண்டா? ஆமா பாஸ்டர், தப்பு செஞ்சேன், மன்னிச்சிருங்க பாஸ்டர், ஐ'm so sorry அப்படின்னு எத்தனை பேருகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ஐ'm so sorry. ஆனா குறைகளை பேசுறோம், அதனால மன்னிக்க முடியல. ஐக்கியம் உடைவது ஏன்? குறை, குறை. ஐக்கியம் உடைவது ஏன்? குறையே பார்த்து, குறையே கண்டுபிடிச்சு, குறையே பேசுற. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்மளை பார்க்கல, எதிர இருக்கிறவங்க குறைய பார்க்கிறோம். ஐக்கியம் உடைவது ஏன்? உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காத எதிர இருக்கிறவங்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறியே. ஐக்கியம் உடையுதே. மன்னிச்சிட்டான் எப்போ முடிஞ்சிருக்கும்? ஒன் வேர்ட், இறங்கி கீழே போய் ஐம் சாரி பிரதர், ஐம் சாரி சிஸ்டர், என் இருதயம் தப்பே இல்லை, நான் மன்னிச்சுட்டேன். என் இருதயத்தில் வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை, நான் மன்னிச்சுட்டேன். I'm so sorry. உன் இருதயத்தில் அப்படி சொல்ல முடியுமா? யார் மேலுமே எனக்கு கோபம் இல்லை, எனக்கு யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயோ, அவரே மன்னிக்கிறவரு, அவரிடத்துல பிள்ளைங்களா இருந்துக்குன்னு வைராக்கியம், கோபம், விரோதம், மார்க்க பேதம், பிரிவினு இத பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். மன்னிப்பு கேள், தயங்காத, இறங்கி போ, தயங்காத, யோசிக்காத. ஐக்கியம் உடைவது ஏன்? விசுவாசம் அவிசுவாசம். ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவங்க அவிசுவாசியோட மெர்ஜ் ஆக முடியாது. இன்னொன்னு, ரெண்டு பேருமே விசுவாசின்னு வைங்க, ஒருத்தர் விசுவாசத்தில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் விசுவாசத்தில் இல்லை, அப்படின்னா ஐக்கியம் மேட்ச் ஆகாது, உடையும். நீங்க விசுவாசத்தை பத்தி பேசுவீங்க, அவர் விசுவாசத்தை பத்தி பேச மாட்டாரு. உதாரணத்துக்கு, மனைவி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, புருஷன் ரட்சிக்கப்படாத அவிசுவாசி, எப்படி உறவு இருக்கும், எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, மனைவியின் பக்தியின் நிமித்தம், அவளுடைய ஜபத்தின் நிமித்தம் புருஷன் பரிசுத்தமாக்கப்படுறா அப்படின்னு. அப்போ அந்த விசுவாசத்தினால அவிசுவாசிய கூட நம்ம விசுவாசியா மாத்த முடியுது. அப்ப என்ன செய்யணும்? அட்டாச் பண்ணி உறவுகளை காத்துக்கொள்ள பாருங்க. லூஸ் பண்ணீங்கன்னா அந்த மனுஷனை மாத்த முடியாது, அந்த மனுஷன் மாத்த முடியாது, அந்த பிள்ளை மாத்த முடியாது. உங்க விசுவாசம் அந்த அவிசுவாசிய மாத்துது. உங்க நம்பிக்கை, உங்க ஜபம், உங்க பரிசுத்தம் அந்த மனுஷனை, அல்லது மனுஷைய கட்டுது, எழுப்புது. ஆனா அவங்கள விட்டுட்டீங்கன்னா ஐக்கியம் உடைஞ்சிருது, உடைஞ்சிருது. சேர முடியல, ஜெபிக்க முடியல, பேச முடியல, முகத்தை முகத்தை பார்க்க முடியல, கண் கண் பார்க்க முடியலையே, புரிஞ்சுதானே? ஐக்கியம் உடைவது ஏன்? முன்னேற்றம் பின்மாற்றம். ஒரு பின்மாற்றக்காரரோட ஐக்கியமாவே ஆவே முடியாது. ஏன்னா அவன் எங்கேயோ போயிட்டான், பின்மாறி. நம்ம முன்னேறோம். சோ மேட்ச் ஆகவே இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, விசுவாசத்துல இருந்து தேவனை விட்டு பின்வாங்கி போறவங்க எல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க எப்பவுமே பழையசே பேசுவாங்க, பழைய குறையே சொல்லுவாங்க, பழைய காரணத்தையே கலருவாங்க. அவங்கள திரும்ப தூக்கி நிறுத்த முடியாது. புதுசா ஒரு விசுவாசிய கொண்டு வரலாம், பேக்ஸ்லைட் ஆனவங்கள கொண்டு வரது கஷ்டம். அவங்க ஐக்கியப்பட மாட்டாங்க. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, எவ்வளவுதான் ஜபத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, என்ன கூட்டம் வச்சாலும். ஏன்னா அவங்க பழசியே பேசி பழசியே பேசி பழசியே பேசி சொல்லிருப்பாங்க, ஆல்ரெடி லாஸ்ட், ஆவி லாஸ்ட் ஆயிடுச்சு, ஆத்மா பின்மாறி போய் கிடக்குது, எப்படி விசுவாசத்துக்குள்ள வர முடியும்? சோ ஒரு விசுவாசியோட ஒரு பின்மாறி போன ஆளு ஒட்ட முடியாது. அப்போ நீ பின்மாறி போன ஆளா இருந்தா ஐக்கியத்துல சேர மாட்ட, தேவ அழைப்புக்கு வர மாட்ட, தேவ சபைக்கு உன் செவிய சாய்க்க மாட்ட, தேவ சபையில கர்த்தர் சொல்றத கேட்க மாட்ட. ஏன்? நீ பின்மாறி போயிட்ட. எப்படி நீ ஐக்கியத்துல ஒட்ட முடியும்? முடியல. திரும்ப, மனம் திரும்ப, மாறு, அழுது புலம்பு, பழைய நிலைக்கு வா, ஆதி அன்புக்கு வா. நீ முதல்ல பேசுற குறைய நிறுத்தி உன்னை ஒப்பு கொடுத்து, ஐம் சாரி, எல்லாத்தையும் விடுறேன், இனிமே எதுவும் பேச மாட்டேன், லார்ட் என்னை மன்னிங்க, அந்த நிலைக்கு வா. ஹம்பிள் படு, தாழ்மைப்படு. அப்பதான் உன் பின்மாற்றத்தை தேவன் மன்னிச்சு உன்னை இணைப்பாரு, ஐக்கியத்தோட இணைப்பாரு, போதகனோட இணைப்பாரு, மூப்பர்களோட இணைப்பாரு, சபையோட இணைப்பாரு, பரிசுத்த ஆவியானவரோட இணைப்பாரு, ஊழியங்களோட இணைப்பாரு, ஆட்களை இணைப்பாரு. ஆபிரகாம், லோத்து ஈஸியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஆபிரகாம் பேசுறாரு, லோத்து பாரு, நீயும் நானும் சகோதரர், உனக்கு என்ன வேணும், நீ போறியா போ, எவ்வளவு வலது புறமா போ, இடது புறமா போ, உன் கண்ணு பாக்குற தூரம் போ, ஆனா ஒண்ணு, சண்டை வேணாம், வாக்குவாதம் வேணாம், நாம் சகோதரர், நம் சகோதரர், அதனால பெட்டர், நீ இத மறந்துடாத, ஒருவேளை நீ போறியா போ, நான் நிக்கிறேன். இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து இதை தான் முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. என்ன நடந்தாலும் பிரதர் நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர் நம்ம சிஸ்டர்ஸ். நோ, நம்ம அப்படி செய்யக்கூடாது, நம்ம பிரியக்கூடாது. அப்படியே பிரியணுமா? சமாதானமா பிரியலாம், திரும்ப சந்திக்கலாம். பகை இல்லை, விரோதம் இல்லை. நம்ம பிரதர்ஸ், நாம் சகோதரர் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் மேன் எடுத்து வைக்கிற ஸ்டெப். நாம் சகோதரர், நீ பிரிஞ்சு போலாம், ஆனா நம்ம சகோதரர், மறந்துடாத, திரும்ப சந்திப்போம். நீ ஆவில குளிர்ந்து இருக்கிற பின்மாறி போன அவிசுவாசமா போயிட்ட, ஆனா ஒண்ணு, நாம் சகோதரர், உடையக்கூடாது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, உடையக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஈஸியா எவ்வளவு பெரிய உறவு முறியுது. ஆனா அபிராம் அந்த இடத்துல ஒரு ஐக்கானா நின்று, ஓகே எல்லாம் நடந்தது நடக்கட்டும், ஒரே காரியம், நம் சகோதரர் லோத் அதை மறந்துடாத, உனக்கு விருப்பமானா நீ போ, நம்ம சகோதரர். என் அன்புக்குரியவங்களே, நாம் சகோதரர் அப்படின்றத, நாம் சகோதரிகள் அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அந்த உறவு முறியக்கூடாது. அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், சகோதரர், நாம சகோதரிகள், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல இறுக்கமா வைப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், 1 minute prayer பண்ணுவோம். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரோட பேசியிருக்கிறாரு, எல்லாரோட பேசியிருக்கிறாரு, வெவ்வேறு கோணங்கள்ல பேசியிருக்கிறாரு, வெவ்வேறு செய்தியோட பேசியிருக்கிறாரு. அதனால நான் உங்களை குறை காண பிரசங்கம் பண்ணல, ஆனால் நான் தேவனுடைய சத்தமாக உங்களிடத்துல வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி கொள்வோம், ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, உங்க மகன், உங்க மகன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் இன்னொரு பெட்டர் லைஃப், இன்னொரு பெட்டர் ஸ்டெப், இன்னொரு பெட்டர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் முன்னேறணும். ஆண்டவரே, எங்க அப்பா ஆபிரகாம் கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடத்துக்கு நன்றி. நான் அவருடைய பிள்ளை. ஆண்டவரே, நான் அவருடைய பிள்ளை, நான் உங்களுக்கும் பிள்ளை தானப்பா. என்னை மன்னிச்சு உருவாக்குங்க, என்னை மாற்றுங்க, என்னை நடத்துங்க, என்னை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க. என் சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்கிறவர்கள், தொலைக்காட்சியில கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கை படட்டும், அவர்கள் செழிக்கட்டும், முன்னேறட்டும், அவர்கள் ஓங்கி வளரட்டும், அவர்கள் வாழ்நாளெல்லாம் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை சுமக்கருளாய் நடத்துவீராக. ஆணி பாய்ந்த உங்களுடைய கரங்களிலே இயேசுராஜா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய இணைப்புரியாத அன்பும் சிநேகமும் ஐக்கியமும் தங்கி தரித்திருப்பதாக. தேவ சமாதானம், தேவ கிருபையும், தேவனுடைய வழி நடத்துதலும் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

ஒரு நாள் வரும், உன் கூட இருந்தவங்க உன்னை விட்டுட்டு போவாங்க, உன் குடும்பத்தினர்கள் உன்னை விட்டுட்டு போவாங்க. நடக்கும். நீ நெவர் எக்ஸ்பெக்டட் இது நடக்குமானு நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். நடக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டுட்டு போவாங்க. உனக்கு பரிச்சயமாய் கூட தினமும் பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க தன்னைத்தானே டிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. தே டிஸ்டன்ஸ் தெம்செல்ஃப். நீ யாருனே தெரியாத மாதிரி உனக்கு மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்க. நடக்கும், நடக்கும், நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் இயேசு உன்னை பார்த்து சொல்லுவார், எல்லாரும் போயிட்டாங்கல்ல, எல்லாரும் போயிட்டாங்களப்பா, எல்லாரும் போயிட்டாங்களம்மா, இனி நீயும் நானும் தான், இனி நீயும் நானும் தான். நீ நம்பினல்ல, நீ அவங்களை உயிரை கொடுத்து நம்பினல்ல, அதெல்லாம் செஞ்சு அவங்களை தக்க வைக்கணும்னு பார்த்தல்ல, எல்லாரும் ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா, ஒருத்தங்க ஒருத்தங்களா உன் வாழ்க்கையை விட்டுட்டு போனாங்கல்ல, போயிட்டாங்கல்ல, இனி நீயும் நானும் தான், இனி இயேசுவும் நீ தான். நம்பி நம்பின ஆண்டவர் கண்ணை மூடிட்டு கண் மூடித்தனமா அவனை நம்பின, எல்லாத்தையும் சொன்னேன், கடைசியில என்னையவே அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, என்னையவே என்று சொல்றாரு, இனி நானும் நீயும் தான். அவங்கள காட்டிலும் பெரியவரும் கூட்டிருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க. எல்லா கையும் வெட்டி உடைக்கப்படுதில்ல, இருதயம் கேள்வி கேட்குதில்ல, யோசிக்குதில்ல, யோசிக்குதில்லம்மா, ஆமா தெரியாதனமா. இப்போ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கன்னு சொல், ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கப்பா, எல்லாத்தையும் நம்பி நம்பி நம்பி நம்பி இப்ப நடு தெருவுல நிக்கிறேன், நீங்க என்ன நம்புங்க, ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, என்ன நம்புங்கப்பா, நம்புங்க. Somehow, எப்படியாவது எப்படியாச்சும் என்ன உயர்த்துங்கப்பா. அவங்க கண் முன்னாடி எல்லாம் ஆண்டவரே அவங்க எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ யோசிச்சு பாரு, எந்த இடத்துல கெட் அவுட்னு சொல்லிருப்பாங்க, வெளியே போடான்னு சொல்லிருப்பாங்க, இனி நீ தேவையில்லைன்னு சொல்லிருப்பாங்க, அதை நினைச்சு பாரு. சொல்லு ஆண்டவர் எப்படியாச்சும், எப்படியாச்சும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை கைவிடலை. ஆமா தானே, அதனால உன உட்கார வச்சிருக்காரு, இங்க எங்கேயோ உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறார், எங்கேயோ உனக்கு சோறு கொடுக்கிறார், போஷிக்கிறார், எங்கேயோ உன்னை கையேந்த விடலை, எங்கேயும் உன்னை தத்தடிக்க விடலை, எங்கேயும் உன்னை அடிக்கலை, எங்கேயும் அவங்க உன்னை சபிச்ச சபை சாபத்தில், அவங்க உன்னை மேலே இருச்சலாக இருந்த கோபத்தில், அவங்க பேசின வார்த்தையெல்லாம் நடந்துருச்சுன்னா யோசி, நீ ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன்னு சொல்லுவாங்க, போ உனக்கு நடக்கிறத பாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லையா செய்கிற உனக்கு என்னன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார்ல. ஏன்னா அவருக்கு தெரியும்மா, அவருக்கு தெரியும்ப்பா, நீ யாருன்னு தெரியும். நீ சொல்ல ஆண்டவர் எனக்கு தெரியுதுப்பா, இப்போ தெரியுதுப்பா, என்ன நீங்க கை விடலப்பா, என்ன விட்டு விடலப்பா, ஆனா எப்படி ஆச்சு, somehow ஏதாவது என்ன இயேசு உயர்த்துவாருன்னு நம்புறவன் கைய மேல உயர்த்தி, அப்பாக்கு மேல கைய உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நம்புங்க, நம்புங்கப்பா, என்ன நம்புங்க, நம்புங்க டாடி, என்ன நம்புங்க, நம்புங்க, நம்புங்கப்பா. ஆண்டவரே சத்தம் பத்தல, வாலிப தம்பி தங்கச்சி ஐயா அம்மா வயசுல பெரியவங்க யாரா வேணா இருக்கலாம், இந்த சான்ஸ் கூட இயேசுவால, இந்த சான்ஸ் நீ கொடுத்தீங்கனாலும் இயேசுவால பெரிய அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா அவர் சாதாரணமானவர் அல்ல.

சொல்லப்பா எலியாவின் தேவன் இருக்க ஏதோ ஏதோ ஏதோ எலியாவின் பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே உன்னை அசைக்க வந்த பிரச்சனை அசைஞ்சு ஓட போகுது.

0: கர்த்தர் ஆமான்னு சொல்லிட்டார்னா செய்வேன். சம்ஹவ் எப்படியாச்சும் நடத்துவார், எப்படியாச்சும் அந்த நாள் வரும். எப்ப டெய்லியும் கலந்து தானே போறீங்க, டெய்லியும் காலையில் துதிக்க வைக்கிறாருங்க. அந்த நாள் உனக்கு வந்துட்டாலே போதும். நான் சொல்லுவேன், எனக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் சொல்லுவேன், என்னை கத்துறதுனால எழுப்பிட்டாருன்னா அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? கத்தர் ஒரு நாள் காலையில் ஒன்று எழுப்புறாருனாலே அந்த நாளுக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி தான் எழுப்புறார். ஏதனாலும் ஃபேஸ் இட், தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணு. கத்தர் சொல்லிட்டார் எப்படியாவது சொல்லிட்டார், நீயும் நானும் தான். உறவுகள்லாம் போயிடுச்சுல்ல, கவலையே படாத. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்கல்ல, நீ நம்பினவங்க போயிட்டாங்கல்ல, ஏற்கனவே பரிச்சயமானவங்க டிஸ்டன்ஸ் ஒன்று பண்ணிட்டாங்கல்ல, டோன்ட் டிப்ரெஸ் ஆகலாம், உட்காரவே உட்காராதீங்க. டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே கிடையாது. ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிப்ரெஷனுங்கிற வேர்டே இல்லை. டிப்ரெஷனா, இந்தா சாப்பிட்டு போய் வேலை செய் சொல்லிடுவாங்க எல்லாரும். இப்போதான் டிப்ரெஷன் சொல்லி ரூமில் இருக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி அங்கங்கெல்லாம் போகிறீங்க. ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வீட்டில் போய் டிப்ரெஷனா அப்படியே அப்படின்னு கேட்பாங்க. உட்காந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கிறப்ப தான் டிப்ரெஷன், சோகமா இருந்தா ரெண்டு சோறு தின்னு வேலையை போய் பாரு, வெளியே போய் ஜோலியை பாரு அப்படின்ருவாங்க. இப்போதான் டிப்ரெஷனுங்கிறவாங்க எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும் இயேசு செய்வார். காலையில் எழுப்பிட்டாருனாலே ஐ நோ சம்திங் இஸ் தேர் ஃபார் மீ டுடே. நான் போய் அந்த நல்லதை எடுத்துக்குவேன், எனக்குரிய நன்மை இயேசு கொடுப்பார். எப்படியாவது செய்வார், somehow he will do it. அந்த நம்பிக்கை வந்துருச்சுனாலே உன் ஆசீர்வாதத்தை யாவனும் தடுக்க முடியாது. உனக்கு தெரியும் இல்லை உன் கத்திர உனக்கு கைவிடலன்ட்டு. அப்புறம் ஏமா தம்பி கவலைப்பட்டு உட்காந்துட்டுக்கிறேன், கால் ஊன்றி நில். எப்படியாச்சும் அந்த நாள் வரும். அந்த நாள் வரும்போது தேங்க்யூ சொல்றதுக்கு ரெடியாரு, ஆண்டவருக்கு சல்யூட் பண்றதுக்கு ரெடியாரு. தேங்க்யூ காட், நன்றி ஆண்டவரே, இதுக்குத்தானா இவ்வளவு நாள் எனக்கு என்ன கைவிடல, இனிமேல கைவிட மாட்டீங்க. ஐ சல்யூட் லார்ட் சொல்லிட்டு கத்தருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. கத்தருனக்கா யாவையும் செய்து முடிப்பார்.
1: உங்களை காக்கும்படிக்கு என் ஆண்டவர் இருக்கிறார், தம்முடைய சிறகுகளாலே உன்னை தூக்கி சுமப்பேன்னு வாக்கு தத்தம் பண்ணினவர் உன்னை தூக்கி சுமப்பார். இஸ்ரவேலின் ஜனங்கள பகலில மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து வழி நடத்தினவர் கத்தர் ஏன் உங்களை நடத்த மாட்டாரா? என் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். தீமை உங்க வாசப்படியில படுத்துக்கிட்டே இருந்தாலும் என் ஆண்டவர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவர் காக்கின்ற தெய்வம். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் ஆகார் பாலைவனத்துல போகும்போது அழகாய் செல்கிறார். அவர் என்னை காண்கின்ற தெய்வன். நீங்க பார்க்கலன்னா கூட அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க?

பேர் சொல்ல முடியும், நான் பாடுகளை நடந்தது சந்தோஷமாய் கருதுகிறேன். பிரச்சனையை பார்த்துட்டு பாடுகளை இருக்கிற உனக்கு தான் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். ஆமென் சொல்றீங்க. அந்த பாடு

பயப்படக்கூடாது. உன்னை பயப்படுத்துறதுக்கு பேசுவாங்க, உன்னை பயப்படுத்த பார்ப்பாங்க. நீ பயந்துட்டீனா நீ எல்லாத்துலையும் விழுந்து போயிருவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு சோதனைக்குள்ளாக போனாலும் ஆண்டவரும் சோதனையை சாதனையாய் மாற்றுவார். அதுக்கு என்ன தெரியுமா நீ பண்ணணும், எழும்பி காலுண்டி நின்று என்னை நடத்துகிற தேவன் கூட இருக்கிறாரு. என் கால்களை தள்ளாட வட்டார், என்னை காண்கிறவர் உறங்கார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். ஆண்டவர் தன்னுடைய சிறுநாள சுமப்பேன் சொன்னாரு. எனக்கு வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் கொடுத்தாரு. உன் கால்கள் இடாதபடி கரங்களை ஏந்தி கொண்டு செல்வேன் சொன்னாரு. என் ஆண்டவருடைய வழி நடத்த வழி நடத்த என் வழிகள் எல்லாம் சவையாய் மாறும், மலைகள் எல்லாம் எனக்கு வழிகளாய் மாறும். என் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை நின்னாலே போதும், கர்த்தர் உனக்கு சகலத்தையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைக்கு மேல கையை தட்டி ஒரே ஒரு செல்லம் ஆசை, ஒரு ஆமென் ஆண்டவருக்கு. ஆமா, கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். நம்முடைய வார்த்தைகள்ல நாம கவனமா இருக்கணும். கஷ்டமான காலங்கள்ல நாம சொல்லும் வார்த்தைகள் நம்மளை உருவாக்கும் அல்லது நொறுக்கும். சில நேரங்கள்ல நீங்க வெறுமையா உணரலாம். அப்போ நீங்க எல்லார்கிட்டையும் போய், நான் உடைஞ்சு போயிட்டேன், நான் தோற்கடிக்கப்பட்டேன், நான் அடிமை ஆயிட்டேன், நான் தனிமைப்படுத்தப்பட்டேன்னு சொல்லாதீங்க. இப்படி சொல்றதுனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வெளியேறி உங்க மனசுக்குள்ளேயே திரும்பி போகுது. இப்படி நீங்க ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் நீங்க சொல்றது நிஜமாகுது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். பாத்தீங்களா, வார்த்தைகள் நேர்மறையா இருக்கணும். அடிமையாக இருக்கிறவன் நான் சுதந்திரவாளின்னு நினைக்கணும். கடினமான பாதைகளை கடக்கும் போது எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லணும். நம்ம கிட்ட சரியான அணுகுமுறை இருந்தா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் விசுவாசத்துல நாம நிலைச்சு நிற்போம். வாழ்க்கையில பின்னடைவு ஏற்பட்டாலும் நம்ம உற்சாகமா முன்னேறி போவோம். எல்லாமே நம்முடைய எண்ணங்கள்லையும் அணுகுமுறையிலையும் தான் இருக்குது. நல்லதையே நினைப்போம், நன்மையே நடக்கும்னு நம்புவோம். உற்சாகமான ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளையே பேசுவோம். நல்ல செயல்களையே செய்வோம். நாமும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம். நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் மகிழ்ச்சியா வச்சிருப்போம். நாம இங்க கொஞ்ச காலம்தான் வாழப்போறோம், அதை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துவோமே.

2 கொரிந்தியர் 13 அதிகாரம். இந்த 3 தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2 தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல, இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

மாறிடாத மானேசராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு புடமிடும் குகை, ரீஃபைனர்ஸ் ஃபயர். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 8:18-23. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 35-39 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இல்ல தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னான், என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று நாம் சொல்வோம். இன்றைய மனன வசனம் 2 தீமோத்தேயு 3:12. கிறிஸ்து இயேசுவுக்குள் இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் உருவர். All who desire to live godly in Christ Jesus will suffer persecution. பாடுகள் என்னும் பள்ளிக்கு எந்த கிறிஸ்தவனும் தப்ப முடியாது. அது கடவுளின் திட்டத்தில் ஒரு பகுதி. மனதிலும் உடலிலும் இயேசுவுக்கு அடுத்து யோபுவை போல் பாடு அனுபவித்தது எவரும் இல்லை. அவன் தன்னுடைய பாடுகளை எவ்விதமாக சமாளித்தான் என்று ஒரு சில சத்தியங்களை நாம் இன்று புரிந்து கொள்வது புடமிடும் குகை வழியாய் செல்லுகிற நமக்கு அது பெரும் பயன் அளிக்கும். முதலாவது, தான் எதிர்கொண்ட எல்லா துன்பங்களுக்காகவும் யோபு கடவுளை துதித்தார். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கடவுளுக்கு நன்றி என்ற அவரது வார்த்தைகள் நமக்கு சவாலிடுகின்றன. இவ்வுலகில் தான் பெற்றுக்கொண்ட எதுவுமே தன்னுடையதல்ல, எல்லாமே கடவுள் அளித்ததுதான் என்று அவர் கூறிய அவருடைய வார்த்தைகள் அர்த்தம் நிறைந்தவை. அதில் சிறிதும் பொய்யில்லை. யோபு சொன்னது சரி என்று கடவுள் யோபு 1:22 அதாவது அடுத்த வசனத்திலேயே சாட்சி பகன்று விட்டார். எல்லாவற்றிற்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5:18 நமக்கு அறிவுரை கூறுகிறது. கர்சனையோடு கூடிய வேண்டுதலினால் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றும் பவுல் இதே கருத்தை தான் பிலிப்பியர் 4:6 வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, யோபு கடவுளின் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று கேட்கிறார். கடவுள் நம் வாழ்வில் அனுமதிக்கும் எதையும் அது நன்மையோ தீமையோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவை அனைத்துமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டல்லவா, ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும், எதுவுமே விதிவிலக்கல்ல, சகலமும் நன்மையாய் தோன்றுபவை தீமையாய் தோன்றுபவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எனவேதான் இப்பொழுது வாசித்த பகுதியிலே உள்ள ரோமர் 8:18 எந்த சக்தியும் கீழேயோ மேலேயோ
சுற்றமோ எங்கிருக்கிற எந்த சக்தியும் அந்த தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக யோபு சொன்ன வார்த்தை, எனக்கு அறிவு புகட்டுங்கள், நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு கூறுங்கள் என்று தன்னுடைய வேதனைகளின் வழியாக செல்லும்போது கூட யோபு சொன்னது அவருடைய முதிர்ச்சியை சுட்டி காட்டுகிறது. சில சமயங்களில் நம்மிடம் உள்ள குறைகளை திருத்த கடவுள் பாடுகளை அனுமதித்திருக்கலாம். ஆகவே அப்பாடுகளின் சமயத்தில் மௌனமாயிருந்து நாம் எதில் தவறினோமோ அதை தெரிந்து கொண்டு சரிப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாடுகளை அனுப்புவதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவரோடு நாம் ஒத்துழைப்பிற்கு ஏதுவாகும். நான்காவதாக, கடந்த காலங்களில் கடவுள் தனக்கு செய்த நன்மைகளை யோபு நினைத்து பார்க்கிறார். தனது வேதனைகளின் நடுவிலே தன்னுடைய தகுதியின்மையை அவர் உணர்கிறார். இதுவரை கடவுள் மனிதனை ஒரு பொருட்டாக நினைத்து தினமும் அவனை விசாரித்ததை நினைக்கும் பொழுது கண்கள் கலங்கி கடவுளை நோக்கி, மனிதனை நீர் ஒரு பொருட்டாக நினைப்பதற்கும் அவன் மேல் சிந்தை வைப்பதற்கும் காலைதோறும் அவனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று 7:17-18 வசனங்களிலே அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, நாம் சிறியரிலும் சிறியவர்கள், கடவுளோ உன்னதங்களிலும் உயர்ந்தவர் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் அவர்கள் பாடிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். தியங்கும் என் உள்ளம் கண்டார், தயக்கம் என்ன என்றார், திகைக்கும் என் மனதில் திருவார்த்தை அருளி தந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுருவார். All who desire to live godly in Christ Jesus will suffer persecution. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் முன்னால் இந்த நாளிலே இயேசுவுக்கு அடுத்து அதிகமாக மனதிலும் உடலிலும் பாடுபட்ட யோபுவை ஒரு சாட்சியாக, ஒரு சவாலாக, ஒரு ஊக்கம் தருகிற நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுக்கு முன்னால் நீர் நிறுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்லு. பாடுகளின் வழியாக போகும் பொழுது என்ன அருமையான வார்த்தைகளை அவர் கொட்டியிருக்கிறார். ஆண்டவர் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார், உம்மை துதிக்கிறார், தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறார். கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஆவியினால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களிலே பாடுகள் இல்லாதவர் எவருமே கிடையாது. ஆனால் பாடுகளின் போது நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க, யோபுவின் பொறுமையிலிருந்து நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தரைங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நன்மையோ தீமையோ, ஏற்றமோ தாழ்வோ, இரவோ பகலோ, கண்ணீரோ கழிப்போ, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நீர் எங்களை நேசிக்கிறேன். இந்த நேசத்தை விட்டு, இந்த பாசத்தை விட்டு, இந்த அன்பை விட்டு எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு நபரும் பிரிக்க முடியாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். எங்களுடைய இறுதி மூச்சு வரை அந்த நிச்சயத்திலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

ஒவ்வொருக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

நுண்ணீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். மறைவாக எங்கே ஓடுவேன்? நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹலலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு, cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சமூகத்திலே எங்களை

அந்த நேரத்துல முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment. In the nerathre, oh, sudham irangi varattum. Inam kandukolla mudiyatha devrudeya samadhanam irangi varuvathaaga.

ஆண்டவர், நாங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் தோற்று போகும். எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படுவது.

மனுஷ கண்களினாலே அல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்கார பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. Open the eyes of my servant, oh God. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் அல்லேலூயா அல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே அல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் அல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல அல்லேலூயா தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி

அல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். வறண்டு போன நிலவில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்னி ஊற்றப்படுவதாக இந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம், ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக

Yet we will trust in you. Yet we will put our hope in you. Anala, alleluia, kathapere, alleluia. Nambikai vaikra manishan bhakyavan. Nasile swasamulla manidhani nambuvadai paarkum. Kathapere nambikai irukra manishan bhakyavan. எளியவன் என்றென்றைக்கும் கைவிடப்படுவது இல்லை. The needy shall not be forgotten.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பழம் கொடாமல் போனார், தொழுவத்தின் ஆடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூடுவேன். என்னாத்துமா அவருக்குள் களி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in the living God. Oh, we praise your name, O God.

எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். நீதிமொழிகள் 7:24. அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் வெள்ளை மாளிகையின் வரவேற்பறையில் மிகப்பெரிய புன்னகையோடு வழக்கமாக தான் சொல்லும் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அங்கிருந்தவர்களோடு கை குலுக்குவதில் மிகவும் களைத்து போனார். நான் புன்னகையோடு அவர்களிடம் பேசிக்கொண்டு கை குலுக்கும் போது நான் சொல்வதை அவர்கள் உண்மையிலேயே கவனிக்கிறார்களா, அல்லது வழக்கம் போல அன்றாடம் என்னை கண்டவுடனே சொல்லும் வார்த்தைகளையே சொல்லுகிறார்களா என்று அறியும்படி ஆசைப்பட்டார். எனவே இதை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு நாள் மாலை பொழுதில் அவர் வரவேற்பறைக்கு வந்தார். அங்கிருந்தவர்களை பார்த்து அகல சிரித்தார். அனைவரும் அவரோடு கை குலுக்குவதற்காக ஒவ்வொருவராக ஆவலோடு வந்தனர். ரூஸ்வெல்ட் அவர்களை பார்த்ததும் வழக்கத்தை விட அதிகமாக சிரித்தார். சிரித்துக்கொண்டே அவர், நான் இன்று காலை என் பாட்டியை கொன்றுவிட்டேன் என்று கூறினார். வரவேற்பறை ஊழியர்கள் பொதுவாக ரூஸ்வெல்ட் தங்களிடம் பேசும்போது நல்லது, எவ்வளவு நன்றாயிருக்கிறது போன்ற வழக்கமான சொற்களைத்தான் சொல்லுவார்கள். இன்றும் வழக்கம் போல அந்த வரவேற்பறை ஊழியர்கள் ரூஸ்வெல்ட் என்ன வித்தியாசமாகவா பேசிவிடப் போகிறார், எப்போதும் சொல்வதைத்தானே சொல்லுவார் என்று நினைத்து இன்றும் ரூஸ்வெல்ட் சொல்வதை கேட்டு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று பதில் சொன்னார்கள். ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் தங்களிடம் என்ன சொன்னார் என்றே அவர்கள் காதில் வாங்காமல் வழக்கம் போல பதிலளித்தனர். வெளிநாட்டு தூதுவர் ஒருவரை தவிர வேறு யாருமே ரூஸ்வெல்ட் சொன்னதை கவனிக்கவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்று தேவன் நம்மோடு பேசுவதில்லை என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் பேசுகிறவருடைய சத்தத்தை நாம் கேட்கவில்லை என்பதுதான் உண்மை. வேதாகம பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவன் அவர்களோடு பேசியதை ஒரு மனிதன் பேசும்போது எவ்வாறு தெளிவாக கேட்க முடியுமோ அதை போல அவர்கள் துல்லியமாக கேட்டனர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் யோபுவை நோக்கி, கர்த்தர் எரேமியாவை நோக்கி என்று ஆரம்பிக்கும் வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த பரிசுத்தவான்கள் தங்கள் செவிகளை தேவனுடைய சத்தத்திற்கு பழக்குவித்திருந்தபடியால் தேவன் பேசியதை தெளிவாக கேட்க முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றும் தேவன் நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார், ஆனால் உலகத்தின் பல சத்தங்களை கேட்டு பழகிய நம் காதுகள் தேவ சத்தத்தை கேட்க மறுத்து விடுகின்றன. பிரியமானவர்களே, பேசுகிறவருக்கு செவி கொடுக்கவும் அதன்படி நடக்கவும் நம்மை ஒப்பு கொடுத்தால் தேவன் தம்முடைய உள்ளத்தை நமக்கும் வெளிப்படுத்துவார். சாம்வேலை போல தேவ சத்தத்தை கேட்கும் காதுகளாக நம் காதுகள் மாறட்டும்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 7:21-23 வரைக்கும் நாம் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று

அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இப்படியாக இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது உண்மையிலே என்னை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக என்னை திசை திருப்பின வார்த்தை இது. இதில் உள்ள ரகசியத்தை நான் அறிந்து கொண்ட போது ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தான் நான் இன்னைக்கு கிறிஸ்தவனாக உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். எல்லா பாரம்பரிய பக்தியிலிருந்து விடுதலையாகி உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். ஆனால் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் வேற யாரும் பிரவேசிக்க முடியாது. அந்த காலத்தில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். நான் அக்கிரம செய்கிறே, உன்னை அறியேன் என்று சொல்லுகிற அந்த லிஸ்ட்ல உள்ளவர்களை பார்த்தா எனக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா மூணு பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. யாருன்னா, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. யாரை பார்த்து இவர்கள் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கிறாரே என்று சொல்கிறார் என்றால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். யார் அவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேக அற்புதங்களை தீர்க்க தரிசனங்களை சொல்கிறவர்களையும், ரெண்டாவதாக பிசாசுகளை துரத்துறவர்களையும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசுகளை துரத்துறவர்களையும், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கிறாரே என்னை விட்டாகணும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில பெரிய கேள்வி எழுந்தது இந்த வார்த்தையில தான். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க கிறிஸ்துவ வட்டாரத்திலே நாங்கள் அவர்களை தான் நம் உயர்வாக நினைக்கிறோம். ஒரு தீர்க்க தரிசி எங்க ஊருக்கு வந்துட்டாருன்னா எல்லாரும் அங்க போய் நிற்போம், எனக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரா என்று பார்க்க. ஒரு பிசாசுல துரத்த வரம் பெற்ற ஒரு வல்லமுள்ள ஊழியக்காரர் வந்தாருன்னா, ஐயோ, என்கிட்ட இருக்கிற பிசாசு, எங்க சபையில இருக்கிற பிசாசு ஓட்ட மாட்டாரான்னு போய் நிக்கிறோம். அப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்படி பெரிய பெரிய குருடர்கள், பார்வையடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார், இப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர் வந்துட்டாங்கன்னா ஊரே அவர்கிட்ட தான் போய் நிற்கிது, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா என்று. இப்படிப்பட்டவர்களை தான் நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் நீர் அவர்களை பார்த்து உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கிறாரேன்னு சொன்னீங்கன்னா, அப்போ யார் தான் நல்லவங்க, யார் தான் பரலோகத்துக்கு வர முடியும், அவங்களுக்கே அந்த கதினா எனக்கு எந்த கதின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். இந்த வசனத்தின் வைத்த ஆண்டு இடத்துல கிட்டத்தட்ட 6 மாசம் ஆண்டு இடத்துல போராடி ஜெபித்தேன். அன்பாங்களே, எனக்கு உண்மை தெரிஞ்சாவன ஆண்டவரே சாமினே சொல்லியே ஜெபிச்சேன். அன்பாங்களே, அப்ப யார் தான் பிரவேசிப்பா, என்ன பிதாவினுடைய சித்தம்னா என்ன? பிதாவினுடைய சித்தத்தை செய்யறவன் தான் பரலோகத்துக்கு போவான்னாக்கா எனக்கு சொல்லித்தரணும் இல்லை. எனக்கு என்னுடைய தாய் சபையில் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள், ஒரு பென்சில் வாங்கினாலும் பிதாவை சித்தம் கேட்கணும், ஒரு கல்யாணம் பண்ணாலும் பிதாவை சித்தம் கேட்கணும், எது செய்தாலும் பிதாவினுடைய ஆண்டுடைய சித்தம் கேட்டு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்த சபையில் தான் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் எனக்கு இந்த பிதாவினுடைய சித்தம், அந்த பரலோகத்துக்கு வரக்கூடிய காரியங்களை எனக்கு ஒருத்தரும் அறிவிக்கவில்லையே, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க இந்த வேதத்தில் என்னதான் இருக்குது என்று சொல்லி வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆழமாய் படிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். அன்பானுள்ளே, இப்போ பிதாவுடைய சித்தம் என்றால் என்ன? இந்த தீர்க்க தரிசிகள், இந்த அற்புதங்கள் அடையாளம் செய்கிறவங்க, பிசாசுல திறத்துறவங்களை நாங்கள் பெருசாக ஓகோன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அவர்களை பார்த்து நான் அறியவில்லை அக்கிரம சேர்க்கிற சொன்ன, அப்போ நாங்களாம் என்ன நிலைமைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த பிதாவுடைய சித்தம் என்ன அதை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும்பொழுது, 6 மாசம் விடாப்படியா ஆண்டவரத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் ஒரு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அன்பாலே, 1 தெசலோனிக்கர் 5:14 18 வரைக்கும் அந்த காரியங்கள் அடங்கியிருக்கிறதை நான் பார்த்தேன். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லுங்கள், 1. திடநற்றவர்களை தேற்றுங்கள், 2. பலவினரை தாங்குங்கள், 3. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், 4. ஒருவனும் மற்றவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், 5. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், 6. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், 7. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், 8. எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், 9. சொல்லிட்டு பவுல் அழகாக எழுதுறாரு, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கு. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நான் தேடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். 6 மாசம் ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு வெளிப்பட்டார். எம்பி, இந்த 9 காரியத்தை நீ செய்ய வேண்டும், அதுதான் பிதா சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீ இருக்கிறாய் என்றால் இந்த பிதா சொன்ன இந்த 9 அம்சமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அன்பானிலே, இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களுக்கோ அல்லது பிசாசுகளை துரத்துறவர்களுக்கோ
அல்லது அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர்களுக்கோ அவர்கள் வரம் பெற்றிருக்கலாம், அவர்கள் ஊழியம் பெருசாக இருக்கலாம், அப்படியெல்லாம் பெருசாக ஃபேமஸாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் குணநலங்கள் இந்த ஒன்பது காரியத்திலும் ஒவ்வொருவனும் ஆண்டவுடைய விருப்பமாக சித்தமாக இருக்கிறதுனால இந்த ஒன்பது காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் ஆண்டவுடைய விருப்பமாக இருக்கு. ஒரு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு பிதாவுடைய சித்தம், சித்தம் என்றால் விருப்பம், ஆண்டவுடைய விருப்பம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படியாக இருக்க வேண்டும். எப்படியாக இருக்க? இந்த ஒன்பது காரியம். ஒழுங்கில்லாதனுக்கு புத்தி சொல்லணும். இன்னைக்கு எந்த கிறிஸ்தவர்கள் ஒழுங்கில்லாதனுக்கு புத்தி சொல்றாங்க? எல்லாம் குறப்பட்டு என்ன பாவம் பண்ண, நீ என்ன செஞ்ச, நீ எப்படி செஞ்சதுனால்தான் இப்படி ஆச்சு போச்சுன்னு சொல்லி அந்த ஒழுங்கில்லாதவனை இன்னும் ஒழுக்கக்கேடாகவும் இன்னும் அவனை நரகத்துக்குள்ளாகவும் கொண்டு போறது தான் ஏதுவாக இருக்கிறார்கள் வஞ்சி. அந்த ஒழுங்கில்லாதவனை என்ன செய்யல, புத்தி சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. திடநற்றவர்களை தேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? இதுதான் ஆண்டுடைய விருப்பம். திடநற்று போயிருக்கிறியா, அவனை தேற்று. அதனால் இந்த திடநற்றவனை இன்னும் நொறுக்கி நூலாக்கி அவனை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி அவனை சாகடிக்க தான் இருக்கிற மோஞ்சி அவனை தேற்றுள்ளாக இருக்கலை. பலவினரை தாங்குங்கள்ன்ற, பலவினரை எப்படி தாங்குது? கையால் தாங்கறதா? இல்லை அன்பாவிலே, அவர்களை ஜபத்தில் தாங்குங்க. ஒருத்தன் வீக்னஸாக இருக்கிறான், வீக்னஸ் பலவீனம் என்றால் வீக்னஸ், ஐயா குடிக்கு வீக்னஸாக இருக்கிறாரு, ஐயா கொஞ்சம் போதைக்கு வீக்னஸாக இருக்கிறாரு, ஐயா கொஞ்சம் பொம்பளை விஷயத்தில் வீக்னஸாக இருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். அந்த வீக்னஸ் என்பது பலவீனம். அப்படிப்பட்டவர்களை ஜபத்தில் தாங்க சொல்ல நாம் என்ன செய்கிறோம்? அவனை பார்த்தாலே வெறுத்து போய் ஒதுங்கி ஓடுறோம். ஐயோ குடிகாரன், ஏன் தான் திருந்தா இருக்கிறேன்னு அப்படி ஓடுறேன். இதெல்லாம் நான் செய்கிற தவறுகளை ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினார். அன்பானே, இப்படி ஒவ்வொருவரையும் தீமைக்கு எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருத்தன் செய்கிற மற்றவன் செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். எப்பொழுது நன்மை செய்யுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எப்போதும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் சோத்தனை செலுத்துங்க. இந்த காரியம்தான் பேசிக் சித்தம், விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம். பேசிக் விருப்பம் இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் பேசிக் விருப்பத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அன்பானே, இந்த எப்பொழுது இதெல்லாம் இந்த ஒம்போதையும் நீ ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு இந்த ஒம்போதுக்கும் ஆப்போசிட்டாக செய்ய சொல்லி தான் அவன் விரும்புகிறான். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுமா பிசாசு விருப்பத்தை நிறைவேற்றுமா, இதை கேட்கிற அன்பானவர்கள் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக பரலோக வாழ்வை நாம் அடைய முடியும். இந்த தீர்க்க தரிசனம் சொல்றதோ அல்லது பெரிய பெரிய காரியங்களை செய்யறதோ அவர் அதை விரும்பவே இல்லை, விரும்பல. அவர் அதெல்லாம் ஒரு கொசுறு. ஆண்டவர் நாமத்தினால நீ அதெல்லாம் நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா யாருக்காக இருந்தாலும் நடக்கும். அவங்கள பெரிய ஆளா மாத்திட்டு நம்ம இந்த சித்தத்தை செய்யாத விட்டுறோம். பேசிக் நீட ஆண்டவர் சொல்ற அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய கிறிஸ்துவாக இன்றைக்கு நாம் மாறணும் என்றால் பரலோகத்தை நாம் நிரப்புவோம். அன்பாலே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறதால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இந்த ஒன்பது காரியமும் ஆண்டவருக்கு விருப்பம், இது ஒன்பதுக்கு ஆப்போசிட்டாக செய்யறதுதான் பிசாசுடைய விருப்பம். நாம் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம்? பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோமா பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோமா என்று நீங்களே யோசித்து பாருங்கள், ஜெபியுங்கள், இதற்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவுடைய விருப்பத்தை சித்தத்தை செய்து நாங்கள் பரலோகத்தை அடைய, பரலோகத்தினுடைய வாழ்வை நாங்கள் எட்ட எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பானே. தேங்க்யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அதிலே சொன்ன பிரதான காரியங்களில் ஒன்றுதான் இது, உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவன் இயேசுவினிடத்தில் ஓடி வந்து அவரை பணிந்து அவரை நல்ல போதுகிறே என்று சொல்லி நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், இந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இதெல்லாம் நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லும் போது, இதெல்லாம் சின்ன வயசுலேயே கை கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறதுப்பா, உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திர இருக்க கொடு என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் மனமடிவாகி சோர்ந்து துக்கத்தோடே திரும்பினான் என்று. அப்படி என்றால் அவனிடத்தில் ஆஸ்தி சொத்து இவைகள் இருந்தது தவறா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. சகையு, என் ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது இயேசு சொல்லியிருக்கலாம் அல்லவா, நீ பாதி கொடுத்தாலும் பரலோகம் வர முடியாது, நீ ஃபுல்லா கொடுத்தாதான் வர முடியும் சொல்லியிருக்கலாம் அல்லவா. இல்லை, இங்கே ஆஸ்தி இருப்பதல்ல பிரச்சனை, அந்த ஆஸ்தியில் அவன் மனசு இருந்ததுதான் பிரச்சனை. இயேசு அவனை பார்க்கிறார். அவனை பார்த்தபோது அவனுக்கு நித்திய ஜீவன் வேணும், இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் அவன் இருதயம் எங்கே இருந்ததென்றால் அவனுடைய ஆஸ்தியின் மேல இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் பரலோகத்தை விட நித்திய ஜீவனை விட இந்த பூமியிலே அவனுக்கு இருந்த ஆஸ்திகளை அவன் பொக்கிஷமாய் பார்த்தான். நாம் எதை பொக்கிஷமாய் பார்க்கிறோம் என்பது ரொம்ப அவசியம். தேவன் நமக்கு தந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற மீட்கப்பட்ட ஆத்மா, தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணின பரலோக வாசஸ்தலம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தை நாடுங்கள் என்று கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே தெளிவாய் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எதை பொக்கிஷமாய் பார்க்கிறோம், பூமிக்குரியவைகளையா நித்தியத்துக்கு அடுத்தவைகளையா? பூமிக்குரியவைகளை பொக்கிஷமாய் எண்ணுவோமானால் நம்முடைய இருதயம் பூமிக்குரியவைகள் மேலதான் இருக்கும். நித்தியத்துக்கு அடுத்தவைகளை பரலோகத்துக்குரியவைகளை நாம் பொக்கிஷமாய் எண்ணுவோமானால் நம்முடைய இருதயம் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் இருக்கும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் இருக்கிறது. மேலானவைகளை நாடுவோம், அதே வாஞ்சிப்போம். நம்முடைய இருதயம் அவரை பற்றி இருக்கட்டும், அவர் தாங்க நமக்கு பொக்கிஷம், நமக்கு கொடுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட பொக்கிஷம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அண்டிக் கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம். நம்முடைய இருதயம் அவரையே நம்பி இருக்கட்டும், சார்ந்து இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீரன் இருதயத்தின் கண்மலையாயிருக்கிறீர், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடர பண்ணுவார். நம்முடைய இருதயம் அவைகள் மேல் இருக்கக்கூடாது, நம்முடைய இருதயம் அவரையே பொக்கிஷமாக எண்ண வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, எங்கள் பொக்கிஷம் நீர்தான் ஆண்டவரே, எங்கள் இருதயம் உண்மையே சார்ந்திருக்க, மேலானவைகளையே பற்றி கொண்டிருக்க கிருபை செய்வீராக. நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய ஒன்றையும் நாங்கள் பொக்கிஷமாய் எண்ணாமல் ஆண்டவரே அப்பா அழியாததும் வாடாததுமான அந்த நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் பொக்கிஷமாக எண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும், நீர் நடத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தை.
2: எஃப்எம் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்ச்சியிலே உங்களுக்கான தலைப்பு ஜீவ ஆவி. இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் அன்று விடுதலையாக்கிட்டே. ரோமர் 8:2. மனிதனோடு இடைப்படுகிற கர்த்தருடைய ஆவியே அந்த ஜீவ ஆவி என்று அழைக்கப்படுகிறது. மனிதன் பூமியிலே வாழ்வதற்கு இந்த ஜீவ ஆவிதான் அவனுக்குள்ள பரலோக ஜீவனை கொண்டு வந்தது. இந்த ஜீவ ஆவியின் மூலமாக பூமியிலே ஜீவனுள்ள ஜாவும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். இவ்வாறு ஆதியாகமம் 2:7 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம் இருதய துடிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆதாமுக்கு கொடுத்த ஜீவ சுவாசம் இன்று 6,000 ஆண்டுகள் பிறகும் கூட மனிதருக்குள்ளே கிரிய செய்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவ சுவாசத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10 இவ்வாறு சொல்லுகிறது. வியாதி நேரங்களில் உங்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் தந்து பாதுகாக்கிறவர் அவர்தான். விளைவின நேரத்திலே உங்களை பெலத்தினால் நிரப்பி உயிர் போகும் தருணங்களிலே ஒருவருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் மனமிறங்கி ஆயுசை நீடித்து கொடுக்கிறவரும் அவரே. கர்த்தர் சுவாசமும் இருதய துடிப்புமாகிய ஜீவனை உங்களுக்கு தருகிறார். ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் உங்களை பாவ பிரமாணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்குகிறது. அந்த ஜீவன் பரிபூரணப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். யோபு பக்தன் சொன்னார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது. யோபு 10:12. ஒருமுறை மறித்து கொண்டிருக்கிற ஒருவனுக்காக ஜெபிக்கும்படிக்கு ஸ்மித் விகில்ஸ்வாத் என்ற பக்தனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவனோ தன்னறிவற்றவனாய் மரணத்தின் கோரப்பிடியில் சிக்கியிருந்தான். அவன் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்தது. அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி விசுவாசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பியும் முடியாதிருந்தது. ஆகவே அந்த போதகர் அவன் காதின் அருகில் போய் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். பின்பு ஜீவன் உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன் என்றார். அவர் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுக்குள் ஜீவன் வந்தது. பிறகு அவனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜீவன் உண்டாயிருப்பதாக என்று வேண்டிக் கொண்டார். ஒரு சில வினாடி நேரத்துக்குள்ளாக அவனுக்குள் அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் வந்ததினால் அவன் எழுந்து உட்கார்ந்தார். பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு அருமையான அற்புதமான பரிபூர்ணமான ஒரு செய்தி. ரோமர் 7:7 அப்போ சில பவுலுக்கு ஒரு பக்கம் ஆவியின் பிரமாணம் இருந்தது, மறுபக்கத்தில் பாவ பிரமாணம் அவரது மாம்சத்தில் கிரிய செய்தது. நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பியும் அவரால் செய்ய முடியவில்லை. ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் நான் என்று கதறினார். அப்பொழுதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் அவரை விடுதலையாக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டார். ஆமென். உங்கள் நினைவுக்கு, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும். ரோமர் 8:6. அன்பான ஜீஃபான் நேயர்களே, இப்படியாக மனோரமியமான பாடல்களோடும் இனிமையான செய்திகளோடும் 24 மணி நேரமும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் மத்தியிலே உங்கள் வீட்டிலே நீங்கள் எப்போதும் அனுபவித்திருக்க நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. வணக்கம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14 அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அன்று நான் வேலைக்கு செல்லும் பொழுது வழக்கத்திற்கு மாறாக வாகனங்கள் மெதுவாக சென்று கொண்டிருந்தன. ஒரு வழியாக அப்படி சென்ற பல வாகனங்களை முந்தி வந்தாலும் எனக்கு முன் ஆமை போல சென்று கொண்டிருந்த அந்த வாகனத்தை தாண்டி செல்லவே முடியவில்லை. எரிச்சலோடும் கோபத்தோடும் ஹார்ன் அடித்துக் கொண்டே வந்து கொண்டிருந்தேன். திடீரென்று காரின் பின்புறம் மாற்றுத்திறனாளி, தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள் என்ற வாசகத்தை கவனித்தேன். என் கண்ணில் பட்ட இந்த வாசகம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. நான் அமைதலாக மெதுவாக அவரை பின்தொடர்ந்தேன். மட்டுமல்ல, வேறு யாரும் அவரை தொந்தரவு செய்யாத வண்ணம் அவருக்கு பாதுகாவல் கொடுப்பது போல என்னுடைய வாகனத்தை ஓட்டிக் கொண்டு வந்தேன். அன்று நான் அலுவலகம் போய் சேர சற்று பிந்திவிட்டது. ஆனால் பரவாயில்லை, திடீரென ஆழமான ஒரு எண்ணம் என்னை தொட்டது. அந்த காரில் மாற்றுத்திறனாளி, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் என்ற வாசகம் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் நான் பொறுமையாக இருந்திருப்பேனா என்பதுதான் அந்த கேள்வி. மனிதர்களிடத்தில் பொறுமையாக இருக்க நமக்கு அறிவிப்பு பலகைகள் தேவையானதாகவே இருக்கிறது. நான் வேலையை இழந்துவிட்டேன், புற்றுநோயோடு போராடிக் கொண்டிருக்கிறேன், என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாள், எனக்கு அருமையான ஒருவரை நான் இழந்து போனேன், எந்த வேலைக்கும் நான் தகுதியற்றவனாக உணர்கிறேன், எனது பண நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்பது போன்ற வாசகங்களை மனிதர்கள் நெற்றியில் பொறித்திருந்தால்தான் நான் இன்னும் சற்று நீடிய பொறுமையாக, இரக்கமுள்ளவனாக, அன்புள்ளவனாக நடந்து கொள்வேனோ என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. நம்முடைய அருகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னென்ன போராட்டங்களோடு அவர்கள் வாழ்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய காரியம் அவர்களிடத்தில் பொறுமையாய் இரக்கமாய் இருப்பதுதான். ஒருவர் அவர்களுடைய வேதனைகளை விளக்கி கூறினால்தான் நாம் புரிந்து கொண்டு பொறுமையாக இருப்போமோ? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நாம் கடந்து வரும் ஒவ்வொரு நாளும் நாம் காண முடியாத ஒரு அறிவிப்பு அவர்கள் நெற்றியில் இருக்கிறது என்ற உணர்வோடு

மற்றவரிடத்தில் நடந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். கொஞ்சம் பொறுமையோடு நாம் செயல்படும் பொழுது மற்றவர்களை நாம் புரிந்து கொண்டு அவர்களை மதிக்கிறோம் என்பது பொருள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பது இயேசுவினுடைய உண்மையுள்ள வாக்குறுதி. இன்று நாம் சந்திக்கும் மனிதர்களோடு பொறுமை உள்ளவர்களாக நடந்து கொள்வோமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:11-12 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3:11-12.
1: நீதிமொழிகள் 3:11-12.
2: Proverbs 3:11-12.
1: என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே.
2: My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction.
1: தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்.
2: For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights.
1: கர்த்தர் சிட்சிக்கிறார்.
2: The Lord corrects and chastens.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நாம் சேவிக்கிற தேவன் மிகப்பெரியவர்.
2: The God we serve is a great God.
1: அவர் மகத்துவம் உள்ளவர்.
2: He is a magnificent God.
1: நீங்கள் சங்கீதம் 8 வருவீர்களானால்,
2: If you come to Psalm 8,
1: 1 வசனத்தில் வாசிக்கிறோம்.
2: Verse 1 says,
1: வேதம் சொல்கிறது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று வாசிக்கிறோம்.
2: We read, O Lord our God, How majestic is your name in all the earth. You have set your glory above the heavens.
1: எவ்வளவு மகத்துவம் உள்ளதா இருக்கிறது.
2: How majestic it is.
1: 3 வசனம் வாசிப்பீங்களானா.
2: Verse 3 says,
1: அங்கே வேதம் சொல்கிறது, உம்முடைய விரல்கள் விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன்.
2: When I look at your heavens, the work of your fingers, the moon and the stars which you have set in place, what is man that you are mindful of him, and the son of man that you care for him?
1: ரொம்ப ஆச்சரியப்படுகிறார் இந்த சங்கீதக்காரர்.
2: Psalmist is really amazed here.
1: ஆண்டவரே, உம்முடைய கை வந்து வானங்களை வடிவமைத்தது, சூரியனை சந்திரனை எல்லாம் படைத்தது.
2: Lord, it is your hand and fingers that has made the heavens and set the moon and stars.
1: உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது.
2: How majestic is your name, Lord.
1: நீர் எவ்வளவு உயர்ந்தவர்.
2: Lord, how great are you, Lord.
1: நீர் வந்து மனுஷனெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீர் அப்படின்னா அது என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்றேன்.
2: But Lord, if you are mindful of men, it is really not up to my comprehension.
1: ஏன் இதை நான் சொல்லுகிறேன்?
2: Why do I say this?
1: இங்கே ஞானி சொல்லுகிறாரு, கர்த்தர் வந்து நம்மை வந்து ஒரு பிள்ளையை போல உட்கார்ந்து சிட்சிக்கிறாராம்.
2: So here the wise man says that the Lord chastises like a child.
1: வேதம் சொல்லுகிறது, அவர் வந்து நம்மை வந்து கடிந்து கொள்ளுகிறார், நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு கடிந்து கொண்டு ஆலோசனை சொல்லுகிறார்.
2: So here he says, he corrects us and gives us a counsel that we require.
1: நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் நம்மளை எல்லாம் மாற்றணும், நம்மளை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கணும்னு எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல நம்மளை பத்தி ஆசை இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
2: You just see how many people have a delight or have a mind to correct us and make us rectify us.
1: நம்மளை பத்தி குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க.
2: There are people who find faults with us.
1: ஆனா எத்தனை பேர் உண்மையா நம்மளை உருவாக்கணும், நம்மளை மாற்றணும், நம்மளை இன்னும் மெருகேற்றணும், இன்னும் சிறந்தவர்களா மாறணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம்.
2: But how many people are there who really care for our welfare, who want us to change, who want to rectify and discipline us in our life?
1: நீங்க பார்ப்பீங்களானா, எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே அவங்க வந்து அசட்ட பண்ணி அவங்களை வந்து கைவிட்டாங்க.
2: So even in this world you can see there are many earthly parents who have discarded their own children and forsaken them.
1: அநேக பிள்ளைகள் கேட்பாரற்றவர்களாக அலைந்து கொண்டிருக்காங்க.
2: And there are many children who just being discarded and who have no one to question them.
1: சில வேளையில பெற்றோரை கவனிப்பீங்களானா, அவங்க சிட்சித்து சிட்சித்து அவங்க வந்து தண்டனை கொடுத்து அவங்க இப்படியா திருத்தணும் ட்ரை பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவங்களுக்கே வெறுத்து போகுது.
2: So even certain families you can see parents where they have continuously being giving punishment, they try to chasten and do all kinds of disciplinary action, but at last they grow weary because of that.
1: அவங்க வந்து வெறுத்து போய் அவங்க சோர்ந்து போய் இனிமே இந்த பிள்ளை திருந்தவே மாட்டான் அப்படின்னு விட்டுட்டு
2: போயிடறாங்க. So they totally give up that hope and they just grow weary and say this child will never be corrected anymore.
1: இந்த சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து கொஞ்சம் வயதாயிருச்சுன்னா அவங்களுக்கு நம்மளை பார்க்கவே நேரம் இல்லை, இந்த பிள்ளைய பார்க்க எங்க நேரம் இருக்கு, எக்கடகட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க.
2: So in certain families there are also parents who are old enough, they saying there is no one to take care of us, why do we need to take care of these children, let them go as they want.
1: ஆனால் இந்த சூழ்நிலையில நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மேல கவனமா இருக்கிறார்.
2: But in this point we have our heavenly father who corrects us, who disciplines us, who also protects and takes care.
1: இன்றைக்கு நாம இந்த சிட்சைய பத்தி நாம இனி கவனிக்க போறோம்.
2: So we are going to read about this chastening today.
1: கர்த்தருக்கு சித்தமானா ஒரு சில நாட்கள் இத பத்தி தொடர்ந்து பேசணும்னு என் மனதுல கர்த்தர் ஒரு ஏவுதலை தந்தார்.
2: If God wills, God has given a move in my heart that I should continue to speak about this for few days.
1: இது நிச்சயமாய் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன்.
2: I truly hope in the Lord that this will be very useful to you.
1: இது பல மணி நேரங்கள் இது உட்கார்ந்து தியானித்து இதை சிந்தித்து இதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்றதுக்கு கர்த்தர் என்னை படிப்படியா வழி நடத்தினார்.
2: The Lord has led me step by step to sit in the presence of the Lord, to meditate, to read it, to understand this actual meaning of this word.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு blessing-ஆ இருந்தது, உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன்.
2: So this was really a blessing to me and I hope this will be a blessing to you as well.
1: அநேக காரியங்கள் இதுவரைக்கும் நான் அறியாத அநேக காரியங்களை கர்த்தர் இந்த தியானத்துல தான் கர்த்தர் எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தார்.
2: So many things which I was not aware so far the Lord has taught me only through this meditation.
1: எத்தனையோ காரியங்கள்ல எனக்கு இல்லாத தெளிவுகளை இந்த தியானத்துல தான் கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தினார்.
2: The Lord also gave me clarity in many things which I did not have clarity earlier only through these devotions.
1: எனக்கு பிரயோஜனமா இருந்தத உங்களுக்கு பிரயோஜனத்துக்கு உண்டாகும்படி நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
2: So I just share which is useful to me for your useful and benefit.
1: ஆங்கிலத்தில் சிட்சை அப்படின்ற வார்த்தை வந்து டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தைக்கு இணையாக எழுதப்பட்டிருக்கிறது.
2: So here chastisement or chastening is equal to a word that is mentioned in English as discipline.
1: இந்த டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை.
2: This word discipline comes from Latin word.
1: அது எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது என்றால் டிசிப்ளினா அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது.
2: So it comes from a word disciplina.
1: இந்த டிசிப்ளினா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் போதிப்பது, புத்தி சொல்லுவது, கற்றுக் கொடுப்பது.
2: So the meaning of disciplina is teaching, learning or instruction.
1: அதே வேளையில இந்த discipline அப்படின்ற வார்த்தை எதிலிருந்தும் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா disciples அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்தும் வருகிறது.
2: So at the same time this word discipline also comes from a word disciples.
1: Disciples அப்படிங்கற வார்த்தை. Disciples அப்படிங்கற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா மாணவன் அல்லது சீஷன் அப்படின்னு அர்த்தம்.
2: So disciples means it's a pupil or disciple.
1: அப்போ இந்த discipline சிட்சை என்பது ஒரு மாணவன் கற்றுக்கொள்வது போல ஒரு மாணவனுக்கு எப்படி கற்றுக் கொடுப்போமோ அந்த போல நல்வழிப்படுத்துகிற ஒரு process அப்படின்றத மறந்துட கூடாது.
2: So we should never forget that discipline is a process like how it is being taught to a student or a pupil.
1: இந்த discipline அப்படிங்கற வார்த்தையை நாம விளங்கிக் கொள்ளணும்னா சில வார்த்தைகள் நமக்கு வந்து அர்த்தத்தை நாம புரிந்து அதனுடைய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாதான் இந்த சிட்சை அப்படிங்கற வார்த்தையை நாம தெளிவா புரிந்து கொள்ளலாம்.
2: So only when we know the difference between certain words only then we can understand correctly about this word discipline.
1: இன்றைக்கு அநேகர் நாம வந்து மாறி மாறி பயன்படுத்தி தவறாக கூட சில தடவை புரிந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் சிட்சையும் இன்னொரு பக்கம் தண்டனை.
2: So many times we actually mistake and misunderstand certain words, among that is this discipline and punishment.
1: Discipline ஒரு பக்கம், discipline அல்லது சிட்சை இன்னொரு பக்கம் தண்டனை.
2: So on one side we have discipline, on the other side we have punishment.
1: நான் இந்த ரெண்டையும் வந்து உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் போதிக்க போறேன்.
2: So today I am going to teach about the difference between these two words.
1: நாம் அதிகமான வசனங்களை நாம் இன்னைக்கு எடுத்து நான் பேச போறது இல்ல.
2: So I'm not going to take many verses today.
1: இனி வரும் நாட்களுக்கு நான் போதிக்க போகும் போதனைகளினுடைய ஒரு ஃபவுண்டேஷன் ஆக ஒரு அஸ்திபாரமாக இன்றைக்கு நான் எடுத்து செல்ல விரும்புறேன்.
2: So today I want to just give a foundation for the sermons that I'm going to give in the later days.
1: நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு, சிட்சைனா தண்டனையா, தண்டனனா சிட்சையா, இதுல ரெண்டு பேருக்கு ஒரு நிறைய குழப்பம் இருக்கு.
2: So many people have a confusion between this discipline and punishment or punishment and discipline.
1: நிறைய பேர் வந்து சிட்சைனா தண்டனை தான், உடனே தண்டனை கொடுத்துறணும்.
2: So many people think discipline means punishment, we have to immediately punish them.
1: அப்ப நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம உடனே என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே அப்படின்ன உடனே, தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான் அப்படின்ன உடனே கர்த்தர் நம்மளை தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு தண்டனையாக நம்ம அதை பார்க்கிறோம்.
2: So as we read this verse where it says do not despise the chastening of the Lord and the Lord also corrects whom he loves, so we should not think that it is a punishment.
1: எனக்கு ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதா இருந்தது. இதை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பின்பு அதை நான் ஒரு விதமாக ஒரு வகை அறுத்து எனக்கும் புரியற மாதிரி மற்றவங்களுக்கும் புரியற மாதிரி எடுத்துட்டு வர்றதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்படுறேன்.
2: So I struggled a lot first to understand myself about this concept and then whatever I understood I just put up in words so that it will be useful for you.
1: கர்த்தரே நமக்கு போதிப்பாராக.
2: May the Lord himself teach us.
1: Number 1. A for discipline means altering the conduct or behavior. ஒருவருடைய சுபாவத்தை மாற்றுவது என்பதுதான் சிட்சை. சிட்சையினுடைய நோக்கம் ஒருவருடைய சுபாவத்தை அல்லது குணநலன்களை அல்லது அவருடைய செய்கைகளை மாற்றுவது.
2: Discipline aims to alter the conduct of a person.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதாவது இந்த சிட்சை அப்படின்றது வந்து எதை வந்து நோக்கமாய் வைத்திருக்கிறது என்று கேட்டால், எப்படி அந்த சிட்சை ஒரு பிள்ளையை பார்க்குதுன்னு கேட்டால், இந்த பிள்ளைக்குள்ளே மாற வேண்டிய குணம் என்ன அப்படின்றத தேடுது.
2: So this discipline focuses on what a child needs to do to correct the behavior.
1: அதாவது அதனுடைய சுபாவத்தில் என்ன மாற்றம் தேவைப்படுகிறது என்ற கண்ணோட்டத்தில் ஒரு பிள்ளையை அணுகுகிறது வந்து சிட்சை.
2: So this discipline approaches a child in a way to alter or change the conduct of the child.
1: ஆகவே சிட்சையினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்க, ஒரு பிள்ளையினுடைய குணத்தை அல்லது சுபாவத்தை அல்லது செய்கைகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கற நோக்கம்.
2: So the very purpose of discipline is to alter the behavior or the conduct of a child.
1: ஆனால் தண்டனைன்றதுக்கு பாருங்க, அது எப்படி பாக்குதுன்னு சொன்னா, என் பிள்ளையே எவ்வளவு மோசமானவனா இருக்கிறான் அப்படின்றது நோக்கத்திலேயே அது பாக்குது.
2: So in contrast when you see, look at punishment, it is concerned with what is wrong with the child.
1: பாருங்க ஒரு வித்தியாசம் உங்களுக்கு காட்டுறேன்.
2: I'll show you the difference.
1: ஒரு பிள்ளை வந்து தவறு செய்து,
2: a child is committing a mistake.
1: அந்த தவறு செய்யற பிள்ளைய நீங்க ரெண்டு விதமா பேசலாம், ரெண்டு விதமா அந்த பிள்ளைய பார்க்கலாம்.
2: You can look at the child in two ways.
1: அத வந்து நீங்க ரெண்டு வார்த்தையில சொல்லலாம்.
2: You can say that in two words.
1: ஒன்று வந்து நீ மோசமானவன், நீ தவறானவன் அப்படினு சொல்லலாம்.
2: So first you are bad.
1: அதே வேளையில நீ செய்கிறது தவறு அப்படினு சொல்லலாம்.
2: The other way is like what you do is bad.
1: ரெண்டும் பிரச்சனையை பார்த்தா நம்ம பேசுறோம்.
2: So we are speaking about the problem.
1: ஒன்னு என்ன சொல்றா, பிள்ளைய மோசமான பிள்ளைங்க.
2: First we say the child is a bad child.
1: ஆனா இன்னொன்னு என்ன சொல்லுதுனா, பிள்ளை மோசமானது இல்ல, பிள்ளை நல்ல பிள்ளை தான், செய்யற செய்கை தான் மோசமானதுன்னு சொல்றோம்.
2: But other says the child is good, the child is not bad, but what he does is bad.
1: பாருங்க சிட்சை என்ன பண்ணுனா, அந்த பிள்ளைகிட்ட என்ன மோசமா இருக்கோ அந்த தவறான அல்லது பிழையான காரியத்தினுடைய வேருக்கு போய், அந்த வேர் கசப்பான வேரோ அது தீங்கான வேரோ பொய்யான வேரோ அது என்ன வேரோ, அதுக்குள்ள என்ன தீங்கு நடந்துச்சோ அதை ட்ரீட் பண்ணி அதை மாற்றி அதை உருவாக்குறதற்கு discipline அல்லது சிட்சை வேலை செய்கிறது.
2: So here the discipline, it actually deals with the root of the problem. It might be a bitterness, it might be any wrong intentions, whatever behavior. So it actually deals with the root of that problem.
1: ஆனா தண்டனை இருக்கு பாருங்க, அது எப்படி டீல் பண்ணுதுன்னு கேட்டிங்கனா, செய்த தவறுக்கு பிள்ளைக்கு வந்து பாதிப்புண்டாக்குற மாதிரி ஏதாவது ஒரு வேதனையை கொடுக்கணும்.
2: So but punishment is about making the child pay for his mistake or misdeed.
1: நீ தப்பு பண்ணல,
2: so you have committed this mistake,
1: அதனால நீ இந்த பழியை சுமந்துக்கோ.
2: Therefore you have to carry this blame.
1: அதனால இந்த தண்டனையை வாங்கிக்கோ.
2: Therefore you have to get this punishment.
1: அந்த பிள்ளையினுடைய மாற்றத்தின் மேல் கவனம் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு வேதனை கொடுக்கிறதுல தான் கவனம் எதுல இருக்குனா தண்டனையில இருக்கு.
2: So this punishment is more focused on giving a punishment to the child or giving a pain to the child rather than changing or altering the conduct.
1: நீ செய்ததுக்கு இத பலனை வாங்கிட்டு போ.
2: So you have to get this punishment for what you have done.
1: நீ என்ன தவறு செய்தாயோ அதுக்கு நீ வந்து நியாய தீர்ப்பு தீர்ப்பு அனுபவிக்கணும்.
2: So you have to face the judgment for a mistake that you have committed.
1: பாருங்க, ஒரு சிட்சையினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளை வந்து தான் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு வெளியே வரணும் அப்படின்னு அந்த பிள்ளையினுடைய சுபாவ மாற்றத்திற்கு நேராக வேலை செய்யறது வந்து சிட்சை.
2: So the objective of discipline is to make the child learn from his mistake, and it actually works and aims to change the behavior of the child.
1: இன்னொரு விதமாய் சொன்னால், ஒரு பிள்ளை யோசிக்கிற விதத்தையே நம்ம மாத்தணும், ஒரு பிள்ளையினுடைய சிந்தனையே நம்ம மாத்தணும், அதனுடைய குணத்தையே நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு தான் டிசிப்ளின் அல்லது இந்த சிட்சை அப்படிங்கற வார்த்தை அர்த்தம் கொள்ளுகிறது.
2: So in other words, discipline also aims at actually changing the behavior or changing the intention and the attitude of the child in doing that.
1: ஆனா பனிஷ்மெண்ட், தண்டனையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிள்ளைய மாற்றணும்னு இல்ல, இனிமே இந்த தப்பை பண்ணவே கூடாது.
2: But punishment is not to change the child, but he should never repeat the mistake.
1: It is to deter the repetition of the act. அந்த செய்கையை திரும்ப இன்னொரு முறை செஞ்சிட கூடாது.
2: So he should, it's to deter the repetition of the act.
1: இன்னொரு விதமா சொன்னா,
2: in other words,
1: இந்த சிட்சை அப்படின்றது என்னன்னா, பிள்ளையினுடைய உள் மனதிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகணும்னு நினைக்கிறது.
2: So this discipline is something, a change that should come from the inner life of the child.
1: அதாவது ஒரு deep within ல இருந்து ஒரு சேஞ்ச் வரணும் அப்படினு.
2: A child that should, a change that should come from deep within the child.
1: ஆனால் இந்த பனிஷ்மென்ட்ன்றது என்ன தெரியுமா?
2: But what is punishment?
1: உள்ள சேஞ்ச் ஆகுறதோ இல்லையோ தெரியல, இந்த செய்கை வந்து திரும்ப இன்னொரு முறை செஞ்சிட கூடாது.
2: So whether there's a change in the inner self or not, but you should not repeat this act again.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: இந்த பனிஷ்மென்ட், தண்டனை அப்படின்றது, அது வந்து ஒரு பிள்ளையின் மேல கொடுக்கப்படுகிற ஒரு கோபாக்கினை.
2: So this punishment is about condemnation on a child.
1: ஆனால் சிட்சை என்பது பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு திருத்துதல்.
2: But discipline is about correcting the child.
1: அதாவது தண்டனை அப்படின்றது என்னன்னா, நியாயமா நீ அனுபவிக்க வேண்டிய வேதனையை அனுபவிச்சுட்டு போ.
2: Punishment is about being fair. You have to experience and go through this punishment.
1: ஆனால் சிட்சை என்பது அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய இறங்கி வருவது, அதான் சிட்சை.
2: But discipline is about doing what is more helpful to the child.
1: ஆகவே நீங்க சிட்சையில பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறது.
2: So therefore in a discipline, the child realizes his mistakes.
1: வருங்காலத்துல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு, தன்னுடைய செய்கையில ஒரு மாற்றத்தை ஒரு சீர்படுத்துவதற்கெல்லாம் அது வழி செய்யறது வந்து சிட்சை.
2: So it actually encourages the child in future to develop a right and good behavior, to change its behavior.
1: ஆனால் தண்டனை இருக்கு பாருங்க, அது இனி வரும் காலத்திற்காக அல்ல, கடந்த காலத்துல நீ செய்த தப்புக்கு நீ பலனை வாங்கிட்டு போ.
2: But punishment is not for the future, but it looks backwards and get a punishment for what you have committed in the past.
1: தண்டனையுடைய நோக்கம் என்னன்னா, இனிமேல் இந்த தவறை எப்பவுமே நீ செய்யக்கூடாது.
2: So the very purpose of punishment is that you should not repeat this mistake again.
1: இதுல என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன்.
2: So I'll tell you what is the problem here.
1: ஒரு பிள்ளை வந்து சிட்சைக்குள்ளே கடந்து போகும்போது, அந்த பிள்ளை நன்மைக்கு நேராக தன் வாழ்க்கையை திருப்புவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகிறது.
2: So when a child is disciplined, it actually paves a way for the flourishing of the child.
1: ஆனால் தண்டனை ஒரு பிள்ளையின் மேல வரும்போது அது என்ன பண்ணது தெரியுமா? அது வந்து நன்மைக்கு நேரா மாறுறதை விட, இனிமேல் எனக்கு வந்து இதே தப்ப பண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேதனையான பின்விளைவு வந்துருமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை அந்த பிள்ளைக்குள்ள உண்டாக்குது.
2: But punishment deters the child by the fear of consequences if in case it again repeats a mistake in future.
1: பாருங்க, உதாரணமா சொல்றேன்.
2: For example, I tell you,
1: ஒரு பிள்ளை வந்து மண்ணு சாப்பிடுறது வச்சுக்கலாமே.
2: A child is eating mud.
1: நீங்க அந்த பிள்ளையை டிசிப்ளின் பண்றதுன்றது என்னன்னா, ஏன் மண்ணு சாப்பிடக்கூடாது, இனிமேல் அதை நீங்க தனியா விட்டா கூட இனி அது சாப்பிடாத மாதிரி அதை நம்ம டிசிப்ளின் பண்றோம் பாருங்க, அதான் வந்து உண்மையான சிட்சை.
2: So actually discipline is where you speak with a child that it should never eat mud again.
1: ஆனா தண்டனைன்றது என்ன தெரியுமா? மண்ணு சாப்பிட்டா சூடு வைப்பாங்க, அந்த சூட்டுக்கு பயந்துட்டு அது என்ன பண்ணாதுன்னா, மண்ணை சாப்பிடாது.
2: So punishment is where when you eat mud, they will burn you, they will cause wound to you. Therefore because of that fear, it will not eat anymore.
1: அந்த காயத்தினால் ஏற்படுகிற வலி இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுனா அந்த வேலையை திரும்ப செய்ய விடாது.
2: So the pain that is encountered by this wound, because of that it will again not repeat that mistake.
1: ஆனால் எதுவரைக்கும் அது செய்யாம இருக்கும்னா, ஆள் இல்லாத வரைக்கும் செய்யாம இருக்கும்.
2: But it will not do until there
1: ஆள் இருக்கிற வரைக்கும் செய்யாம இருக்கும்.
2: So until there is a person, it will not do that.
1: ஆள் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த தப்பை செய்யாது.
2: Until a person is watching it will not do it.
1: ஆள் இல்லனா அந்த தப்பு திரும்ப செய்யும்.
2: But if it finds no person over there, it will immediately do it.
1: எனக்கு தண்டனை வராது, எனக்கு அந்த வேதனை கிடைக்காதுன்னு அதுக்கு ஒரு உறுதி வந்துருச்சுன்னா அந்த தப்ப திரும்ப செய்யும்.
2: Once it gets a confirmation that I will not get any punishment or I will not get that pain again, it will again repeat the mistake.
1: உண்மையா பாத்தீங்கன்னா, உள்ளான ஒரு மாற்றம் வராது, ஒரு பயம் வந்து தப்ப செய்யறதுக்கு ஒரு தடுப்பு தான் வருமே தவிர மாற்றம் வராது.
2: So truly it will not bring a change in the inner way, inner life, but actually it will brings an obstruction through fear alone.
1: நல்லா கவனிங்க,
2: listen carefully.
1: தண்டனை அப்படின்றது சூழ்நிலையை வந்து சரி பண்ணும்.
2: So punishment is about making the situation right.
1: ஆனால் சிட்சை என்பது ஒரு மனிதனை சீர்படுத்தும்.
2: But discipline about helping the person get right.
1: கவனிச்சிங்களா நான் சொன்னதை?
2: Did you notice it?
1: அதனால தான் நம்முடைய தேவன் வந்து தண்டிக்கிறார் என்பதை விட தேவன் சிட்சிக்கிறார் என்பதுதான் உண்மை.
2: So that is why it is not that our Lord punishes but our Lord chastens us.
1: நாம் நம்முடைய தேவன் சிட்சிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மை பயமுறுத்த அல்ல, நம்மை மிரட்ட அல்ல, நம்முடைய உண்மையான வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு பெரிய உள்ளான மாற்றத்தை உண்டாக்கி நம்முடைய தவறுகளை விட்டு பிழைகளை விட்டு நாம் வெளியே வந்து சீரான பாதையில நடக்கணும் அப்படின்ற வாஞ்சையை அடிப்படையாய் கொண்டது தேவனுடைய சிட்சை.
2: So the reason why the Lord disciplines is not to threaten us not to scare us, but he wants to bring a change in our inner life, actual life, in our behavior and conduct, and come out of those sins and mistakes.
1: நம்முடைய வீடுகளில் கூட நம்முடைய பிள்ளைகளை நாம சிட்சிக்கிறோம்.
2: So even in our families we also discipline our child.
1: சில வேளை தண்டிக்கிறோம்.
2: We also punish our children.
1: நோக்கம் என்னன்றத கரெக்ட்டா யோசிக்கணும்.
2: So we have to think what is the intention and purpose.
1: என் பிள்ளையை நான் பயமுறுத்த விரும்புறேனா அல்லது என் பிள்ளையை நான் மாற்ற விரும்புறேனா?
2: So am I trying to threaten my child or am I trying to change my child?
1: அதாவது என் பிள்ளை வந்து என் தண்டனைக்கு அப்புறமா என்ன பார்த்து பயப்படுதா, அல்லது உண்மையாகவே அந்த தவறுல இருந்து வெளியே வந்து மாறி அவங்க ஒரு புது உருவத்திற்குள்ள மாறுகிறாங்களான்னு யோசிக்கணும்.
2: So you have to think whether my child is afraid because of the punishment or is it truly coming out of that mistake and he truly realizes it's come out of mistake because of a change in it.
1: இன்னைக்கு நிறைய வீடுகள்ல வந்து தண்டனையினுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா தப்ப பற்றி தவற பற்றி பாவத்தை பற்றி பிள்ளைகளுக்கு பயம் இருக்கே தவிர மற்றபடி உண்மையான உள்ளான மாற்றம் அவங்களுக்குள்ள கிடையாது.
2: So in many houses the true outcome of the punishment is that they know the fear, they know the consequences about the sins and the mistakes, but there is no real change in their inner life.
1: அவங்க தவறுகளை குறித்து உண்மையான பிழையை குறித்து அவங்களுக்கு இருக்கிற உணர்வை பார்க்கலாம். அவங்க அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி பயம் அதிகமா இருக்கே தவிர இந்த தப்பை நான் ஏன் செய்யக்கூடாதுன்ற உணர்வே அவங்க இல்லாம இருக்கிறாங்க.
2: So they have more fear upon their parents rather than having a greater conviction about that mistakes and sins.
1: ஆகவே பெற்றோரை குறித்த கோபம் எரிச்சல்லாம் அதிகமாகதே தவிர இந்த பாவத்தை இந்த தவறை பற்றிய ஒரு உணர்வு இல்லாமலே தொடர்ந்து அதுல நேரம் கிடைக்கும் போது மறைமுகமாக தொடர்கிறவர்களா இருக்கிறாங்க.
2: So therefore they just have anger on their parents and they just but they rather they continue to do that mistake and sins even the secret and private places.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய தேவனோ தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறவரா இருக்கிறார்.
2: But our God is a God who disciplines his children.
1: இரண்டாவது இந்த சிட்சையினுடைய இரண்டாவது குணநலன் என்ன தெரியுமா?
2: The second characteristic of discipline.
1: சிட்சை உறவை தற்காத்துக் கொள்கிறது.
2: Discipline maintains bonding.
1: சிட்சை உறவை தற்காத்துக் கொள்கிறது.
2: Discipline maintains bonding.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க சிட்சையில வந்து அந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு முறியாமலே இருக்கிறது தான் சிட்சை.
2: So discipline is where the bonding between parent and the children is not broken down.
1: ஆனால் தண்டனை இருக்கு பாருங்க அது தகப்பனையும் பிள்ளையையும் ரொம்ப தூரத்துக்கு பிரித்து விடும்.
2: But this punishment it estranges the parents and the children.
1: அதாவது ஒரு தண்டனை வர்ற நேரத்துல அப்பா வந்து பிள்ளையின் மேல கடும் கோபத்தை வெளிப்படுத்துற நேரம் அது.
2: So it is during punishment that father reveals his full anger upon the child.
1: அதனால என்ன நடக்குதுன்னா பிள்ளை வந்து எப்பெல்லாம் அப்பா வர்றாரோ அவரை வந்து தவிர்க்கிறதுக்காக அவரை விட்டு விட்டு ஓடுது.
2: Therefore the child always try to avoid the presence of with father.
1: ஆனா நீங்க அந்த டிசிப்ளின் சிட்சையை பார்ப்பீர்களானா?
2: When you look at this discipline,
1: ஆனா டிசிப்ளின் என்ன பண்ணும்னா அந்த பிள்ளை வந்து மனந்திறந்து பேசவும் தகப்பன் மனந்திறந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் ஒரு ஓபன் கம்யூனிகேஷனை உண்டாக்குகிறது அது ஏற்படுத்துகிறது.
2: But this discipline encourages and makes an open communication between the child and parent.
1: அதுல விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள உறவு இன்னும் பலப்படுகிறது.
2: And as a result it develops a stronger and great bond between them.
1: பாருங்க பொதுவாகவே தண்டனையினால வளருகிற பிள்ளைகள் வந்து ரொம்ப ரிபெல்லியஸா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப எதிர்த்து வருகிறவர்களாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக அவங்க இருப்பாங்க.
2: So generally when you look at these children who are punished they develop a revenge full and rebellious behavior in their life.
1: அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூதா ரொம்ப கார்டியலா ரொம்ப அன்பா இருக்கவே இருக்காது.
2: So the relationship between that parent and child will not be very smooth or cordial or loving.
1: பாருங்க அந்த அப்பா வந்து அம்மா வந்து ஆசை தீர அவங்க அடிச்சிருவாங்க.
2: So this mother will beat the child as they like.
1: அவங்க as much as they want, as much as they are satisfied. அவங்களுடைய திருப்தி வர்ற வரைக்கும் தகப்பனும் தாயும் பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க.
2: So they beat their child as much as they satisfy.
1: ஆனா முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நல் உறவு இருக்கு பாருங்க அது முறிஞ்சு போகுது.
2: But at the end they just break down that bonding between them.
1: அதுல விளைவு என்னன்னா அந்த பிள்ளை வந்து இனிமேல் தகப்பனை தாயை அன்போடு பார்க்கறதே கிடையாது.
2: As a result the child will never look at their parent or the mother and father with love.
1: அவர்கள் மேல் இருக்கிற மரியாதை வந்து குறஞ்சிரும் பயம் வேணா அதிகரிக்கலாம்.
2: The respect on the parents will be decreased and maybe the fear would have increased.
1: அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்வீட் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க அது ரொம்ப ஸ்ட்ரெயின்டா மாறிடும். அது வந்து அவர்களால தொடர முடியாதபடி அவர்களை பார்க்க முடியாதபடி நெருங்க முடியாதபடி ஆகிவிடும்.
2: So that the sweet relationship between them will become strained that they cannot again come closer with each other.
1: பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தண்டனையை பார்ப்பீங்களான்னா
2: ஜென்ரலி வில் லுக் அட் திஸ் பனிஷ்மெண்ட்.
1: இந்த தண்டனையை எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தவறை செய்கிற ஒரு பிள்ளையின் மேல் ஒரு வெறுப்பு ஒரு கோபம் இதுதான் என்ன பண்ணுதுன்னா தண்டனையை கொடுக்கறதுக்கு ரொம்ப தூண்டும்.
2: ஸோ ஜென்ரலி திஸ் பனிஷ்மெண்ட் இஸ் ட்ரிகர்ட் அப்பான் அ சைல்ட் ஹூம் தே ஹேட் ஆர் அப்பான் ஹூம் தே ஹேவ் திஸ் ஆங்கர்.
1: அவங்க பாருங்க பொதுவாக அந்த தண்டனை கொடுக்குறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுக்கு இந்த தண்டனை தண்டனைன்றதை விரும்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் ஆக்சுவலாக ஒரு நல்ல உறவு இருக்கவே இருக்காது.
2: ஸோ ஜென்ரலி வை டூ திஸ் பீப்பிள் ஹூ பனிஷ் தே டிசைட் திஸ் பனிஷ்மெண்ட் இட்ஸ் பிகாஸ் தி டோன்ட் ஹேவ் திஸ் குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தேம்.
1: பாருங்க நல்ல உறவு இருக்குமானா அந்த பிள்ளையை வந்து சிட்சித்து போதித்து நான் சொன்ன பாருங்க எப்படி அவங்களுடைய மாற்றணும் அவங்கள சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
2: So if there is a true and good relationship they will always try to change the behavior they go in the process of altering the behavior of the child.
1: அந்த டிசிப்ளின் பாத்தீங்கன்னா பொதுவா டிசிப்ளின் பண்றவங்கள சிட்சிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு அந்த உறவை கட்டி காத்து நெருங்கிய ஒரு உறவோடு என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளையோடு இருக்கிற உறவு முறிஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க.
2: When you look at the people who discipline they will be very careful that they should not break that bond between themselves and they do it with much love and care.
1: நான் சொல்லுவேன் நம்முடைய தேவன் கூட நம்மை தண்டிக்கிறார் என்பதை விட நம்மை சிட்சிக்கிறார் என்பதுதான் உண்மை.
2: So I also tell you that our God is actually disciplining us rather than punishing us.
1: அவர் கடிந்து கொள்வாரு அவர் கண்டிப்பாரு.
2: He will chasten us, he will also correct us.
1: Rebuke பண்ணுவார் சில தடவை.
2: He will also rebuke us at times.
1: அதெல்லாம் பண்ணிட்டு நம்மோடு இருக்கிற உறவை வந்து அவர் முறிச்சிடவே மாட்டார்.
2: But doing that he will not break the bond between us.
1: நான் வந்து உன்னை வந்து ஒரு சில ஒரு நொடி உன்னை கைவிட்டேன் ஆனா மிகுந்த இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன்.
2: I have forsaken you just for a moment but I have again gathered you by my mercy.
1: அந்த அன்பு வந்து நம்மோடு இருக்கிறதுனால நம்ம அழிஞ்சு போறதோ நம்ம வேதனை படுறதோ அவருடைய நோக்கம் கிடையாது.
2: So since he has that love upon us it his intention is not that we should perish.
1: நான் சொல்லுவேன் அந்த அன்பின் உறவை கொண்டு வருகிறது தான் என்னது சிட்சை.
2: So discipline is what brings that bonding between us.
1: பாருங்க நம்ம ஃபேமிலிஸ்ல கூட நாம வந்து பிள்ளைய கரெக்ட் பண்ணணும் திருத்தணும் அப்படின்ற முயற்சியில் நம்ம ஈடுபட்டு இருக்கும் போது இந்த திருத்துதல் நடக்கிற இந்த ப்ராசஸினுடைய கால அவகாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு தூரமா விலகி போயிட்டே இருக்குன்னா நம்ம போகிற பாதை சரியில்லைன்னு அர்த்தம்.
2: So even in your family if you are in the process of disciplining your child and during this duration of discipline if you find that the relationship between you and your child is actually moving far away from each other it means that the way that you have chosen is wrong.
1: பிள்ளைய திருத்துறது கரெக்ட் பண்றது அப்படின்றது வந்து பிள்ளைக்கு நமக்கு இருக்கிற உறவை முறிச்சிடக்கூடாது.
2: So correcting a child should not ultimately break down the bonding between us.
1: உண்மையான discipline சிட்சை என்பது என்னன்னா ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள உங்களை கொண்டு வரும்.
2: A true discipline will bring you into more closer relationship.
1: அதாவது நீ செய்யற தவறு எனக்கு என்னன்னு புரியுது.
2: So I can understand the mistake that you commit.
1: நீ என்ன தவறு செய்யறன்னு உனக்கு நான் புரிய வைக்க விரும்புறேன்.
2: So I just want to make you understand the mistake that you have committed.
1: நான் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சிட்சையும் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தண்டனையும் உன்னை என்ன பண்ண நீ செய்கிற தவறுகள் வெளியே வந்து உன்னை இன்னும் சிறந்த மனிதனாய் மாற்றுறதுக்கு நான் செய்கிற ஒரு நல்ல உதவி அப்படின்றது அந்த பிள்ளைய புரிய வைக்கிறது.
2: So it is like I'm trying to make the child understand that every punishment that I give you is a process to correct you to come out of your mistake and rectify and set right your life.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்
2: in other words
1: என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் எனக்கு வந்து விரோதி கிடையாது அவங்க என்னோட பயணிக்கிறாங்க.
2: My father and my mother are not my enemies, but they come along with me.
1: அவங்க வந்து என்ன வெறுக்கல, என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க.
2: They don't hate me, but they love me more.
1: அவங்க வந்து என்ன மேல ரொம்ப பாசமா இருக்காங்க.
2: They have more love and affection on me.
1: அவங்க எனக்கு வேதனை கொடுக்கிறதுல சந்தோஷப்படல, அவங்க நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறாங்க.
2: They don't rejoice in giving me pain, but they want always for my good welfare.
1: அவங்க என் மேல ரொம்ப கரிசனை உள்ளவங்களா இருக்காங்க.
2: They are much concerned on me.
1: அதுதான் discipline உடைய outcome-ஆ இருக்கு.
2: So that is the outcome of discipline.
1: நம்ம சிட்சிக்கும் போது முடிவு அப்படிதான் வெளிப்படணும்.
2: So when we discipline, the end should be in such a way.
1: அது இல்லாமல் வெறும் கோபமும் எரிச்சலும் வேதனையுமா அது முடியுமானா, அது உறவை என்ன செஞ்சதா முறிச்சு போடுறோம்.
2: But in otherwise, if it ends with anger or hatred or any other thing, it will actually break down the bond.
1: ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரது பதிலாக இன்னும் மோசமான பின்விளைவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கும்.
2: So it will rather bring more bitter consequences rather than altering the conduct of the child.
1: மூன்றாவது,
2: third,
1: இந்த சிட்சையினுடைய மூன்றாவது குணநலம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சிட்சை வந்து எப்பொழுதுமே ஒரு பிள்ளை மாறுவதற்கான வாய்ப்பை தெரிந்தெடுப்பை பிள்ளை இடத்திலே விடுகிறது.
2: The third characteristic of discipline is discipline gives the benefit of choice to a child.
1: அந்த பிள்ளை தான் நடக்க வேண்டிய வழியை தெரிந்தெடுத்து கொள்ளும்படியாக அந்த தெரிந்தெடுப்பை பிள்ளையின் இடத்திலே விடுகிறது.
2: So it leaves the benefit of taking choice or choosing to the child.
1: சிட்சை என்பது ஒரு பிள்ளையோடு உட்கார்ந்து அந்த பிள்ளையினுடைய மாற்றத்துக்காக வேலை செய்து.
2: So discipline is where you sit along with the child and you help him in the process of altering the behavior.
1: Yen mara vendum, eppadi mara vendum, edarkaga mara vendum engra kaaryangalai oru pillaiku podithu adai vali nadathukirathu.
2: And it also teaches why you should change, for what purpose you should change and how to change, and helps them in changing.
1: Andha maatrathai oru pillai thanagave merkondu eduthukolvadharku andha pillaiku oru vaaippai tharugirathu.
2: And it also gives a choice to the child that it may take that choice by itself and to make that alteration within itself.
1: அதாவது நீ வந்து ஒரு தவறு பண்ணிட்டப்பா.
2: See, you have committed a mistake now.
1: ஆனா ஏன் இது ஒரு தவறுன்னு உனக்கு முதல்ல சொல்றேன்.
2: So first I tell you why it is a wrong or a mistake.
1: ஏன் இது தவறு?
2: Why it is wrong?
1: இந்த தவறை நீ ஏன் செய்ய கூடாது?
2: Why you should not commit this mistake?
1: இந்த தவறுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன?
2: What is the way to come out of this mistake?
1: உன்னை நான் டிசிப்ளின் பண்றேன். அதுக்காக நான் வந்து சில சிட்சைகளை உனக்கு நான் கொடுக்கிறேன்.
2: Therefore for that purpose I correct you and discipline you.
1: பட் உன்னை நான் மாற்ற முடியாது.
2: But I cannot change you.
1: நீ தான் உன்னை மாத்தி.
2: You have to change yourself.
1: நீ மாற்றத்தை உண்டாக்குறத நான் பார்க்க விரும்புறேன்.
2: And I want to see you changing in that.
1: நீ வந்து நீயா மாறு.
2: You yourself bring a change.
1: நீயே உனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கு.
2: You should make a change within yourself.
1: அதை நான் பார்க்க விரும்புறேன்.
2: And that I want to see it.
1: ஆனா punishment என்ன பண்ணும் தெரியுமா?
2: But punishment does this.
1: நீ விரும்பறியா விரும்பலையான்றது எனக்குலாம் நோ தேவை கிடையாது.
2: I am not bothered whether you like it or not.
1: நீ கண்டிப்பா மாறணும்.
2: But you should change.
1: இப்படி தான் நடக்கணும்.
2: You should only
1: இது என்ன பண்ணுனா, instead of giving the choice, it only ensures compliance. நீ மாறலனா அவ்வளவுதான், உன்னை அழிச்சிருவேன் நான்.
2: So instead of giving choice, it always demands compliance. If you don't comply to this, then you will be destroyed.
1: சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, தோலை உரிச்சிருவேன் வாங்க பாருங்க.
2: So some people will say, I will peel your skin.
1: எலும்ப உடைச்சிருவேன் வாங்க.
2: I will break your bones.
1: இது என்ன நடக்குதுன்னா, வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்யறது கட்டாயப்படுத்திடுறாங்களே தவிர உண்மையான மாற்றம் அவங்களுக்குள்ள உண்டாகல.
2: It is where they compel and try to comply them to the rules that they give and there's no actual real change in them.
1: உண்மையான change உள்ள இருந்து வரல.
2: There is no real change within them.
1: உண்மையா பார்த்தா அந்த பிள்ளை வந்து நன்மையையும் தீமையையும், நன்மையை நேசித்து தீமையை வெறுக்கிற ஒரு தீர்மானத்தை அந்த பிள்ளை எடுக்கவே இல்லை.
2: So truly to say that child have not taken the decision of loving good and hating evil.
1: உதாரணமா,
2: for example,
1: நீ ஏன் திருட மாட்டே அப்படினு கேட்டா,
2: if you ask why don't you steal,
1: ஒரு பிள்ளை என்ன சொல்லணும்?
2: What should a child say?
1: என்ன சொல்லணும்?
2: What should a child say?
1: அந்த பிள்ளை சொல்லணும், திருடுறது தப்பு.
2: A child should say stealing is wrong.
1: திருடுறது சரியில்லை.
2: Stealing is not good.
1: அப்படிதான் சொல்லணுமே தவிர,
2: that is how it should say.
1: ஏன் திருட மாட்டேன்னு கேட்டா, எங்க அப்பா அடிப்பாருன்னு சொன்னு வச்சுக்கிட்டீங்களே.
2: So if the child says my father will beat if I steal.
1: எங்க அம்மா என்ன திட்டுவாங்க.
2: My mother will scold.
1: அதனால எடுக்க மாட்டேன்.
2: So my father told not to eat it, my father told not to go, my mother told not to touch it, my mother told not to do this, therefore I will not do that.
1: அந்த பிள்ளைக்கு முன்பாக உள்ள தெரிந்தெடுப்பில் எதை தெரிந்தெடுக்கணும் அது தெரியவே தெரியாது.
2: So the child doesn't know what to choose before the choices that are present. ஆனால்
1: தேவன் ஒரு பிள்ளையை சிட்சிக்கிறார், நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்னும் போது என்னமோ அவருக்கு எந்த நேரமும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து இருக்கிறது இல்லை.
2: So when the Bible says that the Lord disciplines us, it is not that being always afraid looking at what to do.
1: நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை போதித்து உன்னை நடத்துவேன்.
2: The Lord will teach you in the way that you are supposed to go.
1: நீ செல்ல வேண்டிய பாதை உனக்கு நான் காண்பிப்பேன்.
2: I will show you the way that you are supposed to go.
1: So நான் வந்து தேவன் அடிச்சிருவார் சிட்சித்துருவார்னு சொல்லிட்டு நான் செய்யாம இல்ல.
2: It's not that I don't do this because the Lord will chasten me or beat me.
1: அது தவறுன்னு உணர பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், அதனால நான் செய்யறது இல்ல.
2: It's because the Lord has made me to realize that it is bad and wrong, therefore I don't do it.
1: நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
2: Can you understand?
1: அப்ப disciplineன்றது A for altering the real problem, real behavior. ஒருவருடைய குணநலன்களை மாற்றுவது, அதுதான் வந்து சிட்சை.
2: So first discipline aims to alter the conduct or behavior.
1: ஆனா தண்டனைன்றது கடந்த காலத்துல செய்த ஒரு தப்புக்காக அவங்களை வந்து விலை கொடுக்க வைக்கிறது.
2: So but punishment is where they are made to pay for the misdeed that they have committed in the past.
1: அதுல வந்து மாற்றங்கள் வர்றது கிடையாது.
2: There is no changes in that.
1: நான் போய் சொன்னா அடி வாங்குறேன்.
2: I lied, therefore I am being punished.
1: இனிமே போய் சொல்வியா?
2: Will you lie anymore?
1: தெரியல.
2: I don't know.
1: தெரியல.
2: I don't know.
1: நான் சொல்லுவேன்.
2: I may lie.
1: அப்பா கிட்ட மாட்டலன்னு தெரிஞ்சிட்டா சொல்லுவேன்.
2: If I'm not caught by my father, I may lie.
1: அது வந்து punishment. அது
2: that is punishment.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது வந்து என்னடா சொன்னா bonding. டிசிப்ளின்ல வந்து பாண்டிங் இருக்கும், அந்த ஒரு உறவு என்பது முறியாம இருக்கும்.
2: Second, I told discipline maintains bonding.
1: Punishment வந்து உறவே கிடையாதுங்க.
2: So in punishment there is no bonding at all.
1: Punishment ஒரு போலீஸ்கார கூட கொடுக்கலாம்.
2: So even a policeman can give punishment.
1: ஒரு அண்ணியன் கூட கொடுத்துட்டு போயிரலாம்.
2: Even a stranger can punish.
1: உறவே இல்லாம போய்டுவாங்க.
2: It is without a relationship.
1: ஆனால் சிட்சை என்பது கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு கடிந்து கொள்ளுதலையும் உறவு காக்கப்படுகிறது.
2: But in discipline, at each rebuke, the bonding and relationship is maintained.
1: நீ தப்பு செஞ்சதுனால எனக்கு நீ இனிமேல் என்கிட்ட பார்க்க முடியாதுன்னு சொல்றது சிட்சை கிடையாது.
2: So it is not discipline where because you've committed this sin, you cannot see me anymore.
1: இல்ல, சிட்சை என்பது நீ தவறு செய்தா எனக்கு தெரியும், உனக்கு நான் போதித்திருக்கிறேன், உன்னை நான் தொடர்ந்து கண்காணிப்பேன், உனக்கு எனக்கு இந்த உறவு தொடர்கிறது.
2: So discipline is where I know you have committed this mistake, I have taught you, I have told you, and I will keep on watch you, and this relationship between you and me will stay the same.
1: மூன்றாவது,
2: third,
1: சிட்சை என்பது தெரிந்தெடுப்பை சார்ந்தது.
2: Discipline gives a benefit of choice.
1: தண்டனை வந்து கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய அவர்களை வளைப்பது, நொறுக்குவது.
2: So punishment demands compliance and actually compels them to do according to the rule.
1: ஆனால் discipline, சிட்சை என்பது தவறை களைந்து நன்மையை தெரிந்தெடுக்கிறதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துகிறது.
2: But discipline encourages a person to choose good and leave evil.
1: கடைசியா இந்த சிட்சையை பற்றி ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு.
2: So at last we have an important truth about discipline.
1: நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், சிட்சை என்பது அதனுடைய மூல வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா சீஷனாக மாற்றுவது.
2: So I told you in the beginning that the word discipline comes from disciples, which means disciple.
1: இன்னொரு விதமா சொன்னா இந்த சிட்சை என்பது ஒரு பிள்ளைக்கு வந்து உபதேசித்து புத்தி சொல்லி கடிந்து கொண்டு அந்த பிள்ளைய வந்து மாற்றுவதற்கான ஒரு நீண்ட பயணம், அது ஒரு நீண்ட ஒரு வழிமுறை.
2: Otherwise, to say it is a process to instruct, to guide a student or a pupil to change the behavior of the child.
1: ஒரு டிசைபிள் மாதிரி, ஒரு சீஷன போல கூட உட்கார்ந்து வேலை செய்யறது.
2: So it is like a disciple being along with that and working on it.
1: ஒரு சைல்ட வந்து ஒரு பிள்ளைய வந்து ஸ்டூடண்ட் மாதிரி மாத்துறது.
2: So it is making a child like a student.
1: அவங்களை ஆழ்ந்து கண்காணித்து அவங்களுக்குள்ள குறைகளை அங்கங்கே சுட்டி காண்பித்து நீ திருந்திக்கொள், மாற்றிக்கொள், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை கூடவே பயணித்து நாம வந்து அந்தந்த இடத்துல கொடுக்க வேண்டிய சிட்சைகளை கொடுத்து அவங்களுக்கு அடிந்து கொண்டு அவர்களை வழி நல்வழிப்படுத்துறது.
2: So it is like going along with the child and where you monitor the child continuously, you pinpoint the mistakes and alter them, help them to change that behavior, and where you guide them in all the way.
1: ஆனா தண்டனைன்றது என்ன தெரியுமா?
2: But what is punishment?
1: அவங்களை உண்மையா பொறுமையா மாற்றணும்னா உடனே குவிக் ஃபிக்ஸ், அடி உடனே அடி போடு, வழி கொடுத்துரு, உடனே அதை சரி பண்ணிடு.
2: So punishment is like a quick fix where you try to fix it immediately, instantly.
1: நிறைய வழியில இந்த தண்டனைன்றது பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைய வந்து ஒரு சீஷனாக, ஒரு ஒரு குழந்தையாக, அதை ஒரு மாணவனா பாக்குறது இல்ல. தண்டனை எப்படி பார்க்கும்னா அந்த தவறு செய்தவர்களை ஒரு குற்றவாளியா பார்க்கும்.
2: So many times this punishment will not see the child as a student or a pupil or a disciple, but it sees the child as a criminal.
1: புரியுதா உங்களுக்கு சொல்றது?
2: Can you understand?
1: ஒரு சைல்ட வந்து கிரிமினலா பார்க்கும்.
2: It sees the child as a criminal.
1: ஆனா டிசிப்ளின் என்ன பண்ணுனா ஒரு சைல்ட வந்து டிசைபிளா பார்க்கும். நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன், அவங்க போக போக சரியாவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கிறத நான் பார்க்கறேன், அதை கண்காணிக்கிறேன்னு சொல்றது தான் டிசிப்ளின்.
2: பட் டிசிப்ளின் சீஸ் த சைல்ட் அஸ் அ ஸ்டூடண்ட் ஆர் அ டிசைபிள் வேர் இட் சீஸ் தேர்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் இஸ் அக்கரிங் இன் தெம் அண்ட் ஐ எம் வாட்சிங் இட் கேர்ஃபுல்லி.
1: அதாவது ஒரு டிசிப்ளின் சிக்ஷைன்றது ஒரு நீண்ட தூர பயணம்.
2: So this discipline is a long process.
1: அவர்களுக்குள்ள மாற்றம் உண்டாகுதா?
2: Whether there's a change that is happening in them.
1: அவங்க வந்து உண்மையா திருந்தி இருக்கறங்களா?
2: Are they really repented and changed?
1: அவங்க வழிகளல வந்து ஒரு ஒரு வித்தியாசம் தெரியுதா?
2: Can I find a difference in their ways and paths?
1: வந்து அவர்களோடு உட்கார்ந்து பேசி அவர்களை நல்வழிப்படுத்துற ஒரு ஆர்வத்தோடு செய்யற வேலை தான் வந்து சிச்சை.
2: So this discipline is a thing that we do with interest to go along with them and disciple them.
1: ஆனா பாருங்க இந்த பனிஷ்மென்ட் உடைய வேதனை என்ன தெரியுமா? பனிஷ்மென்ட் உடைய ரொம்ப துக்கமான காரியம் என்ன தெரியுமா?
2: But what is the painful thing of this punishment?
1: இந்த பனிஷ்மென்ட் அப்படிங்கிறதுக்குனுடைய நோக்கமே என்னன்னா எவ்வளவு வலியையும் வேதனையும் நான் உண்டாக்குறேன்.
2: So this punishment is more focused on how much pain or hardship I have caused.
1: பாருங்க உதாரணமா ஒரு தகப்பன் வந்து அந்த பிள்ளையை வந்து அடிக்கிறாரு தண்டிக்கிறாருன்னு வெச்சிருங்களே.
2: So for example if a father is punishing a child by beating it.
1: அப்போங்க நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கனா என் பிள்ளைக்கு வலிக்குதா?
2: So the thing what happens is right, is it painful to my child?
1: என் பிள்ளை அழுகுறானா?
2: Is he crying?
1: அவன் தாங்கிட்டு அப்படியே முரண்டு பிடிக்கறானா? அடிச்சிட்டே இருப்பார் அவர்.
2: Or if he is able to bear and arrogant then he will continue to beat him.
1: எது வரைக்கும் அடிப்பாரோ அவன் கண்ணல தண்ணி வர வரைக்கும் அடிப்பார்.
2: He will beat him until he cries.
1: அவன் முடியலன்னு சொல்ற வரைக்கும் அடிப்பார்.
2: So he will beat him until he says I can't able to bear.
1: So the punishment என்ன பண்ணுனோ அந்த பிள்ளையை நொறுக்கறதுல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும்.
2: So this punishment focuses on actually breaking that child.
1: நீ கடந்த காலத்துல செய்த தவறுக்காக நீ வேதனை படணும்.
2: You have to suffer for the mistake that you have committed in the past.
1: ஆனால் சிச்சைன்றது அப்படி ஒரு பிள்ளைய வேதனைப்படுத்தணும்ன்ற நோக்கம் கிடையாது.
2: But discipline does not focus about us causing pain to a child.
1: ஆனால் அது என்ன செய்யும்னா எப்படி நல்வழிப்படுத்துறது, சரியான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு அது போதிக்கிறதா இருக்கு.
2: So it actually instructs and teaches guides to take better choices to change in their life.
1: Discipline is about making a child. But punishment is about breaking the resistance in a child. You have to understand that. இது ரெண்டுலயும் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்.
2: So people who have worked in both they will know the difference.
1: Discipline பண்றதுன்றது என் பிள்ளையை நான் உருவாக்கணும் உருவாக்கணும் உருவாக்கணும்ன்றதுல தான் நோக்கமா இருக்கும்.
2: So discipline is where you focus more on I want to make my child. It is about making a child more.
1: ஆனால் பனிஷ்மென்ட்ன்றது என்னன்னு சொன்னா என் பிள்ளைக்குள்ள இருக்கிற முரட்டாட்டத்தை வந்து நான் உடைக்கணும்.
2: So punishment is about breaking every resistance in the child.
1: இனி அவன் எதுத்து பேச கூடாது.
2: You should never again speak against me.
1: இனிமேல் அவன் முரண்டு பிடிக்க கூடாது.
2: You should never be arrogant anymore.
1: அவன ரெசிஸ்டன்ஸ நான் டோட்டலா உடைச்சிரணும்.
2: I want to break down his resistance completely.
1: பாருங்க punishmentல இந்த மூணு காரியம் வெளிப்படும்.
2: So there are three things that are revealed in punishment.
1: எழுதி கொடுங்க. Pain, fear, shame. The outcome of punishment. தண்டனையினுடைய விளைவு. முதலாவது pain, வேதனை. இரண்டாவது fear, பயம். மூன்றாவது ஷேம், வெட்கம் அல்லது கில்ட் கூட சொல்லலாம், குற்ற மனசாட்சி. தண்டனை வந்து இது மூணையும் கொண்டு வரும்.
2: This punishment will bring three these effects.
1: இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது, நான் சும்மா வரல இது. பட் ஐ எம் டெல்லிங் யூ திஸ் கம்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் reading the scriptures. Na idha patti na varra naatkal la ungalku vasanangal la koduthu na pesuren, appo ungalku velangum idu.
2: So in coming days I will also give verses from this and I will explain you that you may understand it more.
1: Pain, fear, shame. வேதனையை கொடுக்கும்,
2: it gives pain.
1: பயமுறுத்தும்,
2: இட் வில் ஆல்சோ கிவ்ஸ் ஃபியர்.
1: வெட்கத்தையும் அவமானத்தையும் குற்ற மனசாட்சியும் உண்டாக்கிடும்.
2: இட் ஆல்சோ கிவ்ஸ் ஷேம் அண்ட் கில்ட்.
1: இதுல விளைவு என்ன தெரியுமாங்க? இந்த பனிஷ்மெண்ட் பொதுவாகவே எப்படி வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா, பனிஷ்மெண்ட் வந்து ஒரு பிள்ளைய வந்து வெளியரங்கமா டோட்டலா ஒருத்தருடைய கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்து அடக்கிறதுக்கு அது முயற்சி எடுக்கும்.
2: So this punishment actually causes the child to depend on external control to bring him under the control of some external force.
1: அது அப்பாவை கண்டாலே நடுங்குவாங்க பையன்.
2: So they will be trembling when they look at their father.
1: அம்மாவை பார்த்தாலே நடுங்குவாங்க அந்த பிள்ளைங்க.
2: That child will tremble at their mother.
1: எப்படினா இந்த பயத்தை கொடுக்கிறதுனால, வேதனையை கொடுக்கிறதுனால, வெட்கப்படுத்துறதுனால, அவமானப்படுத்துறதுனால, ஐயோ இந்த வேதனை நமக்கு வேணாம், இப்படி நம்ம பயந்துட்டு இருக்கிறோமே, இந்த பயம் வேணாம், நம்ம வந்து இந்த மாதிரி வெக்கப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியே இந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பயந்து பயந்து பயந்து பயந்தே வாழும்.
2: So it's because if they do something against them, it will cause them pain or fear or shame. Therefore, they're so afraid of their parents. Therefore, they tremble their parents and they don't do it.
1: இதுல விளைவு என்னன்னு சொன்னா, லாங் டேர்ம்ல நீங்க வந்து நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, உண்மையான மாற்றம் அவர்களுக்குள்ள இருக்கவே இருக்காது.
2: But if you analyze and see, there is no real change in the long term in them.
1: அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம்னா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டாதான் மாற்றம் வரும் அவங்களுக்கு.
2: So if they are ought to find some change in them, they should come under an external control.
1: அந்தந்த நேரம் அவங்க செயல்பாடுகள் எல்லாம் ஒரு விதமா இருக்கணும்னா அடிக்கு பயந்து, உதைக்கு பயந்து, வெட்கத்துக்கு பயந்து, இதுக்கு வந்து அவங்க வந்து அப்பப்போ அப்பப்போ தங்களை வந்து கண்ட்ரோல், எக்ஸ்டர்னலா கண்ட்ரோல் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அப்பதான் ஒரு விதமா பிஹேவ் பண்ணுவாங்க.
2: So they will only behave in a right manner only when they have an external control that will bring this pain, fear and shame.
1: ஆகவே இந்த பனிஷ்மென்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணிடும்.
2: So therefore this punishment will create an external effect.
1: அதாவது என் பிள்ளை பாருங்க எப்படி பயந்திருக்கான் பாத்தீங்களா?
2: Look at my child how much he is afraid of me.
1: என் பிள்ளை அடினாலே பயப்படுவான்.
2: He will be very afraid of my beatings.
1: என் பிள்ளை வந்து அவமானப்படுத்திடுவேன்னு பயப்படுவான்.
2: My child will be afraid that I will may shame him.
1: வெளியரங்கமாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணிடும்.
2: So they try to control them externally.
1: பட் உள்ள எந்த மாற்றமே இருக்கு.
2: But there is no real change in them.
1: புரியுதுங்களா சொல்றது?
2: Can you understand that?
1: அந்த அடியும் வேதனையும் தோளோட முடிஞ்சிரும்.
2: So that the pain and fear will end only by the skin.
1: உள்ள வந்து நிறைய பிள்ளைங்க தண்டனை வாங்கின பிள்ளைங்க பல வருஷங்கள் கழித்து கூட அவங்க அப்பாவையோ அவங்க அம்மாவையோ மன்னிக்காத பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க.
2: There are many children even after many years of getting this punishment, there are children who have not forgiven their father and mother.
1: கடைசி வரைக்கும் எதுக்காக அடி வாங்கினாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அடிச்ச ஆளை வந்து மறக்க மாட்டாங்க.
2: Until end they don't know the reason for which they have received punishment, but they will never forget the person who punished them.
1: ஆனா அது இது டிசிப்ளின் இருக்கு பாருங்க, அது ரொம்ப டிஃபரண்ட்.
2: But when you look at discipline, it's totally different.
1: இந்த டிசிப்ளின்ல வந்து இந்த மூணுமே இருக்காது.
2: You will
1: pain, fear, shame. இது மூணுமே இருக்காது.
2: You will not find this pain, fear and shame in discipline.
1: சிட்சை டிசிப்ளின் அப்படின்றதுல வந்து பெயின் இருக்காது. அது வந்து ஒருத்தரை வேதனைப்படுத்தி அந்த டிசிப்ளின் பண்ண அவசியமே இல்லை.

0: a child receive the beatings, it will cry out having no other go.
1: ana anda thavara sotti kaamichu நீ என்ன செய்திருக்கிற அப்படின்னு உணர வச்சுட்டீங்க வச்சுக்கிட்டீங்களேன், அழுக வந்து கண்ணுல இருந்து இல்ல, தோல்ல இருந்து இல்ல, இருதயத்துல இருந்து அழுக வரும்.
0: பட் வென் யூ ஸ்பீக் வித் சைல்ட், வென் யூ பின்பாயிண்ட் த மிஸ்டேக் அண்ட் டாக் அபவுட் தட் டு த சைல்ட், தென் தட் பெயின் அண்ட் தட் தே வில் கிரை அவுட் பிகாஸ் ஆஃப் த ரியலைசேஷன் விச் கம்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட்.
1: தண்டனை வந்து என்ன பண்ணனும், ஒரு பிள்ளையை வந்து பயமுறுத்திடும்.
0: A punishment will really scare a child.
1: ஒருவேளை என்ன கொன்றுவாங்களோ,
0: maybe they may kill me,
1: yena kai kal odanju podumo,
0: even my legs and hands will be broken,
1: thaanga mudiyama edavana aidumo,
0: maybe something would happen which I cannot bear,
1: enga appava ennala merkolla mudiyala, enga ammava merkolla mudiyala, and the pull apdi merandu poi ukandirukum.
0: The child will be totally fearful because it is not able to overcome his father and mother.
1: Sichai abindrathu pillaya bayamurthadu, andha pillayinudaiya varungalatha sindhikka pannadu.
0: But a discipline will not fear the child, but it will make it think about its future.
1: Puridhingala solradhu,
0: can you understand it?
1: Dandanai vandu poduva ஒரு பிள்ளைக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும்.
0: Generally punishment gives a great shame to a child.
1: அதாவது 10 பேர் நம்மள பாக்குறாங்க, நம்ம அழுதா 10 பேர் நம்மள திரும்பி பாக்குறாங்க, எல்லாரையும் பாக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, எங்க அம்மா அப்பா பாக்குற கூட எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றது தான் தண்டனை.
0: So punishment is where when I cry there are 10 other people who look at me, there are people who look around me, I'm not even able to face my parents, that is the shame that this punishment brings.
1: அதனால தான் பாருங்க, பொதுவா தண்டனை வாங்குன பிள்ளைங்க அப்பா அம்மாவை முகத்துக்கு முகம் பார்க்கவே மாட்டாங்க.
0: That is why children who have received punishment will not see face to face their parents.
1: நீங்க என்னதான் இழுத்து கொண்டு வந்து நீங்க டைனிங் டேபிள் உட்கார வைக்கலாம், நீங்க என்னதான் அவங்களை இங்க உட்கார் அங்க உட்கார் இப்படி பாரு அப்படி என்ன அந்த புள்ள முகம் வந்து உங்களை பார்க்கவே பார்க்காது.
0: No matter you can drag them to your dining table, you can make them to sit here, see this way and that way, but they will not see you face to face.
1: பேரண்ட்ஸ் மாத்திர டீச்சர்ஸ் அதேதான்.
0: So not only with parents but it's also from the teachers.
1: புள்ளைய நீங்க வந்து பனிஷ் பண்ணனும் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஐ டு ஐ கான்டாக்டே இருக்காது.
0: So if you decide to punish a child, then you will not have an eye to eye contact.
1: ஆனா டிசிப்ளின் பண்ணீங்கன்னா அவருடைய தவறுகளை உணர்த்தி அவர்களோடு பேசி அவர்களுக்கு நம்ம கொடுக்கிற சிச்சைங்களுடைய நோக்கத்தை அறிய பண்ணி நம்ம செய்யும் போது பாருங்க, தே ரியலைஸ் தீஸ் பீப்புள் ரியலி லவ் மீ, தே கேர் ஃபார் மீ, ஏன்னா உண்மையாக நான் வளரணும் நான் மாறணும்னு விரும்புகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை இன்னும் அதிகமாக நெருங்கி நேசிப்பாங்க.
0: ஸோ பட் வென் யூ ட்ரை டு டிசிப்ளின் த சைல்ட் பை பின்பாயிண்ட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் ட்ரை டு ரெக்டிஃபை இட், தென் தே வில் ஷோர்லி நோ அண்ட் ரியலைஸ் தட் தே பீப்புள் ட்ரூலி லவ் தேம்.
1: ஆகவே இந்த சிச்சை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டீப் இன்னர் சேஞ்ச், ஒரு ஆழமான உள்ளரங்கமான ஒரு மாற்றத்தை ஒருவருக்குள்ள உண்டாக்கும்.
0: So therefore this discipline brings a great inner change in the person.
1: அதனால தான் பாருங்க இந்த பனிஷ்மென்ட் இருக்கு பாருங்க, ஒருத்தருடைய செல்ஃப் எஸ்டீம் அவருடைய சுய மரியாதை இருக்கு பாருங்க அதை உடைச்சிரும்.
0: So this punishment will lower the self esteem of a person.
1: ஆனால் சிச்சை என்பது ஒரு பிள்ளையினுடைய சுய மரியாதையை அதிகரிக்கும்.
0: But discipline tends to increase the self esteem of a person.
1: அதாவது ஒரு காரியத்தை நான் முடிக்க விரும்புறேன் இன்னைக்கு.
0: I want to finish with one thing.
1: தண்டனை என்பது கொடுப்பது லகு, ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய விளைவை பெறுவது ரொம்ப கடினம்.
0: Punishment is easy to give but hard to get anything back from.
1: அதே வேளையில சிச்சை என்பது கொடுப்பது கடினம், ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய நன்மைகளை பெறுவது ரொம்ப லகு.
0: But discipline is hard to give but easy to get benefits back from.
1: I hope you understand what I'm saying. Punishment is easy to give but very hard to get anything in return. Discipline on the other hand is very difficult to give. It's a long process. It's about controlling your emotions, your anger. It's about not causing pain, not giving shame. That's the easy way. Adalam kudukamle, without giving that discipline, romba kadinamana paadhaiyai, porumaiyin paadhaiyai, sagippin paadhaiyai eduthu andha pillaiyinudaiya maathrathukkaga velai seidhu anal adilirundhu varugira palangal neenga paathina அவ்வளோ நீங்கள் கடினப்பட வேண்டியதே இல்லை. உள்ள மாற்றம் வந்துருச்சுன்னா கனி வெளியே வந்துடும். இஃப் த சேஞ்சஸ் ஹேப்பன்ட் வித்தின், த ஃப்ரூட்ஸ் வில் பி ஸோ ஈஸிலி அவைலபிள். நமக்கு முன்பாக இந்த ரெண்டு பாதையும் இருக்குது.
0: வி ஹவ் போத் த பாத்ஸ் பிஃபோர் அஸ்.
1: சிச்சை, தண்டனை,
0: டிசிப்ளின் அண்ட் பனிஷ்மெண்ட்.
1: நம்முடைய ஆண்டவர் வந்து தாம் நேசிக்கிற மகனை சிட்சிக்கிறார்.
0: A God is a God who disciplines a child whom he loves.
1: அது வருகிறது வந்து கோபத்தினால் கிடையாது.
0: It is not out of anger.
1: அது அன்பினால்.
0: But it is by love.
1: இதை பற்றி நம்ம வந்து கர்த்தருக்கு சித்தமான நாளையிலேருந்து நம்ம தொடர்ந்து படிக்க கர்த்தர் கிருபை தருவார்.
0: If God willing, may God help us to read about this in the coming days.
1: நான்கு காரியங்களை மனசில் வச்சிருக்கிறேன்.
0: So I have four things in my mind.
1: ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: So I want to teach each one in each day.
1: எதுவுமே

0: எல்லாம் ஆயத்தம் பண்ணி செய்யறது இல்ல.
1: சோ இட் இஸ் நாட் தட் ஐ பிரிபேர் எவ்ரிதிங் அண்ட் டு திஸ்.
0: ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்துல கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை முதலாவது நான் உள் வாங்கி அது எனக்கு பிரயோஜனப்படுத்திக்கிறேன். அது என்ன மாற்றுது, அதுக்கப்புறமா அது உங்களுக்கும் பிரயோஜனமா வருது நான் நம்புறேன்.
1: And every day I sit in the presence of the Lord and I receive this from the Lord and that actually I imbibe in my life and that actually is useful to my life and then I give it to you for
0: yours. இந்த கேட்ட சத்தியங்களின்படி கர்த்தருடைய சிச்சையை நாம் சிந்தித்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக.
1: So may the Lord give us grace that we may also make changes in our life according to the lesson that we have learned today.
0: தேவன் தம்முடைய சிச்சையினாலே நம்மை மாற்றுகிறார்.
1: The Lord changes us by his discipline.
0: தம்முடைய சிச்சையினால் தம்மிடத்திலே நெருங்க இழுக்கிறார்.
1: The Lord draws us near to him by his discipline.
0: மூன்றாவது, சிச்சை கொடுத்து நம்மை தேர்ந்தெடுக்க பண்ணுகிறார்.
1: The Lord also gives a benefit of choice and discipline.
0: அதே போல சிச்சையினால் தம்முடைய சீஷனாகவே நம்மை மாற்றுகிறார்.
1: The Lord also makes us his disciple through discipline.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: பரிசுத்த பிதாவே,
1: our holy father,
0: நீர் எவ்வளவு நல்லவர்.
1: How good you are, Lord.
0: எங்களை சிச்சிக்கிற ஒரு தகப்பனாக நீர் இறங்கி வந்து எங்களை நடத்துகிற பாதைக்காக நன்றி.
1: Lord, thank you for Lord descending down as a disciplining father and leading us in the paths.
0: ஆண்டவரே, உம்முடைய சிச்சையை நாங்கள் விளங்கிக்கொள்ள கிருபை தா.
1: Lord, give us a grace to understand your discipline.
0: சிச்சையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை தா.
1: Lord, give us grace to understand the motive of your discipline.
0: உம்முடைய சிச்சையினால் நாங்கள் பலன் பெற்று நாங்கள் வளர நாங்கள் தேற எங்களுக்கு கிருபை தா.
1: Lord, give us grace that we may be Lord rewarded by your discipline and not grow up according to it. Lord,
0: உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
1: Let your name be magnified.
0: எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் தண்டனையை பார்க்கிலும் சிச்சையை எங்கள் வாழ்க்கையிலே முக்கியப்படுத்த எங்களுக்கு கிருபை தா.
1: Lord, give us also grace that we may give more importance and emphasis on discipline rather than punishment.
0: எங்களுடைய நோக்கம் வேதனை கொடுக்கறதா இருக்க கூடாது.
1: Lord, our intention should not give pain. Lord,
0: எங்களுடைய நோக்கம் பயமுறுத்துறதா இருக்க கூடாது.
1: Lord, our intention should not give fear. Lord,
0: ஆண்டவரே, எங்களுடைய நோக்கம் ஒருவருக்கு அவமானத்தையும் வெட்கத்தையும் கொடுக்கறதா இருக்க கூடாது.
1: Lord, our intention is not to give a shame and embarrassment to someone.
0: அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளத்தக்கதாக சிச்சிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கற்றுத்தார்.
1: But Lord, teach us a heart of discipline that we may gain them, Lord.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
1: Glorify your name.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலர் 24:16. டாக்டர் பால் பிராண்ட் இந்தியாவில் மெடிக்கல் மிஷினரியாக இருந்தார். அவர் குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்தார். குஷ்டரோகிகளின் நரம்பு முடிச்சுகளில் அவர்களுக்கு உணர்வு இல்லாமல் போவதால் அவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளானார்கள். ஏதேனும் நெருப்பு தழலை மிதித்து விட்டாலோ அல்லது கூர்மையான முனை காலை குத்தினாலோ அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. காரணம், அவர்களுக்கு காலில் வலியை உணரக்கூடிய தன்மை இல்லாமல் போனது. அந்த காயங்கள் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டதால் அவை மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்தின. எனவே இப்படிப்பட்ட குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்ய டாக்டர் பால் பிராண்ட் ஒரு கருவியை வடிவமைத்தார். அந்த கருவி அவர்கள் தீயருகே வந்தாலோ அல்லது கூர்மையான பொருட்களின் அருகே வந்தாலோ ஒரு பீப் ஒலியை ஏற்படுத்தும். இத்தகைய கருவிகள் குஷ்டரோகிகளின் கை விரல்களிலும் கால் விரல்களிலும் இணைக்கப்பட்டன. எனவே அந்த கருவியிலிருந்து வந்த சத்தத்தை வைத்து அவர்கள் தங்களை காத்து கொண்டனர். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த கருவியை கழற்றி கீழே வைத்து விட்ட போது மீண்டும் காயப்பட்டனர். சரீர பிரகாரமாக அவர்களுக்கு வரப்போகும் ஆபத்தை இந்த கருவிகள் உணர்த்தினதை போல ஆவிக்குரிய வாழ்வில் நம்மை உணர்த்தி வழிநடத்த தேவன் நம் எல்லாருக்கும் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். அதன் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நாம் ஆபத்துக்கு விலகி நம்மை காத்து கொள்ளலாம். ஆனால் அந்த மனசாட்சியை நாம் மழுங்கடித்து விட்டால் நாம் எச்சரிக்கப்பட முடியாது, பாதுகாக்கப்படவும் முடியாது. நாம் நம் பாவங்களிலிருந்து மனம் திரும்பாமல் தொடர்ந்து அதிலேயே நிலைத்திருப்போமானால் நம் மனசாட்சி வேலை செய்யாது, நம்மை எச்சரிக்காது. மனசாட்சி நம்மை எச்சரித்த உடனேயே நாம் அதற்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் சுத்த மனசாட்சியை நம்மிலே உருவாக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை சேதமடையாமல் செல்லும்.

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ ஹல்லேலூயா, உம்மை அன்றி யாரை நாங்கள் பாடுவோம்?

இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நிமிட ஜபமா எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மண்டாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்சாரை இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க

ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் துடைக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஒரு அற்புதம் என்னைக்கு நடக்கணும், நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோப்பா. தேசத்துல இயல்பு நிலை திரும்பட்டாண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓராபாகாஷேமோரியான் தனுமோரி பாபா ஓராபலரரியான் தேரவரவலவர கல.

நம்ம இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, 7 மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்னைக்கு உங்களை பார்த்தவொன்னு சொல்ல விரும்புறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியில 4வது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்கினி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிற உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாட போகிறோம்.

பிள்ளையே, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியே சிங்கக்கரையில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காமல் இருந்துவிட்டு அதிகாலையில கெவியண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தாவீது தானியேல் சொல்கிறான்.

கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறாமே, நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ் எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி.

மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக, தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் ஒரு இன்றைக்கு நிறைவாய் உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலை சம்பவிப்பதாக, தேவ ஆவியானவர் நிறைவாய் நடக்குவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய கரங்களுக்கு பாதுகாப்பாய் அமருவதாக. எல்லா தடைகள் விலகட்டும்.

மகிமைப்படுவீராக. நாமத்தில் நல்ல பிதாவே.

இரண்டு சாமுவேல் 12 அதிகாரம். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணிவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தண்டத்தில் வந்த மனுஷருக்கு சமையல் பண்ணிவிட்டான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 திரும்பி செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாய் எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்த சொல்லுறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் இஸ்திரிகளை எடுத்து உனக்கு அடுத்தவனை கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் இஸ்திரியோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாரும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்யிப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தருன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டார். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுதும் தரையிலே கிடந்தான். அவன் தரையிலே எழுந்திருக்க பண்ணி அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவனண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7 பிள்ளை செத்து போயிற்று. பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடு எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்க உபவாசித்து அழுதீர், பிள்ளை மறுத்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில்
பிள்ளை பிழைக்கும்படிக்கு கத்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்குள் போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போறது இல்லை என்றான். பின்பு தாவீது தன் மனைவியாக பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சாயந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கத்தர் அன்பாயிருந்தார். அவர் தீக்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கத்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்தருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவியனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீரோரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவருடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்து கொண்டான். அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதனுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடார்களுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கச்சூளையையும் கடக்க பண்ணினான். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் செய்கைக்கு தக்க பலனையும் நிறைவான ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் உன் செய்கைக்கு தக்க பலனை தருகிறேன், கட்டளையிடுகிறேன் என்று வாக்கு பண்ணி உள்ளார். செய்கை என்று பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சூழ்நிலைகளின் நிமித்தமாய் விசுவாசத்தை, கர்த்தர் பேரில் உள்ள நம்பிக்கையை, அவர் மேல் உள்ள அன்பை, உறுதியை, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை விட்டு சற்றே விலகிவிடுகிறோம். அல்லது விலகி போகும்படியாக சத்துரு கொண்டு வருகிறதான விரக்தி, மன அழுத்தம், சோர்வு, பயம், அவிவிசுவாச வார்த்தைகள் போன்றவற்றால் கட்டுண்டவர்களாய் இறுதி வரையில் சூழ்நிலைகளை எதிர்த்து போராட முடியாதவர்களாகி சுயமாய் பல முடிவுகளை எடுக்கும்படியும், அதன் மூலமாய் நம்முடைய சுபாவங்களான போராடி ஜெபிப்பது, விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது, கர்த்தரை எக்காலத்தில் முன்வைப்பது போன்றவற்றில் தவறிவிடுகிறோம் அல்லது அவற்றை இழந்து விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அவற்றிலிருந்து விடுவித்து அவரின் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களை இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து பன்மடங்கு உயர்த்தியும் நிறைவான பலனை தந்தும் ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை 3 நிலைகளில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நிறைவான பலனை தந்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக உங்கள் பட்சமாய் பேசுகிறார். ரூத்தின் புஸ்தகம் 2:11-13 உள்ள வசனங்களை வாசிப்போமானால், அங்கு ரூத்தை குறித்து பார்க்கின்றோம். தன் கணவன் மரணம் அடைந்த பின்பும் தன் மாமியாரை விட்டு பிரிய மனமில்லாமல் தன் மாமியாகிய நகோமியிடம், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு போவதில்லை என்றும், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று கூறிய வார்த்தைகள் யாவற்றையும் போவாஸ் விவரமாய் அறிந்திருந்தமையால், உன் செய்கைக்குத்தக்க பலனும் கர்த்தரின் செட்டையின்கள் அடைக்கலமான உனக்கு நிறைவான பலனும் கிடைப்பதாக என்று ரூத்திற்கு பட்சமாய் பேசி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் உங்களின் சூழ்நிலைகளில் காயப்பட்டு மனம் சோர்வடைந்து பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றங்கள், தோல்விகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். சில சூழ்நிலை நிமித்தமாய் கடவுள் இருக்கிறாரா, நம் ஜெபத்தை கேட்கிறாரா என்ற கேள்விகளுடன், ஒரு சில இத்தனை நாள் கண்ணீரோடு மன்றாடி ஜெபித்தும் ஒரு பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, இனி ஜெபிப்பதை நிறுத்திவிடுவோம் என்றும், மற்றும் சில ரூத்தை போல, எந்த சூழ்நிலையானாலும் நான் உம்மை பின்பற்றுவதையும் உம்மேல் வைத்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் விட்டு திரும்பி போவதில்லை என்றும், நீர் காட்டுகிற நடத்துகிற வழிகளில் நான் உம்மோடே வருவேன் என்றும், நீர் என்னை எத்தனை நாட்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன் என்றும், நீரே அல்லாமல் வேறு தேவன் எனக்கில்லை, நீர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை நிச்சயமாய் செய்வீர் என்று விசுவாசித்து இயேசுவை கனப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளையும் காத்திருப்புகளையும் கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார். போவாசை போல பட்சமாய் பேசி திருப்தியாய் நடத்தினது போலவே இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், கையின் பிரயாசங்களில், சரீர சுகங்களில் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளில் கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருந்து உங்களுக்காய் பரிந்து பேசி காரியங்களை ஜெயமாய் நடத்தி திருப்தியாய் ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக உங்களை பாதுகாக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 2:15-16 வாசிக்கையில் போவாஸ் தன் வேலைக்காரர்களை நோக்கி, அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை அதட்டவும் வேண்டாம், அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்திவிடுங்கள் என்று அவளை பாதுகாத்து கொள்கிறதை வாசித்தருகிறோம். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை ஊடாய் கடந்து போனாலும், சத்துருவின் சதிகளினால் உங்களுக்கு விரோதமாக பலரை எழுப்பி உங்கள் மேல் கை போடும்படியும், அல்லது உங்கள் பணியிடங்களில் பொறாமை நிமித்தமாக பகைகள் சண்டைகளை எழும்ப பண்ணினாலும் அவைகளை அதட்டுகிறார். மேலும் குடும்பத்தில் சமாதான குறைவையும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்களையும் கொண்டு வந்தாலும், இன்றைக்கு அவைகளினால் உங்களுக்கு மனக்காயங்களோ விரக்தியோ பாதிப்போ உண்டாகாதபடி அவைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து பத்திரமாய் சுகமாய் தங்க பண்ணியும், உங்களுக்காய் சில மனித தயவுகளையும் அதிகாரிகளின் தயவுகளையும் இன்றைக்கு காண்பித்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக உங்கள் பக்கத்திலே இருக்க விரும்புகிறார். ரூத்தின் புஸ்தகம் 2:8 வாசிக்கையில் போவாஸ் ரூத்திடம், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே கூடவே இரு என்று சொல்கிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளின் நிமித்தமாய், வியாதியின் நிமித்தமாய் போராட்டங்கள் வரும்போது எங்கே செல்வோம், இதிலிருந்து தப்பி பிழைக்க வழியில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு சில வேளைகளில் சத்ருவானவன் காட்டுகிற தவறான வழிகளிலும் தவறான ஆலோசனைகளிலும் சிக்குண்டும், மற்றும் சில வேளைகளில் அநேகருடைய ஆலோசனைகளினால் குழப்பமடைந்தவர்களாகி
எதிர்மறையான முடிவுகளுக்குள்ளும் சென்று விடுகிற நிலை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக காற்றை போன்றும் கடலை போன்றும் சீறி வருகின்ற பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் அவற்றை அதட்டுவேன், அதன் இறைச்சலை அமரப்பண்ணுவேன் என்கிறார். தாவீது இப்படியாக சொல்லுகிறான், உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன் கர்த்தாவே என்று. அப்படியாகவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியினால் அவர் உங்களை தம்மோடு கூடவே இருக்கும்படி சொல்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்கிறார். அவரோடு அவர் சமூகத்தோடு கூட இருப்பீர்களானால் உங்கள் மேல் ஒருவனும் கை போடாதபடி, ஒருவனும் எதிர்த்து நிற்காதபடி அவர் பாதுகாப்பார், பட்சமாய் பேசுவார், பக்கத்திலே இருந்து பத்திரமாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடியினால் நிறைவான பலனாக பட்சமாய் பேசி பாதுகாத்து பக்கத்திலே இருந்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற உங்களில் யாரேனும் மீள முடியாத துன்பத்திலும் கடக்க முடியாத சூழ்நிலைகளின் ஊழாயும் கடந்து போவீர்களானால் நிறைவான பலனை தருகிற இயேசுவை விசுவாசியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் பாதுகாத்து பட்சமாய் பேசி பக்கத்திலே இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 18 சங்கீதம் 35 வசனத்திலே, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது சொல்லுவார். தாவீதுக்கு இரட்சிப்பை கொடுத்தார், தாங்கினார், தாவீதை உயர்த்தினார். தாவீதினுடைய வாழ்க்கையில் 78 சங்கீதம் 71 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, கரவலாடுகளின் பின்பாக திரிந்த தாவீதை அழைத்து, தமது ஜனமாகிய யாக்கோபையும் தமது சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு ஆண்டவர் அழைத்து வந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்து நாளுக்கு நாள் உயர்த்தினார். தாவீதை அருமையாய் உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் வைத்தார். அதனால்தான் தாவீது சொல்கிறார், 2 சாமுவேல் 7:18 தேவரீர் என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்வார். அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் கேடகத்தை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். இந்த கடினமான காலங்களை நினைத்து பார்க்கும்போது, இந்த 2-3 ஆண்டுகள் கொரோனாவினாலும் மற்ற பொருளாதார சூழ்நிலைகளினாலும் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மக்கள் கண்ணீர் வடித்த போதிலும் கர்த்தருடைய ஜனங்களை விசேஷித்த விதமாய் தம்முடைய கரங்களில் மறைத்து நடத்தி வந்திருக்கிறார். நிச்சயமாய் அவருடைய காருண்யம் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். தாவீதினுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் போது இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிற போது, ஒரு தெய்வ பக்தி கேதுவாய் இந்த வசனத்தை வாசிக்கிற போது, உங்களை ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள், கர்த்தர் தாங்குவார், கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய இலவசமான கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை எல்லா சூழ்நிலைகளிலும் காத்துக்கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தாங்குவார், நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். பாருங்கள், தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவர் ரட்சிப்பை காத்துக்கொள்கிறதற்கு மிகவும் பிரயாசப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, தனிமைகள் வந்தது, கண்ணீர் வந்தது, பாடுகள் வந்தது. அவைகள் எல்லாவற்றிலும் தன்னுடைய ரட்சிப்பை, தேவனுடைய அந்த கிருபையை காத்து கொண்டு வந்தார். தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாற்றினார். அதனால் தான் ஆண்டவரே சொன்னார், என் தாசனாகிய தாவீது என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாமும் கூட வாழ ஆசைப்படும் போது, ஆரம்பிக்கும் போது, நடக்கும் போது, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தாங்கி தப்புவித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தாவீதை உயர்த்தின தேவன்தான் நம்முடைய தேவன். நாம் அவரோடு கூட இருந்தால், நம்முடைய ரட்சிப்பை காத்து கொண்டால், நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் தாங்குவார், தப்புவிப்பார், வரும் காலங்களிலே உயர்த்துவார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை தாங்கி உயர்த்துவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, தாவீதின் வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதமான கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தீர், தாங்கினீர், அவரை உயர்த்தினீர். அதே போல எங்களுக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர், எங்களை தாங்குகிறீர், உயர்த்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்கள் ரட்சிப்பை நாங்கள் இந்த நாட்களிலே காத்து கொண்டு எப்பொழுதும் உம்மோடு கூட இருப்பதற்கு தேவன் உதவி செய்வீராக. நிச்சயமாய் நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை உயர்த்துவீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ளங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதிக்குள்ளங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா.

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிற விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

0: இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். நேற்றைய தினத்தில் முன்னேற்றத்தின் எதிரிகள் என்பதை விளக்க பண்ணுவதற்காக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராக வழிநடத்தின காரியத்தில் காணப்பட்ட காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்திருந்தேன். 40 வருடங்கள் அலைந்து திரிந்தவர்கள் இப்பொழுது கண்ணுக்கெட்டுகிற தூரத்தில் கானான் இருக்கிறதற்கு அவர்கள் பார்த்தது மாத்திரமல்ல, அங்கே உள்ள கனிகளை பார்த்திருந்தார்கள். 2 பேர் ஒரு திராட்சை குலையை சுமக்க வேண்டிய அத்தனை பெரிதான திராட்சை குலை. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லியிருந்ததை இவர்கள் நன்றாய் கவனியுங்கள், ருசித்திருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் தேசத்தை அவர்கள் அடைய வாஞ்சிக்க முன்னேறக்கூடாமல் போனதற்கான முதல் தடையை நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன? வசதியான இடங்களை பார்த்தார்கள், தங்களுடைய நிலைமை பார்த்தார்கள். எங்களுக்கு ஆடு மாடுகள் ஏராளமாக இருக்கிறது, ஆகையினால நதிக்கு இந்த பக்கத்திலேயே தங்கி விடுவோம் என்று அவர்கள் பேச ஆரம்பித்து மோசே இடத்துல போய் விண்ணப்பமும் செய்தார்கள். மோசே கடும் கோபம் கொண்டு, உங்கள் சகோதரர்கள் யுத்தத்திற்கு போகும்போது நீங்கள் எங்களை இழைப்பாருவீர்களோ என்று தட்டி எழுப்பி அவர்களை அந்த பணியிலே சேர்த்து கொண்டார் என்பதை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு காண்பித்தேன். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். அவர்களுக்குள் இருக்கிற மூப்பர்களும் கூட, இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்த மூப்பர்களும் கூட எகிப்து தேசத்தை குறித்து எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் எண்ணாகமம் 16:13 250 பிரபலமானவர்கள். ஏனென்றால் 2 வசனத்தில் பார்க்கலாம்,
1: இஸ்ரவேல் புத்திரரில்
0: சபைக்கு தலைவர்களும்
1: சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும்
0: பிரபலமானவர்களுமாகிய
1: 250 பேர்
0: போதும். Who are they? Famous people, popular people, important people, and they were the leaders of the church then. அந்தக்கிருந்த சபை என்று சொல்லுகிற வேறு பிரிக்கப்பட்ட அந்த கூட்டத்திலே தலைவர்கள், சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், பிரபலமானவர்கள். 250 பேருடைய வார்த்தை கொஞ்சம் பாருங்கள். 13 வசனம்,
1: இந்த வனாந்தரத்தில்
0: எங்களை கொன்று போடும்படி
1: பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ?
0: எகிப்தில் என்ன செஞ்சாரா? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா? என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உபாகமம் 11:10 வாசிங்க.
1: நீ சுதந்தரிக்க போகிற தேசம்
0: நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது.
1: அங்கே நீ விதையை விதைச்சு கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல.
0: தின்னது கீரை, சொல்றது பாலும் தேனும் ஓடுற தேசத்தை விட்டுட்டு வந்துட்டோம். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லல, பழைய காரியத்தை எப்படி மாத்திட்டான் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்ற பாலும் தேனும் ஓடுற தேசம் ஆண்டவர் சொல்லி கூட்டு போறாரு. இவன் சொல்றான் எகிப்து தான் பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆண்டவர் சொல்ற டேய், அங்க காலால நீர் பாய்ச்சி நீ கீரை விதைச்சு இருந்தாள்டா, ஆகினால்தான் ஆண்டவர் சொன்னார் எகிப்து தேசத்தை போல இராது, அது வித்தியாசமானது. கொஞ்ச நாள் லேட்டாக நம்மளும் இப்படி மாறிடும். ரசிக்கப்படம்னாலே நல்லா இருந்தோம், ரசிக்கப்படம்னாலே என்ன வேணாலும் சாப்பிடலாம், எங்கே வேணாலும் கும்மாளம் போடலாம், என்ன வேணாலும் அடிக்கலாம், இவன் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னதுனால தான் ஒன்றும் செய்ய முடியாம கட்டிப்பட்ட மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் பேர் புலம்பிட்டு தான் சபையில் இருக்கிறான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், இவன் என்னமோ ஆலயத்துக்கு போறாங்கிறாங்க, அதுக்காக போறான். எகிப்து தேசத்துல பால் தேனும் ஓடிச்சான். யார் சொல்றது? ஃபேமஸ் பீப்புள், தலைவர்கள். சி, உன்னெல்லாம் தலைவன் ஆக்கி வச்சிருக்கு பாரு, உன்னெல்லாம் பிரபலமானவர்கள் பாப்புலராக மாற்றி வச்சிருக்கு பாரு. சபைக்கு அழைக்கப்பட்டவர்களாம் இவர்கள். உன் வாயே சரியில்லை, பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, அப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்த உன் வாயே சரியில்லைடான்னு சொல்லுங்க. வார்த்தைகளே சரியில்லை, அங்கே அப்படி இருந்தது, அங்கே இருந்தது, ரசிக்கப்படாம அப்படி இருந்தேன், ரசிக்கப்படாமல. அடிமையாக இருந்து அடி வாங்கி ஜபம் பண்ண கூட முடியாம மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தியா? அதை நினைக்கல. கவனியுங்கள், இப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் விடுதலைக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போது சண்டை போடாம வசதி வருது பிரதர். வித்வுட் கிராஸ் ஐ கேன் கெட் த கிரவுன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஃப் தெர் இஸ் நோ கிராஸ் தெர் இஸ் நோ கிரவுன். சிலுவை இல்லாம உனக்கு மகுடம் இல்லை என்று சொல்வார்கள். பட் தீஸ் பீப்புள் வாண்ட் அ கிரவுன் பட் தே டோன்ட் வாண்ட் அ கிராஸ். நல்ல கவனிங்க, நம்முடைய எண்ணங்கள் யாராலோ சரி பெய்யப்படாமல் எங்கேயோ சிதறடிக்கப்பட்டிருக்கிறதை தேவன் திருப்புவாராக, தெளிவுக்குள் கொண்டு வருவாராக. இங்கேயே இருந்துருன்னு சொன்ன போது மோசை எப்படியோ சரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்ப்பா, அட்லீஸ்ட் அவனும் கூட ஆம்பளைங்களாவது போங்க, பொம்பளைங்களை விட்டுருங்க, பிள்ளைங்களை விட்டுருங்க, ஆம்பளைங்களாவது போங்க, நாங்கள் அவங்கள செட்டில் ஆகிறது வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருந்துட்டு வாங்கடான்னு சொன்ன போது அதற்கு உடன்பட்டபடியினால மோசை அந்த கன்செஷன் கொடுத்தார். ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர். ஆனால் அது முதல் தடை மாத்திரமே. The materialism is the first and the primary thing which stopped the church to go forward. சபை முன்னேறாக்குவதற்கு காரணம் வசதிகள், வாய்ப்புகள், பாடுகளே இல்லாத நல்ல சுக வாழ்க்கை, இது இருந்தா போதும்னு சபை இன்றைக்கு போதிக்கப்படுகிறதோ அன்றைக்கு முன்னேறுவதற்கு தவறிவிடும். அதுவே அதற்கு முதல் எதிரி. போய் இங்கிலாந்த பாருங்க, இன்னைக்கு இங்கிலாந்த பாருங்க, உலகம் முழுவதுக்கும் பைபிள் கொடுத்த அந்த நாட்டில் என்ன நடக்குது? இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பின்பு வேகமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று துடிப்பு இருந்த இங்கிலாந்தில் இன்றைக்கு மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற ரிஷி சுனேக்கு தான் அங்க சீஃப் பிரைம் மினிஸ்டர். 2 மாதங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்தில் இருந்து வந்த ஒரு அறிக்கை சொல்கிறது, சபைக்கு போகிறதற்கு ஆட்கள் இல்லை, சபை கட்டடங்களுக்கு ஹீட்டிங்க்கும் காசு இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஐ ஹவ் சீன் மை செல்ஃப் இன் லண்டன். லண்டன்லேயே பெரிய பெரிய சபைகள் இன்றைக்கு டான்ஸ் கிளப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். வாய் வாய் சார், எல்லாம் உண்டாயிடுச்சு, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், we have security என்று சொல்லுங்க. அந்த இங்கிலாந்தினுடைய நிலைமை என்பதை இங்கே இருக்கிற சிலர் நன்றாக அறியலாம். Go to France. It will not be too late that it will be declared as an Islamic country. பாரிஸில் ஒருத்தனும் வெள்ளை தொழிக்காரனே இல்லை, எல்லாம் ப்ரௌன் தொழிலா இருக்கான் நம்மளை மாதிரி. இல்லைண்ணா, நம்ம ப்ரௌன் சொல்லிக்கிடும், ஏன்னா கருப்பால் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரௌன் தானே. இல்லைனா பிளாக்ஸ் ஆப்பிரிக்காலேருந்து. அவன் சொல்கிறான், எங்கள் நாட்டை ஆண்டல்ல இப்போ நான் உங்கள் நாட்டு ஆளை வந்திருக்கேன், தெருவில் தெரிகிறான். ஆல் த ஒயிட் பீப்புள் ஹஸ் கான் அவுட் ஆஃப் பாரிஸ். டு யூ நோ தட்? அங்களுக்கு இயேசுவை தெரியாது. ஏன் ஏன் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் அவுட். அதைத்தான் நேற்று இத்தனத்தில் சொன்னேன், சபைக்கு முதல் எதிரி என்று. இன்னைக்கு ரெண்டாவது எதிரியை காட்டி கொடுக்கிறேன். நீங்க இப்ப என்னோடு கூட சேர்ந்து சொல்லி திருப்பிக் கொள்ளுங்கள், யோசுவாவின் புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க இப்ப முன்னால வருகிற அடுத்த காரியம் யோர்தான். சின்ன நதி தான், ஆனா வெள்ளப்பெருக்கு எடுக்கும் போது அது பயங்கரமா ஓடும். யோர்தான் நதி இப்ப தடையா இருக்குது, எதிரியா மாறிடுச்சு. இந்த யோர்தானை இப்ப கடக்கணும். கவனிங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவன வழியாக நடத்தி கொண்டு வந்து அவர்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணதற்கு என்ன காரணம் என்பதை நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து விடுகிறேன். எகிப்திலிருந்து கானானுக்கு போறதுக்கு 11 நாட்கள் தான் பெலிஸ்தீர் தேசமா வழியாக போய்விட முடியும், சமுத்திரத்தின் ஓரத்தில் போய்விட முடியும். உங்களுடைய பைபிள்ல பின்னால மேப் போட்டிருக்காங்க, போய் பார்த்துருங்க. There is no need to cross the sea. கடலை தாண்டலாம் வேண்டாம், வழியில அந்த பூமியிலே நடந்து போயிடலாம். 11 நாள்ல இன்னொரு இடத்துல சொன்னதை இங்க சொல்ல விரும்புறேன். அப்படி போனா அன்றைக்கு பெலிஸ்தியர்கள் 300,000 பேர் மாத்திரமே, இஸ்ரவேல் ஜனங்கள் 30,000 பேர். ஆண்டவர் சொல்றார், யுத்தத்தை பார்த்தா மனம் முடிஞ்சு பின்னால ஓடிடுவான்னு சொல்லிதான் வேற வழியா கூட்டு போனு வேதம் சொல்லுது. யாத்ராமா 13வது வீட்டில் போய் படிச்சீங்க. அப்ப எதுக்கு ஆண்டவர் 40 நாளை தூக்கிட்டு கூட்டி சுத்திட்டு போறாரு? 40 days. Why? Listen. 300,000 பேர் 30,000 பேர் கொல்ல முடியாதா? மேல உளுந்தே கொண்டுடலாம், அப்படிதானே? But God didn't do it. ஏன்னா இவன் அந்த சமுத்திரத்தின் வழியா போயிருந்தா சமுத்திரத்தில் கிடைக்கிற மீனை சாப்பிட்டுக்கிடுவான், சமுத்திரத்துல அந்த காடையை சாப்பிட்டுட்டு இதுலேயே திருப்தியா இருந்து இவன் போயிருப்பான். But God's way to teach people. என்ன சபைக்கு அது அடையாளம், தேசங்களுக்கு அது அடையாளம். சபைக்கு அடையாளம் என்ன? நீ என்னத்தான் சார்ந்திருக்கணும் சொல்ற முதல் காரியத்தை ஆண்டவர் செய்யறது தான் சுத்தி கொண்டு வர்றாரு. சுத்தி கொண்டு வந்தவனே அங்க இருக்கிறது சிவந்த சமுத்திரம். இது நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு சாதகமா? ஆமா, சமுத்திரத்தை கடந்தா தான் இவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஓஹோ, நேர பயிர்தானா இருக்கு நினைக்காது. சமுத்திரத்தை கடக்கணும், எந்த வழியில கூட்டு போவாரு, வழி எதுன்னு தெரியாது, எதைத்தான் பின்பற்றி ஆகணும்? அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் தான் பின்பற்றி ஆகணும். ரெண்டாவது சோறு கிடைக்காது, வானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் மன்னாவுக்கு. அடுத்தால தண்ணி கிடைக்காது, கண்மலையில இருந்தால் தண்ணி கொண்டு வரணும். நிழலும் கிடைக்காது, அவர் தான் கூட பிடிக்கணும். சோத்துக்கும் தண்ணிக்கும் நிழலுக்கும் இழைப்பாறுதலுக்கும் யாரைத்தான் சார்ந்திருக்கணும் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் வனாந்திரத்தில் நடத்தினார். ஹல்லேலூயா. சாராளனவர்ஜி பாடுகள் பாட்டுகள்லாம் இன்னைக்கு மறக்கப்பட்டு போச்சு. யாரோ சொன்னாங்க, நீங்க தானே சாராளனவர்ஜி பாட்டை பாடுறீங்க, வேற யாரும் பாடல. கானக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடணும், மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அதுல நடத்துற நல்ல ஆண்டவர். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கண்ணுக்குள்ள குத்துற மாதிரி பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்துறதுக்காக சொல்லுங்க, நல்லா கொஞ்சம் குலுக்கிய சொல்லுங்க, உங்களை வனாந்திரத்தில் நடத்துறதுக்காக நீங்க கர்த்தருக்கு ரொம்ப சோத்திரம் போடணும். அப்பந்தான் அவரை சார்ந்திருப்பீங்க, இல்லைன்னா மாமனார் வீட்டை தான் சார்ந்திருப்பீங்க. என்ன சொல்லுவோம், உங்க அப்பா என்னடி கொடுத்தாரு? நம்ம சார்புமா மாமனார் வீடு இருக்கூடாது, அவர் சீக்கிரத்தில் போய் சேர்ந்தார், கூட கல்யாணம் முடிச்சோன்னு போய் சேர்ந்துட்டது. லவ் யாருக்கோ சொல்றேன் ப்ராஃபசி, இதுதான் என் ப்ராஃபசி. நீ ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே சார்ந்து உன்னை அன்றாட தேவைகளுக்கும் நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே உன்னை இந்த வழியில் நடத்துகிறார் அல்லவா.

0: சமீபத்தில் ஒரு தங்கச்சி எனக்கு, ஒரு முஸ்லீம் மதத்திலிருந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தங்கச்சி, ஒரே லைன் ஒரு மெயில் கொடுத்திருந்தா. என்ன கேட்டா, அங்கிள் நீங்க ஊழியத்துக்கு காசை கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்க பத்திரிகையில தேடி பார்த்தாலும் இல்லை, வெப்சைட்ல பேங்க் அக்கௌண்டே இல்லை, உங்க பிரசங்கத்தில் எல்லாம் கேட்கிறேன், ஒண்ணுலையாவது காசை கொடுன்னு கேட்க மாட்டேங்க. உமக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஆகிற செலவு உங்க ஊழியத்தில் என்ன? பிடிச்சிட்ட தொங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, பிரசங்கத்தில் நான் எங்கேயும் பணத்தை பற்றி பேசுனதில்லை, யார்கிட்டையும் தாங்கன்னு சொன்னதில்லை. எங்கள் மேகசின் உங்களுக்கு வந்ததுன்னா, ஜெம்ஸ் சத்தம் வந்ததுன்னா பாருங்க, தேடி பாருங்க, தேவையே சொன்னதே இல்லை. 50 வருஷத்தை முடிச்சிட்டோம். அதுக்காக எங்கேயாவது என் ரிசர்வ் பேங்க்லாம் இல்லை, ஏன்னா ரிசர்வ் பேங்க்ல மோடி ஆள் தான் தாஸ் உட்காந்துருக்கிறார், எங்கள் ஆள் இல்லை. ஒரு நாள் மேலே இருக்கிற ரிசர்வ் பேங்க்ல எங்கள் ஆள் தான் இருக்கிறாரு, இந்த கீழே இருக்கிறதுல தாஸ் ஜி தான் உட்காந்துருக்கிறாரு, பெங்காலி ஆள். பெங்காலில் போனால் பீகாரி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன பார்த்து சொல்லலாம், பொக்கா பீகாரி அப்படிமா, அதாவது புத்திகட்ட பீகாரின்னு. பெங்காலில் போனால் என்ன சொல்லுமா, ஜஹாம் பீகாரி ஹேவாம் பீமாரி ஹேமா, எங்கே பீகாரி இருக்கானா அங்கே கண்டிப்பாக வியாதி இருக்குன்னு சொல்லுவான். அதனால தான் உங்கள் ஊர்லேருந்து துரத்துறீங்கன்னு சொல்லி எங்கள் சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரியே கூப்பிட்டுருக்காரு, வரப்போகிறாங்க அவங்க உங்கள் ஊரை பார்க்கத்தான். நல்லா கவனிங்க, கத்தருக்கு சோத்திரம். இந்த 50 ஆண்டுகள் இந்த தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்தார். 1 ரூபா கடனும் வாங்கலை, 1 ரூபா யாருக்கு நாங்கள் கடன்படவும் இல்லை. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தான் வனாந்திரத்தில் வழித்து நடத்துகிறாரு, சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தான் கடலை பிரிக்கிறாரு, சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தான் வழியே இல்லாத மனாந்திரத்தில் கூட்டிட்டு போறாரு. மோசையே சொல்றான், மச்சானை பார்த்து, மாப்பிள்ளையை பார்த்து, அதாவது தன்னுடைய மனைவியினுடைய தம்பியை பார்த்து சொல்றான், டேய் நீ வனாந்திரத்தில் கண்ணி போல இருப்ப, எங்க தண்ணி கிடைக்குன்னு தெரியும், எங்க கூடாரம் போடும் தெரியும், எங்களோட தங்கிடுடான்னு சொல்றான். அவனை மட்டும் வச்சிருந்தானா இவனை, இன்னைக்கு வரைக்கும் வனாந்திரத்தில் தான் இருப்பான், ஏன்னா கூடாரம் அங்கே போட்டிருப்பான். ஆண்டவர் அவன் டாட்டா காட்டி போயிட்டான் அவங்க மாமனாரோட. நல்லது, ஈவன் கிரேட் பீப்புள் சம்டைம் லுக்ஸ் ஃபார் சம் ஹெல்ப், சம் சப்போர்ட். ஆண்டவர் அவனையும் விரட்டி அடிச்சிட்டாரு, நீ என்னதான் சார்ந்திருக்கணும், தேவஜனம் என்னதான் சார்ந்திருக்கணும், உலகத்தில் எவனையும் சார்ந்திருக்கிறதுக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன்னு தான் நான் அந்த கூப்பிடாரு. அதே மாதிரி தான் இங்கே எல்லாவற்றிலையும் அவர் தான் அதை நடத்துறதுக்கு தான் இப்போ யோர்தானுக்கு முன்னால வந்து நிறுத்துறான். கவனிங்க, இப்ப யோர்தானுக்கு முன்னால நிறுத்தும் போது இந்த யோர்தான் 3 தடவை பிரிஞ்சதா வேதத்தில் வாசிக்கிறீங்க. 1 தடவை எப்படி பிரிஞ்சது சொல்லுங்க, எலியா சால்வே போக்கி ஒரு அடி அடிச்சாரு, டு ப்ரூவ் ஐ அம் எ பவர்ஃபுல் மேன். பிரிஞ்சுதான், நீங்களாம் வசனம் படிக்கிறவங்க தானே, உங்ககிட்ட தான் பேசுறேன். 1 தடவை அடிச்சாரு, சால்வே புழுங்கி அடிச்சாரு பாருங்க, யோர்தான் 2 பிரிஞ்சிடுச்சு. அதுல அவரும் எலிசாவும் நடந்து போறாங்க, மறுபடியும் சேர்ந்துக்கிடுச்சு. 1 தடவை பிரிஞ்சுது, எப்போ? அவருடைய சீசன். அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, நம்மளை இவனுங்கெல்லாம் ஏத்துக்கொள்ளுவாங்களா, நான் எளிய இடத்துக்கு தான் வைக்கப்பட்ட ஆள்னு ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணணும். அவருடைய மேண்டில் என் மேலே விழுந்ததுப்பா, அவருடைய சால்வை என் மேலே தான் விழுந்ததுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சான்னு வாசிக்கலாம். நீங்கள் பார்க்கறது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாம் பேசுறது இல்லை சபையில். அதனால 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம், அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்கள், 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: பின்பு அவன்
0: எலியாவின் மேலிருந்து
1: கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று
0: எலியாவின் மேலிருந்து
1: கீழே விழுந்த சால்வையை
0: பிடித்து
1: எலியாவின் தேவனாகிய கர்த்தர்
0: எங்கே என்று சொல்லி
1: தண்ணீரை அடித்தான்.
0: தண்ணீரை அடித்தவுடனே
1: இரு பக்கமாக
2: பக்கமாக பிரிந்தது.
1: அது இரு பக்கமாக பிரிந்ததினால்
2: எலிசாய் கிரைப்பட்டான்.
1: எலிசாய் கிரைப்பட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க.
2: எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த
1: எரிகோவில் இவனை கேலி பண்ணி பார்த்து கொண்டிருந்த
2: தீர்க்கதரிசிகளின் புத்திரர்
1: அவனை கண்டவுடனே
2: எலியாவின் ஆவி எலிசாவின் ஆவி
1: இறங்கி இருக்கிறது என்று சொல்லி
2: அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி.
1: அதுக்கு முன்னால இந்த கரையில இருக்கும்போது ஒரே கிண்டல், டேய் இன்னைக்கு எலியா போயிடுவார் தெரியுமா, அதுக்கு பிறகு நீ யார நம்பிடா வாழ்வே என்று எலியா எலிசாவ அவனோட பைபிள் காலேஜில் படிச்ச எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த பக்கத்துல. இப்ப எலிசாவுக்கு ஒரு சேலஞ்ச், ஐ ஹவ் டு ப்ரூவ் that the same spirit upon Elijah is upon me nu prove pannukiraga. avan salvai kadichi adicha pelandudha appo and erdan piriyadhu rendu kaaranathilal dhaan. onnu power of god kaattanum, adu hero nu kaattanum appadina priyam. innone ivaru avarude valiyila vandavar nu kaattanum appo priyam. ஆனால் யோசுவா பாவம், மோசே கம்பனிட்டுனா சமுத்திரம் பிளரும். இவனை ஆண்டவர் உபயோகித்திருக்க முடியாதா? சந்திரனையும் சூரியனையும் பார்த்து நில்லு, நாம் சண்டைப்படுறது வரைக்கும் நில்லுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் படைத்தது யோசுவாவால் இது முடிஞ்சிருக்குமா இல்லையா சொல்லுங்க. சந்திரனையே நிறுத்தி வச்சுட்டான், சூரியனை நிறுத்தி வச்சுட்டான், நான் சண்டை முடிக்கிறது வரைக்கும் நில்லுங்கடான்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்ட வாக்கு வல்லமை உள்ள யோசுவாவால் யோர்தான் கோ பேக் அப்படின்னு சொன்னா பிரிஞ்சிருக்குமா இல்லையா? பிரிஞ்சிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்க விரும்புறாரு? இனிமேலாம் அந்த சிங்கிள் ஹீரோ காரியெல்லாம் நடக்காது. நாலு பேர் வசனத்தை தூக்குறம நின்று அவன் கால் பட்டாந்தாடா பிரியும், கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்தலாமா? இஸ்ரவேலே நீ கானானுக்குள்ள போறடா, அங்க உனக்கு தேவை தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையும் தேவ பிரசன்னமுமே. இதை சொல்லி கொடுக்கிறது தான் செய்யறார். Can you understand? God wants to teach at every step. தடையா இருக்கிற எதிரியா இருக்கிற பிரிக்கணும்னா இன்னைக்கு சபை வசனத்திற்கும் தேவ பிரசன்னத்துக்கும் திரும்பி வந்தாகணும். நம்புறவங்க மாத்திரம் வானத்துக்கு மேல கையை வைத்து ஹல்லேலூயா. தேவ ஜனமே வசனத்தை இதை சொல்லி கொடுக்கணும். நாலு பேர் யோசுவா சொல்றான், நான் ஒண்ணு இறங்க மாட்டேன், நீங்க தான் இறங்கணும்டா. அதாவது என்ன, வசனத்தை சுமக்கிறது மாத்திரமல்ல வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் வேணும். வசனத்தை சுமக்கிறது தான் எல்லாம் இருக்காங்களே, டிடி பிடி எல்லாமே இருக்குது. என்ன இல்லை, ஒருத்தரை கேட்டேன், ஒரு தியாலஜினை கேட்டேன், வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார். உங்களுக்கு அவர் என்னையை பார்த்து கேட்டார், உங்களுக்கு ப்ரீஃபிக்ஸும் இல்லை போஸ்ட் ஃபிக்ஸும் இல்லை. நான் என்ன சொல்கிறீங்க பிரதர், நீங்கள் பேருக்கு முன்னாலேயும் டாக்டர் ரெவரண்டு ரைட்டு லெஃப்ட் எல்லாம் போடுறதில்லை, அது ப்ரீஃபிக்ஸ். போஸ்ட் ஃபிக்ஸ் டிடி பிடி சீட்டு சிகரெட்டு எல்லாத்தையும் அதையும் போடுறதில்லை. என்ன யா நீர் ஊழியம் செய்கிறீர்கள்? 50 வருஷமா இப்போ போன டிசம்பரில் தான் கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு குயிக் ஃபிக்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. ப்ரீஃபிக்ஸ் இல்லை போஸ்ட் ஃபிக்ஸ் இல்லை, எனக்கு குயிக் ஃபிக்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் உடஞ்சிருக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு ஒரு பிசுன்னு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது கீழையாத்தின் பிசின் தைலமாகிய இயேசு தான், அவர் இருக்கிறார் போதும். என் ஃப்ரெண்டுடைய பையன் 5 பேரில் ஒருத்தன் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்தவன் திடீர்னு ஊழியத்துக்கு வந்துட்டான். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அவனுக்கு தெரியும், அவன் பெரிய எலியாஸ். 5 வருஷம் பைபிள் காலேஜில் போய் படித்து லாட்டின் கிரீக் ஹீப்ரூஸ் எல்லாம் படித்து இஸ்ரேவேலில் போய் 6 மாதம் தங்கி அவங்க ஆக்சண்டையும் படிச்சுட்டு வந்து அவன் என்னை பார்த்து கேட்டான் அவங்க வீட்டுக்கு போகும்போது, ஹே ஜெபக்குமார், வெளிநாட்டிலலாம் நான் பேரை சொல்லி தான் கொடுப்பேன், அங்கிள்லாம் கூப்பிட மாட்டான். ஜெபக்குமார், I have a question அப்படினா என்னன்னு கேட்டேன். What is your theology? என்ன தியாலஜி படிச்சிட்டு வந்திருக்காரு 5 வருஷம். ஆமா, அது மட்டும் இல்லை 3 லாங்குவேஜ், லாட்டின் செத்து போன லாங்குவேஜ், ஹீப்ரூ, அது இங்கிருந்து இங்கே எழுதணும், அதுக்கு பிறகு கிரீக். ஏன்னா இப்போ நிறைய நம்ம நாட்கள்லாம் எல்லாமே இடையில பிரசங்கத்தில் ஏதாவது தெரியலன்னா ஒரு கிரீக் வார்த்தை உங்களுக்கு விளங்காதுல்ல, அதனால சொல்லி வச்சிருவேன். திடீர்னு அகாப்பேமா, நமக்கு அகப்ப தான் தெரியும், நமக்கு அகாப்பெல்லாம் தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், அந்த அந்த தேவ அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டு தான் தெரியும், எனக்கு அகப்பை தான் தெரியும், அகாப்பெல்லாம் தெரியாது. கிரீக்கில் இப்படி இருக்குது, லாட்டினில் இப்படி இருக்குது, லாட்டினில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். லிசன், நல்லா கவனிங்க. ஆனால் தேவ பிரசன்னமும் தேவ வார்த்தையும் அல்ல, தெரிந்ததுனால அல்ல. பல டிகிரிகளை வச்சுருக்காங்க, பிஹெச்டி, பிஹெச்டி, 3 பிஹெச்டி வாங்கினவர் நான் சமயத்தில் என்னதுலாம் கேட்டேன், அவர் சொன்னார் மிஸ்யாலஜியில் ஒரு பிஹெச்டி, தியாலஜியில் ஒரு பிஹெச்டி, அதுக்கு பிறகு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு நுழைய மாட்டேங்குது. 3 பிஹெச்டி வாங்கி வச்சுருக்காரு. நான் கேட்டேன் இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்றீங்க, செல்ஃபில் இருக்குது, வீட்டில் ஃபோட்டோ போட்டிருக்கேன். அடப்பாவி, ஒரு ஆள் ஆண்டவருக்குள்ள நடத்தியிருக்கான்னா அது இனிமே தான் நடத்துவேன், உள்ளே போகும்போதா. என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்க, மனுஷனை பிடிக்கணும் ஆகிக்கணும். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சிருங்க, ஒரு மனுஷனையாவது பிடிச்சியா இப்பா, நீ ஆண்டவர் பின்னால் போகிறதுன்னா ஒரு மனுஷனையாவது படிச்சிடணும்ல, ஒரு மனுஷனையாவது பிடிக்கணும் இல்லை, நீ ஆண்டவர் போகிறதுக்கு அதான அடையாளம். ப்ரீஃபிக்ஸும் ப்ரீஃபிக்ஸும் போஸ்ட் ஃபிக்ஸ் இல்லையா, குயிக் ஃபிக்ஸ்யா. தேவ பிரசன்னத்தையும் கீழ்ப்பிடிதலையும் நீ கற்றுக்கொண்டால்தான் காணான் உனக்கு. நான் வாக்கு தத்தம் பண்ண தேசம் அப்படிதாங்க உனக்கு. இதை காண்பித்து கொடுப்பதற்கு தான் யோர்தான் நதியை பிளக்க வைக்கிறதுக்கு 4 ஆசாரியர்களை நிறுத்தி தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிற அவர்கள் தேவ வார்த்தை சுமந்து யோசுவா சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன். நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பிரதர் ஜபக்குமார், பிரதர் ஜபக்குமா, வேத வசனத்தையும் தேவ ஆவியானவரையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் எனக்கு தாரக மந்திரமாக போகிறது என்று சொல்கிறோம் மாத்திரம் 2 கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக, நாங்கள் எங்க சொந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் ஊழியத்தில் முன்னேறுவதற்கும் தேவ ராஜ்யம் முன்னேறுவதற்கும் இது முக்கியம், முக்கியம், முக்கியம். எங்க போறேன்னு தெரியாது தோமாவுக்கும், எங்க போறேன்னு தெரியாது பேதுருவுக்கும், எங்க போறேன்னு தெரியாது பவுலுக்கும். ஆவியானவரால் இழுக்கப்பட்டு பட்டணம் தோறும் உபத்திரவமும் கிளேசமும் எருசலேமில் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் தீர்க்கதரிசியாகிய அகபு வந்து இந்த அங்கியை உடையவனை கட்டுவாங்கன்னு சொன்னாலும் ஆவியில் உந்தப்பட்டு வசனத்தை சுமந்து செல்கிறவனாக தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் தான் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியுமே ஒழிய மற்றவர்களால் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. சரவணி மறுபடியும் அழகான பாடல் ஒன்றி பாடினார்கள்.

0: நல்ல கவனிங்க. இப்ப அடுத்த தடை வந்து நிக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்க போய் அஞ்சாவது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, யோசுவாவின் அஞ்சாவது அதிகாரம், அடுத்த தடை. இந்த தடையை குறித்தும் கொஞ்சம் பார்த்து விடலாம். ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் தான் அந்த வழியில் நடத்துறாரு. மறுபடியும் சொல்றேன், God led Israelites in order to show them they are special people. They must practice whatever is taught. Not only that, they will be symbolic to the coming church. சபை முன்னேறி இந்த இந்தியாவை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்களும் நானும் விரும்பினா, நல்ல கவனிங்க, இந்தியா தேவனை அறியணும்னு ஜெபம் பண்றது எளிது. இந்தியா ஜெபம் தேவனை அறிய வேண்டும் என்று கதறுகிற ஒரு கூட்டம் உண்டு. I praise God for that crowd, but that is not sufficient. ஜெபிக்கிறது மாத்திரம் போதாது, ஏராளமான இரவு ஜபங்கள் நடக்கிறது. நன்றி, ஏராளமான சபைகளிலே தேசம் அசைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது உண்மை. அதை தேவன் அசைப்பார் என்றும் நான் நம்புகிறேன். இத்தனை பேர் ஜபத்தை கேட்கலன்னா அவர் என்னதான் செய்வாரு? ஆனா there are preludes, there are preconditions. இதை மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டையும் தூக்கிட்டு போறோம். இப்ப சிலர் இருக்கிறாங்க ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க, பழைய ஏற்பாடுலாம் வேண்டாம், எல்லாம் நாலு சுவிசேஷமே போதும்னு சொல்ற ஆள் இருக்கிறாங்க உங்க ஊர்ல. They don't understand the bigger picture of God. They don't understand the bigger program of God. தேவனுடைய பெரிய ஒரு காரியத்தை இந்த பூமியில் அவர் நிலைநிறுத்துவதற்கு உன்னையும் என்னையும் தான் தேடுறாரு. அதை கற்றுக் கொடுப்பதற்காக தான் அந்த பழைய ஏற்பாட்டில் அவ்வளோத்தையும் எழுதி வச்சிருக்கார். திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது கடைசி நாட்களில் இருக்க நமக்கு எச்சரிப்பு உண்டாக. ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். இப்ப வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முதலாவது வாசிங்க.
1: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது.
0: ஆனா அதுக்கு முன்னால இந்த யோர்தானுக்கும் இந்த எரிகோவுக்கும் இடையில ஒரு காரியம் நடந்து ஆக வேண்டும். That is why I try to draw your attention towards 5th chapter. ஐயோ அடைச்சிருக்கு அடைச்சிருக்கு அடைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னால சில காரியங்களை சபை தேவ சபையின் மக்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் தான் அழகாக எழுதி வச்சிருக்காரு. ஆறாவது சாரி ஐந்தாவது அதிகாரம் வாசிக்கலாம், இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: அக்காலத்திலே
0: கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
1: நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி,
0: நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி,
1: திரும்ப இரண்டாம் விசை.
0: போதும் போதும், கொஞ்சம் இல்லைங்க. என்ன உண்டாக்கு?
1: கருக்கான கத்தி.
0: என்ன உண்டாக்கு? யுத்தத்துக்கு போற யோசுவா எல்லாருக்கும் சண்டை போடுறதுக்கா? இல்ல, உன் ஆண்களை கொஞ்சம் வெட்டி விடணும்டா. கருக்கான கத்தி எதுக்கு? எதுக்கு? வாசிக்கல அந்த வசனத்தை. இப்போ நடந்து ஆகணும். நாலாவது வசனத்திலிருந்து
1: யோசுவா,
0: யோசுவா
1: இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால்,
0: இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால்,
1: எகிப்திலிருந்து புறப்பட்ட,
0: எகிப்திலிருந்து புறப்பட்ட
1: சகல ஆண் மக்களாகிய,
0: சகல ஆண் மக்களாகிய
1: யுத்த புருஷர் எல்லாரும்,
0: யுத்த புருஷர் எல்லாரும்
1: எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு,
0: எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு
1: வழியில் வனாந்திரத்திலே மாண்டு போனார்.
0: வழியிலே வனாந்திரத்தில் மாண்டு போனாலும் ரெண்டு பேரை விட்டுட்டு காலேபும் யோசுவாவை விட்டு விட்டு
1: எகிப்திலிருந்து புறப்பட்ட,
0: எகிப்திலிருந்து புறப்பட்ட
1: எல்லா ஜனங்களும்,
0: எல்லா ஜனங்களும்
1: விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள்,
0: விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள்.
1: அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு,
0: அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு
1: வழியில் வனாந்திரத்திலே பிறந்த,
0: வழியிலே வனாந்திரத்திலே பிறந்த
1: சகல ஜனங்களும்,
0: சகல ஜனங்களும்
1: விருத்த சேதனம் பண்ணப்படாது இருந்தார்கள்.
0: நல்ல கவனிங்க, earlier forefathers were covenanted with God. எகிப்து போகும்போது ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணாங்க. ஏன்னா விருத்த சேதனம் ஆபிரகாம் குடும்பத்தோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தது, அதற்கு தான் அடையாளம். இப்ப மனாந்திரத்தில் பிறந்த ஒருத்தனுக்கும் விருத்த சேதனம் பண்ணாதனால Here is a bunch of him, not bunch of the whole crowd, except two. ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணல. ஆண் மக்களுக்கு கவனிங்கள் காது கொடுத்து, ஏதோ என்று பைபிளை வாசிக்காதீர்கள். ஒரு உறுப்பாயில் அழிந்து போகன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குயா? என்னமா? I need somebody to inherit the land. Those who are covenanted with me. விருத்த சேதனம் என்கிற காரியத்தினால என்னோடு உடன்படிக்கை பண்ணவர்கள், ஒருவேளை மாம்சத்தில் இருக்கிற விருத்த சேதனத்தை தேவன் எடுத்து போட்டு என் சத்திய வேதம் சொல்கிறது இருதயத்தில் கொண்டு வந்து வச்சுட்டார். ஆமா, சிஸ்டர்ஸ் எல்லாம் ஓங்கி கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சொன்னீங்க? என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் உனக்கும் விருத்த சேதனுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஒன்னையும் சேர்த்து இருதயத்தில் விருத்த சேதனம் எல்லாருக்கும் அவங்கள தேடி ஆண்டவர் மயம்படுத்தாமா? You are included in the New Testament covenant. பழைய ஏற்பாட்டில் ஆண்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலேயோ என்ன ஆண்டவர் எல்லா இருதயம் இருக்கிறவங்கலாம் அலையிலேயோ சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்குதான். பக்கத்தில் இருக்கவங்க இப்ப கையை கிடைச்சிங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஏதாவது உடன்படிக்கை உண்டா? கேளுங்க, கேட்டு வச்சிருங்க. ஆமா பிரதர், நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம். ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை, வெரி குட். ஆனா வேற விதத்திலையும் கொஞ்சம் உடன்படிக்கை பண்ண விரும்புறாரு. நாளைக்கு ஒருவேளை கொஞ்சம் காட்டி கொடுப்பேன், டைம் இருந்ததுன்னா. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களாக மாத்திரமல்ல, என் தேவனோடு திருமணம் உடன்படிக்க, அப்படிதானே? மேரேஜ் கவனன்ட். நான் எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுக்குறேன், நான் எல்லா இடத்துலையும் சொல்றது வழக்கம், இங்கேயும் சொல்லிக் கொடுக்குறேன். ரெண்டு கை வச்சிருக்கவங்கலாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சாரி, வெரி குட். கையை கீழே போட்டுங்க, உங்க கையை சென்டர் வரல இப்படி ஒட்ட வைங்க பார்க்கலாம். வீடியோல நல்லா தெரியுதா? காட்டுங்க ஐயா, வீடியோல காட்டுங்க ஐயா. மேல இருக்கிற விரல் எல்லாம் ஒண்ணு சேர்த்துருங்க ஐயா. ஆமா, நல்லா கவனிங்க. நடுவுல இருக்கிற விரல் கீழே பார்க்கணும், சென்டர் விரல் கீழே பார்க்கணும், மேல இருக்கிற விரல் எல்லாம் ஒன்னா இருக்கணும். இப்ப இது உங்க ஃபேமிலிய குறிக்குது, உங்க பெருவிரல், உங்க அப்பா அம்மா. இத தனியாக்கி பாருங்க பார்க்கலாம். தனியாக முடியுதா? முடியுதா? முடியுது. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க போய் சேர்ந்துருவாங்க. ஆமா, இந்த ஆள்காட்டி விரல் உங்க அக்கா, தம்பி, தங்கச்சி, அதை பிரிக்க முடியுதா சொல்லுங்க? பிரிக்க முடியுதா? ஆமா, அவங்களும் கல்யாணம் கட்டி அமெரிக்கா போயிடுவான், இல்லைன்னா இங்கிலாந்து போயிடுவான், இல்லைன்னா பெங்களூராவது போவான். ஏன்னா கோயம்புத்தூர் ஆளாச்சு, அதோட அடுத்த ஸ்டெப் தானே போனோம். ஹல்லேலூயா. சரி, இதும் பிரிக்க முடியும். இந்த குட்டி விரல் தான் உங்க பிள்ளைகள், அதுவும் போயிடும். பிரிக்க முடியுதா? இப்போ உங்க மோதிர விரலை பிரிச்சு பாருங்க பார்க்கலாம். யாராவது பிரிச்ச முடிஞ்சுனா இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தர்றேன். பிரிங்க பிரிங்க பிரிங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், கொஞ்சம் எக்ஸசைஸ். என்னையா காஸ்பல் மீட்டிங்ஸ் மிஷினரி இதை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறது, சர்க்கஸ் காட்டுறது, சர்க்கஸ் எல்லாம் காட்டல, பிரிக்க முடியலையா? அதனால தான் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொல்லி கணவனும் மனைவி அந்த கவனன்ட். நீங்க ஞானஸ்தானம் எடுத்த போது ஒரு கவனன்ட் தான், ஆனா அதை காட்டிலும் என்னை கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு மேரேஜ் கவனன் பண்ணியிருக்கேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு பெரிய அலுவலியா போடலாம். நல்ல வேலைக்கு நீங்க கூட்டத்தில் வந்து அடுத்த வாரம் தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். நீர் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவனாவது எவளாவதுங்க பிரிஞ்சிருந்தா இன்னைக்கே போய் ஓடிரு, போய் சேர்ந்துரு, காலில் கையில் உளுந்தாவது சேர்ந்துரு. நம்ம பிரிக்க முடியாதுன்னா அன்னைக்கு தேவ சமூகத்தில் நின்று நம்ம உடனடிக்கை பண்ணோம். அது பிரிக்க முடியாதப்பா, பிரிக்க முடியாதப்பா, பிரிக்க முடியாதப்பா, பிடிக்க முடியாது. வெளிநாட்டில் தான் நீ கருப்பு பூனை வச்சிருக்க, நான் வெள்ளை பூனை வச்சிருக்கேன்னு சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறான். அந்த பூனை மக்கள் மிருக ஜாதி. ஆனால் என்னையும் ஒன்னே அப்படி இல்லை. அல்லேலூயா. பிரிக்க முடியாது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அவரின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கொஞ்சம் கோயம்புத்தூருக்கே கேட்குற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பு வந்தாலும், துப்பாக்கி வந்தாலும், எது வந்தாலும் அவரை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது.

நல்ல கவனிங்க. நாகர்கோயில் பட்டணத்தில் சொன்னேன், மனைவியானவள் 4 வருஷத்தில் 1 வருஷம் லீப் இயர், 4 வருஷத்தில் 1 தடவை பிப்ரவரிக்கு 29 நாள் வந்துடுது இல்லை. உங்கள் கூட தான் 4 வருஷம் இருக்கிறாங்க, இந்த லீப் இயரில் மட்டும் 1 நாள் வேற ஒருத்தரோட கூட போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் பெஞ்சாதே சேர்த்துக்கிடுவீங்க. ஹலோ, 4 இயர்ஸில் 1 நாள் தானப்பா. மனைவியானாலும் கணவனானாலும் 1 நாள் கூட பிரிவதற்கு தேவன் உன்னை அழைக்கும் இல்லை, இணைச்சவும் இல்லை. இதுதான் கவனன்ட். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவ சமூகத்தில் தேவ சமூகத்தை சுமந்து கொண்டு தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னேற போகணும்னா நமக்குள்ள ஒரு உறுதியான தீர்மானம், அன்பு விட்டு பிரிக்கவே முடியாது, பிரிக்க முடியும், வெறித்தனமான அன்பு. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, 2 கண்ணும் கிடையாது அவருக்கு, வெளிநாட்டில், ஹி லாஸ்ட் போத் தீஸ் ஐஸ். அது மட்டும் இல்லை, அவர் கண்ணு தெரியாமல் அவர் ஃபேக்டரியில் வேலை செய்யும்போது ஒரு ஆசிடில் போய்

கண்ணு அதுக்கு முன்னாலே போயிருந்தது. கை மட்டும் இல்லை, முகமும் ஒரு மாதிரி ஆசிட் ஊற்றி அடிபட்டவங்களை பார்த்துருக்கீங்களா? முகமே விகாரமாக இருக்கு, பார்க்கவே சைக்கலை, பார்க்கவும் முடியாது. மூக்கு ஒரு மாதிரி பிரிஞ்சிருக்குது, வாய் எப்படியோ இருக்குது, கழுத்தெல்லாம் வெந்திருக்குது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியாத அளவுக்கு வெளிநாட்டில் கையும் கருகி போயிருக்கு. ஆனால் அந்த சகோதரி அன்போடு கூட அவரை அழைச்சி கொண்டு வரும்போது எனக்கே ஒரு கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. ஐ ஹேர்ட் அபவுட் இட். யாரோ சொல்லியிருந்தாங்க அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட், உங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ போய் அவர் கையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், கை தான் இல்லையே, தோளை நானும் பிடிச்சிக்கிட்டேன். அவர் பெரிய ஆஹாஹான்னு சிரிக்கிறார். எனக்கு விளங்கலை. நான் பார்த்து கேட்டேன், பிரதர் ஹவு கேன் யூ லவ் லைக் எ பேபி? ஜபகுமாரம் சத்தம் கேட்டுச்சு பத்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் கேட்டேன், எப்படி ஐயா என்னை பார்த்தா நீ அழுதுக்கெல்லாம் செய்யணும், நான் நீ அழகானவனாக பார்த்தேன், இப்போ நீ அசிங்கமா செயலற்றவனா பார்க்கக்கூடாதவனா இருக்கிற நீ ஹஹான்னு சிரிக்கிறேன்னா சொன்னான், இஸ் மை வைஃப். நாங்கள் ரெண்டும் கல்யாணத்தில் இருந்த ஆராதனையில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார், இனி நீங்கள் ஒரே மாமிசமாக இருக்கிறான்னு சொன்னார். தட் டச்ட் மை ஹார்ட். அதனால இந்த மாமிசம் உருவழிஞ்சு போனாலும் இந்த மாமிசம் கூடவே இருக்குது. எனக்கு இதெல்லாம் கிடைக்காது, அது எல்லாத்தையும் இது செய்து இவ இருக்கிறதுனால நான் உன்னை இழந்த மாதிரி எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா. நீ இயேசுவோடு இசைந்து நடப்பது உண்மை என்றால் உன் உடல், உன்னுடைய உறுப்புகள் சிதைந்து போனாலும் அவர் இருக்கோர் எல்லாத்தையும் பார்த்துக்கூடாதுன்னு சொல்ல முடியும். He is with me. I am covenanted. இன்னைக்கு உன் பிள்ளை ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணாதனால தான் உன் குடும்பத்தில் பெரிய குழப்பம். நீ உன் பிள்ளைய தேவனோடு கூட இப்படிப்பட்ட ஒரு இணைப்பில் கொண்டு வராதனால தான் உன் குடும்பத்தில் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன் பிள்ளைய இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையில் உன் தேவனோடு கூட பண்ணுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து போதிக்காம வாழ்ந்து காட்டாம நீ அதை அந்த கவனன்ட்ல கொண்டு வராதனால உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை உன் குடும்பம் பார்க்க முடியல. சபையே, the third generation Christians are not real Christians in many places. அப்பா அம்மா கிறிஸ்தவங்க அதனால போறேன், அப்பா அம்மா இயேசு பிரசங்கித்தாங்க அதனால இருக்கிறேன், அப்பா அம்மா பக்தியானவங்க அதனால போறேன். They don't have a personal covenant with their God. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்கிறாரு, நீ முன்னேறணுமா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நீ பிடிக்கணுமா, உனக்கு முன்னால் இருக்க சத்துருக்களை அழிக்கணுமா, உனக்கு இருக்க முன்னால் இருக்கிற எமோரியரையும் எபூசியரையும் அவங்களெல்லாம் சத்துருக்களெல்லாம் நான் அழிக்கணுமா, ஒன்று செய். மேக் அப் பர்சனல் கவர்னன்ட். நல்லா கவனிங்க, அவளுக்கு முன்னால் இருக்க சத்துருலாம் அழியணுமா, ஒன்று செய்யுங்க. Make your family, make a covenant. எல்லா பிள்ளைகளையும் அவன் கவனன்ட் கொண்டு வந்துட்டான். புதிய ஏற்பாடு சொன்னது போல இருதயம் உள்ள எல்லாத்தையும். என் அருமை ஹேமந்த் சொன்னார், எத்தனை வயசு பிள்ளை தெரியுமா, ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்து, இந்து குடும்பத்திலிருந்து வந்து, குடியார தகப்பனால் அனாதியா அனாதியா விட்டப்பட்டதுனால அனாத இல்லத்துக்கு வந்த பிள்ளைக்கு ஆண்டவரே எங்கள் அப்பாவை கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முடியுமானா? ஹி வாஸ் ஜஸ்ட் ஃபைவ். ஹி வாஸ் ஜஸ்ட் ஃபைவ். அந்த பாரமும் தனியாக ஜெபிக்கலை, கூட அஞ்சு, இன்னும் அதுவும் அனாதை தான், அதுவும் அப்பா அம்மாவில் கைப்பட்டப்பட்ட பிள்ளை தான், அல்லது அப்பா அம்மா இல்லாத பிள்ளை தான். அதை இணைத்து எப்படியாவது என் குடும்பத்தில் இயேசு வந்துடணும், என் அப்பாவுக்கு இயேசு வந்துடணும்,
எங்கள் அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சொல்லி

ஜெபிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு அநாதை இல்லத்தை நடத்துகிற எங்களால் முடியும்னா கூடவே இருக்கிறவனால முடியும். ஹவு மச் யூ கன்சர்ன் அபவுட் த யங் ஜெனரேஷன் சர்ச், வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் யங் ஜெனரேஷன்? கவனிங்க, கவனிங்க. In your church, is there a budget for your young generation? No! Is there any program for your young generation? Is there anything to bring them to the Lord? அவனுக்கு சொல்லி கொடுத்து கொஞ்சம் கல்வாரிய பாருப்பா, உன்னை விலையேற பெற்றோனாய் மாற்ற கல்வாரியில் அடிக்கப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட அவரோடு கூட நீ இணைந்து கொள் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிற கூட்டமாக சபை இன்றைக்கு மாறவில்லையோ, இந்த தேசம் தேவனை அறிய போறதில்லை, அறிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. நான் அடிக்கடி தனியாக உட்கார்ந்து பாடுற பாட்டு

எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. சுவிஸ் நாட்டில் எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். அவருடைய மனைவி, ஷீஸ் எ நர்ஸ், பியூட்டிஃபுல் உமன், கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டில். அவர் பிசினஸ் மேன், பட் யூஸ் டு கோ ஃபார் 40 டேஸ் ஃபாஸ்டிங் பிஃபோர் அக்செப்டிங் எ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் செய்வார். பல வீடுகளை, 100 வீடுகளை கூட கட்டி வித்திருக்கிறாரு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும்னால 40 நாள் 45 நாள் உபவாசம் பண்ணி அவருக்கு நியூசிலாண்டில் கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் நிலம் இருக்குது, அங்கே போயிடுவார். கடந்து தேவ சமூகத்தில் கேட்டு தான் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம். ஒரு நாள் அவருடைய பேசிக்கொண்டு போது, ஜபக்குமார், யூ மஸ்ட் மீட் மை ஃபாதர் இன் லா என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐ எம் வில்லிங் என்று. ஆனால் அவருக்கு ஒரு இங்கிலீஷ் வாசியும் தெரியாது. அவர் பெரிய பணக்காரர் மாத்திரமல்ல, ஒரு நல்ல இடத்துல வீடு வைத்திருக்கிறார். என் ஃப்ரெண்ட் என்னை அவர் வீட்டுக்கு கூட்டு போனார். கூட்டு போனவுடனே அவர் சுவிஸ் ஜெர்மன் என்று சொல்வார்கள். அந்த மொழியில என்னோடு கூட பேசும்போது என் நண்பர் எனக்கு மொழிபெயர்த்தார். அவர் சொன்னாரு, அவங்க மாமனாரு, ஜபக்குமார், யுவர் கண்ட்ரி இஸ் அ புவர் கண்ட்ரி, யூ பீப்புள் ஆர் புவர், யூ நீட் ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் மீ என்றார். எனக்கு முகத்தில் அடித்த போல இருந்தது. நான் இவருக்கு சரியான பதில் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி நான் அவரை பார்த்து அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன், ஜபித்து கொண்டே இருக்கிறேன். அவர் என்னை வீல் சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு ஜன்னலை திறந்தார். அந்த பக்கம் ஒரு அழகான லேக், சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் ஏராளமான லேக் உண்டு, அழகான ஒரு லேக், அதற்கு பின்னால் மலை அழகாக இருக்குது. இந்த பக்கம் கண்ணாடி திறந்தா அது ஆல்ப்ஸ் தெரியுது, ஆல்ப்ஸ் மலைகள் தெரியுது. அவர் சொன்னார், பாரு, ஐ கேன் என்ஜாய் போத் த மவுண்டன் அண்ட் த லேக் ஹியர் பை சிட்டிங் ஆன் த வீல் சேர். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். என்னைய பாத்ரூமுக்கு கூட்டு போனார். பாத்ரூமில் அவருடைய பாத் டப்பை காட்டினார். There is no need to help myself. இந்த பட்னாமுக்குனா என்னை தூக்கி பாத் டப்பில் வைக்கும், ஷவர் போடும், ஷாம்போ போடும், தொடச்சி விட்டுரும், மறுபடி தூக்கி இங்கே வச்சு இங்கே கொண்டு வந்துடும். எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டிக். பார்க்குறதுக்கே எனக்கு பிரமிப்பாக இருந்தது. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எனக்கு பிரமிப்பாக இருந்தது. மறுபடி சொன்னார், இந்த பாருன்னு ஒரு கதவை திறந்து காட்டார். கீழே பாரு, இங்கே ஒரு ரெட் கார், இங்கே ஒரு பிளாக் கார், இங்கே ஒரு ஒயிட் கார், எந்த காரில் பிரயாணம் பண்ணுமோ நான் போகலாம். ஐ கேன் ஓப்பன் எனி டோர், ஐ கேன் ஜஸ்ட் வாக் அவுட். வீல் சேரில் தான் இருக்கிறேன், அண்ட் ஐ கேன் கோ. தெர் இஸ் நோ நீட் ஃபார் மை ஒய்ஃப் டு ப்ரிப்பேர் காஃபி. பெட்ரூமுக்கு கொண்டு போனார். அங்கே ஒரு ரோபோட் அப்பமே இருந்துச்சு. அதுகிட்ட காஃபின்னு சொல்லியாச்சுன்னா அதே போய் ரோபோட் காஃபியை போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப் மாதிரி நிற்கிது. ஹலோ, ஐ சா இயர்ஸ் பேக், ஐ டோன்ட் நீட் ஜீசஸ். வந்து சாப்பாட்டு மேரேஜில் உட்கார்ந்தோம். நான் பார்த்து சொன்னேன், அங்கிள், நான் ஒன்று செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டேன். அவர் என்னன்னு சொல்லினார், உங்களுக்கு இயேசு வேண்டாமல் இருக்கலாம், அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் யுவர் சில்ட்ரன் ப்ளீஸ் ஹாவ் ஜீசஸ். இவ்வளோதான் நான் சொன்னேன். ஓன்னு அழுதுட்டார். நான் என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறேன், தப்பாக ஏதாவது சொல்லிட்டேனா, தப்பாக ஏதாவது சொல்லிட்டேனா? அவர் சொன்னார், ஜபக்குமார், யூ டச் த ரைட் கார்டு, சரியான நரம்பை பிடிச்சிட்டா தான் அழுகிறாரு, சத்தம் கட்டாமல் அவர் செய்கிறதெல்லாம் செய்யட்டும். உடனே என்னை விட்டார், ரூமில் போனார், ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்தார். மகள் எழுதியிருக்க லெட்டர், சுவிஸ் ஜெர்மனில் எழுதியிருக்கிறா. அதை கொடுத்து என் நண்பர்கிட்ட கொடுத்து அவரும் அதான் பார்க்குறாரு. அவருடைய பெஞ்சாதியுடைய தமக்கை எழுதியிருக்கிற கடிதத்தை அப்போ தான் அவர் பார்க்குறாரு. அவர் சொன்னார், அதில் எழுதியிருந்தது, டாடி, யூ கேவ் மீ த பெஸ்ட் எஜுகேஷன் பாசிபிள் இன் சுவிட்சர்லாந்து, தட் இஸ் வை ஐ அம் இன் அ வெரி குட் ஜாப், தேங்க் யூ. யூ கேவ் மீ த பெஸ்ட் கார் இன் சுவிட்சர்லாந்து, பெஸ்ட் கார் கொடுத்தீங்க. யூ கேவ் மீ எ பெஸ்ட் ஹவுஸ் இன் சுவிட்சர்லாந்து. அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பெரிய வேலை இல்லைன்னா
என் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் கட்டினேன், பெரிய பணக்காரன், அவனும் பெரிய பணக்காரன். பட் சிக்ஸ் மந்த்ஸ்ல எனக்கு தெரிஞ்சிருமே என் பணத்துக்கு ஆதா என் பின்னால இருக்கிறான்ட்டு. ஐ டிவோர்ஸ் ஹிம். ஐ மேரிட் இன் தி சேம் ஆபீஸ், அதே ஆபீஸ்ல இருந்தேன், லோயஸ்ட் எம்ப்ளாயிய கல்யாணம் கட்டினேன். நான் நினைச்சேன் இவனாவது என்னை நேசிப்பான்ட்டு. பட் ஹி ஆல்சோ வாஸ் நாட் ஆப்டர் மீ, பட் ஹி ஆல்சோ ஆப்டர் மை மணி. ஐ கிக்ட் ஹிம். 1.5 years I was with him, tried to convince him, mudiyala thooki erinjiten. Now I am in line with somebody. Romba nesichen avan enna nesichathu pola therinjathu. But just yesterday I come to know he is already married with 2 children. Rendu pillaikku thagappan therinjonne office pogama veetla vandu aludikittiruken, unakku letter eludren. Because of you, daddy, it's because of you. அவர் எழுதியிருந்த வார்த்தை அப்படியே சொல்றேன். You gave me the best house, you gave me the best car, you gave me the best education, but you failed to give me Jesus. You failed to give me Jesus. ஜிபகுமார், what you say is right. என் பிள்ளைங்களுக்காக வாயிலும் இயேசுவை நேசிங்கன்னு சொன்னியே, சரிடா. அவருக்கு முழங்கால் போட முடியாது, வீல் சேரை மெல்ல மெல்ல நகர்த்தி என் தலையில் கை வை, நான் உடைக்கப்படணும். நான் இயேசுவை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடிட்டேன், இயேசுவை விட்டுட்டு எல்லாத்தையும் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த இயேசு போதுமேனு சொல்கிறதுக்கு எனக்கும் தெரியல, என் பிள்ளைக்கும் தெரியல. I led him to the salvation. He was alive for 2 months and he died. சாகும்போது தன்னுடைய மருமகனை பார்த்து என் ஃப்ரெண்டை கூட்டி சொல்லியிருக்கிறாரு, டெல் ஜபகுமார் ஐ வில் பி வெயிட்டிங் இன் ஹெவன். நான் ஜபகுமாரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவேன் ஹெவனில். வாட் அ ஜாய், வாட் அ ஜாய், வாட் அ ஜாய். ஐ டோன்ட் ஹாவ் அ சிங்கிள் ஸ்கொயர் இன்ச் ஆஃப் லேண்ட் டு கிவ் டு மை சில்ட்ரன். ஒரு ஸ்கொயர் இன்ச்னாலும் இல்லை என்கிட்ட என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஐ டோன்ட் ஹாவ் எ பேங்க் பேலன்ஸ் டு லீவ். என் கதையில் இங்கே நிறைய பேருக்கு தெரியும், என் புஸ்தகத்தில் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். பட் ஐ கேவ் ஜீசஸ், ஐ கேவ் ஜீசஸ். நான் கேட்குறேன், கிறிஸ்துவை இந்த தேசம் காண வேண்டுமென்றால் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள். ஒரு அணையாத அன்பு கடத்தி விடும் அன்பு என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். நான் வீட்டில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில் குடும்பத்து விபத்தில் இன்றைக்கும் என் பேர பிள்ளைங்க 4 வயசுலேருந்து 14 வயசில் இருக்கிற பிள்ளைங்களை உட்கார வச்சு ஸ்டோரி டெல்லிங் என்னுடைய ஜாபு தான், ஜபம் பண்ண வைக்கிறது என்னுடைய ஜாபு தான். Every Sunday I do it. In the COVID time, I had enough chance. 4-லிருந்து 14 வயசு பிள்ளைங்களை வச்சு எப்படியாவது என் பேர பிள்ளை கூட இயேசு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால நான் தைரியமாக சொல்கிறேன். I don't have money to give. I don't have a home to give. I don't have a property to give. But I am sure, ஒப்பற்ற செல்வமாய இயேசுவை தந்திருக்கிறேன், அழியாத செல்வமாய இயேசு தந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த இயேசு போதும், இந்த இயேசு போதும். நான் இந்த உலகத்துக்கு இயேசுவை கடத்தி விட விரும்புகிறேன். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் சொன்னது போல, பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, உள்ளதை தர்றேன், என்னுள்ளதை தர்றேன். அதை சொல்றதுக்கு நாங்கள் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், வேலையும் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல, ஏசு இருக்கிறாரு. நான் சொல்ல போகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அப்படி யாரும் கண்ணை மூட வேண்டாம், அப்படி எழுந்து நின்று. இன் மை ஃபேமிலி, இன் மை டவுன், என் குடும்பத்திலே ஆகட்டும், என் பட்டணத்திலே ஆகட்டும், எனக்குள்ளே ஏசு இருக்கிறாரு. அதை கொடுக்கறதுக்கு தான்
அதை கொடுத்து ஆட்களை கவனன்ட் லவ்ல அழியாத அந்த அன்புல நான் உங்களை இணைக்கிறதற்கு என்னை விரும்பி என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏதோ யாரோ எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னு எந்திரிச்சு நிற்க வேண்டாம் பிளீஸ். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் மோமெண்ட், சீரியஸ் மோமெண்ட். யாரும் இந்த நேரத்தில் கலைந்தும் போகக்கூடாது. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும் இந்த உலகம் என்ன வேண்டாம்னு வெறுத்துட்டாலும் இந்த இயேசு போதும், இந்த இயேசு போதும். இந்த பாடலுடைய ரெண்டு கவியை மாத்திரம் பாட போயிடும், எல்லாரும் பாடலாம்.

0: நல்லா கவனிங்க. இன்னொரு கவிய பாடும் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு. குடும்பனால் மனைவியா இருந்தால் நலமா இருக்கும், அல்லது நண்பர்களாக இருந்தால் பிசாசின் சோதனை இந்த தேசத்துல பெருகிட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த தேசம் இயேசுவை அறிந்துதான் ஆக வேண்டும். இந்த தேசம் இயேசுவை அறிந்துதான் ஆக வேண்டும். என் தெருக்களில் இயேசுவின் நாமம் முழங்கித்தான் ஆக வேண்டும். என்னுடைய பட்டணத்தில் இயேசு உயர்த்தப்பட்டு தான் ஆக வேண்டும். என்னுடைய சபை இயேசுவை அறிவித்து தான் ஆக வேண்டும். உலகம் மயக்காது, மாம்சம் மயக்காது, மயக்கத்தையும் செய்ய மாட்டேன். பக்கத்தில் கையை பிடிச்சி, ரெண்டு பக்கத்துல கையை பிடிச்சிங்கன்னா நல்லது, அல்லது ஒருவர் கையையா பிடித்து உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். மறுபடியும் இருதயத்தினால் இந்த தேசத்துல கட்ட வைக்கப்பட்டாலும் ஆயிரங்களை எங்களை எதிர்த்தாலும் பிசாசு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தாலும் பாதாளமே திறந்து வந்தாலும் என் இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. இந்த சபையினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு அதற்கு தகுதி இல்லை.
1: பாடலாம்

பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, என் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு எந்த எதிரியும் இல்லை, என் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு எந்த எதிரியும் இல்லை. இப்ப அந்த கவியை மறுபடியும் பாட போறோம். பிசாசின் சோதனைகள் பெருகிட்டாலும் உலகமும் மாமிசம் ஆகிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேற போறேன். கரங்களை தட்டி மேல தட்டி பாட போறோம். 1

சிந்திப்போம் செயல்படுவோம். நம்முடைய வார்த்தைகள்ல நாம கவனமா இருக்கணும். கஷ்டமான காலங்கள்ல நாம சொல்லும் வார்த்தைகள் நம்மளை உருவாக்கும் அல்லது நொறுக்கும். சில நேரங்கள்ல நீங்க வெறுமையா உணரலாம். அப்போ நீங்க எல்லார்கிட்டையும் போய், நான் உடைஞ்சு போயிட்டேன், நான் தோற்கடிக்கப்பட்டேன், நான் அடிமையாயிட்டேன், நான் தனிமைப்படுத்தப்பட்டேன்னு சொல்லாதீங்க. இப்படி சொல்றதுனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வெளியேறி உங்க மனசுக்குள்ளேயே திரும்பி போகுது. இப்படி நீங்க ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் நீங்க சொல்றது நிஜமாகுது. அதனால தான் பைபிள் சொல்லுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். பாத்தீங்களா, வார்த்தைகள் நேர்மறையா இருக்கணும். அடிமையாக இருக்கிறவன் நான் சுதந்திரவாளின்னு நினைக்கணும். கடினமான பாதைகளை கடக்கும்போது எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லணும். நம்மகிட்ட சரியான அணுகுமுறை இருந்தா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் விசுவாசத்துல நாம நிலைச்சு நிற்போம். வாழ்க்கையில பின்னடைவு ஏற்பட்டாலும் நம்ம உற்சாகமா முன்னேறி போவோம். எல்லாமே நம்முடைய எண்ணங்கள்லையும் அணுகுமுறையிலையும் தான் இருக்குது. நல்லதையே நினைப்போம், நன்மையே நடக்கும்னு நம்புவோம். உற்சாகமான ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளையே பேசுவோம். நல்ல செயல்களையே செய்வோம். நாமும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம். நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் மகிழ்ச்சியா வச்சிருப்போம். நாம இங்க கொஞ்ச காலம்தான் வாழப்போறோம், அதை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துவோமே.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

வார்த்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தவர், நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு அறிக்கை செய்து பாடுவீங்களா? நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். மீண்டும் பாட போகிற விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார்.

0: நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், சகல கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரே சகல கன மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். ஆமே.
1: நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம் மீது மனதுருக்கம் உள்ள கர்த்தர், அவர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர், தமது இரக்கத்தை நம்மை விட்டு விலக்காதவர். அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? விசுவாசமாய் அவருடைய நாமத்தை சொல்லி

யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என் ஜெயமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் அவரே போதுமானவர், அவரே நம்முடைய சம்மா நம்மோடு கூட இருப்பவர், நமக்கு வெற்றி தருகிறவர். அவரை பாடி ஆராதிப்போம்.

யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவரே நம்மை வழுவாமல் காக்கிறவர், தம்முடைய மாசற்ற கரங்களினாலே நம்மை நிலைநிறுத்துகிறவர். அவரே நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? அவரை சுகமானவர், ஓ ஹல்லேலூயா, மெய்ப்பரானவர்.

ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை விட்டு விலகாத பரிசுத்தரே, எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களோடு இருக்கிறவரே யெகோவா ரூபா. ஓ எங்கள் மேய்ப்பரானவரே யெகோவா ராபா, எங்கள் சுகமான தெய்வமே, எங்களுக்கு சுகத்தை தருகிற பரம வைத்தியரே, பரம வைத்தியரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது. அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை விலகாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. ஓ ஹல்லேலூயா! விலகாத கிருபையோடு இன்றைக்கு

எங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, நீர் போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவர். நீரே எங்கள் வாழ்க்கையில போதுமானவர். இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும், உம்முடைய பிரசன்னங்களுக்கு போதும், உம்முடைய சமூகங்களுக்கு போகும் போதும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் நீர் போதுமானவரப்பா. என்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், என்னை தள்ளிவிடாத தெய்வம், என் மீது ஆதரவாய் கரிசனையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே.

கிருபையை தந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற பரிசுத்தரே, ஓமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்களை விட்டு நிலை பெயர்ந்து போவதில்லையே. உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை விலகாதது. எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என் வாழ்வில் என்றும் போதுமானவர் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சப்படுவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உன் பாடுகளை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்தது. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், நிந்தனைகள் எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீறுதல்களுக்காக எல்லாம் சிந்தினீரே. நீர் எத்தனை நல்லவரப்பா, அதை உணர்ந்து சேர்ந்து பாடி

சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்களை வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டிரன்றோ. அப்பா, உம்முடைய தகப்பன் மனம் பெரியதாண்டவரே, உம்மை துப்பின, உம்மை ஏளனம் பண்ணின, உம் முகத்தை ஓங்கி முகத்தில் ஓங்கி அடித்த அவர்களுக்காக வேண்டினீரே. உம்முடைய உடையின் பேரில் சீட்டு போட்ட ஜனங்களை பார்த்தப்பா, அவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. இந்த தகப்பன் உள்ளம் எத்தனை மேன்மையானது, அத்தனை பாடுகள் அவமானங்கள் எங்களுக்காக

எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே. உம் ஜீவன் தந்தீர் என்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்றி என்னும் நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றுபடிக்கு உம்மையே தந்தீரே. இது எத்தனை நல்லவர்!

உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம்முடைய ஜீவனை தந்தீரே. எம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய உண்மையான பகுதி என்ன தெரியுமா? முக்கியமான பகுதி நம்மை நாமே தாழ்த்துவதே உண்மையான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும்

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைத்திர தேங்க்யூ டா.

2 கொரிந்தியர் 13 அதிகாரம். இந்த 3 தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2 தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல, இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்களல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும் படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். நீதிமொழிகள் 7:24. அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் வெள்ளை மாளிகையின் வரவேற்பறையில் மிகப்பெரிய புன்னகையோடு வழக்கமாக தான் சொல்லும் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அங்கிருந்தவர்களோடு கை குலுக்குவதில் மிகவும் களைத்து போனார். நான் புன்னகையோடு அவர்களிடம் பேசிக்கொண்டு கை குலுக்கும் போது நான் சொல்வதை அவர்கள் உண்மையிலேயே கவனிக்கிறார்களா, அல்லது வழக்கம் போல அன்றாடம் என்னை கண்டவுடனே சொல்லும் வார்த்தைகளையே சொல்லுகிறார்களா என்று அறியும்படி ஆசைப்பட்டார். எனவே இதை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு நாள் மாலை பொழுதில் அவர் வரவேற்பறைக்கு வந்தார். அங்கிருந்தவர்களை பார்த்து அகல சிரித்தார். அனைவரும் அவரோடு கை குலுக்குவதற்காக ஒவ்வொருவராக ஆவலோடு வந்தனர். ரூஸ்வெல்ட் அவர்களை பார்த்ததும் வழக்கத்தை விட அதிகமாக சிரித்தார். சிரித்து கொண்டே அவர், நான் இன்று காலை என் பாட்டியை கொன்றுவிட்டேன் என்று கூறினார். வரவேற்பறை ஊழியர்கள் பொதுவாக ரூஸ்வெல்ட் தங்களிடம் பேசும்போது நல்லது, எவ்வளவு நன்றாயிருக்கிறது போன்ற வழக்கமான சொற்களைத்தான் சொல்லுவார்கள். இன்றும் வழக்கம் போல அந்த வரவேற்பறை ஊழியர்கள் ரூஸ்வெல்ட் என்ன வித்தியாசமாகவா பேசிவிடப் போகிறார், எப்போதும் சொல்வதைத்தானே சொல்லுவார் என்று நினைத்து இன்றும் ரூஸ்வெல்ட் சொல்வதை கேட்டு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று பதில் சொன்னார்கள். ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் தங்களிடம் என்ன சொன்னார் என்றே அவர்கள் காதில் வாங்காமல் வழக்கம் போல பதிலளித்தனர். வெளிநாட்டு தூதுவர் ஒருவரை தவிர வேறு யாருமே ரூஸ்வெல்ட் சொன்னதை கவனிக்கவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்று தேவன் நம்மோடு பேசுவதில்லை என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் பேசுகிறவருடைய சத்தத்தை நாம் கேட்கவில்லை என்பதுதான் உண்மை. வேதாகம பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவன் அவர்களோடு பேசியதை ஒரு மனிதன் பேசும்போது எவ்வாறு தெளிவாக கேட்க முடியுமோ அதை போல அவர்கள் துல்லியமாக கேட்டனர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் யோபுவை நோக்கி, கர்த்தர் எரேமியாவை நோக்கி என்று ஆரம்பிக்கும் வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த பரிசுத்தவான்கள் தங்கள் செவிகளை தேவனுடைய சத்தத்திற்கு பழக்குவித்திருந்தபடியால் தேவன் பேசியதை தெளிவாக கேட்க முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றும் தேவன் நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார், ஆனால் உலகத்தின் பல சத்தங்களை கேட்டு பழகிய நம் காதுகள் தேவ சத்தத்தை கேட்க மறுத்து விடுகின்றன. பிரியமானவர்களே, பேசுகிறவருக்கு செவி கொடுக்கவும் அதன்படி நடக்கவும் நம்மை ஒப்பு கொடுத்தால் தேவன் தம்முடைய உள்ளத்தை நமக்கும் வெளிப்படுத்துவார். சாம்வேலை போல தேவ சத்தத்தை கேட்கும் காதுகளாக நம் காதுகள் மாறட்டும்

மாறிடாத மானேசராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு புடமிடும் குகை, ரீஃபைனர்ஸ் ஃபயர். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 8:18-23. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 35-39 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இல்ல தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னான், என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று நாம் சொல்வோம். இன்றைய மனன வசனம் 2 தீமோத்தேயு 3:12. கிறிஸ்து இயேசுவுக்குள் இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுருவர். All who desire to live godly in Christ Jesus will suffer persecution. பாடுகள் என்னும் பள்ளிக்கு எந்த கிறிஸ்தவனும் தப்ப முடியாது. அது கடவுளின் திட்டத்தில் ஒரு பகுதி. மனதிலும் உடலிலும் இயேசுவுக்கு அடுத்து யோபுவை போல் பாடு அனுபவித்தது எவரும் இல்லை. அவன் தன்னுடைய பாடுகளை எவ்விதமாக சமாளித்தான் என்று ஒரு சில சத்தியங்களை நாம் இன்று புரிந்து கொள்வது புடமிடும் குகை வழியாய் செல்லுகிற நமக்கு அது பெரும் பயன் அளிக்கும். முதலாவது, தான் எதிர்கொண்ட எல்லா துன்பங்களுக்காகவும் யோபு கடவுளை துதித்தார். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கடவுளுக்கு நன்றி என்ற அவரது வார்த்தைகள் நமக்கு சவாலிடுகின்றன. இவ்வுலகில் தான் பெற்றுக்கொண்ட எதுவுமே தன்னுடையதல்ல, எல்லாமே கடவுள் அளித்ததுதான் என்று அவர் கூறிய அவருடைய வார்த்தைகள் அர்த்தம் நிறைந்தவை. அதில் சிறிதும் பொய்யில்லை. யோபு சொன்னது சரி என்று கடவுள் யோபு 1:22 அதாவது அடுத்த வசனத்திலேயே சாட்சி பகன்று விட்டார். எல்லாவற்றிற்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5:18 நமக்கு அறிவுரை கூறுகிறது. கரிசனையோடு கூடிய வேண்டுதலினால் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றும் பவுல் இதே கருத்தை தான் பிலிப்பியர் 4:6 வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, யோபு கடவுளின் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று கேட்கிறார். கடவுள் நம் வாழ்வில் அனுமதிக்கும் எதையும், அது நன்மையோ தீமையோ, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவை அனைத்துமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டல்லவா, ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும், எதுவுமே விதிவிலக்கல்ல, சகலமும் நன்மையாய் தோன்றுபவை தீமையாய் தோன்றுபவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எனவேதான் இப்பொழுது வாசித்த பகுதியிலே உள்ள ரோமர் 8:18 எந்த சக்தியும் கீழேயோ மேலேயோ
சுற்றமோ எங்கு இருக்கிற எந்த சக்தியும் அந்த தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக யோபு சொன்ன வார்த்தை, எனக்கு அறிவு புகட்டுங்கள், நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு கூறுங்கள் என்று தன்னுடைய வேதனைகளின் வழியாக செல்லும்போது கூட யோபு சொன்னது அவருடைய முதிர்ச்சியை சுட்டி காட்டுகிறது. சில சமயங்களில் நம்மிடம் உள்ள குறைகளை திருத்த கடவுள் பாடுகளை அனுமதித்திருக்கலாம். ஆகவே அப்பாடுகளின் சமயத்தில் மௌனமாயிருந்து நாம் எதில் தவறினோமோ அதை தெரிந்து கொண்டு சரிப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாடுகளை அனுப்புவதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவரோடு நாம் ஒத்துழைப்பிற்கு ஏதுவாகும். நான்காவதாக, கடந்த காலங்களில் கடவுள் தனக்கு செய்த நன்மைகளை யோபு நினைத்து பார்க்கிறார். தனது வேதனைகளின் நடுவிலே தன்னுடைய தகுதியின்மையை அவர் உணர்கிறார். இதுவரை கடவுள் மனிதனை ஒரு பொருட்டாக நினைத்து தினமும் அவனை விசாரித்ததை நினைக்கும் பொழுது கண்கள் கலங்கி கடவுளை நோக்கி, மனிதனை நீர் ஒரு பொருட்டாக நினைப்பதற்கும் அவன் மேல் சிந்தை வைப்பதற்கும் காலைதோறும் அவனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று 7:17-18 வசனங்களிலே அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, நாம் சிறியரிலும் சிறியவர்கள், கடவுளோ உன்னதங்களிலும் உயர்ந்தவர் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் அவர்கள் பாடிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். தியங்கும் என் உள்ளம் கண்டார், தயக்கம் என்ன என்றார், திகைக்கும் என் மனதில் திருவார்த்தை அருளி தந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். All who desire to live godly in Christ Jesus will suffer persecution. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் முன்னால் இந்த நாளிலே இயேசுவுக்கு அடுத்து அதிகமாக மனதிலும் உடலிலும் பாடுபட்ட யோபுவை ஒரு சாட்சியாக, ஒரு சவாலாக, ஒரு ஊக்கம் தருகிற நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுக்கு முன்னால் நீர் நிறுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பாடுகளின் வழியாக போகும் பொழுது என்ன அருமையான வார்த்தைகளை அவர் கொட்டியிருக்கிறார். ஆண்டவர் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார், உம்மை துதிக்கிறார், தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறார். கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஆவியினால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களிலே பாடுகள் இல்லாதவர் எவருமே கிடையாது. ஆனால் பாடுகளின் போது நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க, யோபுவின் பொறுமையிலிருந்து நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நன்மையோ தீமையோ, ஏற்றமோ தாழ்வோ, இரவோ பகலோ, கண்ணீரோ கழிப்போ, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நீர் எங்களை நேசிக்கிறேன். இந்த நேசத்தை விட்டு, இந்த பாசத்தை விட்டு, இந்த அன்பை விட்டு எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு நபரும் பிரிக்க முடியாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். எங்களுடைய இறுதி மூச்சு வரை அந்த நிச்சயத்திலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

என்னுடைய பெயர் வந்து அம்மச்சி. என்னுடைய சொந்த ஊர் வந்து செஞ்சி. செஞ்சிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள காரானந்தல் அப்படின்ற வில்லேஜ். சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போதே எனக்கு அப்பா கிடையாது, அப்பா இறந்துட்டாங்க. நான் அப்பாவை பார்த்ததில்லை. என்னை படிக்க வச்சது, எனக்கு எல்லாமே செஞ்சது எல்லாம் அம்மா தான். நான் தான் மூத்த மக. எனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி, 2 பொண்ணு நாங்கள். அந்த வில்லேஜில் எனக்கு நிறைய சொத்து, வீடு, நிலம் எல்லாமே எங்களுக்கு உண்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு வியாதி, எப்போவுமே ஆஸ்மா, வீசிங், அதாவது டிபி இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அதிகமாக ரிலேஷன் வீடு எனக்கு அதிகமாக தெரியாது. எனக்கு அதிகமாக தெரிஞ்சதெல்லாம் தமிழ்நாட்டில் டிபி ஹாஸ்பிட்டல் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பல மாதங்கள் நான் வந்து டிபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி திரும்ப வீட்டுக்கு வருவேன். ஒரு 4 நாள் கூட நான் நல்லாவே இருக்க மாட்டேன். பச்சை தண்ணி என்னால் குடிக்க முடியாது. ஒரு சின்ன சாக்லேட் கூட என்னால் சாப்பிட முடியாது. பயங்கரமாக எனக்கு வீசிங், மூச்சு அப்படி இழுக்கும். அப்போ அப்படி இழுக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஒரு வேதனையாக இருக்கும். இப்போ நம்ம உயிர் போனால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். இது வந்து நான் 10th முடித்து வர வரைக்கும் ஒரு 17 வயசு வரைக்கும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பயங்கர வேதனை, ஒவ்வொரு நாளும் இந்த வேதனையை நான் மரண வேதனையை அனுபவிச்சுட்டே இருப்பேன். என்னால் ஒரு வேலை செய்ய முடியாது, ரொம்ப தூரம் என்னால் நடக்க முடியாது, எல்லார போல என்னால் ஆக்டிவாக இருக்கவே முடியாது. எப்பையும் மருந்து, ஊசி, ஹாஸ்பிட்டல், மாத்திரை, இதுதான் என் சூழ்நிலை. இன்னொரு பக்கம் என்னுடைய அப்பா இறந்ததுனால அப்பாவுடைய ரிலேஷன் இருக்கிறவங்க, எப்படியாவது நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளை தானே, அதனால இவங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு சொத்தில் வந்து பங்கு கொடுக்கணும், அதை எப்படியாவது நம்ம எடுத்துவோம் அப்படின்றதுனால எங்கள் அம்மாவை ரொம்ப அவங்க அடித்து, தினந்தோறும் அவங்க அடித்து சித்திரவதை பண்ண ஆரம்பித்தாங்க, சொத்துக்காக, அந்த நிலத்துக்காக, வீட்டுக்காக. அதனால ரொம்ப வேதனையாக இருந்தது அந்த சூழ்நிலையில். அநேக இரவு பகல் நான் போயிட்டு ஏதாவது கோயிலில் எங்கே நினைக்கிறனோ அந்த நேரத்தில் கோயிலில் போய் முட்டி முட்டி அழுவேன். அப்பாவும் இல்லை, எனக்கும் வியாதி, எங்கள் அம்மாவும் தினந்தோறும் அடி வாங்குறாங்க. எங்களுக்கு விடுதலையே இல்லையா, சுகமே கிடைக்காதா, எங்கள் வாழ்க்கையில் சமாதானமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பல தடவை பல இடங்களில் போய் நான் அப்படி முட்டி முட்டி அந்த சிலைகளை முட்டி முட்டி அழுவேன். ஆனால் ஒரு பதிலும் எனக்கு திரும்ப ஒரு பதிலும் கிடைக்காது. சுகமும் கிடைக்காது, சமாதானமும் கிடைக்காது, ஒரு பதிலும் எனக்கு கிடைக்காது. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பூஜை பண்ணா சரியாயிரும், அந்த பூஜை பண்ணா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா பூஜைகளும் பண்ணியிருக்கிறேன். காவடி எடுத்திருக்கிறேன், வேல் போட்டிருக்கிறேன், நெருப்பு மிதிச்சிருக்கிறேன், அங்க பிரதட்சிணம் வந்திருக்கிறேன். எப்படியாகில எனக்கு சுகம் கிடைக்காதா, எப்படியாகிலும் எங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் கிடைக்காதா, நாங்க நிம்மதியா வாழ மாட்டோமா, எப்படியாகிலும் கடவுள் எங்களுக்கு உதவி செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட பல நாட்கள், பல வருடங்கள் இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு பதிலும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை அம்மா என்ன செஞ்சாங்க, நமக்கு கடவுளும் கிடையாது, நமக்கு மனுஷனும் கிடையாது, யாருமே நமக்கு இல்லை, அதனால நம்ம எங்கேயாவது போய் மெட்ராஸ்க்காக பொழைச்சிக்கலாம், இங்கே இருக்க வேண்டாம் ஊரில், இங்கே இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் சின்ன வயசுலே அம்மா எங்களை கூட்டிட்டு ஒரு சும்மா ஒரு 2 ட்ரெஸ்ஸும் ஒரு 2 பாத்திரமும் ஒரு சின்ன பேக்கில் எடுத்துட்டு சென்னை பஸ்ஸில் செஞ்சியில் கடைசி சீட்டில் ஏறி உட்காந்துட்டு சொந்த ஊர், முன்ன பின்ன நாங்கள் அந்த ஊரை விட்டு மெட்ராஸ் போனது கிடையாது. அதான் ஃபஸ்ட்டு டைம் மெட்ராஸ்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. மெட்ராஸில் எங்களுக்கு எந்த ரிலேட்டிவும் அதுக்கு எந்த சொந்த பந்தங்களும் யாருமே கிடையாது. எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்ற எந்த நம்பிக்கையுமே எங்கள் வாழ்க்கையில் இல்லை. கடைசி சீட்டில் உட்காந்துட்டு அனாதையை போல நாங்கள் அனாதையாக இருக்கிறோமே, எங்கே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அனாதையை போல அழுதுகிட்டு அந்த சீட்டில் அழுதுட்டு கண்ணீரோடு கூட மெட்ராஸ் கடந்து வந்தோம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் யாரும் இல்லாதனால யாரோ தெரியாத ஒருத்தவங்க, இந்த மெட்ராஸ் பயங்கரமான மோசமான இடமா, அதனால பொம்பளைங்களாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வீடு பார்த்து அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்தோம்.
அம்மாவும் சின்ன தங்கச்சியும் சின்ன பிள்ளை, அம்மாவும் வில்லேஜ்ல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு வேற படிக்க எழுத தெரியாது, எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. எனக்கு நான் டென்த் படிச்சிருக்கிறதுனால ஒரு எக்ஸ்போர்ட்ல டெய்லரிங் கம்பெனிக்கு போனேன். அப்ப என்னுடைய சூழ்நிலையை சொல்லும்போது அப்ப 400 ரூபா தான் சேலரி. என் நிலைமைய நான் அந்த ஓனர்கிட்ட சொல்லும்போது அவர் எனக்கு 700 ரூபா சேலரி கொடுத்தாரு. 700 ரூபா சேலரியை வச்சுட்டு நாங்கள் இருந்த வீடு, பாத்ரூம் இருக்காது, தண்ணி இருக்காது, மேலெல்லாம் ஓலையெல்லாம் அப்படியே வானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை வந்தா எங்களால அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். எப்போ மழை வந்தாலும் எங்களால் அங்கே தங்க முடியாது, ஏன்னா வீடு வந்து ஓட்டையாக இருக்கும். அப்போது 6 மாதம் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மழையே வரல. 6 மாதம் அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீட்டு வேலை கிடச்சி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்து ஒரு வீட்டில் இருந்தோம். திடீர்னு அம்மாவுக்கு ரொம்ப வேதனை அதிகமாயிடுச்சு. எனக்கு என்னன்னா எல்லாமே செஞ்சிட்டோம், செய்ய வேண்டிய பூஜைகள் எப்படியெல்லாம் கடவுளை தேடணுமோ அப்படியெல்லாம் கடவுளை தேடணும், ஆனா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை மட்டும் இன்னும் மாறவே இல்லையே, நமக்கு சுகம் கிடைக்கவே இல்லையே, இன்னி வரைக்கும் நமக்கு எந்த பதிலும் சமாதானமும் நிம்மதியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி, எந்த கடவுளையுமே நான் வந்து உலகத்துல கடவுளே இல்லை அப்படின்னு, கடவுளே இல்லைன்ற ஒரு விரக்தி, ஒரு வைராக்கியத்துல நான் இருந்துட்டு இருந்தேன். உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நான் பேசுறேன்ல, அதே மாதிரி அவர் என்னோட பேசட்டும், அந்த பேசுகிற கடவுளுக்கு என் வாழ்க்கையை நான் அப்படியே ஒப்பு கொடுத்துட்றேன், நான் அவருக்காகவே வாழ்ந்துடுறேன் என் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி அப்படியே நான் விட்டுட்டேன். கடவுள் வேற எதுவுமே தேடுறது இல்லை. அந்த சூழ்நிலையில அம்மா ரொம்ப விரக்தியாகி, நமக்கு கடவுளும் இல்லை, மனிதர்களும் நமக்கு இல்லை, இருந்த சொத்து இருந்தது எல்லாத்தையும் மனிதர்கள் வாங்கிக்கிட்டாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம், இப்போ நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அனாதையை போல நிற்கிறோமே, அதனால நம்ம உயிரோட இருந்த என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம், நம்மளை செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஊர்ல இருந்து வரும் பொழுதே இந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் அடிக்கிற அந்த இன்றி மருந்து பாட்டில், அது ஒரு பாட்டிலு பாய்சனை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அது வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. அப்ப கதவை அடைச்சிட்டு அந்த பாய்சன் பாட்டில நடுவுல வச்சுட்டு எங்களை பார்த்து அம்மா அழுறாங்க, நாங்க அம்மாவை பார்த்து அழுறோம். அம்மா என்ன நினைச்சு அழுறாங்கன்னா, இது வரைக்கும் என் பிள்ளைங்களை, என் புருஷன் இல்லாம நான் இந்த வயசு வரைக்கும் என் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேனே, இதுக்கப்புறம் நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு என் கையால நான் விஷத்தை கொடுத்து கொலை செய்வேன், நான் எப்படி சாகடிப்பேன் அப்படின்னு எங்களுக்கு அவங்க பாய்சன் கொடுக்க முடியல, அதனால அழுறாங்க, நான் எப்படி சாகடிப்பேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நான் குடிச்சிட்டு செத்துட்டா என் பிள்ளைகளை யார் பார்த்துப்பாங்க, நான் இருக்கும்போதே என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் பாய்சனை குடிச்சிட்டு செத்து போயிட்டா என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மா அழுறாங்க. அவங்களாலையும் பாய்சனை குடிக்க முடியல, எங்களுக்கும் பாய்சனை கொடுக்க முடியல, இப்படி நாங்கள் அழுதுகிட்டே இருக்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் வீடு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. உடனே அம்மா யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் எடுத்து ஒலிக்க வச்சுட்டு கதவை போய் திறந்த உடனே யாரோ ஒருத்தர், ஒரு பிரதர் வந்து பைபிள் கையில் வச்சிருந்தார், ஒரு சின்ன துண்டு பேப்பர், அதை நீட்டி இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அப்போ நான் அவரோட வாக்குவாதம் பண்ணுறேன், இயேசு பேசுவாரா, அவர் தெய்வமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் வந்து ரொம்ப விரக்தியில இருந்ததுனால அவர்கிட்ட நான் வந்து கேட்கிறேன், அவர் பேசுவாரா, அவர் தெய்வமா, அவர் தெய்வமானால் அவர் பேசட்டும், நீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்றேன். அவர் அந்த பைபிள் எடுத்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், அவர் தான் உங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்தார், உங்களுக்காக உங்க கஷ்டங்களுக்காக அவர் தான் உயிரை கொடுத்தார், அவர் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிரோட இருக்கிறாருன்னு சொன்னார். எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் கிறிஸ்டினை பார்த்தது இல்லை, கிறிஸ்டின் ஃப்ரெண்டோ நான் சர்ச்சுக்கோ அப்படிலாம் போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை கேள்விப்படுறேன். அதனால நான் அவர்கிட்ட சொன்னதெல்லாம், இயேசு தெய்வமானால், நீங்க சொல்ற இயேசு தெய்வம்னா அவர் என்னோட பேசட்டும் அப்படின்னு மட்டும் அவர்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், இன்னைக்கு நைட்டு நான் சொல்ற இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவார், அப்படி அவர் பேசாம போனா இந்த பைபிள் எடுத்து அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறாருன்றதை நான் சொல்றதை நிறுத்திடுறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அம்மா தங்கச்சி நல்லா தூங்கிட்டாங்க, எனக்கு சுத்தமா தூக்கமே வரல, நான் வந்து நல்ல நடு ராத்திரி இருக்கும், அப்போ எனக்கு தூக்கமே வரல, ரியலா நான் தூங்கிட்ட பிறகு பார்க்கல, கனவு இல்லை, நேரடியா நான் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன்,
கதவுக்கு பின்னாடி, வீட்டு கதவுக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படியே ரத்த வெள்ளத்துல ஒருத்தர் அப்படியே தொங்கிட்டே இருக்கிறாரு. உடம்பெல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் அப்படியே ஊத்திட்டு இருக்கு, சொட்டு சொட்டா அப்படியே பயங்கரமா ரத்த வெள்ளத்துல காயத்தோட இருக்கிறாரு. எனக்கு என்ன கேள்வினா, யார் இவரு? இவர் செத்து போயிட்டாரா, இவர் உயிரோட இருக்கிறாரா அப்படின்ற மனசுக்குள்ள அந்த கேள்வி, யார் இவர்? இவர் செத்துட்டாரா, இவருக்கு உயிர் இருக்கா அப்படின்றது மட்டும் என் மனசுக்குள்ள ஓடுது. சரி நம்ம எழுந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கையிலிருந்து எழும்பி வாசல் கதவு கிட்ட ரெண்டு அடி அடி எடுத்து வச்சு நான் நடந்து போய் கிட்ட நெருங்குறேன். என்னை அறியாமலே எனக்கு அந்த எனக்கு 18-20 வயசு வரைக்கும் எனக்குள்ள ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும், என்னன்னா இவ்வளோ வியாதி படுக்க, இவ்வளோ பிரச்சனை, அம்மா அடி வாங்குறாங்க, இவ்வளோ கஷ்டங்கள், அப்பா இல்லையே, ஒருவேளை அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்குமோ, வராம இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம். நம்ம அனாதை, நமக்கு அப்பா இல்லை அதனால நம்ம அனாதை அப்படின்ற ஒரு அனாதைன்ற ஒரு ஒரு உள்ளத்துல பதிவாயிருந்தது எனக்கு. நான் ஒரு அனாதை, எனக்கு அப்பா இல்லை. சின்ன சின்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல எனக்கு என் அப்பா வாங்கி கொடுத்தாங்க, என் அண்ணன் இந்த புக் வாங்கி கொடுத்தாங்க, இந்த ட்ரெஸ் என் அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க, எங்க அப்பா இந்த கம்மல் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு அழுக வந்துடும். எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லையே வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பல நாட்கள் நான் அனாதை, எனக்கு அப்பா இல்லை அப்படின்ற தாட் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. அந்த நான் அந்த நேரத்துல நான் அந்த வாசப்படிக்கிட்டு ரெண்டு அடி எடுத்து நடந்து கிட்ட போகிறேன். என்னை அறியாமலே என் மனசுக்குள்ள இருந்து பயங்கரமா நான் அழுகிறேன். ஏன் அழுறேன்னு எனக்கே தெரியல. என்னை அறியாமலே கண்ணீர் அப்படியே ஊத்திக்கிட்டு இருக்கு. யார் இவர்? செத்துட்டாரா, உயிரோட இருக்கிறாரு? நான் அண்ணாந்து அவர் கண்ணை மட்டும் பாக்குறேன். அவர் கண்ணு அசைது, என்ன பாக்குது அவர் கண்ணு? அப்ப என் மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன், இவர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைக்கிறேன். உடனே அவர் வாய் திறந்து பேசுறாரு, உனக்காக சிலுவையில நான் மரித்தேன், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்ட அந்த செகண்டே எனக்கு அவர் அந்த வார்த்தையை பேசின உடனே எனக்குள்ள இருந்து, அது வரைக்கும் நான் அப்பான்னு யாரையும் கூப்பிட்டது இல்லைதான், ஃபர்ஸ்ட் டைம் என்னை அறியாமலே அப்பா அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சேன். அப்போ எனக்குள்ள அந்த நான் அனாதை அப்படின்னு பதிவா இருந்தது. அந்த நிமிஷத்துல என்னை விட்டு போனதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் அனாதை இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அந்த இடம் எனக்கு ஃபில் பண்ணப்பட்டது. அதை என்னால அனுபவிக்க முடியுது அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் அந்த அந்த வார்த்தையை கேட்ட அவர் அந்த பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து எனக்குள்ள இருந்த அந்த டிபி வியாதி, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன், தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது பயங்கரமா அழுதுருக்கேன். என்னை எடுத்துக்கோ அப்படின்னு கடவுள் எல்லாரையும் பேரை சொல்லி கத்தி அழுதுருக்கேன். எல்லாரும் சாகுறாங்களே, என் பக்கத்துல இருக்கிறவங்க, ரைட்ல இருக்கிறவங்க சாவாங்க, லெஃப்ட்ல இருக்கிறவங்க சாவாங்க, எல்லாரும் செத்து கொண்டு போவாங்க. அப்ப எனக்கு ஒரு எண்ணம் வரும், இவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் செத்து போறாங்களே, எனக்கு யாருமே இல்லையே, நான் வாலிப் பிள்ளை தானே, நான் என்ன எடுத்துக்கிட்டா நான் செத்து போயிட்டா பிரச்சனையே இருக்காதே, இவங்க எல்லாம் பழைக்கிறாமே, இவங்களுக்கு எல்லாம் உயிர் இருக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். எனக்கு சாவே வராது, மறுபடியும் நான் வீட்டுக்கு வருவேன், மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல மாசக்கணக்கில் அட்மிட் ஆயிருப்பேன். அந்த மாதிரி மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டு அப்படி இருந்த என்னால அந்த நிமிஷம் அந்த அந்த அந்த வார்த்தையை, உனக்காக நான் சிலுவையில மரித்தேன், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட நிமிஷத்துல இருந்து எனக்கு இருந்த அந்த டிபி சுத்தமா இருந்த சிம்டம்ஸ் கூட இல்லாம, அடையாளம் கூட இல்லாம சுகமானது. எந்த மருந்து மாத்திரையாலும் சுகமாக்க முடியாத, டாக்டரால சுகமாக்க முடியாத அந்த வியாதி அன்னையோட மறந்து போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் சுகத்தோட இருக்கிறேன், ஆரோக்கியத்தோட இருக்கிறேன், என்னால இப்ப நல்லா நடக்க முடியுது, பேச முடியுது. எனக்கு தெரியாது அது பைபிள்ல உபாகமன் 28 அதுக்கப்புறம் தான் எனக்கு பைபிள்ல அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்றது தெரியும். நான் வந்து இது வந்து சாபத்திற்கான ஒரு வியாதி, ஈழையையும் காய்ச்சலையும் நான் உனக்கு வரப்பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சாபத்திற்கான வியாதியில இந்த டிபி வியாதியும் இருக்கு. அது எனக்கு சாபம்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம்தான் என் சாபத்துக்காக, என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக மரிச்சாரு, எனக்காக ரத்தம் சிந்தனாருன்றத
நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை ஒப்பு கொடுத்தேன், என் சாபத்தை எல்லாம் சாபத்துக்குரிய எல்லா வியாதியும் மாத்தினாரு, எனக்கு சுகம் தந்து எனக்கு நல்ல திருமண காரியங்களை ஆண்டவர் கைக்குடி வர பண்ணி இன்னைக்கு நான் சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இது வரைக்கும் என்னை நடத்திட்டு இருக்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னொரு ரெண்டு காரியங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நான் வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நான் வெளியே சொல்ல முடியாது. சீக்ரெட்டாக என் கூட வேலை பார்க்குற அக்கா என்னை ஒரு தடவை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. முதல்ல நான் அப்போ தான் கிறிஸ்டியன்ஸு அப்படின்ற சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சேன். எனக்கு அங்கே என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போனேன். எனக்கு என்னோட பேசினார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் தான் உன் தேவன், உன்னை வந்து என் நீதி நான் வலது கரத்துனால நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னாரு. எனக்கு அதோட அர்த்தம்லாம் எனக்கு புரியல, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு தொட்டுச்சு, நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சூழ்நிலைகள் மாறிச்சு, மனிதர்கள் மாறினாங்க, சில பேர் இருந்தாங்க, சில பேர் கூட இல்லாமல் போனாங்க. ஆனால் என்னை எனக்கு சொன்னார் பார்த்தீங்களா, முதல்ல சர்ச்சுக்கு போகும்போது, நீ பயப்படாத நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி. அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னோட பேசுறார். அவர் பேசுகிற தெய்வம் அப்படின்றதுக்கு என்னை இன்னைக்கு சாட்சியா வைத்திருக்கிறார். ஏன்னா எந்த தெய்வம் பேசுதோ அதுக்கு என் வாழ்க்கையே நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இயேசு கிறிஸ்து என்னோட பேசினாரு, அந்த தெய்வத்துக்கு என் வாழ்க்கையே நான் உமக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையே நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர சிக்கன் பாக்ஸ், அடுத்த நாள்ல இருந்து எனக்கு ரொம்ப முடியாம ஆயிட்டேன். என் தங்கச்சிக்கு என் அம்மாவுக்கு 25 நாள் சிக்கன் பாக்ஸ்ல யாரும் இல்லாம கதவு பூட்டின வீட்டுக்குள்ள நாங்க 3 பேர் கிடைக்கிறோம், எங்களை யாருமே பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அந்த சூழ்நிலையில அந்த யாரோ என் கூட வேலை செஞ்ச ஒரு அக்கா ஒரு 4 பேரை கூட்டிட்டு, ஏன் இவ வேலைக்கே வரல, என்னாச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோட வீட்டை திறந்த உடனே நாங்கள் இருக்கிற நிலைமை அவங்க பார்த்துட்டு கதறி அழுதாங்க. சொந்த பந்தங்கள் வரல, வேற யாரும் வரல, என் கூட வேலை செஞ்ச சர்ச்சுக்கு என்னை கூட்டிட்டு போற அந்த அக்கா வந்து பார்த்துட்டு அழுது உடனே அவங்களுக்குள்ள அந்த இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எங்களை குளிப்பாட்டி எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த அன்பினால எங்க அம்மாவும் தொடப்பட்டு, இத்தனை ஆண்டுகளா நம்ம எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறோம், ஆனா யாருமே நம்மளை பார்க்க வரலையே, இவங்க யாருன்னே தெரியல, இவங்க நம்ம சொந்தக்காரங்களும் இல்லை, இவங்க யாருன்னு தெரியல, ஆனா இவங்க வந்து நம்மளை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, நமக்கு செய்யணுன்ற அவசியமும் இல்லை, ஆனா எவ்வளவு அன்பா வந்து செய்யறாங்க. அப்ப இவங்க சேவிக்கிற தெய்வம் தான் அன்புள்ள உண்மையான தெய்வமா இருக்கும், நானும் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி என் அம்மாவும் என் கூட சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. என் தங்கச்சியும் வந்தாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஆண்டருக்குள்ள ஆண்டவர் எங்களை நடத்துறாரு, சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு திடீர்னு என் பிள்ளை பெரியவ வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது 200 அடி பைபாஸ் ரோடு கிராஸ் பண்ணும்போது கார் பயங்கரமா வந்து ஆக்சிடென்ட் ஆகி மோதிட்டு, அப்போ அவ வந்து உயிர் பிழைக்கவே மாட்டா, ஏன்னா டைவ் ஆகி அப்படியே தூக்கி போட்டதுனால பேபி ஹாஸ்பிட்டல் எக்மோர்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. இந்த பிள்ளை வந்து இனி இருக்கிறது கஷ்டம், அப்படியே பிழைச்சி வந்தாலும் அவ மென்டலா தான் இருப்பா, ஏன்னா பிரெயின்ல வந்து அவளுக்கு நல்ல பிளட்டு வந்து கட்டிடுச்சு, அதனால அவ வந்து நல்லா ஆக்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசு நம்பி வந்திருக்கிறோம், அவர் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டோம். அப்ப பிள்ளைக்காக ஜெபிச்சோம். அந்த சூழ்நிலையில பிள்ளையோடைய அவ எப்பயே தாங்கி நடப்பா, கண்ணு அடிச்சுக்கிட்டே இருப்பா, அவளால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆக்டிவா இருக்க முடியாத நிலைமை வந்துருச்சு. ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்துட்டாங்க, எங்க ஸ்கூல்ல இவளை நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்க வீட்டுல வச்சுட்டு என்ன செய்யறது, ஆண்டர் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு காதுல ஒரு நாள் ரத்தம் வந்துச்சு. கொண்டு போனா இது வந்து பிரெயின்ல இருந்த ப்ராப்ளம் தான், இவளுக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கொண்டு போனா திரும்பவும் ஸ்கேன் எடுத்தாங்க. எடுத்து பார்த்துட்டு இவளுக்கு அப்படி ஆக்சிடென்ட் ஆன எந்த அறிகுறியும் எதுவுமே இல்லையே, நார்மலா இருக்கிறா, காதுல வந்து அவ பென்சில் ஏதோ விட்டதுனால பிளட் வந்திருக்கு, மற்றபடி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த அடையாளமே சிம்டம்ஸுமே அவளுக்கு கிடையாது
அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அவ நார்மலா இருக்கிறா, இன்னைக்கு பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறா, நல்லா படிக்கிறதுல நல்லா டேலண்டா இருப்பா, நல்லா படிப்பு ஆக்டிவா இருக்கிறா இவ. இது அல்லாம எனக்கு வந்து 2008 நார்த் இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி பேசுகிற மக்கள் மேல எனக்கு ரொம்ப பாரம். எப்படி ஆகிலும் நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எத்தனையோ பேர் என் சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அவங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு பாரம் எனக்குள்ள. அப்ப எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடையாது. நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஹிந்தி பாடம் கிடையாது. அப்போ ஹிந்தி தெரியாது, ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனக்கு ஹிந்தி பேசுறது நான் கேட்டது கிடையாது. அப்போ சூழ்நிலையில ஒரு பாரம் மட்டும் இருக்கும், எப்படி ஆகிலும் வட இந்தியாவுக்கு போனோம், இந்தியா ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு என்ன போல எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்களுக்கு சூழ்நிலையை மாத்தின காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும், ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வாஞ்ச எனக்குள்ள பயங்கரமா இருக்கும். அழுவேன், கண்ணீரோடு அழுவேன். ஆனா நான் வந்து ஃபேமிலியில இருக்கிறேன், ஹஸ்பண்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, நான் எப்படி போக முடியும் அந்த சூழ்நிலை இருக்கும்போது? எனக்கு ஆண்டர் என்னோட பேசுறாரு, இயேசு கிறிஸ்து என்னோட பேசுறாரு, ஒரு தடவை ஜெபிச்சிட்டே இருக்கிறேன், எனக்குள்ள என் நாவை அவரே பயன்படுத்துறாரு. எனக்கு ஹிந்தி பேச தெரியாது, ஆனா நான் துதிச்சிட்டே இருக்கிறேன், திடீர்னு நான் ஆவில் நேரம் ஹிந்தி பேசிட்டு இருக்கிறேன். அதுதான் ஹிந்தின்றது எனக்கு தெரியாது, என் கூட சர்க்கிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்தி பேசுறீங்களே நீங்க அப்படின்றாங்க. எனக்கு அது ரொம்ப இன்னும் அதிகமா, எனக்கு இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சேன், பிடிச்சுக்க ஆரம்பிச்சேன். என்ன ஹிந்தி பேசுற மக்கள் மத்தியில என்னை கொண்டு போனார். இன்னைக்கு ஹிந்தி எனக்கு படிக்க தெரியும், ஹிந்தி எழுத தெரியும். எனக்கு இதை வந்து ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தார், யாரும் எனக்கு ஹிந்தி பேசுறவங்களாம் சொல்லி கொடுக்கல. ஜெபிக்கும் பொழுது என் வாயில அந்த வார்த்தையை ஹிந்தி பேசும்படிக்கு என்னை ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். இன்னைக்கு ஹிந்தியில பேசவும் படிக்கவும் ஹிந்தியில பேசுகிற ஜனங்களுக்கு நான் வந்த காரியங்களை, நான் நடந்து வந்த பாதைகளை, என் பிரச்சனைகள்ல இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களை வெளியே கொண்டு வர அவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் நினைப்பாங்க. கர்த்தரே எங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, என் வாழ்க்கையில அனாதன்ற இடத்த ஃபில் பண்ண ஆண்டவர், உங்க வாழ்க்கையிலையும் நீங்க அனாதை இல்லை, உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, ஒரு தெய்வம் உண்டு அப்படின்ற அந்த இடத்த அவர் நிரப்புவார். அப்புறம் என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் என்னை நடத்திட்டு வரவர் உங்களையும் நடத்துவார். என்னோட பேசுகிற அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடும் பேசுவார், ஏன்னா அவர் ஜீவிக்கிறார், அவர் பேசுகிறவர். அதனால உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்களை கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். God bless you.

ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே